0: இறக்குமதி பொருட்களுக்கு சீனாவும் வரி விதித்தது. இரு தரப்பிலும் வர்த்தக பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்க சீன வர்த்தக பேச்சு வரும் நவம்பர் 10 காலாவதியாக இருந்தது. அது அடுத்த ஆண்டு ஜனவரி 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் கூறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பேச்சு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். எல்லா நாடுகளின் பாதுகாப்பும் அரசுரிமையும் மதிக்கப்பட வேண்டும் என்று சீனா எப்போதும் விரும்புவதாக திரு ஜி அமெரிக்க அதிபரிடம் கூறியிருக்கிறார். சீன அரசாங்கத்தின் சின்ஹுவா செய்தி நிறுவனம் அதனை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஜூன் மாதம் 14 அம்சங்களின் அடிப்படையில் தற்காலிக சண்டை நிறுத்த உடன்பாடு செய்து கொண்டன. இருதரப்பும் அந்த உடன்பாட்டை பேணி நடப்பதை சீனா ஆதரிப்பதாக திரு ஜி கூறினார். சிஎன்என், பொலிட்டிகோ, எம்எஸ்னோ ஆகிய நிறுவனங்கள் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று நிறுவனங்களும் பொய் தகவல்களை வெளியிடுவதாக கூறி வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் தடை விதித்தார். அதை எதிர்த்து அந்நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடின. திரு டிரம்பின் உத்தரவு அரசமைப்பு சட்டத்துக்கு முரணாய் இருக்கலாம் என்று நீதிமன்றம் கூறியது. சிஎன்என், பொலிட்டிகோ, எம்எஸ்னோ ஆகிய நிறுவனங்கள் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க உடனே அனுமதி வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சில மணி நேரத்தில் அந்த நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ளை மாளிகையில் அனுமதி வழங்கப்பட்டது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் நடவடிக்கையை தற்காத்து பேசியிருக்கிறார். தம்மை குறை கூறுவோரை அவர் கடுமையாக சாடினார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய திரு நெட்டன்யாகு ஈரானின் தலைமைத்துவம் வீழும் என்று சொன்னார். திரு நெட்டன்யாகு பேசிக் கொண்டிருக்கும் போது உலக நாடுகளின் பிரதிநிதிகள் சிலர் ஏளன கூச்சலிட்டு அரங்கிலிருந்து வெளியேறினர். கத்தாரும் துருக்கியவும் இஸ்ரேலை பற்றி பொய்களை பரப்புவதாக திரு நெட்டன்யாகு சாடினார். நியூயார்க்கில் யூதர்களை பாதுகாக்க தவறியதற்காக அந்நகர மேயர் ஜோரான் மம்தானி போர்க்குற்றவாளி என்று இஸ்ரேலிய பிரதமர் குற்றஞ்சாட்டினார். திரு நெட்டன்யாகு மீது சுமத்தப்பட்டுள்ள போர்க்குற்றங்களுக்காக நியூயார்க் வந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்று திரு மம்தானி முன்னர் கூறியிருந்தார். ஆனால் அதற்கான அதிகாரம் தமக்கு இல்லை என்று பின்னர் அவர் ஒப்புக்கொண்டார். பாலஸ்தீன வட்டார அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அமெரிக்கா செல்வதற்கு விசா வழங்கப்படவில்லை. எனவே பதிவு செய்யப்பட்ட காணொலி மூலம் ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபையில் அவர் உரையாற்றினார். உலகத் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு அப்பாஸ் வலியுறுத்தினார். இதற்கிடையே நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாட்டு நிறுவன கட்டடத்துக்கு அருகே இஸ்ரேலிய பிரதமரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் திரண்டனர். சிலர் போக்குவரத்தை வழிமறித்தனர். இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும், காசா ஈரான் மக்களை வாழவிட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழங்கினர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து வைத்தனர். காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலின் அரசதந்திர அணுகுமுறைக்கு உலக அளவில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனம் கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. கடல் மட்டம் உயர்வது மில்லியன் கணக்கான மக்களுக்கு அச்சுறுத்தலாய் உள்ளது. தாழ்வான தீவு நாடுகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகலாம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கூறினார். 2024 ஆண்டில் உலக அளவில் கடல் மட்டம் சுமார் 6 மில்லிமீட்டர் உயர்ந்தது. ஓராண்டில் அது ஆகப்பெரிய உயர்வு. வெப்ப வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைத்து கடல் மட்டம் உயர்வதால் பாதிக்கப்படும் நிலையிலுள்ள நாடுகளுக்கு கூடுதல் நிதி அளிக்கும்படி தீர்மானம் வலியுறுத்துகிறது. கனடாவுக்கு எதிராக அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கும் சாத்தியத்தையும் தாம் பரிசீலித்ததாக கனடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது பற்றி அவர் விவரித்துச் சொல்லவில்லை. நியூயார்க் டைம்ஸுக்கு திரு கானி பேட்டியளித்திருக்கிறார். அபாயத்தை சமாளிக்க தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும் சூழலை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருப்பதாக அவர் சொன்னார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக்கப் போவதாக திரு டிரம்ப் அவ்வப்போது கூறியிருக்கிறார். அவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக பதற்றம் நீடிக்கிறது. இந்நிலையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து தொலைபேசியில் உரையாடும் அளவு திரு டிரம்புடன் நல்லுறவு இருப்பதாகவும் திரு கானி சொன்னார்.
1: சொல்லும் பொருளும் ஹியூமிடிட்டி. சூரப்பதம். மழை பெய்து ஓய்ந்த பிறகு வழக்கமாக காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டார் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கே.
1: அது வரும் உங்களுக்காக பாட்டு. எப்படி உங்களை வர வைக்கிற மாதிரி பாடல தேர்ந்தெடுத்து போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா?
2: நானும் பாக்குறேன் காலில இருந்து 6 மணில இருந்து ஏதோ பாட்டுலாம் அள்ளி விட்டுகிட்டு உங்களுக்காக பாட்டு எனக்காக பாட்டு.
1: பூவுக்கு பிறந்த நாளே
2: பொன்னாகனி, பொன்னாகனி மலர்ந்த நாளே.
1: என்னப்பா
2: நடந்து வரேன்னா அப்பதான்
1: பேராண்டி
2: பேராண்டின்னு வருது பாட்டுல. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு காலையில இருந்து, அவ்வளவு சொல்ல முடியும்
1: நெருக்கமா இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து சேரேன்.
2: வாழ்க்கையும் அப்படிதான், எல்லாமே நமக்கு புரிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நமக்கு ஏத்த மாதிரி பொருத்திக்கிறது நம்மளுடைய வேலை.
1: அடேங்கப்பா என்ன பிறந்த நாள் அதுவுமா தத்துவமா பொழியிறீங்க. சரி நேர்களே, உங்ககிட்ட நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம்.
2: தலைப்பூட்டி பேச போறோம்,
1: தலைப்பு தொட்டு பேச போறோம். கேள்வி கிடையாது, உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்க நாங்க ஆசைப்படுறோம். அதாவது இப்ப நம்ம வேற இடத்துல இருக்கோம்,
2: சரி,
1: நம்ம வேலைய சந்தோஷமா செய்வதற்கு நம்ம சக ஊழியர்கள் நம்மோட நண்பர்களா இருக்கணுமா இல்லையா?
2: நல்ல கேள்வி. என்னுடைய கருத்து என்னன்னா,
1: உங்களுடைய கருத்தை இப்ப சொல்லாதீங்க, அப்புறம் சொல்லலாம். முதல்ல நேயர்களுடைய கருத்தை கேட்போம். அது மட்டும் இல்ல, டிக்டாக் வாயிலாகவும் நேயர்களே உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய சக ஊழியர்களோட நண்பர்களாக இருப்பது ரொம்ப முக்கியம் உங்களுடைய வேலைக்கு.
2: ஆமா, சுவாரஸ்யமான சிந்தனையை தூண்டக்கூடிய நல்ல கருத்தை பரிமாறிக்கொள்ள நேருக்கு நாங்க ஜோதிஷா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபியை பரிசா கொடுக்க போறோம். டிக்டாக் லைவ் வாயிலா வந்து நீங்க கருத்தை பதிவிடணும்.
1: ஆமா, இருவருக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு,
2: கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க. காரணம் இன்னைக்கு என்னுடைய
1: உட்பட்டிருக்கும் என்று தகவல்கள்
3: கூறுகின்றன. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள். SPM Gold Pony Rice.
1: $34.39
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும் மாறி குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
6: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான fusion இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் Masala Coffee Live in Singapore The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: வசூல் ராஜா MBBS பரத்ல இருந்து பாடல கேட்டீங்க. பரத்வாசோட சில கிரேஸ் மற்றும் குழுவினர் பாடி இருந்தாங்க அந்த பாடல. முதல்ல இருந்து சொல்றீங்க பிறந்தநாள் அதுவுமா உங்களுக்காக தான் பாடல் போடுறேன் அப்படின்னு. இப்ப இந்த பாட்டுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்?
1: அதுக்கு முன்னாடி இல்ல பாடலையும் நீங்க கேட்கலையே, அதாவது கந்தசுவாமி திரைப்படத்துல இருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் மாலதி வந்து பாடல பாடியிருந்தாங்க.
0: என் பேரு மீனா குமாரி,
1: என் பேரு ரவிஜின்னு பாட்டு இருக்கா இல்ல தானே, அதனால போட முடியல. அதுக்கப்புறம் உங்களைதான் வந்து வாட்ஸ்அப் வாயிலாக வந்து பலரும் வந்து வர்ணிக்கிறாங்க இல்லையா, நீங்க வந்து சிரிப்பழக பாக்குறதுக்கு ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. நானும் பல தடவை உங்களை பார்த்து சொல்லியிருக்கேன், உங்களுடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரவி அப்படின்னு. புன்னகை அரசன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, ஆனா புன்னகை அரசன் சிரிப்பழகன் அப்படின்னு பாடல் கிடையாது. எனவே சிரிச்சு சிரிச்சு வந்த ரவிஜி டோய் அப்படின்னு
0: சிரிப்பா சிரிக்குது சிங்கப்பூரி அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்குது. இல்ல வேண்டாம் பரவாயில்ல விட்டுறேன், நம்ம தலைமை தொட்டு பேசிட்டு இருக்கோம், அந்த பக்கம் வாங்க நீங்க.
1: சரி, வேலை இடத்துல உங்களுடைய வேலையை நல்ல சந்தோஷமா நிம்மதியா செய்வதற்கு உங்களுடைய சக ஊழியர்களோட நீங்க நண்பர்களாக இருக்கணும், இருப்பது அவசியம். இது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். பல நேயர்கள் வந்து டிக்டாக் வாயிலாக அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தேவி என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க வந்து நண்பர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்பதான் வந்து வேலை செய்யும் பொழுது நல்ல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பெரும்பாலும் அப்படிதான் சொல்றாங்க, குறிப்பா வாட்ஸ்அப் வாயிலா ஒரு நேரம் அவங்க கதையை பதிவிட்டு இருக்காங்க, கருத்தை சொல்லியாங்க நினைக்கிறேன். ஜேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சக ஊழியர்கள் ரொம்ப பிரமாதமா அவங்க கூட உறவுல இருக்காங்க. சொல்ல போனா என்னுடைய சக ஊழியர் எனக்காக மெக்டோனல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, குறிப்பா என்னுடைய மகனுக்கு அனுப்பி வச்சாரு. காரணம் பையன் வந்து இந்த பரிசலா இருக்கு இல்லையா, அந்த இதுல இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது, வா இவ்வளவு நல்ல சக ஊழியர்களா இருக்காங்க, ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி அப்படின்னு தோணுது சஜினி எனக்கு.
1: என்ன சொல்றீங்க, சைக்கிள் கேம்ல போட்டீங்க பாத்தீங்களா ஒரு போ.
0: இல்ல சும்மா சொல்ல சும்மா சொல்ல, என்னுடைய சக ஊழியர்கள் பத்தி நான் சொல்லவா, இங்க வேலைக்கு வந்த பிற்பாடு தீபாவளிக்கு நான் துணி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரஃபி விமலா பெரும்பாலும் அப்ப ஷாமினி எல்லாம் இருந்தாங்க, எப்ப இந்தியாவுக்கு போனாலும் ரஞ்சனி உட்பட எனக்கு வந்து ஆடைகள் வாங்கிட்டு
1: வந்துருவாங்க.
0: இப்ப ஆடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஊருக்கு அவர் போனாலும் பயணம் மேற்கொண்டாலும் கண்டிப்பா அந்த ஊர் சார்ந்த சுவையான ஒரு பண்டத்தை வாங்கி கொண்டு கொடுத்துருவார். ஹலிமா எடுத்துக்கோங்க, அவங்களும் அதே மாதிரிதான், காதர் சொல்லவே தேவையில்லை, ஒவ்வொரு நாளும் வந்து கட்டிப்பிடி வைத்தியம் கொடுக்கறதே காதர் தான் நமக்கு.
1: அதுக்கப்புறம் அப்பப்ப வந்து அம்மாவோட ஜும்பு ஜும்பு வரும், கறிப்பாஃப் வரும், இந்த மாதிரி சாப்பாடா வழங்குவாரு நம்ம காதர். அவரு வந்து ஒவ்வொரு நாளும் வாரத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை அதை செஞ்சிருவாரு.
0: ஆமா, நித்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சொந்தமா சமைச்சு கொண்டு வருவாங்க, அவ போது அதை சாப்பிடறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்படி வெவ்வேறு ஊழியர்கள் நமது படைப்பாளர் தயாரிப்பாளர் தர்ஷனா இருக்காங்க, அவங்களும் ஒரு முறை என்ன பண்ணாங்க, அவங்க சாப்பிட்டது பிடிக்கும் தான் நான் சொன்னேன், உடனடியா அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லி அதே சாப்பாடை மறுநாள் சமைச்சு கொண்டு கொடுத்தாங்க.
1: அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வகைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்துல ஒரு பயணத்தின் போதும் கூட உங்களுக்காக வந்து பார்த்து பார்த்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு வகையா வந்து அவங்க வாங்கி வந்து கொடுத்தாங்க.
0: ஆமா, சரியா சொன்னீங்க, சஜினி பத்தி சொல்லவே தேவையில்ல, சட்டை சுழுவாரு, அதுக்கப்புறம் சாப்பாடு, அதுக்கப்புறம் முகத்துல வந்து பரு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு கிரீமு.
1: நீங்க பாக்குறது அழகா இருக்கணுமா இல்லையா,
0: அதான் சொல்றேன், எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருங்க. இப்படிப்பட்ட சக ஊழியர்கள் கூட வேலை செய்யும் போது அப்பப்ப மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி, மனசு பாரமா இருந்தாலும் சரி, சில சிக்கல்கள் வந்தாலும் சரி, அவங்களோட பகிர்ந்து கொண்டு அதற்கான தீர்வை தேடணும் அப்படிங்கிற ஆசை தன்னால வரும். இதுவே இப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேலையிடம் போர்க்களமா மாறிடும்.
1: அது சொல்லுங்க, அது மட்டும் இல்ல, ஏன்டா வேலைக்கு வரும் அப்படின்னு ஒரு மாதிரியான சலிப்பு தட்டிரும். இவங்களை பார்க்கணுமே, இவங்களோட வேலை செய்யணுமே, இவங்களோட உரையாடணுமே அப்படிங்கிற ஒரு கோபம் ஏற்படும். எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நம்முடைய சக ஊழியர்கள் நண்பர்களோட ஒரு உறவை வளர்த்துக் கொள்வது ரொம்ப அவசியம். இதுதான் என்னுடைய கருத்து.
0: ஆனா சில நேரத்துல சில பேர்கிட்ட தள்ளி இருக்கிறதா நல்லது, அதுவும் என்னுடைய அனுபவத்துல இருக்கு.
1: ஆமா, இதே கருத்தை வந்து இன்னும் சில நேர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பகிர்ந்து கொள்றோம். இப்ப சாலைகள்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா CTE SLE செல்லும் வழியில் அம்மோகே அவனி 3 பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. KJEPIE செல்லும் வழியில் பிரிக்லன் சாலை ரோடு எக்ஸிட், BKE செல்லும் வழியில் குறிப்பாக SLE BKE செல்லும் வழியில் BKEPIE துவாஸ் எக்ஸிட், இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார், அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. ஷாப்பிங் ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அருண் ஐஸ்கிரீம்.
4: சொல்லுங்க ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். கொஞ்சம் சிந்தனை.

0: பாறை பட பாடல கேட்டீங்க. சதீஷ் முரளியோட இசையில உதய நாராயண் மற்றும் குழுவினர் பாடல் வழங்கியிருந்தாங்க. கல்ல கண்டா நாய காணும், நாய கண்டா கல்ல காணும்.
1: ஆமா, அடுத்த 100 நாளுக்கு அதுதானே நடக்க போகுது. ஒண்ணு நான் வேலைக்கு வருவேன், இல்லாட்டி நீங்க வேலைக்கு வருவீங்க.
0: இதுல யாரு நாய் யாரு கல்லுங்கிறத நேயர்களாகிய நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா இதுக்கு என்ன தெரியுமா உண்மையான அர்த்தம், ஒரு முறை பள்ளியில படிக்கும் போது ஆசிரியர் சொன்னாரு, கல்ல கண்டா நாய காணும், நாய கண்டா கல்ல காணும்னா, அந்த நாயை அடிக்கிறதுக்காக கல் எடுக்கல,
1: அப்புறம்
0: அதாவது அந்த அழகான நாய கல்லுல வடிவமைக்கிறதுக்காக, உளி கொண்டு வடிக்கிறதுக்காக தான் அந்த கல்லை தேடுனாங்க அப்படின்னும். கல்ல கிடைச்சா பழமொழிகள் பல உண்டு, சொல்லப்பட்டது ஒண்ணு, இப்ப நம்ம அத புரிஞ்சுகிட்டது ஒண்ணு, அதுக்கப்புறம் பயன்படுத்துறது ஒண்ணுன்னு மருவி மருவி வந்துருச்சு.
1: ஆமா, இப்ப கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அதுவும் வந்து ஏதோ இப்படியோ ஆரம்பிச்சது, அது மருவி கழுதைக்கு தெரியுமா கற்பனை வாசனை அப்படின்னு மாறு மருவி வந்துருச்சு.
0: இன்னொன்னு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்றாங்க, தவறு. நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, அதாவது ஒரு காலத்துல சந்தைக்கு போய் மாடை வாங்கணும்னு நினைக்கும் போது ஒரு சுவடை வச்சு நல்ல மாடா இல்லையாங்கிறத கணிச்சிருவாங்க. அதுதான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, அது வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு
1: மாறிடுச்சு. இனிமே வந்து ஒரு காலத்துல எல்லாம் பிள்ளைகளை வந்து என்னது டிசிப்ளின் பண்றதுக்காக அவங்க வந்து என்ன தெரியுமா செய்வாங்க, சூடு வைப்பாங்க. ஒரு காலத்துல அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அவங்க வந்து கை கால எல்லாம் வந்து சூடு வைப்பாங்க. அதுக்கு வந்து என்ன வந்து நியாயமா சொல்லுவாங்கன்னா, என்ன பேச்சு பேசுவாங்கன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி என்னோட பாட்டி என்கிட்ட சொல்லி இருக்காங்க சூடு வைக்கிறது. சரி, தலைப்புக்கு வந்துருவோம். அதாவது வேற இடத்துல நீங்க சந்தோஷமா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுடைய சக ஊழியர்களோட நீங்க வந்து நண்பர்களா இருக்கணும், இது வந்து இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். டிக்டாக் வாயிலாக கருப்புசாமி பார்த்திபன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேலை இடத்தில் சக ஊழியர்களுடன் நட்பாக இருப்பதால் நல்ல புரிதலோடு நம்ம குழுவாக இணைந்து வேலை செய்வது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நேயர் ஒருத்தவங்க அவங்க பேரை குறிப்பிடவில்லை, நாம நண்பர்களா இருக்கலாம் ஆனா ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இடத்துல எல்லா உங்களுடைய நண்பர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதையும் நேயர் SSV அப்படிங்கிற நேயரும் வந்து தெரிவிச்சிருந்தாரு.
0: இப்படி இன்னும் பலரும் வந்து டிக்டாக் வாயிலா அவங்க கருத்துக்களை சொல்றாங்க. உங்களை பல பேர் டிக்டாக்ல ஏற்கனவே இருக்கீங்க, ஆனா இன்னும் ஒலிய ஃபாலோ பண்ணல, ஏன்னு தெரியல. சில பேர் மறந்துருக்கலாம், சில பேர் ஃபாலோ பண்ணிட்டோம்னு நினைச்சிருக்கலாம். சரி பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இப்படிப்பட்ட போட்டிகள் வரும்போது கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. எங்களுடைய டிக்டாக் பக்கம் மீடியாகாப் ஒலி 968 FM.
1: ஆமா நேர்களே, இப்பவே ஃபாலோ பண்ணலாம், நீங்க ஃபாலோ பட்டனை அழுத்தலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நேயர்கள், எந்த இரண்டு நேயர்கள் அவங்க வந்து அற்புதமான கருத்தை தெரிவிச்சு பரிசை வெல்றாங்க அப்படின்னு நாம சொல்ல போறோம். இப்ப பாடல தொடர்ந்து கேட்போமா? நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:43 ஆகிவிட்டது.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: உங்களுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: அம்மாவுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே அம்மாவுக்கு மாற போறேன்.
2: அம்மாவுக்கு பாருங்கள், வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.

0: ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: நேரம் இப்பொழுது 8:51 ஆகிவிட்டது.
4: சந்திச்சு போயிட்டாங்க சார், அதுக்குள்ள நிகழ்ச்சி முடிய போகுதே. இன்னும் 4 நேரத்துக்கு ரவிக்கு பாட்டு போடணும்னு ஆசைப்பட்டேன்னு வந்தீங்களா?
3: ஆமா ஆமா, எப்படி பரவாயில்ல, போடுறேன். அடுத்த 1 மணி நேரத்துக்கு நான் போட்டு வச்சிருக்கேனே.
4: பாடலுக்கு இடையில வாழ்த்துக்களை வாரி வழங்க நேர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும்.
3: கண்டிப்பா
4: இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்கணும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான், எனக்கு வாழ்த்து சொல்லுங்கிறதுக்காக இல்ல, அதை தெளிவுபடுத்திக்கிறேன்.
3: ஆமா ஆமா, நீங்க எல்லாரும் வந்து நல்ல சந்தோஷமா அந்த வெள்ளி காலை போடுதா நல்ல சந்தோஷமா கழிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும், வார இறுதிய நல்ல நல்ல முறையில வரவேற்கணும் அப்படிங்கறதுக்காகவும் பார்த்து பார்த்து உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்களை நாம ஒளியேச்சுக்கிட்டு வரோம்.
4: இரண்டாவது, வாழ்க்கைங்கிறது எல்லா நாளும் மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்ல முடியாது. சிக்கல் இருக்கலாம், சவால் இருக்கலாம், நம்ம எதிர்பாராத

0: உங்களை சந்திக்கலாம், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாலு மணி நேரம் நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா நேயர்களே, இதுவரையிலும் டிக்டாக் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த தருணத்துல இரு நேயர்களுக்கு நாங்க பரிசு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சிறப்பான கருத்துக்களை வழங்கிய இளைஞர்கள் யார் என்றால்
1: லோகேஸ்வரி, அதோடு தேவி வாழ்த்துகள். உங்களுக்கு வந்து ஜோதிஷா புஷ்பரை வழங்கும் லவிசா காஃபி பரிசாக கிடைக்கின்றது.
0: இதே மாதிரி நான் டிக்டாக் லைவ்ல வந்து உங்க கூட உரையாடும் போது லைக்ஸ் தாங்க வரவேற்பை தாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம் சஜினி
1: ரவிஜி,
0: உங்க அபிமான வணக்கம் சிங்கே.

0: வாயிலாக ஒலி ஒன்பது ஆரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி ஒன்பது ஆரியத்தின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி ஒன்பது ஆறு எட்டு,
1: கேட்டாலே பரவசம். 9

0: ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோ புஷ்ப
4: கடை.
1: வணக்கம் சிங்கே, நேரம் இப்பொழுது காலை 9:05 ஆகி விட்டது. காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் ஒரு நட்சத்திர பட்டாளமே அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
5: ஒலி 9:06 அடுத்து உங்களுக்காக திரை தகவல், சுவாரஸ்யமான தகவல், தங்க விலை நிலவரம் எல்லாமே காத்துட்டு இருக்கு. குறிப்பா தங்க விலை நிலவரத்தை நீங்க நான் சொல்லியே ஆகணும். ஏன் தெரியுமா? சஜினி சொன்னாங்க இந்த மாதிரி, என்னுடைய எடைக்கு எடை தங்கம் வாங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு தெரிய போகுது எவ்வளவு பெரிய செலவு அவங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க.
1: உங்களுக்காக நான் செலவு செய்ய மாட்டேன் ரவி.
5: எடைக்கு எடை,
1: ஆமா,
5: என் எடை குறைவா இருக்கிறது தைரியத்துல
1: நீங்க மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய வானிலைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு, இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னறிவித்துள்ளனர்.
5: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 60-74 இடைப்பட்டிருக்கும்.
2: நிலை நிலவரம் ஆதரவு
6: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது சாலை 321 கிளெமென்டி மால், 6 சாலை.
8: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற, எப்படி?
9: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
8: யார் கற்று கொடுக்கறாங்க?
9: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
8: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
9: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90% வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்க. People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: இசை ராஜ்குமாரின் இசையில் கண்ணு பட போகுது யாத்திரப்பதிலிருந்து பாடல் ஒலித்தது.
1: தாண்டவம் ஆடுது, அதுக்கு காரணம் நேர் ராணி அப்படின்னு சொல்லியே ஆகணும். நேரத்துல ஒவ்வொரு ஒலி என்பதாலிட்ட கேட்டு வர ஒரு உற்ற நேர். சரி, அவங்க குடும்பத்தாரும் சரி, போன வருஷம் தீபாவளிக்கு கூட அவங்க வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். அவங்க வீட்டுல ஒருத்தரா எங்களை கருதி கொண்டாட்டத்துல உள்ளடக்கி எங்களுக்காக சமைச்சு வச்சு, பா இதுதான் நேர்களுடைய சக்தி.
0: எதுக்காக
1: இந்த வேலைக்கு நான் வந்தேன், ஏன் இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்யறது கேட்டாங்கன்னா, நான் இதுதான் காரணமா காட்டுவேன்.
0: கண்டிப்பா என்னுடைய பிறந்த நாளுக்கும் வந்து நிறைய வாங்கி கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்ம நேர்களுடைய அன்பு இருக்கு இல்லையா, அளவில்லா ஒரு அன்பு, அன்கண்டிஷனல்
1: கிடைக்கும்.
0: ஆமா,
1: அதுதான்
0: அதேதான்
1: அந்த வேலையுடைய மகத்துவம்.
0: எனவே நேர் ராணி, திலகராணி, உங்களுடைய பரிசுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரி நான் அப்படியே எடுத்துட்டு ஓடி வந்து கொடுத்துட்டேன்,
1: சேர்ந்து விட்டது. சாப்பிட்டு
0: உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, பார்த்து பத்திரமா உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்க. குறிப்பா உட்லன்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லன்ஸ் செக் பாயிண்ட் எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
4: உங்களுக்கு தெரியுமா
1: செப்டம்பர் 25ஆம் தேதியான இன்று உலக கனவு தினம் என்னுடைய கனவு நல்ல கேள்வி சஜினி. இந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் தெரியுமா, பாட்டு அந்த பாட்டுல வந்து விடாம போயிட்டு பாரு தெரியுமா, பெரிய பட்டியலோட அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. திரும்பி பார்க்கும் போது யோசிப்பேன், இவ்வளவு உனக்கு தேவையா இருக்கு, நினைக்கிறேன். என்னுடைய கனவு
0: ரொம்ப அற்புதமா சொல்லிருந்தீங்க. நீங்க வந்து தன்னைத்தானே வந்து நினைச்சுக்காம நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க நினைச்சிருக்கீங்க.
1: உண்மையான வேண்டுதல் என்னன்னா, நம்ம நமக்காக செய்யறது கிடையாது, சுத்தி இருக்கிறவங்களுக்காக செய்யறது. அந்த வேண்டுதல் தான் இறைவன் கிட்ட கூடிய விரைவில் போய் அடையுங்கிறது என்னுடைய நம்பிக்கை.
0: என்னுடைய கனவு என்னவென்றால், தொடர்ந்து என்னால எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுமோ நான் உதவி செய்ய முயற்சி செய்வேன்.
1: ஆமா,
0: வழி ஒரு வழியாக
1: வழி 9-6-8 அன்னை திரேசா
0: ஒரு வழிகாட்டியா, ஒரு முன்மாதிரியா.
1: யாருக்காவது திடீர்னு 100 வழி தேவைப்படுதுன்னா உடனடியா வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பி வைப்பாங்க.
3: இத்தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: இனிமையான 90
1: இவங்கத்துக்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: லவ் டுடே படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. சிவாவுடைய சில SP பாலசுப்ரமணியம் அந்த பாடலை உங்களுக்காக பாடியிருந்தாரு.
4: அதற்கு முன்பு கண்ணுபட போகுதியா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. SH ராஜ்குமாரி நேசையில் ஹரிஹரன் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரவி தங்க விலை நிலவரத்தை சொல்ல போறோம்.
3: அதுக்கு முன்னால
4: உங்களுக்காக இந்த பாடலை ஒளியேற்ற போறேன்.
3: எனக்கு
4: செலவு ஒரு பிரச்சனையே இல்ல ரவி, உங்களுக்கு தானே. ஆமா,
3: எனக்கு வாங்கி கொடுக்கறத பத்தி சொல்லுங்க.
4: ஆமா, உங்களுக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு நான் வாங்கி கொடுக்க போறேன்?
3: இப்படிதான் ஊர்ல ஒரு நாள் நல்லவங்க இருப்பாங்க நேர்களே.
4: காசு மொத்தத்துல எனக்கு ஒரு
3: மில்லியன் கணக்குல செலவருக்கு,
4: மில்லியன் கணக்குல இல்ல ரவி, ஒரு 170,000. லைட்டா உங்களுக்கு தானே, பிரச்சனையே இல்ல.
1: வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: நீங்கள் தேவாமே நேசியில் நெஞ்சிலேயே திரைப்படத்தில் இருந்த உங்களுக்காக பாடல் ஒலித்தது நடிகர் விஜய், அதாவது நம்ம தளபதி விஜய் சுவர்ணலதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: இந்த மாதிரி யாராவது சஜினியை பார்த்து பாடினீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கும் அவங்களுக்கும் ரேஃபல் சோட்டர்ல திரும்பணும் அப்படின்னு சொன்னாங்க சஜினி.
0: அந்த திருமணத்திற்காக என்ன வந்து திருமண செலவை வந்து ஸ்பான்சர் பண்ணுவாரா ரவி? எனக்கு
1: அடுத்து போக்குவரத்து நிலவரம் தெரிஞ்சு
2: போவாங்க.
1: ஸ்டாம்ஃபோர்ட் சாலை விக்டோரியா ஸ்ட்ரீட் நோக்கி செல்லும் வழியில் நார்த் பிரிட்ஜ் சாலை, அதற்கு பிறகு முதல் தரத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது.
3: சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளையும் கிடைக்கும்.
4: விற்பனை விளம்பர செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
4: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஒலி 968 சினிமா.

0: மைக்க திறக்காம பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. ஜிகர் தண்டா எக்ஸ்எல் என்கிற திரைப்படம், டபுள் எக்ஸ் என்கிற திரைப்படத்துல அந்த பாடல் ஒலித்தது. சந்தோஷ் நாராயணனின் இசையில் சந்தோஷ் நாராயணன் டி அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. இப்ப சமீபத்துல இந்த பாடல் மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு.
1: ஆமா, இந்த பாடல நெட்ஃபிளிக்ஸ் உலக நிறுவனம் இருக்காங்களே,
0: ஆமா,
1: அவங்க தயாரித்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிற தொடர். அதுல எப்படி போகுதுன்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர்கள் குழுவா அதுல செயல்படுறாங்க. அதுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கும்போது இந்த பாடல் அதுல பொருத்தப்பட்டிருக்கு.
0: ஆமா, நடனம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி இது, கண்டிப்பா எல்லாரும் பார்த்தே ஆகணும். சமீபத்துல வந்து உலகம் எங்கும் வந்து இந்த தொடரை வந்து அவங்க போச்சுக்கிட்டு வராங்க. இப்ப ரோட்டன் டொமேட்டோஸ் அப்படிங்கிற பிரபல இணையதளத்துல வந்து அவங்க 86 விழுக்காடு கொடுத்திருக்காங்க. கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ 86 விழுக்காடு கொடுத்திருக்காங்க.
1: ஆனா அந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் உகந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 வயதிற்கு மேற்பட்டோர் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும் அப்படின்னு சிங்கப்பூர்ல சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு.
0: உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது இளையராஜாவின் இசையில.
1: அதற்கு முன்பு உத்தமா ராசா திரைப்படத்தில் இருந்தவங்களுக்காக பாடல் ஒலித்தது. இரண்டு பாடல்களையுமே எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி வழங்கியிருந்தாங்க.
0: நேரம் சரியா 9:50 ஆகுது. 10 நிமிடங்கள் கழித்துதான், அதாவது செய்திகளுக்கு பிறகுதான் என்னுடைய குரல.
1: நீங்க என்ன ரவிஜிய தூக்கிட்டீங்க?
0: அவருடைய பிறந்த நாள் அன்று பிரவுனி இனிப்பான சில பழங்களை வந்து அவர் சாப்பிடறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட சாப்பிடறாரு. அந்த ஒரு வற்புறுத்தி சாப்பிடணும் அந்த மாதிரி சொல்லிக்கல.
1: அதுதான் எனக்கு வந்து ரவிஜி கிட்ட ரொம்ப பிடிச்சது ஹலிமா. அவர் என்னன்னா, எப்பெல்லாம் வந்து சாப்பிடணுமோ, எப்பெல்லாம் வந்து ஆரோக்கியமற்ற உணவு வகைகளை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறானோ, அவரை வந்து ரொம்ப அழுத்திக்க மாட்டாரு. இன்னைக்கு நான் சாப்பிட போறேன்னா நான் சாப்பிடறேன், ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று நான் வந்து உடற்பயிற்சியும் செய்வேன், கலரிஸா பேர்ன் பண்ணிடுவேன். சோ ரொம்ப அழுத்திக்க மாட்டாரு. ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல அந்த டிசிப்ளினோட அந்த ஒழுக்கத்தோட அவர் வந்து ஆரோக்கியமான உணவு வகைகளை உட்கொள்வாரு.
0: உங்களை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காரு. இதுல இருந்து நல்லா தெரியுது
1: என்ன ட்ரெயின் பண்ணிருக்காரு.
2: அதுக்கப்புறம்
1: அழகா ரவிஜிக்கு என்று ஒரு அந்த பிரவுனி கேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டிக்டாக் லைவ் வாயிலாக நீங்க வந்து இணைஞ்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு கேக் அவங்க வந்து அனுப்பி இருக்காங்க. நேர்களே இதை பார்க்கலாம். அமுதா, நீங்க டிக்டாக் லைவ்ல நம்ம காட்டிட்டு இருக்கோம்.
0: நன்றி.
1: அழகா அவர் பேர் வச்சு ஒரு கேக் வந்து அனுப்பி இருக்காங்க.
2: குக்கீஸ் வேற
0: என்ன கேட்டீங்கன்னா

0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நான் சொன்னது போல எத்தனை பேருக்கு இந்த வரம் கிடைக்கும்னு தெரியல. ஒரு நாள் நான் ஒரு காலத்துல நான் கண்ட கனவு இங்க நிகழ்ச்சி படிக்கணும்னு. இன்னைக்கு என் பிறந்தநாள் அதுவுமா வாழ்த்து வாங்கி நாங்க உட்கார்ந்து இருக்கேன்னா, இதை விட ஒரு பெரிய வரம் எதுவுமே இல்ல. இதை கொடுத்த கடவுளுக்கு மிக்க நன்றி.
1: பிரபஞ்சமே உங்களுக்கு இந்த தருணத்துல வாழ்த்த தெரிவிக்குது. சரி ரவி, நாம ரெண்டு பேரும் ஒரு காணொலியா பதிவேற்றம் செஞ்சிருக்கோம், சரியா? பல சம்பவங்கள், தர்மான சம்பவங்கள் சென்தோசா பீச்சில் நேற்று நடந்தன. அதத்தான் வந்து நாங்க பதிவிட்டு அனுப்பி வச்சிருக்கோம். ஹலிமா, நம்ம பிரவுனி சாப்பிடுறீங்களோ இல்லையோ, நம்ம டான்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
0: இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்கிற கவலை இல்ல ஹலிமா.
2: ரொம்ப நல்லா இருக்கு. அது யாரு அனுப்பி வச்சாங்க? அமுதாவா
0: இல்ல ராணி?
2: ராணி ரொம்ப நல்லா இருக்கு. ராணி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இனிப்போட நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்க போறேன்.
1: சரி, நாங்க வணக்கம் சென்ற நிகழ்ச்சியில இருந்து விடைபெறும் நேரம் வந்து வருச்சு.
0: நீங்க போதுங்க விடைபெறோம். உங்க எல்லாரையும் திங்கக்கிழமை காத்தல 6 மணிக்கு மீண்டும் சந்திக்கிறோம். சஜினி ரவிஜி, இது ஒளி 9:68. கேட்டாலே பரவசம்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
1: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய amazon.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது அமேசான் கடைக்கு வாருங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: காலை மணி 10, மீடியா காப் ஒலி 968, செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு வெள்ளை மாளிகையில் விருந்தளிக்கிறார். தலைவர்கள் இருவரும் இருதரப்பு வர்த்தக உறவை பாராட்டினர். அமெரிக்க அதிபர் சீன அதிபருக்கு அமெரிக்க கழுகுச் சிற்பம் ஒன்றை பரிசளித்தார். அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைவர்களும் விருந்தில் கலந்து கொள்கின்றனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் புதிய கூட்டு ஏற்பாட்டுக்கு இணக்கம் கண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அது உலக பொருளாதாரத்திற்கு நற்செய்தி என்று அவர் சொன்னார். சீன அதிபர் 3 நாள் அதிகாரத்துவ பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பு சிறப்பாய் இருந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறினார்.
4: The decisions we make in these areas today can promote peace and prosperity for decades and decades to come.
3: சீன தலைவர் அறிவித்த புதிய வர்த்தக ஏற்பாடு பற்றி விரிவான தகவல் இல்லை. முன்னதாக அவர் ஓவல் அலுவலகத்தில் திரு ட்ரம்புடன் 1.5 மணி நேரத்துக்கு மேல் உரையாடினார். மனிதர்கள் செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்துவதை உறுதி செய்வதில் ஒத்துழைப்பு தேவை என்று திரு ஜி வலியுறுத்தினார். தைவான் விவகாரத்தை விவேகமாய் கையாளும்படி அமெரிக்காவை அவர் கேட்டுக்கொண்டார். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அமெரிக்காவை தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆண்டு இறுதிக்குள் போர் முடிவுக்கு வருமா என்ற கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். ஈரான் போரை தொடர விரும்பவில்லை என்று கூறிய திரு பெசஸ்கியான், போர் முடிய வேண்டுமா தொடர வேண்டுமா என்பதை அமெரிக்காவை தீர்மானிக்க வேண்டும் என்றார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டியளித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அமெரிக்கா ஈரான் இடையே கருத்து வேறுபாடு நீடிக்கிறது. ஈரான் ஒருபோதும் நெருக்கடிக்கு பணியாது என்று ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் திரு பெசஸ்கியான் கூறினார். பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் சவுதி அரேபியாவின் தற்காப்புக்கு உதவ திட்டமிடுகிறார். செங்கடல் துறைமுக நகரான யான்போவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் கச்சா எண்ணெய் குழாய்களையும் பாதுகாப்பதில் பிரான்ஸ் உதவ விரும்புகிறது. ஆனால் எந்த பூசலிலும் பிரான்ஸ் பங்கேற்காது என்று திரு மேக்ரோன் தெளிவுபடுத்தினார். எரிசக்தி விலை உயர்வதால் பிரான்சில் திரு மேக்ரோனுக்கு கடுமையான நெருக்கடி. குளிர்காலம் நெருங்குவதால் போதுமான எரிபொருள் கைவசம் இருக்கிறது என்று மக்களுக்கு அவர் உறுதியளிக்க முயல்கிறார். ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து ஐரோப்பாவுக்கான கச்சா எண்ணெய் டீசல் விநியோகத்துக்கு யான்போ முக்கியமான வழித்தடமாக திகழ்கிறது. சவுதி அரேபிய ஏற்றுமதி ஹர்மஸ் நீரணையை தவிர்த்துச் செல்ல அது வழியமைக்கிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஏமன் ஹவுதி குழு தெஹ்ரானின் உத்தரவுக்கு ஏற்ப செயல்படுவதில்லை என்று கூறியிருக்கிறார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டியளித்தார். ஹவுதி குழு ஈரானுக்கு ஆதரவாய் செயல்படுவதாகவே பரவலாக கருதப்படுகிறது. ஆனால் ஹவுதிகளின் நடவடிக்கைக்கு அந்த குழுவே பொறுப்பு. ஈரானின் வழிகாட்டுதலில் அது செயல்படுவதில்லை என்று பெசஸ்கியன் கூறினார். ஹவுதி குழுவுடன் தொடர்பில் இருப்பதாக சொன்ன அவர், இருதரப்புக்கும் இடையே வரையறுக்கப்பட்ட முறையான உறவு இல்லை என்றார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றும் போது சில நாடுகளின் பிரதிநிதிகள் வெளியேறிச் சென்றனர். மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் நடவடிக்கையை தற்காத்து பேசிய திரு நெட்டன்யாகு தம்மை குறை கூறுவோரை கடுமையாக சாடினார். அவர் பேசும்போது உலக நாடுகளின் பிரதிநிதிகள் சிலர் கூச்சலிட்டு அரங்கிலிருந்து வெளியேறினர். ஈரானின் தலைமைத்துவம் வீழும் என்று சொன்ன திரு நெட்டன்யாகு கத்தாரும் துருக்கியவும் இஸ்ரேலை பற்றி பொய்களை பரப்புவதாக சாடினார். நியூயார்க்கில் யூதர்களை பாதுகாக்க தவறிய நகர மேயர் ஜோஹ்ரான் மம்தானி போர்க்குற்றவாளி என்று இஸ்ரேலிய பிரதமர் குற்றம் சாட்டினார். திரு நெட்டன்யாகு மீது சுமத்தப்பட்டுள்ள போர்க்குற்றங்களுக்காக நியூயார்க் வந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்று திரு மம்தானி முன்னர் கூறியிருந்தார். ஆனால் அதற்கான அதிகாரம் தமக்கு இல்லை என்று அவர் பிறகு ஒப்புக்கொண்டார். பாலஸ்தீன வட்டார அதிபர் மஹமூது அப்பாஸ் அமெரிக்கா செல்வதற்கு விசா வழங்கப்படவில்லை. எனவே அவர் ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபையில் காணொளி வழியே உரையாற்றினார். உலகத் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு அப்பாஸ் வலியுறுத்தினார். உலக அளவில் 2024 ஆண்டு கடல் மட்டம் சுமார் 6 மில்லிமீட்டர் உயர்ந்திருக்கிறது. ஓராண்டில் அது ஆகப்பெரிய உயர்வு. கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. கடல் மட்டம் உயர்வது மில்லியன் கணக்கான மக்களுக்கு அச்சுறுத்தலாய் இருக்கிறது. தாழ்வான தீவு நாடுகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகலாம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறினார். வெப்ப வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைக்கவும் கடல் மட்டம் உயர்வதால் பாதிக்கப்படும் நிலையில் உள்ள நாடுகளுக்கு கூடுதல் நிதி அளிக்கும்படியும் தீர்மானம் வலியுறுத்துகிறது. சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக நாய் இறைச்சி விற்கப்படுகிறதா என்று சிங்கப்பூர் உணவு அமைப்பு ஆராய்கிறது. சமூக ஊடக பக்கத்தில் வியட்நாமிய மொழியில் நாய் இறைச்சி விற்பனை விளம்பரம் காணப்பட்டது. அந்த பதிவு தற்போது நீக்கப்பட்டு விட்டதாக தெரிகிறது. சிங்கப்பூர் உணவு அமைப்பு நாய் இறைச்சி விற்பனையை அனுமதிப்பதில்லை. சிங்கப்பூரில் தகுந்த உரிமம் அல்லது அனுமதியின்றி எந்த வகை இறைச்சியை இறக்குமதி செய்வதும் விற்பதும் குற்றம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு cstick.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-67-23. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

தன்னந்தனியா உங்களுக்காக வெள்ளிக்கிழமை காலை பொழுதுல ஆனந்தமார் நிகழ்ச்சி நான் வழங்க வந்துட்டேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக உங்களுடைய நாள் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமான ஒரு வெள்ளிக்கிழமையா சில பேருக்கு இருக்காது. சில வீட்டுல காலையிலேயே பென்சில் எடுத்துக்கிட்டியா, தேவையுள்ள எல்லாத்தையுமே நீ உன்னுடைய பையில, உன்னுடைய கை பையில, உன்னுடைய பள்ளி பையில பேக் பண்ணிட்டியா? பதற்றப்படாத, நிதானமா செய்ய, நிதானமா எழுது, என்ன கேள்வி கேட்கறாங்களோ நல்லா ஊத்து படி, கண்ணாடி போடலனாலும் நல்லா கவனிச்சு படி, பாதாம் முந்திரி பால் சிக்கன் எசன்ஸ் இதெல்லாம் அறுது சாப்பிடு அப்படின்னு இன்றைக்கு ஓவரா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம செய்வோம். அதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது இங்க. ஆமா, தொடக்கப்பள்ளி ஆண்டிறுதி தேர்வுகள் ஆரம்பிச்சாச்சு. செப்டம்பர் 24 தேதியில இருந்து செப்டம்பர் 30 தேதி வரைக்கும் தேர்வுகளாக இருக்குது. பல பிள்ளைகள் அதற்காகவே தயார் செஞ்சுட்டு இப்ப போய் உட்கார்ந்து அவங்களோட தேர்வுகளை எழுதிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு கணக்கு தேர்வா இருக்குது. பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பெற்றோருக்கு அந்த பதற்றம் மேலோங்கி இருக்கும். ஆனா நீங்க கவலைப்படவே வேண்டாம், அவங்க எவ்வளவு நல்லா படிச்சிருக்காங்க, எவ்வளவு நல்லா தயார் செஞ்சிருக்காங்க, அந்த அளவுக்கு நிச்சயமா அவங்களால தேர்வுகளை செய்ய முடியும். நம்பிக்கை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. இந்த நேரத்துல ஒரு தாள் முடிந்து, ஒரு தேர்வு முடிந்து அடுத்த தாளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும், அவர்களை விட அதிகமா பதற்றப்படும் நம்ம அம்மா அப்பாக்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு கேள்வி கடினமா இருக்கிறதுனால முழு தேர்வும் கடினமா தான் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. நீங்க தெரிந்ததை நிதானமா செய்யுங்க, அடுத்த கேள்விக்கு செல்லுங்க. இன்னைக்கு உங்களோட வேலை பெர்ஃபெக்ஷன், 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கணும் அது கிடையாதுங்க. உங்களால முடிந்ததை நிதானமா செய்யறதுலதான் அது ஒரு பெரிய வெற்றியை அமைஞ்சிருக்க. தொடர்ந்து வாழ்ந்து பக்கமா இணைஞ்சிருக்க. என்ன ஹலிமா, இன்றைக்கு ஒரே ஒரு குரல் மட்டும் கேக்குதே. விஜய் நக்கு கொண்டு வரும் பாடல் வேட்டையாடு விளையாடுபடல இருந்து வந்துட்டு இருக்கு. இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகு மட்டும் பாக்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருத்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருத்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டியிருந்தீங்கன்னா காதலி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதலியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதலி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதலிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: கல்யாணம் விரும்பினா இப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
3: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-90075.
4: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: அம்மாவுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
4: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அம்மாவுக்கு மாற போறேன்.
4: அம்மாவுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகாபிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.

என்னோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துறல் என்ன, எங்கே

0: சரி, பிஎஸ்எல்இ வாரமா இருக்கிறதுனால இந்த தேர்வுகள் பத்தி நம்ம பேசலாம்னு நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் பின்னோக்கி போவோமே. நம்முடைய பள்ளி காலத்துல, பள்ளி பருவத்துல நம்ம செஞ்ச ஒரு தேர்வு இல்ல நம்ம எழுதின ஒரு தாள் இப்பவும் மறக்க முடியாம இருக்கலாம். இதை பற்றி நீங்க நம்மோட பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரத்துல நம்ம பிள்ளைகளுக்கு நீங்க உத்வேகம் தரும்படி, ஏதாவது உற்சாகமான சில வசனங்களை, வார்த்தைகளை சொல்லும்படி குரல் பதிவுகளை எடுத்தும் நீங்க அனுப்பி வைக்கலாங்க. தேர்வுக்கு முன்னால உங்களுடைய பெற்றோர், அம்மா அப்பா, தாத்தா பாட்டி சொன்ன ஒரே வசனம், அதை இப்பவும் நீங்க கடைபிடிச்சிட்டு வரீங்க, உங்க பிள்ளைகளிடம் சொல்றீங்கன்னா எந்த ஒரு டயலாக், எந்த ஒரு வாக்கியமாக இருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. கடைசி நேரத்துல புத்தகத்தை புரட்டி பார்த்து இந்த கேள்வி மட்டும் வரக்கூடாதுப்பா அப்படின்னு நினைச்சு, ஆனா அந்த கேள்விதான் உங்களுக்கு வந்திருந்துச்சு, இப்ப வரைக்கும் மறக்கவே மாட்டேப்பா அப்படின்னு சொல்ற உடனே அது என்ன? நண்பர்களுடன் ரொம்ப நேரமா நீ இதற்கு என்ன பதில் போட்ட? இந்த பதிலா? இது என் லிஸ்ட்லயே இல்லையப்பா அப்படின்னு சொன்ன ஒரு தருணமா இருக்கலாம். தேர்வு முடிஞ்ச நாள் அன்று உங்களுக்கு கிடைச்ச அந்த விடுதலை, அந்த உணர்வு, எந்த ஒரு தேர்வுக்கு உங்களுக்கு கிடைச்சது? உங்க காலத்துல பிஎஸ்எல்இ எப்படி இருந்துச்சு அதையும் நீங்க சொல்லலாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே மாற்றிருக்காங்க, அந்த மதிப்பீட்டை ரொம்பவே மாற்றிருக்காங்க. உங்க காலத்துல எப்படி இருந்துச்சு? இந்த பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி இந்த புள்ளிகள் கொடுக்கப்படுமா, மதிப்பெண்களா, இல்ல இப்போ இருக்கிற அந்த கிரேட் மாதிரி அந்த காலத்துல இருந்துச்சா, அதையும் பகிர்ந்து கொள்ளுங்க. கேப்போம்.
1: இதே வேலையா போச்சு.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையா பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியாவில கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: வணக்கம் ஹலிமா, நந்தினி பேசுறேன்.
7: என்னோட
6: காலகட்டத்துல வந்து PSL வந்து நாங்க வந்து அக்ரிகேட் ஸ்கோ அது பார்த்துதான் டிசைட் பண்ணுவாங்க எந்த ஸ்கூல் போறது, பிரைமரி செகண்டரி ஸ்கூல் போறதுலாம். இந்த டைம் வந்து எனக்கு அந்த டைம் வந்து PSL வந்து அந்த எக்ஸாமினேஷன் ஹால பார்த்தாலே ரொம்ப சீரியஸா, யாரும் பேச மாட்டாங்க, டீச்சர்ஸ் வந்து ஸ்மைல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எல்லாமே வெளியே இருந்து வர டீச்சர்ஸ். அந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும். ஆனிமா அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த மேத்ஸ் இருக்குது, மேத்ஸ் முடிகிற அன்னைக்கு தான் வந்து அப்பா விட்டுச்சு சாமி அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஃபார் த மெமரிஸ். ஆனிமா
8: நன்றி நன்றி அம்மா. சரி, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருக்கலாம். உங்க காலத்துல PSLE எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்ப PSLE வாரமா பிள்ளைகளுக்கு இருக்கதே இல்லையா? கணக்கு தேர்வை இன்றைக்கு அவங்க எழுத போறாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. சரி, உங்க காலகட்டத்துல PSLE எப்படி இருந்துச்சு? இல்ல பெரும்பாலான தேர்வுகள் எப்படி இருந்துச்சு? எந்த தேர்வு உங்களுக்கு பிடிக்காது, ஐயோ இந்த தேர்வுக்கு நான் உட்காரவே மாட்டேன், இல்ல கட்ட அடிச்சிருக்கீங்களா தேர்வுக்கு போகாம கூட இன்னைக்கு இருந்திருக்கலாம். உங்களுடைய நினைவுகளை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தேன். அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த காலத்துல உங்களுக்கு இந்த முக்கியமான ஒரு உணவை கொடுப்பாங்க. நான் தேர்வுக்கு போறேன், தேர்வை நான் எழுத போறேன்னு சொன்ன கையோடய கண்டிப்பா அம்மா அப்பா தாத்தா பாட்டி எனக்கு இந்த உணவை கொடுத்துருவாங்க ஹலிமா, இல்ல இந்த ஒரு பானத்தை கொடுத்துருவாங்க குடிக்க சொல்லுவாங்க அப்படின்னா அது எது? அதையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாங்க. வாட்ஸ்அப் செய்யலாம் 9678 8968. அடுத்து உங்களுக்கு SP பாலசுப்ரமணியம், லதா மகேஷ்கர் கொண்டு வரும் பாடல் சத்யா திரைப்படத்தில் இருந்து நேரம் சரியா 10:42.

கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம

0: அம்மா என்ன சொல்றாங்க கேப்போம் வாங்க.
1: வணக்கம், அடிமா பண்ணாடி பேசுறேன். அந்த டைம்ல பிஎஸ்சில வந்து நாங்க ஸ்கூலுக்கு போவோம். ஆனா எனக்கு வந்து பிடிக்காத சப்ஜெக்ட் சயின்ஸ். சயின்ஸ பார்த்தாலே தமிழ் மட்டும் மார்க்ஸ் எடுக்க மாட்டோம். பட் அந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட். அந்த டைம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு மேக்ஸ் இங்கிலீஷ்ல. ஆனா இந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு.
2: காலை வணக்கம் அடிமாமா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: தேர்வை பத்தி பேசுனீங்க. தேர்வு எழுதும் போது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. முடிவு வந்த பிறகு அம்மா பாட்டா பாடுவாங்க, இவ்வளவுதான் எடுத்தியா அப்படியா. ஆனா அப்பா அப்படிலாம் பேசவே மாட்டாங்க. அப்பா இனி கூப்பிட்டு உச்சி மீது வானம் எழுந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, எழுந்து நில்லு, அடுத்த முறை உன்னால நல்லா செய்ய முடியும்னு எனக்கு ரொம்ப உற்சாகம் கொடுப்பாங்க. அதைத்தான் இந்த வேலையில பகிர்ந்துக்கிறேன். இந்த எல்லா மாணவர்களுக்கும் பயப்படாதீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைச்சது அது நம்மளோட ஆசீர்வாதம். சந்தோஷப்பட்டுக்கங்க. இன்னும் நம்மள முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி யோசிப்போம். நன்றி, வணக்கம். சந்திரன் இப்போ
0: ரொம்ப அழகா சந்திரன் ஐயா பகிர்ந்து கொண்டாரு. ஆமா, நம்ம பிஎஸ்எல்இ அப்படின்னு சொல்லும் போது ஆண்டிறுதி தொடக்கப்பள்ளி ஆண்டிறுதி தேர்வு நம்ம பிள்ளைகள் எழுதுறாங்க. ஆனா இது தொடக்க புள்ளிதான். இதன் பிறகு இன்னும் நிறைய தேர்வுகள் இருக்கு, உயர்நிலை பள்ளியிலும் சரி, அதன் பிறகு அவங்க பாலிக்கு போகலாம், ஐடிஇக்கு போகலாம், இப்படி பல வெவ்வேறு தளங்களை அவங்க தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா. அங்கேயும் தேர்வுகள் இருக்கும். அதனால இது ஒரு தொடக்க புள்ளி தாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நிர்ணயிக்க போகிறது கிடையாது. இன்னும் எவ்வளவோ இருக்கு போகிறதுக்கு. அதனால கவலைப்படாதீங்க பிள்ளைகளே. நல்லபடியாக செஞ்சுட்டு அந்த ஒரு மன நிம்மதியோட திருப்தியோட நீங்க வீட்டுக்கு வரணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். சரி, தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க நீர்களே, உங்களுடைய காலகட்டத்தில் தேர்வுகள் எப்படி இருந்தன. அதே நேரத்தில் அம்மா அப்பா குறிப்பா இந்த ஒரு பானத்தை இல்ல இந்த ஒரு உணவை நீங்க சாப்பிடணும் அறுதணும்னு சொல்லியிருக்காங்களா. இந்த ஒரு வசனத்தை வாக்கியத்தை எப்போதுமே உங்ககிட்ட சொல்வாங்க, நினைவூட்டுவாங்கன்னு பகிர்ந்து

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: ரொம்பவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில சுலேகா குறிஞ்சிதி வாயில என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க காலகட்டத்துல அதாவது 1973 அவங்க பிஎஸ்எல்இ எழுதும் போது எப்படின்னா, அந்த தேர்வு தாளுடைய முடிவுகள் பாஸ் ஆர் ஃபெயில் இரண்டே இரண்டு தெரிவுகள் தான் இருக்கும், பாஸ் ஆர் ஃபெயில் மட்டும்தாங்க இருக்கும், இந்த அக்ரிகேட் ஸ்கோர்லாம் இல்லம்மா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால ரொம்ப சுலபமா இருந்துச்சு, பிள்ளைகளும் அவ்வளவு மன உளைச்சலோட இருக்க மாட்டாங்க. அது உண்மைதான், உண்மைதான். ஆமாங்க, இந்த மதிப்பீட்டுடைய அடிப்படை இப்ப ரொம்பவே மாறி இருக்கு இல்லையா. ஒரு காலத்துல டி ஸ்கோர் சிஸ்டமா இருந்துச்சு, இது 2021 முன்பு அப்படி பிள்ளைகள் மாணவர்கள் அவங்களுடைய தேர்வு தாளை எழுதி இருந்தாங்கன்னா, பிஎஸ்எல்இ எடுத்திருந்தாங்கன்னா டி ஸ்கோர் சிஸ்டமாக இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஏஎல் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு எண் வழங்கப்படும், 1 to 8 அந்த எண் இருக்கோங்க. மொத்தமா அவங்க 4 இருந்து 32 வரைக்கும் எடுக்கலாம். 4 ஒவ்வொரு பாடத்திற்கும் அவங்க ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். AL1 பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம். AL1 என்பது 90 இருந்து 100 பெறுவது. அதன் பிறகு படிப்படியாக அந்த மதிப்பெண்கள் குறையும் போது அதற்கு ஏற்ப அந்த எண் வழங்கப்படும், AL2, 3, 4, 5 அப்படின்னு வழங்கப்படும். அதன் பிரகாரம் தான் உயர்நிலை பள்ளிய அவங்க தேர்ந்தெடுப்பாங்க.
1: காலை வணக்கம். காலை வணக்கம். நான் 10 படிக்கும் போது ஒரு சயின்ஸ்ல ஒரு கேள்வி வரும், இந்த ஆட்டோமேட்டிக் விதின்னு சொல்லிட்டு வரும். அது அப்ப அந்த கேள்வி அப்ப படிச்சது இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அப்ப அந்த கேள்வினா ஆர்கமிடிஸ் விதின்னா அதுக்கு என்ன பதில்னா, அந்த ஒரு திடப்பொருள் திரவத்தினும் தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும்போது அப்பொருளினால் வெளியேற்றப்படும் திரவத்தின் எடைக்கு சமம் சொல்லிட்டு அதனுடைய பதிலு. அது அப்ப 10 படிச்ச நானு 2003. அப்ப அந்த கேள்விக்கு அந்த பதில் இன்னும் மைண்ட்லயே இருக்குக்காது.
0: அந்த அளவுக்கு நீங்க விழுந்து விழுந்து படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் அதை நீங்க நினைவுல வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு தேர்வு தாளுடைய பதில்கள் இன்னும் நம்ம மனசுல இருக்கலாம், காலம் கடந்திருக்கலாம், 10 20 30 40 50 ஆயிருக்கலாம். ஆனா இப்பவும் ஒரு கேள்வி, அதே கேள்வி கேட்டா உங்களுடைய பள்ளி காலத்துக்கு போன மாதிரியே இப்பவும் அந்த பதில உங்களால சொல்ல முடியும்னா, அப்பா அந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப வாங்க பழைய பாடல்கள் தொகுப்புக்கு போக போறோம். உங்களுக்காக வரவேற்பு பாடலை இருந்து டி எம் சவுந்தரராஜன் பேசிஸ்லாம் முதல் பாடலை கொண்டு வராங்க. தொகுப்பின் முதல் பாடல் தொடர்ந்து வாடலி பக்கமா இணைச்சிருங்க. எங்கே எங்கே அங்கத்துல உங்களுக்காகவே ஒரு இடத்தை எடுத்து வச்சிருக்கேன். அதற்கான குறிப்புகளை இன்னும் கொஞ்ச நேரத்துல வழங்குறேன்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்டு உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
2: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப பொலிவான சருமத்திற்கு அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு.
2: அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை ஈடு, கவலையை விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: கதை இருக்கும் மனமும் குளிரும் முகமும் மலரும்.
1: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
2: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க.
3: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
2: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
2: ஒலியில நான் நவீன்,
4: நான் ரஃபி,
2: நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
3: பஸ் பயணம்.
2: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
3: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
5: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள் பொழிகின்ற
0: மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை ஒலியில் மட்டும்தான்.
2: என்ன நடந்தது? இந்த பொன்னி பெண்ணின் அறையின் கதவை
3: தட்டினான்.
2: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்துச் செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பு அறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
4: வணக்கம் ஹரிமா.
5: வணக்கம்.
4: நான் சாந்தி பேசுறேன், கம்பெனிஸ்ல இருந்து. நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு என்னுடைய பேத்தி பிஎஸ்எல்இ எக்ஸாம் எழுதுறாங்க, மேத்ஸ் எக்ஸாம். இன்னைக்கு நீங்க இந்த கேள்வி கேட்டதும் எனக்கு என்னோட ஞாபகம், நாங்க பிஎஸ்எல்இ எழுதின கால ஞாபகம் வந்துச்சு. நிச்சயமா சொல்றேன், இப்ப இவங்கெல்லாம் இந்த பிஎஸ்எல்இக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி எங்க காலத்துல நாங்க ப்ரிப்பேர் பண்ணதில்லை. எனக்கு 70 வயசு ஆகுது இப்ப. அப்பனா ஒருத்தவங்க சொன்னது மாதிரி பாஸ் ஃபெயில் அவ்வளவுதான், எத்தனை மார்க்ஸ் வாங்குறீங்க, எக்ரிகேட் ஸ்கோர் அதெல்லாம் கிடையாது. அதனால பாஸ்ன்னு வந்தாலே பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க பெற்றோர்லாம் அவ்வளவு படிக்காதவங்க இல்லையா, அதனால நாங்க வந்து பாஸ் பண்ணாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ் பண்ணி செகண்டரி ஸ்கூலுக்கு போகணும், அதுக்காகத்தான் நிறைய புஷ் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுலதான் படிச்சோம். ஆனா என் பேத்திக்கு என் மகள் வந்து எல்லா சப்ஜெக்டும் டியூஷன் வச்சு இப்ப அவங்களை பிஎஸ்எல்இக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த என் பேத்தியை விட என் மகனும் மரமானதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க.
5: ஆமா, அந்த பிள்ளைய விட அப்பா அம்மா, துணைப்பாட ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் தாத்தா பாட்டிதான் இன்னும் நல்லா பதற்றமா இருக்காங்க. அந்த அளவுக்கு ஐயோ நல்லா செஞ்சிருவாங்களான்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதே நேரத்துல ஒரு பயம் இருக்கும். ரொம்ப போட்டித்தன்மையாகவும் இருக்குது இல்லையா, நிறைய ஒப்பிட ஆரம்பிச்சிருக்கோம், போட்டித்தன்மை அதிகமா இருக்குது. இந்த பள்ளி நல்ல பள்ளியா கெட்ட பள்ளியா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் போது சில நேரத்துல நம்மளும் கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். எல்லா பள்ளிகளும் நல்ல பள்ளிகள் தான், அவங்களுக்கு நம்ம உற்சாகம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். படி படி படி படின்னு அழுத்தமும் கொடுக்க கூடாது. ஒரு காலத்துல பாருங்க, பாஸ் ஓஃபீல் ரெண்டே தெரிவுகள் தாங்க இருந்துச்சு. ஆனா இப்போ மதிப்பெண்கள் இருக்கு, எண்கள் இருக்குது, கிரேட் சிஸ்டம் இருக்குது, டி ஸ்கோல் இருக்குது, எல்லாமே மாறி இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் பொழைச்சுப்பாங்கப்பா, அதை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். சரி வாங்க அடுத்த அங்கத்துக்கு போவோம். ஒரு இடத்த எடுத்து வச்சிருக்கேன், அதற்கான குறிப்புகளை வழங்குறேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? முதல் குறிப்பு, 1932 இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஒரே மாடல இருக்கும் இந்த கட்டடத்தின் தோற்றம் ஐரோப்பிய கிராமப்புறத்துல இருக்கும் ஒரு சிறிய கட்டடத்தை நினைவுபடுத்துது. ஒரு காலத்துல இங்க மனிதர்கள் மட்டும் வந்து போகல, சிங்கப்பூர்ல நடந்த பந்தயங்கள்ல பங்கேற்க சில குதிரைகள் கூட இந்த இடத்துலதான் வந்து சேர்ந்தன. எந்த இடம் இது?

0: முக்கியமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள பள பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
2: போனாலே விசேஷம் தானே. உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்பு, இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கம் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
5: இவ்வாறு ஒலி நட்சத்திரமா இருக்காரு பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ். அவருடைய ஒரு பாடல் தான் இப்ப ஒலிபரப்பாக இருக்குதுங்க. நாகநந்தினி படத்துல இருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி இணைந்து பாடலை கொண்டு வராங்க. தொடர்ந்து வாழ்வு பக்கமா இணைஞ்சிருக்கு, பல பதில்கள் வந்திருக்கு. நான் தேடுற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா நீர்கள்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அற்புதம். இந்த முக்கியமான கட்டடத்தை 1932 கட்டி முடிச்சாங்க. ஒரே மாடியில அமைந்த இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா பழைய ஐரோப்பிய கிராமப்புற கட்டடத்தை போல ஒரு தோற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க மனிதர்கள் மட்டும் வந்து போகலங்க, குதிரைகள் கூட வந்துட்டு போயிருந்தன. எந்த ஒரு இடமா இருக்கும்னு கேட்டதுக்கு போலோ கிளாபா அப்படின்னு பாலன் குறிப்பிட்டிருக்காரு.
3: காலை வணக்கம் அலிமா.
2: வணக்கம்.
3: அது வந்து ரேஸ் கோஸ்.
2: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, ஆனா கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல அதன் பழைய பணிய சேர்றது கிடையாது. ஆனா இப்ப நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த பழைய பயணச்சீட்டு வழங்கிய இடம் இன்னும் அங்க இருக்குது. பழைய கருவிகள், நினைவு பொருள்களை நீங்க இங்க பார்க்கலாம். எந்த இடம் இது?

0: அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 46 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 71 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை

0: அலிபா ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷாந்த அழைக்கிறேன்.
1: சொல்லுங்க.
0: நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில், புக்கிட்டிமா ரேஸ் கோர்ஸ் அதாவது குதிரை பந்தயத்துக்காக கட்டப்பட்டது இடம்.
1: பல நேர்கள் நீங்க அந்த பதில தான் குறிப்பிட்டிருக்கீங்க. சாந்தாகுமாரி, பெட்ரிஷா, கேரலின், மங்களம் எல்லாருமே அந்த பதில குறிப்பிட்டிருக்கீங்க. ஏன் நீங்க அந்த பதில சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நான் குதிரைகள் பற்றி க்ளூ கொடுத்துருந்தேன் இல்லையா, குறிப்பு கொடுத்துருந்தேன் இல்லையா, அதனால நீங்க புக்கிட்டிமா ரேஸ் கோர்ஸ் நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா அது சரியான இடம் அப்படின்னு என்னாலும் சொல்ல முடியாதுங்க. துல்லியமான ஒரு இடம் வேற ஒரு இடமாக இருக்குது. ஆனா ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க பாணிக்கலாம், ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க. பதில இல்ல, கொஞ்ச நேரத்துல நான் கொடுக்க போறேன் அந்த பதில. துல்லியமான அந்த இடத்தின் பெயரை பதில சில நேர்கள் கொடுத்துட்டாங்க. இரண்டு பாடல்களுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ராக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர், ராக்ஸ்டார் அனிருத்தின் 15

0: சொத்து வைக்கும். கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
3: என்ன சொல்றேன்,
1: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா, நல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச் கங்கம் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கமே தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றை தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அற்புதம்.
5: சில மணிகள்
4: முன்னாள் புகேட்டிமா ரயில் நிலையம் தான் நான் தேடும் இடம். துல்லியமான இடத்தின் பெயர் அதுதான். 1932 இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. ஒரே மாடியில இருக்கும் ஒரு பழைய கட்டடம் தாங்க இது. ஒரு காலத்துல இங்க மனிதர்கள் மட்டும் வந்து போகல, பந்தயத்துல கலந்து கொள்ள வந்த குதிரைகள் கூட இங்கதான் இறக்குமதி செய்யப்பட்டன. ஒரு காலத்துல சிங்கப்பூருக்கும் மலேயாவுக்கும் இடையே மக்கள் ரயில்ல பயணம் செய்ய இந்த பாதையை பயன்படுத்தி இருந்தாங்க. மக்கள் மட்டும் இல்லைங்க, பொருள்களும் இந்த ரயில் வழியாக தான் எடுத்து செல்லப்பட்டன. அதன் பிறகு 2011 இந்த வழியா வந்த KTM ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு இந்த நிலையம் இயங்கல. ஆனா இங்க இப்ப இந்த இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது பாதுகாக்கப்பட்டு வருது. பழைய சிங்கப்பூர் ரயில் வாழ்க்கையை நினைவுபடுத்தும் இடமாக அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல இருந்து நீங்க புகேட்டிமா வரை ரயில்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த முதல் கிளாஸ் டிக்கெட்னு சொல்வாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் நீங்க எடுக்கணும்னா அந்த பயணச்சீட்டு 56 காசாக இருந்தது. ஆக அதிகமான விலை கொடுத்து நீங்க முதல் பிரிவுல, ஆக வசதியான பிரிவுல பயணம் செய்யலாம். இல்ல எனக்கு வேண்டாங்க, நடுத்தரமா ஒரு பிரிவு இருந்துச்சுன்னா நான் அதை எடுக்கிறேன். நீங்க நினைச்சீங்கன்னா சாதாரணமான அடிப்படையான வசதி கொண்டு பயணச்சீட்டை நீங்க கொடுங்கன்னு நினைச்சீங்கன்னா 21 காசு மட்டும்தாங்க. இப்ப இந்த 21 காசு வச்சுக்கிட்டு நம்ம என்ன வாங்க முடியும்னு யோசிச்சா எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. முட்டாய் கூட இப்போ 20 காசுக்கு மேல தாங்க விக்கிறாங்க.
6: இத்தகவலை வழங்கியோர்
7: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற

0: எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பொன்னி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
2: ஹாய் டார்லிங், எப்படி இருக்கீங்க? ஹாய் பாஸ், சாப்பிட்டீங்களா? அவர் வீட்டுல இல்ல, அதனாலதான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவரு என்னமோ பிசினஸ் மீட்டிங் போயிருக்காரு.
0: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள HM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள HMல் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம் நண்பகல், மணி 12. மீடியகா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூர் உலகளாவிய பகுதி மின்கடத்தி துறையில் தனது நிலையை வலுப்படுத்த முயல்கிறது. அதற்கு ஏதுவாக இங்குள்ள பகுதி மின்கடத்தி துறை SG செமிகண்டக்டர் எனும் தேசிய அடையாளத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் தொழில்நுட்ப ஆற்றல் கூட்டு நிறுவனங்களும் திறனாளர்களும் எளிதில் அணுக அது ஒருங்கிணைந்த வாய்ப்பளிக்கும். ஏஸ்டார் தேசிய ஆராய்ச்சி அமைப்பு பல்வேறு தொழில்நுட்ப துறைகளின் பல்வேறு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. வர்த்தக தொழிலமைச்சர் டான்சிலங் தொடக்க நிகழ்ச்சியில் பேசினார். நவீன தொழில்நுட்பத்தின் வேகமான மாற்றத்துக்கு ஈடுகொடுக்க உற்பத்தி நிறுவனங்களின் ஆராய்ச்சியும் புத்தாக்கமும் மிகவும் முக்கியம் என்று அவர் சொன்னார். சிங்கப்பூரின் சுகாதாரத்துறை நிபுணர்கள் செயற்கை நுண்ணறிவை சிறப்பாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுகாதார மூத்த துணை அமைச்சர் டான்கெட் ஹாவ் கூறினார். அதேவேளை அத்தியாவசிய மருத்துவ திறன்களை இழக்காமல் இருப்பதையும் நிபுணர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். சிங்ஹெல்த் டியூக் NUS கல்வி கருத்தரங்கில் திரு டான் பேசினார். மருத்துவ முடிவுகள், மருத்துவ ஆவண பதிவுகள், நிர்வாக வேலை ஆகியவற்றுக்கு செயற்கை நுண்ணறிவு உதவ முடியும் என்று அவர் சொன்னார். ஆனால் தொழில்நுட்பத்தை அதிகம் சார்ந்திருந்தால் சுகாதார பராமரிப்பு ஊழியர்களின் திறன் குறையலாம் அல்லது அவர்களின் அடிப்படை திறன்களை இழக்கலாம் என்று திரு டான் எச்சரித்தார். சிங்கப்பூரின் சமூக பராமரிப்புத்துறை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறது. மூப்படையும் மக்கள் தொகை பெருகுவதாலும் மூத்தோருக்கு கூடுதலாக சிறப்பு கவனிப்பு தேவைப்படுவதாலும் புதிய வழிகள் ஆராயப்படுகின்றன. வேங்குவார்ட் குவாலிட்டி கருத்தரங்கில் பேசிய சுகாதார துணை அமைச்சர் ஹாயிம் ஆசம் அந்த தகவலை தெரிவித்தார். மூத்தோர் பராமரிப்புத்துறையில் தற்போதுள்ள நவீன செயல்முறைகளை அவர் விளக்கினார். செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் முறை, ஊழியர்கள் நோயாளிகள் ஆகியோரின் தேவைகளை உடனுக்குடன் கவனிக்க உதவும் நடைமுறை முதலியவற்றை அவர் குறிப்பிட்டார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் புதிய கூட்டு ஏற்பாட்டுக்கு இணக்கம் கண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அது உலக பொருளாதாரத்துக்கு நற்செய்தி என்று அவர் சொன்னார். சீன அதிபர் 3 நாள் அதிகாரத்துவ பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பு சிறப்பாய் இருந்தது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார்.
8: The decisions we make in these areas today can promote peace and prosperity for decades and decades to come.
7: சீன தலைவர் அறிவித்த புதிய வர்த்தக ஏற்பாடு பற்றி விரிவான தகவல் இல்லை. அமெரிக்கா சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு அரசாங்க விருந்தளித்திருக்கிறது. உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள் அதில் அமெரிக்க சீன அதிபர்களை சந்தித்து பேசினர். அமெரிக்க அதிபர் சீன அதிபருக்கு அமெரிக்க கழுகு சிற்பம் ஒன்றை பரிசளித்தார். பல்வேறு அமைப்புகளை பிரதிநிதிப்பதாக சொன்ன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பொதுவாக எந்த குறையும் சொல்லவில்லை. கனிவான உபசரிப்பை பாராட்டிய சீன அதிபர் ஆழமான நேர்மையான கருத்துகள் பரிமாறப்பட்டதை குறிப்பிட்டார். வர்த்தக பேச்சில் முன்னேற்றம் காணப்பட்டாலும் வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை இருதரப்பில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை என்று கவனிப்பாளர்கள் சுட்டுகின்றனர். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அமெரிக்காவை தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த ஆண்டு இறுதிக்குள் போர் முடிவுக்கு வருமா என்ற கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். ஈரான் போரை தொடர விரும்பவில்லை என்று கூறிய திரு பெசஸ்கியன் போர் முடிய வேண்டுமா தொடர வேண்டுமா என்பதை அமெரிக்காவே தீர்மானிக்க வேண்டும் என்றார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டியளித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி அமெரிக்கா ஈரான் இடையே கருத்து வேறுபாடு நீடிக்கிறது. ஈரான் ஒருபோதும் நெருக்கடிக்கு பணியாது என்று ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் திரு பெசஸ்கியன் கூறினார். பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் சவுதி அரேபியாவின் தற்காப்புக்கு உதவ திட்டமிடுகிறார். செங்கடல் துறைமுக நகரான ஏம்பூவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் கச்சா எண்ணெய் குழாய்களையும் பாதுகாப்பதில் பிரான்ஸ் உதவ விரும்புகிறது. ஆனால் எந்த பூசலிலும் பிரான்ஸ் பங்கேற்காது என்று திரு மேக்ரோன் தெளிவுபடுத்தினார். எரிசக்தி விலை உயர்வதால் பிரான்சில் திரு மேக்ரோனுக்கு கடுமையான நெருக்கடி. குளிர்காலம் நெருங்குவதால் போதுமான எரிபொருள் கைவசம் இருக்கிறது என்று மக்களுக்கு அவர் உறுதியளிக்க முயல்கிறார். உலக நாடுகள் கடன் வழங்குவதற்கு பதிலாக மானியம் வழங்க வேண்டும் என்று நேபாளம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இமயமலை பகுதியில் பனிப்பாறை வெடித்ததால் சென்ற மாதம் நேபாளத்தில் சுனாமி போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டது. சுமார் 1450 பேர் மாண்டனர். 6000 பேரின் நிலை என்னவென்று இன்னும் தெரியவில்லை. வீடுகள், பள்ளிகள், சாலைகள், பாலங்கள் பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மறுநிர்மாணப் பணிக்கு நாட்டின் பொருளாதாரத்தில் சுமார் 10 விழுக்காடு செலவிட வேண்டியிருக்கலாம் என்று நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா கூறினார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பருவநிலை தொடர்பான பேரழிவின் மறுநிர்மாணப் பணிகளுக்காக ஏழை நாடுகள் மேலும் கடன் சுமையில் தள்ளப்படக்கூடாது என்று திரு ஷா கேட்டுக் கொண்டார்.
9: மழை பெய்து ஓய்ந்த பிறகு வழக்கமாக காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம்.
7: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
2: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்
1: நினைச்சேன். நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
2: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. என் 1 கேம்பல் லேன்.
3: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: அம்மாவுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துடைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நீ இப்பவே அம்மாவுக்கு மாற போற?
3: அம்மாவுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: படத்துல இருந்த ரஞ்சித் அனிதா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பு ஆனதான நீங்க ஓடி போறாதீங்க.
1: உயர்ந்தது சுவையோ அளவில்லாதது சமைத்து சுவையுங்கள் SPM Gold Pony Rice.
0: ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. எப்படிப்பட்ட பாடல்களை இந்த அங்கத்துல நீங்க கேட்க போறீங்கன்னா,

நேயர்களே, நீங்க முழுமையா கேக்குறாங்க, தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. ஒரு கேள்வியும் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. மூன்று குறிப்புகளை எடுத்து வச்சிருக்கேன். என்ன தொடர்பு இந்த மூன்று குறிப்புகளுக்கும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. லேசா லேசா படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்ரீலேகா பார்த்தசாரதி கொண்டு வரும் பாடலை இப்ப கேட்கலாம்.

எல்லாத்துக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நான் கொண்டு வந்தது இவைதாங்க. மனித உடல் ஆறு, அதாவது எண் ஆறு கிடையாது, ரிவர் அந்த ஆறு, மின் கம்பி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு, எப்படி இந்த மூன்றையும் நீங்க இணைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மனித உடல் ஆறு, மின் கம்பி, என்ன ஒரு சம்பந்தமா இருக்கும்?

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நானு கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். மனித உடல் 6 மின் கம்பி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிருந்தேன்.
4: ஹலோ, வணக்கம். நான் பேசுறேன். நீங்க மனித உடல் 6 மின் கம்பி, இதுக்கு வந்து மூணுக்கு உள்ள ஒற்றுமை வந்து எல்லாமே வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய. நன்றி.
3: நல்ல முயற்சி, ஆனா கிடையாது, அந்த பதில் கிடையாது.
5: இந்த மூன்றுக்குள்ள தொடர்பு மின்சார கடத்து கடத்திறன்
3: என்ன தொடர்பு இருக்கு, நல்ல புத்தாக்கமா யோசிச்சு பாருங்க.

இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்

0: வணக்கம் சலீமா. நான் நினைக்கிறேன் மூன்றுக்கும் பொதுவான விஷயம் வந்து ஓட்டம். மனித உடல்பு ரத்தம் ஓடுது, மின்சார கம்பியில வந்து மின்சாரம் ஓடிக்குது, ஆற்றுல வந்து நீர் ஓடுது. இது மூன்றுக்கும் பொதுவான விஷயம் ஓட்டம், சரியா?
1: அழகா விளக்கி நீங்க குரல் பதிவை எடுத்து அனுப்பி வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆமா, புத்தாக்கமா யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓட்டம் என்பதே சரியான பதில், ஆனா இதற்கான சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு, ஒரு தகவலும் இருக்குதுங்க. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். தொடர்ந்து வானொலி பக்கமா இணைச்சிருங்க.

0: கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. உட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டு ஊழியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது வி வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

உடல் ஆறு மின்கம்பி இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம் என்ன தொடர்புன்னு கேட்டதுக்கு பல நேர்கள் நீங்க சரியான பதிலை குறிப்பிட்டு இருந்தீங்க. ஓட்டம் என்பதே சரியான பதில். ஆனா அந்த ஓட்டம் அப்படின்னு சொல்லும் போது மூன்றிலும் ஒரே ஓட்டமா இருக்கிறது கிடையாது. ரத்த ஓட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இதயம் ஒரு நாள்ல சுமார் 100,000 முறை துடித்து உடல் முழுவதும் ரத்தத்தை சுற்ற செய்கிறது. இரண்டாவது நீரோட்டம். ஆற்றில நீர் பொதுவா உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்தை நோக்கி புவி ஈர்ப்பு விசையால ஓடுதுங்க. அதனாலதான் ரொம்ப அழகா அந்த நீர் வந்து ஓடி வருது. மின்னோட்டம்னு சொல்லும் போது இதுலதான் சுவாரஸ்யமே அடங்கிருக்கு. அந்த கம்பிக்குள்ள எலக்ட்ரான்ஸ் மிக வேகமா ஓடுறது கிடையாது, அது ரொம்ப மெதுவாக தான் நகர்ந்து போகுது. ஆனா மின்சாரத்தின் தாக்கம் கம்பி முழுவதும் அதை மிக வேகமாக பரவ வைக்குது. பாத்தீங்களா, ரத்த உடல உயிரோட வச்சிருக்க உதவுது. நீர் இயற்கையின் பாதையில ஓடுது, மின்சாரம் நம் சாணங்களை இயக்க ஓடுது. மூன்றுக்கு ஒரே சொல் ஓட்டம் தான்.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். நேர் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
3: We are all here for you.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிழ.

கேட்டது மங்கள வாத்தியை சியாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது. விநாயகர் துதியாக இனிவில் பர்ராய்ஜ சேகர பிள்ளையார் புகழ் மாலையுடன் அமிர்த சிந்தியன் குழுவினர்.

கேட்டது விநாயக துதியாக இனிதில் பர்ராய சிகர பிள்ளையார் புகழ் மாலை தந்திருந்தார்கள் அமிர்த சிந்தியன் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்திப்பா மாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜெரார்ட் மயிலா பாடிய

கிறிஸ்துவுக்கு இதமாக நீங்கள் கேட்டது ஜெராட் மஜிலா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக இஷ்ட காதிரி பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இஸ்தக் காத்ரி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. யாழ்ப்பாணம் ஆவரங்கால் ஞான வைரவர் புகழ் மாலையுடன் கீர்த்தி ஸ்ரீ நிர்மலன் குழுவினர்.

கேட்டது யாழ்ப்பாண ஆவரங்கால் ஞான வைரவர் புகழ் மாலை பாடலை தந்திருந்தார்கள் கீர்த்தி ஸ்ரீ நிர்மலன் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கிருஷ்ணராஜ் குழுவினர்.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக நெல்லை அபுபக்கர் குழுவினர் பாடி.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நெல்லை அபுபக்கர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இணைய தொடர்கின்றது. நயினாதீவு நாகபூசணி அம்மன் புகழ் மாலை அக்ஷயன் மதுராங்கனி குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது நயனாதீவு நாகபூசணி அம்மன் புகழ் மாலையாக மதுராங்கனி அக்ஷயன் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது அருளாகும் மாதா மேரி புகழ் மாலையுடன் மேரி சுசிலா குழுவினர்.

கேட்டது அருளாக்கம் மாதா புகழ் மாலையுடன் மெரி சுசிலா பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் அலியல். வணக்கம் தமிழ் அலியல் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி இஸ்லாமிய கீதமாக தொடர்கின்றது பம்பா பாக்கியா குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக பம்பா பாக்கியா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியின் பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக எல்லார் ஈஸ்வரி குழுவினர் பாடிய

கிருஷ்ணகானமாக எல்லார் ஈஸ்வரி குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிரப்பான வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

நேரம் சரியாக 8:08. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வணக்கம் தமிழ் ஒலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழ் ஒலி வரிசையில்

0: அந்த வகையில் நற்சிந்தனைக்காக வந்திருக்கும் முதலாவது நீர் வைவரூடாக வணக்கம்.
1: வணக்கம்,
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: ஆமாம், நீங்களும் அனைத்து உள்ளங்களும் கேட்குதா வடிவா?
0: ஆமாம், எனக்கு கேக்குது.
1: நன்றி நன்றி. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி பொதுக்காலம் 25ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை, உரியாளர் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 3 இறைவசனங்கள் 1-11 ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கோ ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கோ ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாய்திருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கும் ஒரு காலம், இழப்பதற்கும் ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கோ ஒரு காலம், போருக்கும் ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், வருந்தி உழைப்பவருக்கு தாம் உழைப்பினால் அடையும் பயன்தான் என்ன, மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் தன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார். காலத்தை பற்றி உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு இயேசுவின் போதனைகளை பல வேளைகளில் இயேசுவின் சீடர்கள் புரிந்து கொண்டதில்லை. இயேசுவின் உவமைகளையும் அவர்கள் தெரிந்து கொண்டதில்லை. என் இயேசுவை யார் என்று அவர்கள் சரியாக அறிந்திருக்கவும் இல்லை. எனவேதான் இயேசு என்னை யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சீடர்களை பார்த்து நேரடியாக கேட்கின்றார். சீடர்களின் சார்பாக பேதுரு, நீர் கடவுளின் மெசியா என பதில் சொல்கின்றார். பேதுரு இயேசுவை தெளிவாக புரிந்து கொண்டார். அதே இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அதே கேள்வியை கேட்கின்றார். கிறிஸ்து எனக்கு யார்? இதற்கு நம் பதில்தான் என்ன? சிந்திப்போம், சிந்தித்து செயல்படுவோம். நன்றி வணக்கம் கேமா.
0: நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கங்க மா. பத்மராஜராயரத்னம்
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி. நலமா?
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
2: நன்றி நன்றி. குருவாயூரப்பனின் மகிமைகளை இக்கலியிலும் கண்கூடாக கண்டவர் பலருண்டு. சில ஆண்டுகளுக்கு முன் பக்தர் ஒருவருக்கு நிகழ்ந்த சம்பவம் இது. பக்தர் ஒருவரின் மகனுக்கு திடீரென்று புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது. ஒருவருடனும் பேசாமல், கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் பித்து பிடித்தவன் போல் ஆகிவிட்டான். பல சிகிச்சைகள் செய்து சரியாகவில்லை. மிகுந்த கவலையடைந்த பக்தர் பகவானே கவி என்று தனது மகனை அழைத்து கொண்டு குருவாயூர் சென்று பல நாட்கள் சன்னதியிலேயே தங்கிங்களும் செய்து வந்தார். தன் மகனை நினைத்து மிகுந்த கவலையுடன் இருந்தார். ஒரு நாள் குருவாயூரப்பன் அவரது கனவில் தோன்றி, உன் மகன் முன் ஜென்மத்தில் ஒரு குரங்கை கொன்று ராமருக்கு அவசாரம் செய்ததால் தெய்வ குற்றம் உண்டானதால் இவ்வாறு உள்ளான். நீ அவனை திருப்பெறையாறு அழைத்து சென்று ராமரை சேவித்தால் அவன் குணமடைவான் என்று கூறினார். உடனே அவர் திருப்பெறையாறு சென்றார். அங்கேயே தங்கி தினமும் ராமரை சேவித்து வந்தார். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் அவர் ராமர் சன்னதியில் இருக்கும் போது ஸ்ரீ ஹனுமார் கையில் சந்தனம் குங்குமம் துளசியுடன் அவர் மகனின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படியாக தோன்றி இதை வாங்கிக் கொள்ளென்று கூறினார். அந்த பக்தரின் கண்களுக்கு தெரியவில்லை. அவர் மகன் அவரிடம், அப்பா ஒரு குரங்கு சந்தனம் குங்குமம் கொடுக்கிறது, வாங்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்டான். என்றுமில்லாமல் மகன் நன்றாக பேசுகிறானே என்று மகிழ்ந்த அவர் வாங்கிக் கொள்ளென்று கூறினார். பக்தரின் கண்களுக்கு தெரியவில்லையே தவிர மகனின் கையில் இப்போது பிரசாதங்கள் இருப்பது தெரிந்தது. பகவானின் அனுக்கிரகத்தையும் மகிமையையும் அறிந்த பக்தர் மனம் மகிழ்ந்து அப்பனுக்கு நன்றி கூறினார். அது முதல் அவர் மகன் நன்றாக பேசவும் ஆரம்பித்து சித்தமும் தெளிந்தது. திருப்பெரியாறு கோவிலில் அதிர்வடி வழிபாடு பிரசித்தம். பிரச்சனைகள் தீர அதிர்வடி வழிபாடு செய்து மக்கள் தமது பிரச்சனைகள் தீர பெறுகிறார்கள். கேரள கோவில்களில் வெடி வழிபாடு நடைமுறை உண்டு. அநேக குருவாயூரப்பன் கதைகள் பாட்டியும் அவரது சிநேகிதியுமான மற்றொருவரும் கூற கேட்டவைகளே என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பொழுதாக இறைவனை மண்டி விட பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேமா,
0: நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தினிக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
3: காலை வணக்கம் கேமா, யுவசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
3: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு நான் மாட்காத்திரன் திருவாதகத்தில் இருந்து ஆனந்தாதீதம் பேரின்பம் மேலீடு என்று தொடர திறப்ப வேண்டேன். நன்றி. பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதகன்றுவனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனே அறத்தமேனியாய் அருள் செய்யன்பருள் நீயும் அங்கு எழும் தருளி இங்கு எனி இருத்தினாய் முறையோ என்னும் பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையேரை உன் திருவருளை பெறுதற்கு தகுதி இல்லாதேன் நிலையாதன்வற்றின் பற்றுழையேன் அத்தகைய என்னை வருக வந்து அழைத்து விருப்பத்துடன் திருவருட்பார்வை நல்கவும் உன்னோடு செல்லுவதற்குரிய கவலை இல்லாதேன் உலகில் இருக்கும் கள்ள எண்ண உடையேன் உன்னை அடையும் பொருட்டு இறந்தேன் இல்லை தாமரமரர் போன்ற திருவடியாய் சிவந்த திருவடிவமுடையாய் அருள் செய்ய பெற்ற அல்லது அருள் வழி நிற்கும் உனது அடியாரும் நீயும் அவ்வுலகிற்கெல்லும் தருளி இவ்வுலகத்தில் என்னை அமர்த்தி விட்டாய் இது நியாயமோ எனது தலைவனியே வீண் தன்மையுடைய எனது பூல்வினை நிகழ்ச்சிக்கு முடிவு காணேனே

0: கூன்னுண்களல் காட்டி மீட்கவும் அருகில் வானனே. உரை: குற்றமற்ற சீதாகாசத்தில் உள்ளவனே, மயிர்ச்சாந்தணிந்த அழகிய கூந்தலால் கூறனே, உன்னுடைய திருவடிக்கு சிறப்பாய் அன்பு என்னிடம் இல்லை. கல்லை மெல்லிய பணமாக்கும் வித்தையை கட்கொண்டு எந்த கல்நெஞ்சத்தை நெகிழ்வித்து உன்னுடைய திருவடிக்கு என்னை அன்பனாக செய்தனை. எமது பெருமானே, நினது திருவருளுக்கு ஒரு அளவு இல்லை. நான் எதனை கருவியாக கொண்டு தீய செயல செய்தாலும் மீட்டும் உன்னுடைய திருவடிகளை எனக்கு காட்டி மீள ஆட்கொள்ளவும் ஆற்றலுடையாயல்லவா? நன்றி மிகு நாளை. மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எழுதின் முற்றுற கண்ணுதலுடையதோர் கழுத்தின் மாமுகம் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். தென்னாளுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் முறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. பெருசித்தம்பலம். நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நற்சிந்தனை நேரத்தோடு. நற்சிந்தனைக்காக தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் சௌகரி கேமா. லண்டல் வீக்கமோட்டை பாலன்.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி சௌகரி. எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
2: நன்றி சௌகரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுயநலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு பரிசுத்த வேதாமத்தில இருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின் சுவிசேஷம் 23 இறை வார்த்தைகள் 10-21 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவின் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். நேற்று வரை அப்பொழுது ஏதோது தன் போர் சேவரோட கூட இயேசுவை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை இயேசுவுக்கு உடுத்தி இயேசுவை திரும்ப பிலாத்துவிடத்துக்கு அனுப்பினார். முன்னே ஒருவருக்கொருவர் பகையாயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, மக்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவராக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இயேசுவின் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இயேசுவிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன். அவரும் இயேசுவிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இயேசு ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியால் இயேசுவை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். பண்டிகைதோறும் அவர்களுக்கு ஒருவரை அவர் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னார். மக்கள் எல்லாரும் அதை கேட்டு இயேசுவை அகற்றும் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலவரத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவரிடத்தில் பேசினான். அவர்களோ இயேசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். தேவ தேவனே, இயேசு ராஜனே, உமை காணும் இருதயம் மகிழும். நன்றி வணக்கம் சகோதரி ஹேமா.
1: நன்றி நன்றி வணக்கம்.
2: நன்றி சார்.
1: நேரம் சரியாக 8:21. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நற்சிந்தனைக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் கேமா. கேமலிருந்து பொங்கியோர் ராஜா.
1: ஆம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
3: நாங்களும் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறவர்கள் வேண்டிக் கொண்டு இன்பமே சொல்க. அனைத்து உறவுகளும் முருகப்பெருமான் அருளோடும் வாசலோடும் இன்பிற்று வாழ்க வாழ்க வாழ்க. இளமையிலே இறைவனிடம் மன தூய்மையோடு அர்ப்பணித்து விடும் போதும் வாழும் காலம் வரை இறைவனை மறக்காமல் காலை எழுந்தோடன் அமைதி பொறுமையோடு இறைவனை வழங்கி வழிபடும் போது இறைவன் முதுமையிலும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். இறைவன் வாழும் காலம் வரை கைவிட மாட்டார். இறைவன் தான் இன்றும் இறைவனால் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். படிக்க வேண்டிய பாடம், இறைவனுக்குள் சரணடைந்து விட்டால் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு செயல்படும் போது இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்வழி காட்டுவார். வாழும் வாழ்க்கையில் அமைதி பொறுமை ஒற்றுமை பிரிந்தினரோடு வாழும் போதுதான் இறை ஆசையுடன் வாழலாம். இறைவன் அர்ப்பணித்து விட்டால் தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் மனதிலிருந்து அகற்ற வேண்டும். நல்ல எண்ணங்களை நினைக்க வேண்டும். கோபமானவம் அகம்பாவம் சந்தேகம் இவை யாவும் மனதிலிருந்து அகற்ற வேண்டும். மன தூய்மையோடு இருந்தால் இறைவன் நம்மை நல்வழி நடத்தி செல்வதை நாம் உணரலாம். மனதை நிர்வகிக்கும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். தோல்வியை கண்டு சிறிதும் மனம் தளராமல் அவையே வெற்றியான படிக்கட்டுகள். அற்ப விஷயங்களில் கூட கோபப்படக்கூடாது. பொறுமை இருந்தால்தான் மட்டுமே இறை ஆசியுடன் இதையும் சாதிக்கலாம். மறப்போம், மன்னிப்போம், பிறருடைய குற்றங்களை மறந்து விட வேண்டும். அன்பு மனமே இறைவனின் இருப்பிடம். இறைவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. இன்றைய கால சூழ்நிலையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ முடியாது. எதையும் ஏற்றுக்கொண்டு வாழும்போது நாம் பின்னடியதான் செய்வோம் என்று ஒன்றை விட்டு வகையும் மற்றொரு நல்லதாக ஏற்றுக்கொண்டு வாழும்போதுதான் இறைவு ஆசையுடன் வாழலாம். வாழும் காலம் வரை யாரையும் குறை சொல்லாமலும் வாழ வேண்டும். யார் குடும்பத்திலும் தலையிடக்கூடாது. அன்பே ஒன்றுதான் நம்மளை வாழ வைக்கும். அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் தான். நம் குறைகளை நிறைகளை நாமே சரி செய்து கொண்டு வாழும் போது இறைவன் முழுமையாக சரணடைந்து வாழும் ஆசையுடன் இறைவன் பாதுகாப்புடனும் வாழலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி வாழ்க்கை அனுபவத்தில் இறைவன் அனுபவத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தினைக்காக இணைப்பில் காத்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் ஹேமா, உடனே இப்ப சொல்லி.
1: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
4: உங்களுக்கும் வணக்கம் கூறி, எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறி, எல்லாவர்களும் இன்புற்று வாழ இதனை பிரார்த்தித்துக் கொண்டு ஆன்மீக சிந்தனையாக. வெள்ளம் பெருகும், நதிகளும் ஒரு முறை உறந்து விடுகிறது. குளங்கள் கூடையில் வெற்றி மழைக்காலத்தில் நிரம்புகின்றன. நிலங்கள் வறண்ட பின் தான் பசுமை அடைகின்றன. மரங்கள் இலை உதிர்ந்து பின் தளிர் விடுகின்றன. இறைவனின் நியதியில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது மலை ஒன்றுதான். அதுவும் வளர்வதாகவும் அமிழ்வதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இறைவன் மனிதனையும் அப்படித்தான் வைக்கிறான். நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தனும் இல்லை, நிரந்தரமாக துன்பத்தில் உழன்றவனும் இல்லை. முதற்கட்டம் வரவு என்றால் அடுத்த கட்டம் செலவு. முதற்கட்டம் வறுமை என்றால் அடுத்த கட்டம் செல்வம். முதற்கட்டம் இன்பம் என்றால் அடுத்த கட்டம் துன்பம். முதற்கட்டமே துன்பம் என்றால் அடுத்த கட்டம் இன்பம். இறைவனது சரகத்தில் இரண்டு தட்டுக்களும் ஏறி இறங்குகின்றன. இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வ பகுது ஒப்பதில் என்றான் வள்ளுவன். எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக இவனுக்கும் இறைவன் வழங்கியது இல்லை. அடுக்கடுக்காக பணம் சேர்த்து 1000 வேலிக்கு விராசுதாரர் ஆனார் ஒருவர். ஆனால் மறுநாளே அவரை அரிசி சாப்பிடக்கூடாது, சர்க்கரை வியாது என்று சொல்லிவிட்டார் டாக்டர். சீனாவில் புரட்சி நடந்து கொண்டிருந்த போது பல ஆண்டுகள் காடு மேடுகளில் ஏறி இறங்கினர் மாசேத்தும். மனைவியை தோளில் தூக்கி கொண்டு அழியக்கூட வல்லமை பெற்றிருந்தார். புரட்சி முடிந்து பறவைக்கு வந்து 2 ஆண்டுகளில் நோயில் விழுந்தார். ரஷ்யாவின் லெனின் கதையும் அப்படித்தான். பிறப்பில் இருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? கண்களை மூடிக்கொண்டு எண்ணி பாருங்கள். ஒரு கட்டம் அப்படி என்றால் மறுகட்டம் இப்படி. ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு. இறக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை. நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப வேண்டாம். நீ நினைத்தது நடக்கவில்லையாயின் அப்போது உனக்கும் மேலானவன் அதை நடத்துகிறான் என்று பொருள். எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெறுகின்றனவோ அப்போது இறைவன் உனக்கும் அனுமதியை அளித்து விட்டான் என்று பொருள். ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட ஒன்றாகும் அன்றி அதுவரினும் அந்த இதுவும் ஒன்றை நீயாது முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாளும் ஈசன் செயல் என்பது முன்னோர் பழமொழி. கற்றகத்தை சேர்ந்தற்கு காஞ்சரங்கா ஈந்தேன் முற்பவத்தில் செய்த வினை இதுவும் அவர்கள் சொன்னரே. உணர்வு வாழ்க்கை பூஜ்யத்திலே ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பக்கம் நம்பர் விழுந்தால் இறைவனின் பரிசு, பின்பக்கம் விழுந்தால் அவனது சோதனை. மேடு பள்ளவுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஆகவே எல்லாம் தெய்வத்தின் செயல் என்றார்கள் நம் முன்னோர்கள். ஆண்டவனின் அவதாரங்களே ஆண்டவன் சோதனைக்கு தப்பவில்லை என்று நமது இதிகாசங்கள் கூறுகின்றன. தெய்வ புருஷன் ஸ்ரீராமனுக்கே பொய்மான இது உண்மைமான இது என்று தெரியவில்லை. சத்திய தெய்வம் தர்மனுக்கு சூதாட்ட கூடாது என்று புத்தி உதயமாகவில்லை. அதன் விளைவுதானே பாண்டவர் வனவாசமும் பாரத யுத்தமும். முக்காலமும் உணர்ந்த கௌதமனுக்கே பொய்க்கோடியது உண்மை கோடியது என்று தெரியவில்லை. அதனால் தானே அகலியை கெடுக்கப்பட்டதும் சாபம் பெற்றவும். ஆம், துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கு ஏன் வேதனை வரப்போகிறது? நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழினே வாழ்நாளிலேயே அதன் பலனை காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம், நன்றி. நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். நச்சிந்தனைக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
5: இனிய காலை வணக்கங்கள். ஏமா, நலமா இருக்கிறீங்களா?
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
5: நன்றி. இனிய காலை வணக்கங்கள். என் உறவுகளே, நலந்தானே, நீங்கள் நலம்பாழ. எல்லாம் வெல்ல டென்மார்க் பிராண்ட அபிராமி என்னை பாடங்களை பெற்றி கொண்டு எல்லாம் வெல்ல சத்தி தாயி பவான் தெய்வீக லபதம் வெள்ளிக்கிழமை. நமது மனதை எவ்வாறு நிலையாகவும் கட்டுப்பாட்டிலும் வைத்திருக்க முடியும்? அதை அடைவதற்கான சில முக்கியமான வழிமுறைகளை பகவான் விளக்கி அன்புடன் நமக்கு அளிக்கிறார். நாம் கடவுள் மீது அன்பை வளர்த்து கொள்ளும் போது மனதை மிக எளிதாக கட்டுப்படுத்த முடியும். மற்றும் மறுபுறம் மனம் கடவுளை நோக்கி திரும்பவில்லை என்றால் அதை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும் அதை கடவுளின் செயலாக கருதுங்கள். எல்லாம் கடவுளின் சித்தப்படியே நடக்கிறது. உங்கள் விருப்பம் மட்டுமே காரியங்களை நடத்தும் என்று நினைக்காதீர்கள். அப்படி என்றால் உங்கள் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை உங்களாலேயும் கட்டுப்படுத்த முடியவில்லை. எல்லாம் தெய்வீக சித்தத்தின்படியே நகர்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் நல்லது நடந்தால் அதை கடவுளின் சித்தமாக கருதுங்கள். ஏதேனும் கெட்டது நடந்தால் அதையும் கடவுளின் சித்தமாக கருதுங்கள். அவர் செய்யும் எல்லாவற்றிலும் பின்னால் நிச்சயமாக ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் செய்வதெல்லாம் உங்கள் நன்மைக்காக. எனவே எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்திற்கு விட்டுவிடுங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் லாபத்திலும் நஷ்டத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் ஒருவன் சமநிலையுடன் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் அது தெய்வீக அன்பின் செயலாக கருதி முழு மனதுடன் வரவேற்கும். எப்போதும் உங்கள் மனதை இறைவனின் பக்கம் செலுத்துங்கள். அப்போதுதான் நீங்கள் அமைதியை உணர முடியும் என்று பகவான் தனது உரையில் கூறியிருக்கிறார். நான் குறிக்கணும் மற்றவர்கள் சின்ன நாளை சந்திக்கிறேன். உங்கள் அன்புடன் நேசிக்கும் சன்மான் லாகோனா பிரான்ஸ். வணக்க நேரிலே வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனின் நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனின் நிறைவாக இஸ்லாமிய நச்சிந்தனை வழங்குகின்றார் டாக்டர் ஹேவியஸ் ஹபீப் முகமது அவர்கள்.
1: எங்களை தந்தோம். ஏன் இந்த ஒத்தி போடுறதுனால என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும், என்னென்ன விளைவுகள், கேடுகள், அதெல்லாம் முறையாக யோசிச்சு பார்க்கணும். பல பாதிப்புகள் இருக்கு, கேடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க உரிய நேரத்தில் வரியை கட்டலைன்னு வச்சுக்கிடுங்க, கட்டலைன்னா அபராதம். அப்புறம் அதுக்கான அபராதத்தை கட்ட வேண்டும், அந்த அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும், அப்புறம் அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க, பல காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே உரிய நேரத்தில் செய்தால் அதெல்லாம் கிடைக்கும், வாய்ப்பை நழுவிடுவீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு, ஒரு ஜாப் கிடைக்கணும், அதை ஒழுங்காக செய்யலைன்னு சொன்னால் வாய்ப்பு உங்களை விட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நவீன வாழ்க்கையில் பாருங்கள், அவங்க வந்து மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு குழு வந்திருக்கு, மக்காவுக்கு வந்திருக்கு. இப்போ நவீன நாயகம் வந்து பிரச்சாரகர் அல்லவா, நான் அந்த குழுவிடத்திலே சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, கதிஜா நாயகி இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறம் போகலாமே அப்படின்னு சொல்லும்போது நவீன நாயகம் சொன்னார்கள், அந்த தூதுக்குழு, அந்த குழு, அந்த பயணக்குழு இந்த ஊரை விட்டு சென்று விட்டால் நான் அழைப்பு பணி கொடுப்பதற்குரிய வாய்ப்பு எனக்கு இல்லாமல் ஆகிவிடுமே, நான் அவர்களை இழந்து விடுவேன் என்று சொல்லி சாப்பிடாமலே அப்படியே புறப்பட்டு போயிட்டாங்க. அவங்க மிஷன் என்ன, பெருமானாவுடைய மிஷன் என்ன, அல்லாவுடைய மார்க்கத்தை உலக மக்களுக்கு சொல்லு, அதான் முக்கியமான பணி. அந்த பணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த பணியை, அந்த வாய்ப்பை நழுவிடக்கூடாது என்பதில் அக்கறையாக இருந்து உணவையும் உண்ணாமல் களைப்பையும் பொருட்படுத்தாமல் நேராக அங்கே போய்விட்டோம். இப்படித்தான் இருக்க வேண்டும், எல்லா விஷயங்களும் நம்ம அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆகவே நான் வந்து உரிய நேரத்தில் செய்யாவிட்டால் வேலை வாய்ப்பு கூட போயிடலாம், அலுவலகத்தில் அவன் மரியாதை குறைஞ்சி போய், இவன் நான் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டான் சார், இன்னைக்கு நாளைக்குமான் சார், இவன்கிட்ட போய் ஒரு வேலையை ஒப்படைக்கிறீங்களே என்று மேலதிகாரிகள் உங்கள் மீது நம்பிக்கை இழப்பார்கள். உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய ப்ரொமோஷன் எல்லாம் இதனால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இறுதியாக வேலையை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக உங்களுக்கே மன உளைச்சல் ஏற்படும். என்னடா இதை கூட செய்யலையே, மன உளைச்சல், உங்கள் மீது தன்னம்பிக்கை இழப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஒத்தி போடாதீங்க. ஏன் ஒத்தி போடுறீங்க? நாளை இருப்போம் என்பதற்கு என்ன உத்தரவாதம், ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? நாளை இருப்போம், நாளை உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எந்த உத்தரவாதம் இல்லையே. ஆக எப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் செஞ்சு முடிச்சிடணும். எந்த தருணத்திலும் மரணம் வரலாம், உடல்நிலை பாதிக்கப்படலாம், எதுவும் நடக்கலாம், விபத்து நடக்கலாம், எதுவும் நடக்கலாம், அல்லது ஒரு வேலை புதுசாக ஒரு வேலை வந்து விடலாம். ஆகவே நாம் அதை ஒத்தி போடக்கூடாது. அடுத்தபடியாக நீங்கள் ஒத்தி போட்டால் வேலை சேர்ந்துக்கிட்டே போகும், குவியும், அது சுமையாக, பெரிய சுமையாக, ஏ அப்பா இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கா, இவ்வளோ எழுத வேண்டியிருக்கா, இன்னும் செய்ய வேண்டியிருக்கா, ஆக உங்களுக்கே களைப்பு ஏற்படும். ஆகவே அது ஒரு சுமையாக உங்களுக்கு மாறிவிடும். கடைசியில் அதுவே உங்கள் வாடிக்கையாக மாறிப்போயிடும். ஆ பார்த்துக்கலாம், நாளைக்கு அது வாடிக்கையாகவே மாறிப்போயிடும். ஆகவே கவனமாக இருங்க. ஆகவே தான் தமிழ் பாடல் ஒன்று சொல்லுகிறது, நாளை நாளை என்று எண்ணாதே, நாளை வீணில் போக்காதே, நாளை செய்யும் காரியத்தை இன்றே நலமாய் முடித்திடு. நாளை நம்முறையோ நமனுடைய முறையோ, நாளை நமன் என்றால் உயிரை வாங்குகின்ற அந்த வானவர், நம்முடைய முறையோ. ஆகவே ஒன்றே செய்க, நன்றே செய்க, இன்றே செய்க, இன்னே செய்க.
0: ஒழித்த அந்த இஸ்லாமிய நற்சிந்தனையோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் இணைந்திருந்த நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.

0: நேரம் சரியாக 8:38. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழொலி வரிசையில் இன்றைய நாள் உங்களுக்கு படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களோடு இணைந்து கொள்ளுகின்றார் தமிழகத்திலிருந்து திரு மகேசையர் அவர்கள்.
1: மேஷராசி அன்பர்களுக்கு பார்க்க போறோம். இறக்க குணம் உங்களுக்கு ஜாஸ்தி, நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா டென்ஷன் அப்பப்போ மற்றவங்களால உண்டாகி கொடுக்கும், பட் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரும். நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல வணங்கக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு. ரிஷபராசி நண்பர்களே, தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பா இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில திருப்பி கண்டினியூ பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ஜெயிக்கணும், நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதவி உயர்வுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. உயர்வான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு ஆக அமையும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு சில நேரங்கள்ல பாத்துட்டே அப்படின்னு சொன்னா சில முடிவுகள் எடுக்கிறது, இந்த முடிவுகள் மூலமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கும். இன்ட்யூஷன் வேலை செய்யும் சொல்லுவாங்க, இன்ஸ்டன்ட் வந்து வேலை செய்யும் உடனே. ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு, எப்படி நமக்கு இது மட்டும் தெரிய வருது, இருட்டில் கண்ணு எப்படி தெரியுதுங்கிற மாதிரி எப்படி நமக்கு மட்டும் இது தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு எண்ணம். நீங்க நினைச்ச நபர் உங்களுக்கு போன் பண்ணுவாங்க, நினைச்ச ஆட்கள் உங்களுக்கு நேரில் நிற்பார்கள். நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த காரியம் வெற்றி பெறும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் உங்களுக்கு லாப பிரயாணமாக மாறக்கூடியதாக இருந்திருக்கும். யுஏஇல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல சாதகம் ஜாஸ்தியாக ஏற்படுத்தி கொடுக்குது. எலக்ட்ரானிக்ஸ் பெர்ஃபியூம் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டு காஞ்சிபுரத்துல பட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மிதுனராசியில நல்ல தொழில் ஸ்தாபனங்கள்லாம் நல்லா பெருசு பண்ணலாம், நல்ல முயற்சிகள் அற்புதமா இருக்கும். மறுமணம், அதாவது திருமண லைஃப்ல ஃபெயிலியர் ஆகி திருப்பியும் டிவோர்ஸ் ஆகி திருப்பி திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு அனுகூலியம் உண்டு. இன்றைய தினத்துல வணங்கக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கோபத்தை கம்மி பண்றது நல்லது. இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கு உங்களுக்கு, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். நிறைய பேர் சந்திராஷ்டம் எல்லாம் இல்லைன்னா சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. வந்தாதான் தெரியும்னு வாரி அது மாசத்துல சில வருஷத்துல ஒரு 2-3 மாசம் அது தெரியாம இருக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 8-9 மாசமும் சந்திராஷ்டமத்துடைய பாதிப்புகள் இருக்கும். அதனால சந்திராஷ்டம தினத்தப்ப கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மற்றவங்களை பத்தி காசிப்ஸ் பேச வேண்டாம். சில நேரம் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது. இன்னைக்கு நிறைய தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு ஒரு துணை நிற்கக்கூடிய வழிபாடாக அமையும். இன்றைய தினத்துல மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு எல்லா இருந்தும் ஒண்ணு இல்லாத மாதிரி அப்பப்போ மனசு தோணும். சில நேரம் பயம் ஏற்படுத்தி கொடுக்கும். பதறாத காரியம் செதறாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பதறாம ஒரு காரியத்தை செயல்பட்டா வெற்றிகள் உண்டு. பிறர் மூலமான நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு எதிர்காலத்துல வருது, அதை கரெக்டா பிடிச்சுக்கொள்வது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நவகிரகத்துல ராகு கேது அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். அடுத்தது கன்னிராசி என்பவர்களுக்கு கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. மறைமுக எதிரி இருப்பாங்க, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, கவனமாக இருக்க வேண்டும். நினைச்ச காரியம் நன்மையா நடக்கக்கூடியதா இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆன்சைட் வேலை வெளிநாடு வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல ஒரு விதமான கோபம் மனசுல இருந்துட்டு இருக்கும். யாராவது பேசினாலும் சட்டு சட்டுன்னு எழுதி விடுவார். முந்தையில இப்படி கோபமே பட மாட்டார், இன்னைக்கு என்ன இப்படி கோபப்பட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ரகசிய உறவுகள்கிட்ட கவனமா இருந்துட்டு இருக்கணும். அதே சமயத்துல சில விஷயங்கள் எனக்கு மனைவிக்கு தெரியாது, கணவருக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாதுங்கிற விஷயத்துல கவனமா இருக்கணும். எல்லாரும் ரொம்ப பாசம் காட்ட அன்பு காட்டினாங்கன்னா அது உண்மையான பாசமான்ற 100 முறை யோசிச்சுக்கிறது நல்லது. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து உண்டு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறது பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு மனுஷன் சிந்தனை பண்ணா அந்த சிந்தனையை செயலாற்றமா கொண்டு வரணும், அப்பதான் சக்சஸ் ஆகும். அந்த மாதிரி சிந்தனை பண்ணி அதை நீங்க எக்ஸிகியூஷன் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையும். விருச்சிகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்துல அலைச்சல் இருக்கும், பிரயாணம் இருக்கும், டென்ஷன் ஆவீங்க. சில காரியம் நடக்கும், சில காரியம் நடக்காது. இது எல்லாமே 50-50% இருக்கக்கூடியதாக இருக்கும். டிபெண்ட்ஸ் உங்களுடைய தசா புத்தி அந்தரத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்துல மாறும். இன்றைய தினத்துல நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு ஃபேமிலியை பத்திய சிந்தனைகள், குடும்ப பேச்சு, மூணாவது மனுஷங்களை விட்டு பேச வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் பண வளையங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அதை பற்றிய கவலைகள் இருந்துருக்கும். லாபமாக சம்பாதிக்கிறதுக்குண்டான யோசனைகள் மனசில் வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய பிரயாணமாக மாறும். மகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு நட்சத்திர நாளாக இருக்கு, அதனால சில பேருக்கு சூப்பராக இருக்கும், சில பேருக்கு சரி இருக்காது. ஒரு ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு நாள் எப்படின்றது தெரிஞ்சிடும். நல்லா இருக்கா, புது காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுங்க, நைட் டிராவலை தவிர்த்துக்கோங்க. நன்னா இல்லையா, இன்றைய தினத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டால் அப்படின்னா நவகிரக வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா மற்றவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவேலு, இந்த ரெண்டுக்குமே கான்ட்ரவர்ஷியல் நிறையா இருந்துருக்கும். பிகாஸ் 12 இடத்துல உங்களுக்கு கிரகம் போயிட்டு இருக்கங்காட்டி வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். ஒரே பொருளை 2 தடவை வாங்குவீங்க. அதே மாதிரி எனக்கு பார்சலே வந்திருக்காரு, ஒரு பார்சல் வரும், அதை வாங்கினா ஐயா நான் போடவே இல்லையேன்னு சொல்லுவீங்க. அதை வீண் விரயங்களுக்கு நிறையா இருந்துருக்கு. சில பேர் ஃபோனையே பார்த்துட்டு இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வந்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சலிப்பு வேண்டாம், நல்ல வெற்றிகள் உண்டு. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்னொரு 1 மாதம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும்.
0: இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலங்களை வழங்கியிருந்தார் தமிழகத்திலிருந்து திரு மகிசேர் அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்துக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் ஆழ்த்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வயோரூடாக இணைந்து கொள்வோர்கள் 06 50 07 74 27. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்வர்கள் 06 89 86 55 29 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இணைப்பில் வந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்கின்றேன். வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கங்கம்மா பத்மராணி ராயரத்னம்.
0: வணக்கம்.
1: இன்றைய நம் பாமா ராயரத்னத்தரன் அன்பு மனைவி பாமா மற்றும் சசிகரன் அன்பு மனைவி மைதிலி குணநாயகி என்ற மருமகள் இருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர சகல வளங்களும் பெற்று சீசிறப்பாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி வணக்கங்கம்மா.
0: நன்றி நன்றி வணக்கம்.
2: திருமதி மைதிலி சசிகரன் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர்களோடு திருமதி பாமா ராஜரத்னம் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி நோய் நொடியின்றி சகல சௌபாக்கியம் பெற்று கணவர் பிள்ளைகளோடு என்றென்று சந்தோஷமா வாழ வேண்டி வணங்கி
0: தொடர்ந்து வாய்வர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம் வாழ்த்துங்கள்.
3: நன்றி ஏமா. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பாமா திருமதி பாமா ராஜரத்னத்துக்கும் மைதிலி சசிகரனுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கங்கம்மா.
0: வணக்கம்.
4: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி மைதிலி சசிகரனுக்கும் மற்றது பாமா ராஜரத்னம் அவர்களுக்கும் உங்களுக்கு நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.
0: நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம். நான் கேட்கிறேன்.
0: ஆமா
5: மைதிலி அவர்களுக்கும் என்ன
0: பாமா ராஜரத்னம்
5: அவர்களுக்கும் எங்கள் குடும்பசாமி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நூறு காலம் என்னும் பாலம் என்று பார்த்துக் கொண்டு விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம்.

0: சரி, வைபரில் வாழ்த்து தெரிவித்தவர் ரஜினி நாகேந்திரன் அவர்கள் வாழ்த்து இருந்தார். அவருடைய சத்தம் வானொலியில் கேட்கவில்லை. சரி, அவருடைய வாழ்த்தும் அவர்களை சென்றடையட்டும். தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். மூத்த பிள்ளை.
0: ஆமாம்,
1: நான் குழம்பிட்டேன்.
0: உங்களுடைய வானொலியில பாருங்க, வந்து உங்களுடைய சத்தம் வருதான். சரி, நீங்க வாழ்த்துங்க. நீங்கள் வாழ்த்துங்க.
1: சத்தம்
0: ஆமா இல்ல, நான் இப்போ சரிப்படுத்தி இருந்தேன். சரி, எங்களுடைய பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு
1: சரியா. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பாமா ராஜரத்தினம், மற்றது வீரமரமாண்டி
0: மைதிலி சசிதரன்.
1: ஓகே, இருவரும் இன்று போன்றும் பல்லாண்டு காலம் நோயொடி இல்லாமல் நல்ல இல்லத்தரசியாளர்களும் மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுபங்கரியாக வாழ்க வாழ்கொண்டு என் குடும்பம் வாழ்த்தி கொண்டு அடுத்தது இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உண்டங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பாக விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் அன்பான ஹேமா, உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்றி கொண்டு இப்ப வைபர்ல குரல் வருகிறது என்று கூறி இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி பாமா ராஜரத்னம் அவர்களுக்கும் திருமதி மைதிலி சசிகரனுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் அட்டை சரியம் சல சவாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்து.

0: அவர்களுக்கும் திருமதி மைதிலி சசிகரன் அவர்களுக்கும் இருவருக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடபெறுகின்றேன் சகோதரி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
2: காலை வணக்கம் கேமா அவர்களே, நான் திருமதி பாக்கியநாதன்லேருந்து.
1: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் நிலமாக இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சசிதரன் மைதிலி அவர்களுக்கும் ராஜா ராஜரண்டம் பாம் அவர்களுக்கும் இனிதான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் என்றென்றும் இப்பொழுது இருக்கும் போதும் எல்லா செல்வங்களும் பெற்று நீண்டாயில் நிற செல்வத்தோடு வாழவன் வந்து வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். வந்திருப்போர் வணக்கம். ஆமாம், வாழ்த்துங்கள்.
3: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பாமா ராசரட்னம் மைதிலி சசிகரன் அவர்கள் என்றென்றும் சகல சௌபாக்கியத்தோடும் தேக ஆரோக்கியத்தோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் நீடுகுளி காலம் நிறைவாக வாழ வேணும் என்று என் குடும்பம் சார்பாக அவர்களை வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கேமா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி, வணக்கம். வந்திருப்பவர் வணக்கம்.
4: அன்பான இனிய காலை வணக்கம். திருமதி ஹேமா பொண்டியிலிருந்து விபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் விலகிறவனை வேண்டிக் கொண்டோம். இன்று பிறந்த நாள் கொண்டனம் திருமதி பாமா ராயரட்னம் திருமதி மைதிலி சசிகரன் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் மஞ்சள் குங்குமத்துடன் சீர்கசுமகடியாக பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்திக் கொண்டு அத்துடன் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி ஜோஜ் ரதனி அவர்களின் செல்வ பேத்தி இனயா இனயா தனது பிறந்த நாள் இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கும் உளம் கழிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நீங்க சரியா சொல்றீங்களா, இல்லாட்டி நீங்க இந்த மாதத்துல ஆறு மாதம் மூன்று மாதம் பிறந்த நாள் எல்லாம் சொல்லுவீங்க, எனக்கு தெரியல, பாக்குறேன்னா.
5: அவர்களுக்கும் சகல ஐசுவலும் பெற்று சகல செல்வம் பெற்று என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக கடவுமார்களோடு பிள்ளைகளோடும் குட்டா அவர்களோடும் இந்தா கலந்து முருகந்திருவர் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவனை எனது குடும்ப சாரை வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் கேமா, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி, வணக்கம். ஆமாம், ஜோஜ் ரதனி அவருடைய பேத்தி என்று சொல்லி சொன்னால் முதல் யாராவது பிறந்தநாள் வாழ்த்து குறிப்பிட்டிருப்பார்கள் என்றது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றது. அப்படி பிறந்த நாளாக இருந்தால் அவருக்கு வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அன்பு நேயர் பாமா ராஜரட்னம், அத்தோடு எங்களுடைய அன்பு நேயரான பசுபதி குணநாயகி அவருடைய அன்பு மருமகள் மைதிலி சசிகரன். இவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போட்ட வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி கொண்டு அத்தோடு இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

பிறந்த நாள் வந்தவருக்கு பிறந்த நாள்தான் ஜோஜ் ரதினி அவர்களுடைய அன்பு பேத்தி இனியா தன்னுடைய இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர்கள் அவருக்கும் டிஆர்டி தமிழ் குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதோடு நீர்கள் யாராவது நீங்கள் அவரை வாழ்த்த விரும்புபவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்களையும் நான் இணைத்துக் கொள்கின்றேன்.

0: சரி, வைபர் ஊடாக வந்திருப்பவர். வணக்கம். இரண்டாவது பிறந்த நாள். நன்றி நன்றி, எங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: வாழ்த்துங்கள்.
1: இந்த பிறந்தநாள் கொண்டாடு இனியா குட்டி செல்லும், நீடூழி காலம் வாழ்க வளர்க என்று நான் அந்த குட்டியை வளமாக நிறைவாக மகிழ்வாக வாழ்த்திக் கொண்டு உடம்பு நின்று விட விரும்புகிறேன். நன்றி வணக்கம் கேமா.
0: நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்,
3: வாழ்த்துங்கள். நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கு நல்ல புள்ளியாக கல்வியில் சிறந்து வழங்கி பல பட்டங்கள் பெற்று முருகந்தூரை பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்க வாழ்க்கவென எனது குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் கேமா.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். இணைப்பில் காத்திருப்பவர்கள் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் கேமா. இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும், இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மலலை இனியா குட்டிக்கு எமது குடும்ப சார்பான என நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவ இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போட்டும் பிள்ளையாக வாழ்க வாழ்கண்டு வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்பெறுகின்றேன் கேமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
5: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இனியாக்கு செல்வி, இனியாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிள்ளை. பதினாறம் பெற்று பெருவாழ் வாழ்ந்து பலகளையும் கற்று பல்லாண்டு காலம் பார்வோட்டும் பிள்ளையாக வாழ ஒன்று ஒன்று மனமாறு வாழ்த்துகிறேன். நன்றி வணக்கம் அம்மா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் இன்னும் ஒரு சில நேயர்களோட வாழ்த்துக்கள்.
6: வணக்கம். இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் இனையா செல்லத்துக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன்.
0: நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. தொடர்ந்து பைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் கேமா அவர்களே.
0: ஆமா,
7: நான் திருமதி பாக்கியனா கிடைக்கிறேன். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இனியா குட்டிக்கு இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த குட்டியம்மா சீரன் சிறப்புமாக படித்து பட்டங்கள் வில பெற்று அப்பா அம்மாவைக்கு நல்ல பேர் போலோட வாழவனோடு வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன் கேமா.
0: நன்றி
7: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜினி அல்வம். நிலமா?
0: நிலமாக இருக்கணும். நன்றி, நீங்களும் நிலமாக இருப்பீர்கள், வாழ்த்துங்கள்.
8: ஆமாம், இன்று பிறந்த நாளை காணும் பாமா ராஜரண்டம் அவர்களுக்கும் மைனி சசிதரன் அவர்களுக்கும் இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடம் கூட்டிக்கு இனியாவுக்கு இனிய எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கு ஒன்று. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நிறைவாக வைபர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
9: வணக்கம் கேமா, மீண்டும் ரஜினி நாயகன்.
0: ஆமாம், நீங்க எல்லோருக்கும் வாழ்த்து விடுங்கள், உங்களுடைய சத்தம் வெளியில வரையில முதல்.
9: பிரச்சனை இல்ல. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு திருமதிகளான மாமா ராஜரத்னம், மைதிலி சசிகரன், அத்துடன் இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் மலலை இனியாவுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனியா பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் திருமதி பாமாரா ராஜரத்னம், திருமதி மைதிலி சசிகரன், அத்தோடு எங்களுடைய அன்புனியர் ஜோஜ் ராதினி அவர்களுடைய பேத்தி இனியா. அவர்கள் மூவருக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விபி அவர்கள் நீங்கள் முதல் இரண்டு தடவைகள் நான் அவதானித்த வகையில் அந்த ஆறாவது மாதம் 24 மாதம் என்றெல்லாம் ரெண்டு தரம் நீங்கள் கொண்டு வந்து நான் அவதானித்தபடியாக தான் உங்களுடைய எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தது. பிறகு நான் அதை தெளிவுபடுத்தி கொண்டேன். சரி, உங்களிடம் நான் அதுக்கு வருத்தத்தை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளில் பிற கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்குமாக சேர்த்து

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 12 நாட்கள் அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து தன்னுயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலிமனின் 39வது ஆண்டு நவேந்தலை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை அந்த இடத்துக்கு முச்சக்கர வண்டியில் வருகை தந்த போலீசார் மாணவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு சென்றுள்ளதான தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. அரசமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் தொடர்பான இரண்டாம் வாசிப்பு வாதம் இன்று நாடாளுமன்றத்தில் 2வது நாளாக இடம்பெறுகிறது. விடுக்குநாறி மலையில் வழிபடும் சுதந்திரத்துக்கு தடை ஏற்படுத்த முடியாது என்று சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றுக்கு சுட்டிக்காட்டியிருந்த நிலையில், விடுக்குநாறி மலையில் இருதரப்புகள் ஒரே நேரத்தில் வழிபடுவதால் சமாதான குலைவு ஏற்படும் என்ற நெடுங்கடி போலீசாரின் விண்ணப்பம் வவுனியா நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டதுடன், சட்டம் மீறப்பட்டால் மாத்திரமன்றி மாறாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு நீதவான் அறிவுறுத்தியிருக்கிறார். பலாங்குட உடகந்த பிரஸ்தில் விநாயகர் ஆலயத்தில் காணப்பட்ட விநாயகர் சிலை இனம் தெரியாத நபர்களால் உடைத்தறியப்பட்ட சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றமை தொடர்பாக பொதுமக்கள் பலாங்குட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடை பதிவு செய்துள்ளதாக பலாங்குட போலீசார் தெரிவித்துள்ளார்கள். வவுனியா வெடுக்குநாறு மலை விவகாரம், யாழ்ப்பாணம் நல்லூர் மந்திரிமனை புனரமைப்பு, திருக்கேஸ்வர ஆலய வளாகத்தில் தொல்பொருள் திணைக்கழகத்தின் தலையீடு மற்றும் மட்டக்களப்பில் தொல்பொருள் திணைக்கழகத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் உள்ளிட்ட தொல்பொருள் திணைக்களம் சார்ந்து காணப்படும் பிரச்சனைகளை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் உறுதியளித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை கூட்டத் தொடரின் உயர்மட்ட வாரத்தில் பங்கேற்பதற்காக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கரத் நியூயோர்க் செல்ல உள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி தனது அடுத்த கட்ட நாணய கொள்கை தீர்மானத்தை எதிர்வரும் 30ஆம் தேதி அறிவிக்க உள்ளது. இதன்போது வட்டி வீதங்களில் மாற்றம் ஏற்படாது என்று ஃபர்ஸ்ட் கேபிட்டல் நிதி ஆய்வு நிறுவனம் எதிர்வு கூறியிருக்கிறது. இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று ஆரம்பமாகியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 வருட வெற்றிகரமான ஆட்சியை குறிக்கும் வகையில் மக்கள் ஆட்சி 2 ஆண்டுகள் பலம், அனைவருக்கான முன்னேற்றம் என்ற தொனிப்பொருளின் கீழ் மாபெரும் மக்கள் பேரணி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கம்பகாவில் இடம்பெறையிருக்கிறது. சிறைச்சாலைக்குள் எதிர்த்தரப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கிடையில் மோதல்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்கொண்டுள்ள இலங்கையரான சிவராஜா அனோஜனுக்கு அரச மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கையின் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மட்டக்களப்பு சித்தாண்டியில் கணவனின் தாயாரை சந்திக்க சென்ற மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு கணவன் தப்பியோடிய சம்பவம் நேற்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். செட்டியா தெருவில் நேற்று போலீசார் இருவர் நகைக்கடை உரிமையாளரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கொழும்பு மத்திய போலீஸ் அத்தியட்சகரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்திருக்கிறார். 300 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் தம்பதியினர் உட்பட 3 சந்தேக நபர்கள் மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அம்பலாங்குடை ககவ சந்தை பகுதியில் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்ற சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 2 சந்தேக நபர்களை மிட்டியாக்குடை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவின் தேடல் மற்றும் மீட்பு வலயத்தில் தத்தளித்த 25 இந்தோனேஷிய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் பாதுகாப்பாக கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள்.
எல்லா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்லா நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த 26 வயதுடைய வெளிநாட்டு யுவதியொருவர் நேற்று அதில் தவறி விழுந்து உயிரிழந்து போனார். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகளின் தொடர் அச்சுறுத்தலால் மக்கள் மிகுந்த உயிர் அச்சத்துடன் அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். பங்களா விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மலையத்தில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் மற்றும் நுவர்லியா கல்வி வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறையை வழங்க தீர்மானித்துள்ளதாக மத்திய மாகாண கல்விச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு தேசிய விலங்கியல் திணைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 4 விலங்கியல் பூங்காக்களுக்கு சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு தேசிய விலங்கியல் திணைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 4 விலங்கியல் பூங்காக்களுக்கும் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இலவசமாக அனுமதிக்கப்பட உள்ளார்கள். எதிர்வரும் கல்வியாண்டுக்கான பாடசாலை பாடநூல்களை விநியோகிக்கும் பணிகள் உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி வெளியீட்டு திணைக்களம் தெரிவித்துள்ளது. வறட்சி காரணமாக பயிர்ச்சேதங்களை எதிர்கொண்ட விவசாயிகளுக்கு நட்டஈட்டுத் தொகைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சேவை அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் நாட்டின் முக்கிய தலைவர்கள் தோல்வியடையும் போது பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தோற்காதது ஏன் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட 3 நிபந்தனைகளை கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் விதித்துள்ளார்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூரும் தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக செலவழித்த விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சிகள் சமர்ப்பித்துள்ளன. பணத்துக்காக கட்சி மாறிய தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை கட்டுப்பணத்தை இழக்க செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் இந்துத்துவம், அது யாருக்கும் எதிரானது அல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். எம் வீரமணி பாலியல் வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தமிழ்நாடு போலீஸ் அகாடமி கூடுதல் டிஜிபி அருண் மற்றும் கோவை மாநகர கமிஷனர் கண்ணன், உதவி கமிஷனர் ஜாஸ்மின் ஆகியோரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உள்துறை செயலாளர் மணிவாசன் உத்தரவை பிறப்பித்துள்ளார். எம் வீரமணி வழக்கில் குற்றமளித்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். வண்டலூர் அருகே உள்ள கண்டியை அரசு மேல்நிலைப் பள்ளி 10 வகுப்பு மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தர வேண்டிய 16 TMC பாக்கி நீரை திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீது கர்நாடக அரசு ஒரு வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தேசிய அளவில் ஒரே மாதிரியான ஓய்வுகால சலுகைகளை நிர்ணயிக்க முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் குழு அமைப்பதை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் பனவிதைகள் நடும் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டம் ஆரூரில் 1 கோடி பனவிதைகள் நடும் பணி நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இன்றே ஊதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்கொலை கடிதம், விச போத்தல், சிம் கார்டுகள், மாணவி கொலையை தற்கொலையாக பேராசிரியர் ஒருவர் மாற்றியிருக்கிறார். தெலுங்கானாவில் பொறியியல் மாணவி மரணமடைந்த சம்பவத்து அது முதலில் தற்கொலை போல் இருந்துள்ளது, காவல்துறை விசாரணையில்தான் அது கொலை என்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மும்பை IIT மாணவர் தற்கொலைக்கு தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மும்பை ஆசாத் மைதானத்தில் நேற்று முதல் சாகில் பகோடாவின் பெற்றோர் சாகும்பரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார்கள். மும்பை IIT மாணவர் தற்கொலைக்கு எதிராக தொடரும் போராட்டத்தால் இடைத்தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் பள்ளிகளுக்கு அருகே கொழுப்பு இனிப்பு அதிகமுள்ள உணவுப் பொருட்களின் விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு 50 மீட்டர் தூரத்தில் அத்தகைய உணவுப் பொருட்கள் விற்கப்படக்கூடாது என்ற பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் ஃபுட் நெவர் கம்ஸ் என்ற தளம் 22 வயத உணவு வகைகள் பிடித்ததை தெரிவு செய்யுங்கள், சாப்பாட்டுடன் ஒரு ஓட்டுநர் வருவதை காணுங்கள்,
உணவு வந்துவிட்டது ஆனால் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற அழைப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் உணவு எதுவும் வாங்கவில்லை. வாங்கியதை செயலியில் மட்டும் காணலாம். அறிமுகம் கண்டதிலிருந்து சுமார் 2.7 மில்லியன் வருகையாளர்கள் செயலி பக்கம் சென்றுள்ளார்கள். பொய்மூட்டம் சூழ்ந்துள்ள டெல்லியில் 60 வயது சுவாமி பிரேம் பரிவர்த்தன் தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு வருகிறார். அவர் மரங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அவர் மரங்களை நட்டு வருகிறார். 11 வயதில் தனது பிறந்த நாளன்று அவர் முதல் மரக்கன்றை நட்டார். அவர் நடத்தி வரும் அமைப்பு இதுவரை 26 மில்லியன் மரங்களை நட்டுள்ளது, பாதுகாத்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலையில் அமைந்துள்ள புனித தலமான கேதார்நாத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான வெறும் 5 மாதங்களில் 50 மெட்ரிக் டன் குப்பை சேகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு இன்று 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 120,080 ரூபாவுக்கும் 10 ரூபாய் கிராமுக்கு உயர்ந்து 14,010 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் 5,200 மீட்டர் உயரத்தில் 7 நிமிடங்கள் 20 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்த வெள்ளம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நேபாளத்தை உலுக்கியது. அங்கு பேரிடர். 1 மாதத்துக்கு பிறகும் பேரழிவின் பாதிப்பிலிருந்து மீள நேபாளம் போராடி கொண்டே இருக்கிறது. கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் நிறுவனம் ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. மனிதகுலத்தின் எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிவேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை உலக நாடுகள் உடனடியாக வரமுறைப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும் என்று அந்த துறையின் முன்னணி நிறுவன தலைவர்கள் வலியுறுத்தலை விடுத்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் வீடியோ பதிவின் மூலம் உரையாற்றியிருக்கிறார். இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவுக்கு சவுதி அரேபியாவின் பொது பாதுகாப்புத்துறை அபாய எச்சரிக்கைகளை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கு விதிக்கப்பட்ட 50 மில்லியன் ரிங்கிட் 12.26 மில்லியன் டாலர் அபராதத்தை செலுத்த உதவ பொதுமக்களிடம் நிதி திரட்டப்படுகிறது. தற்போது சிறையில் இருக்கும் நஜீப் வீட்டு காவலுக்கு மாற அந்த தொகையை செலுத்த வேண்டும். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு போர் இந்திய பெருங்கடல் வரை விரிவடையலாம் என்று ஈரான் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 2 விழுக்காடு கூடி பீப்பாய்க்கு $105.40 ஆகியிருக்கிறது. அமெரிக்க சீனக வர்த்தக பேச்சுக்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபரின் அதிகாரத்துவ அமெரிக்க பயணத்தையொட்டி அது பற்றி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் நேபல்ஸ் நகரில் உள்ள வீட்டில் அதிர்ச்சிகரமான வகையில் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 3.2 மில்லியன் யூரோ மதிப்பிலான பணம் வீட்டின் சுவர்கள், தரைகள், அறைகலன்களில் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிகாரிகள் சிரியாவிடமிருந்து களவாடப்பட்ட 36 தொல்பொருட்களை திருப்பிக் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றின் மொத்த மதிப்பு $5 மில்லியன் அதிகம் என்று தெரிய வருகிறது. பிரேசிலில் காரை தூக்கும் அளவுக்கு கடும் புயல் ஏற்பட்டிருக்கிறது. கார் ஒன்று புயல் காற்றால் தூக்கப்படும் காட்சி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவத்தின் காணொளி தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடரில் லீட்ஸில் நேற்று நடைபெற்ற 2வது போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. வயது 11 தொடக்கப்பள்ளி மாணவர், ஆனால் தம்மை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வயதான போட்டியாளர்களை வீழ்த்தி ஆசிய விளையாட்டுகளில் அசத்தி வருகிறார். அவர்தான் ஜுகி குரிகாரா, ஜப்பானைச் சேர்ந்த இ ஸ்போர்ட்ஸ் வீரர் ஆவார். ஜப்பானில் கபடி விளையாட்டுக்கு புதிய ரசிகர்களையும் வீரர்களையும் அது உருவாக்கி வருகிறது. தெற்காசிய கிராமங்களில் தோன்றியதாக கருதப்படும் கபடியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்துகிறது. இப்போது ஜப்பானிலும் விளையாட்டு மெதுவாக பிரபலமடைந்து வருகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் ஆடவர் மகளிர் அணிகள் நேற்று தங்கள் ஆட்டத்தை சமநிலை செய்திருக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375.18 ரூபாய் இந்திய பெறுமதியில் 109.10 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.96 ரூபாய் இந்திய பெறுமதியில் 95.94 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.05 ரூபாய் இந்திய பெறுமதியில் 115.70 ரூபாய், 1 அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435.97 ரூபாய் இந்திய
இந்திய பெறுமதியில் 126.74%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 233.23%, இந்திய பெறுமதியில் 67.80%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர் சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: மாளிகை மகாலங்காத்த ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris,
3: VT Superstore Gala Gonesse Sasseville
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges de Gonesse.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 9:23. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. காலை பூந்தன்றல், காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலை பூந்தண்டலுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸில் லாஷப்பலில் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது ஆலோசனையோடு தொடர்கிறது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
6: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
7: காலநிலை
6: எங்களுக்கு இந்த வாரம் நல்ல காலநிலை இல்ல என்று சொல்லி சொன்னா இப்ப 25-26 அப்படி. ஆனா இன்று வந்து நினைக்கிறேன் கொஞ்சம் அதிகம் போல இருக்கு, 27-28 இருக்கலாம்.
7: எங்களுக்கு 3-4 வந்துடுது இப்ப.
6: காலநிலை எல்லாம் இந்த வருடம் பாக்கிக்க தெரியுது. இனி வரும் காலங்கள்ல வந்து வெப்பம் அதிகமா இருக்கும், கஷ்டம்.
7: உங்களுக்காக
6: நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
7: நன்றி.
6: ஆமா, மூர்த்தி அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது. எல்லோரும் பாடல் கேட்பதற்காக வருபவர்கள் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய அதிகபட்சம் 23 நிமிடங்கள் என்று வைத்துக் கொள்வோம். சரி, அவருக்கு மூர்த்தி அவர்களுடைய பாடலை திறந்தேன்.

0: பதேட்டியாடி தமிழொலி தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை புந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா சுவாமா இருக்கேன். நீங்கள் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கணும்.
1: படத்திலிருந்து புதிய வானம் புதிய பூமி என்ற பாடலையும் கேட்கின்றேன்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. ஆமாம், சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் உரிமை கேட்ட அந்த பாடல் அன்பை வா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

புதிய சூரியனின் பாதையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. அன்று இமயத்தில்

மனம் உயர்ந்த என்று இவர் வா.

0: நேரம் சரியாக 9:34 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிய கால வணக்கம் அன்பானஹேமா உங்களுக்கு.
0: ஆமா, உங்களுக்கு
1: உரையாடுவது மகிழ்ச்சி. அதுவும் வெள்ளிக்கிழமை பொழுதில் மகிழ்ச்சி. நல்ல இதமான குளிர்மையான நல்ல காலநிலையா இருக்கிறது. 22-23 சிறப்பாக இருக்கிறது.
0: அதான் அந்த 25-26 என்று சொல்லிச்சுன்னா நல்ல இதா.
1: கடிதம் போடுவோம் எல்லாரும் சேர்ந்து கூறிக்கொண்டு. ஹேமா, நான் கேட்கிற பாடல் புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் நிர்மாணம் வேண்டும். அந்த பாடலை கால பொழுதில் நல்லா இருக்கும்.
0: நல்ல பாடல் உண்டு. சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஆமா, புஷ்பதி சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் திருடா திருடா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது காளி பூந்தண்டலோடு. காளி பூந்தண்டலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் மேமா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: உயர்ந்த மனிதன் படத்தில் வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில் என்ற பாடலை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்புகின்றேன்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு. ஆமாம், ரொசாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடலை ஒளிபரப்புகின்றேன். அதோடு எல்லா இணைப்புகளிலும் நேயர்கள் இணைந்திருக்கின்றபடியால் உங்களுடைய மேலதிகமான இணைப்புகளை நான் இணைத்து கொள்ள முடியாது. அந்த வகையில் உங்களுடைய நீங்கள் இணைந்திருக்கும் நேயர்களுடைய பாடலை கேளுங்கள். சரி,

0: இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பொன்னண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை பொன்னண்டலுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கு. சூரியன் வந்திருக்கு, நல்ல வெளிச்சமா இருக்கு, அதான் நல்லா இருக்கு. என்ன மாதிரி?
0: முதல் 2 மாசத்துக்கு முதல் சூரியன் வரைக்க அவரை கண்டு
1: வரையுள்ள மாறி இருக்குது, நல்லா இருக்கு.
0: இப்பதான் சூரியனை பேரைய உச்சரிக்கிறோம். சரி,
1: வந்தாலும் பேசுவோம், மராட்டியும் பேசுவோம். எனக்கு உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து அந்த பாட்டு கொண்டு பாக்குறேன்.
0: சரி, நீங்க கேட்டு அந்த பாடலை சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தீங்க?
1: சரி,
0: நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், கணேஷ் அவர்கள் இணைந்திருந்தார். நீர்கள் இணைப்பை ஏற்படுத்தாதீர்கள் வைபர் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக, என்ன நான் அதை கட்டுப்படுத்த முடியாது. சரி, அவர் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி.

0: என்னாச்சு உனக்கு?
1: இங்க பாரு,

0: திருப்பதி காலை புந்தண்டலோடு காலை புந்தண்டலுக்காக தொடர்ந்து நினைப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கங்கம்மா. நான் நூறு சித்திரை வாங்க வைக்கிற நிலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நிலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
1: ஓ, நாங்களும் நல்ல சமமா இருக்கிறோம். நீங்களும் நல்ல சமமா இருக்க எல்லாம் வெள்ள முருகப்பெருமாறை பிராட்டித்தி கொண்டு நான் வந்து தேவதை வம்சம் நீயோ.
0: ஆமாம்,
1: அந்த பாடலை கேட்கிறேன்.
0: நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. சித்ரா பவன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சினிஹிதிய திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது காலை பூந்தண்டலோடு. காலை பூந்தண்டலுக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் கேமா, கேமில் இணைந்து பொங்கலாஜா.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் மிக்கிட்ட அந்த பாடல் பொன்னூஞ்சல் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது காலை பூந்தண்டலோடு. காலை பூந்தண்டலை நிறைவு செய்வதற்காக இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம், நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். பாடல் ஒன்றும் ஒழிக்கலையா இல்லாட்டி நான் கவனிக்க இல்லைன்னு தெரியல. இல்லை என்று தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன நியமா சில பழைய அதனால இந்த பாடலையும் நாங்கள தான் இன்னும் வளமையாக வந்து அனுசனை நிகழ்வாக எடுத்து வருவார்கள். இன்று அந்த அனுசனை நிகழ்ச்சி இருக்குன்னு தான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் சிலவேளை நாளைக்கு திலீவன் அவர்களுடைய நினைவு நாளை அந்த கருத்திற்கு கொண்டு அந்த நிகழ்ச்சி மாற்றப்பட்டிருக்கிறதோ தெரியல. சரி, நீங்கள் கேட்ட பாடல்
1: பட்டண பிரவேசந்திரையில இருந்து வானிலா நிலா அல்ல.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை, சரி, நாங்கள் அவரை நினைவு கொண்டு இந்த பாடலை கேட்போம். நன்றி. சசியம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பட்டண பிரவேசம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் இணைந்திருந்த காளி பூந்தன்றல். காளி பூந்தன்றலுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிள்ளில் அமைந்திருக்கும் அம்மாள் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மணிக்கூறு தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிள்ளையில் அமைந்திருக்கும் பி டி கேசங்கரி, காஷ்லி கோணேசில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 12 நாட்கள் அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து தன்னுயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை அந்த இடத்திற்கு முச்சக்கர வண்டியில் வருகை தந்த போலீசார் மாணவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு சென்றுள்ளனர். அரசமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் தொடர்பான 2வது வாசிப்பு விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் 2வது நாளாக தொடர்கிறது. பலாங்கொட உடகந்த பிரதேசத்தில் விநாயகர் ஆலயத்தில் காணப்பட்ட விநாயகர் சிலை இனம் தெரியாத நபர்களால் உடைத்தறியப்பட்ட சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றமை தொடர்பாக பொதுமக்கள் பலாங்குட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக பலாங்குட போலீசார் தெரிவித்தனர். சவுதி அரேபியா ராஜ்யத்தின் 96வது தேசிய தினத்தை முன்னிட்டு இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதரகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு வரவேற்பு நிகழ்வில் இலங்கை தமிழ்ச் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் கலந்து கொண்டார். இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வேளாண் ஏற்பாடு செய்யப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று ஆரம்பமானது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 வருட வெற்றிகரமான ஆட்சியை குறிக்கும் வகையில் மக்கள் ஆட்சி 2 ஆண்டுகள் பலம் அனைவருக்குமான முன்னேற்றம் என்ற தொனிப்பொருளின் கீழ் மாபெரும் மக்கள் பேரணி இதுவரும் ஞாயிற்றுக்கிழமை கம்பகாவில் இடம்பெறவுள்ளது. சிறைச்சாலைக்குள் எதிர்த்தரப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு இடையில் மோதல்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு சித்தாண்டியில் கணவனின் தாயாரை சந்திக்க சென்ற மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு கணவர் தப்பியோடிய சம்பவம் நேற்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக சந்திவழி போலீசார் தெரிவித்துள்ளனர். 300 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருடன் தம்பதியினர் உட்பட 3 சந்தேக நபர்கள் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் தேடல் மற்றும் மீட்பு வலயத்தில் தத்தளித்த 25 இந்தோனேஷிய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் பாதுகாப்பாக கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். காணிகளை பெற்றுத்தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் பெற்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஹட்டன் டிகோயா நகர சபையின் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மலையகத்தில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக கேட்டன் மற்றும் நுவரெலியா கல்வி வலயத்திற்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறையை வழங்க தீர்மானித்துள்ளதாக மத்திய மாகாண கல்விச் செயலாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் கல்வி ஆண்டுக்கான பாடசாலை பாடநூல்களை விநியோகிக்கும் பணிகள் உத்தியபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி வெளியீட்டு திணைக்களம் அறிவித்துள்ளது. வறட்சி காரணமாக பயிர்ச்சேதங்களை எதிர்கொண்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு தொகைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். நாட்டின் முக்கிய தலைவர்கள் தோல்வி அடையும் போது பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தோற்காது ஏன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்கு திருட்டை காங்கிரஸ் அம்பலப்படுத்திய அதே நேரத்தில் தான் தேர்தல் ஆணையர்கள் ஆட்சேபனை கடிதம் எழுதியுள்ளதாகவும் பிரதமர் மோடி நியமித்தவர்களே எஸ்ஏஆரில் குளறுபடிகள் உள்ளதே எதிர்ப்பு நிற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். அனைவரையும் அரவணைத்துச் செல்வதுதான் இந்துத்துவம், அது யாருக்கு எதிரானது அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வண்டலூர் அருகே உள்ள காண்டிகை அரசு மேல்நிலைப் பள்ளி 10வகுப்பு மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தேசிய அளவில் ஒரே மாதிரியான ஓய்வுகால சலுகைகள் நிர்ணயிக்க முன்னாள் நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை குழு அமைப்பதை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இன்றைய ஊதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்கொலை கடிதம், விஷ போஸ்டர், சிம் கார்டுகள், மாணவி கொலையை தற்கொலையாக மாற்றிய பேராசிரியர். தெலுங்கானாவில் பொறியியல் மாணவி மரணமடைந்த சம்பவத்தில் அது முதலில் தற்கொலை போல இருந்துள்ளது. காவல்துறை விசாரணையில்தான் அது கொலை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் IIT மாணவர்கள் தற்கொலைக்கு எதிராக தொடரும் போராட்டத்தால் இடைத்தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சுவாமி பிரேம் பரிவர்த்தன தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு வருகிறார். அவர் பீமார் பாபா, அதாவது மரங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அவர் மரங்களை நட்டு வருகிறார். 11 வயதில் தனது பிறந்த நாளன்று அவர் முதல் மரக்கண்டை நாட்டி வைத்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலையில் அமைந்துள்ள புனித தலமான கோதார்நாத்தின் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையான வெறும் 5 மாதங்களில் 50.3 மெட்ரிக் டன் குப்பை சேகரிக்கப்பட்டுள்ளது. தொடரும் உலக செய்திகள். 5200 மீட்டர் உயரத்தில் 7 நிமிடம் 20 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்த வெள்ளம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நேபாளத்தை உலுக்கியது பேரிடர். 1 மாதத்துக்கு பிறகும் பேரழிவின் பாதிப்பிலிருந்து மீள போராடுகிறது நேபாளம். கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. உலக அளவில் 2024ஆம் ஆண்டு கடல் மட்டம் சுமார் 6 மில்லிமீட்டர் உயர்ந்திருக்கிறது. ஓராண்டில் அது ஆகப்பெரிய உயர்வு. கடல் மட்டம் உயர்வது மில்லியன் கணக்கான மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. மனித குலத்தின் எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிவேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உலக நாடுகள் உடனடியாக வரைமுறைப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும் என அந்த துறையின் முன்னணி நிறுவன தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் பாலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸ் வீடியோ பதிவின் மூலம் உரையாற்றியுள்ளார். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ராஷாத்திற்கு விதிக்கப்பட்ட 50 மில்லியன் ரிங்கிட் அபராதத்தை செலுத்த உதவ பொதுமக்களிடம் நிதி திரட்டப்படுகிறது. தற்போது சிறையில் இருக்கும் நஜீப் வீட்டு காவலுக்கு மாற அந்த தொகையை செலுத்த வேண்டியுள்ளது. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு போர் இந்திய பெருங்கடல் வரை விரிவடையலாம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் உச்சத்தலைவர் மொஸ்தபா ஹமேனியின் ஆலோசகர் அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபரின் அதிகாரத்துவ அமெரிக்க பயணத்தையொட்டி அது பற்றி அறிவிக்கப்பட்டது. அமெரிக்க அதிகாரிகள் சிரியாவிடமிருந்து களவாடப்பட்ட 36 தொல்பொருட்களை திருப்பிக் கொடுத்திருக்கின்றனர். அவற்றின் மொத்த மதிப்பு $5 மில்லியனுக்கும் மேல். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடரில் லீட்ஸில் நேற்று நடைபெற்ற 2வது போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றது. வயது 11 தொடக்கப்பள்ளி மாணவர், ஆனால் தம்மை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வயதான போட்டியாளர்களையும் வீழ்த்தி அதிக விளையாட்டுகளில் அசத்துகிறார். அவர்தான் ஜுஹி குரிஹாரா. ஜப்பானில் கபடி விளையாட்டுக்கு புதிய ரசிகர்களையும் வீரர்களையும் உருவாக்கியுள்ளது. தெற்காசிய கிராமங்களில் தோன்றியதாக கருதப்படும் கபடியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்துகிறது. இப்போது ஜப்பானிலும் விளையாட்டு மெதுவாக பிரபலமடைந்து வருகிறது.

நிறைவாக நாணயமாட்டு விதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.trttamil.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இந்திய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 375.18 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 109.10 ரூபாயாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 329.96 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 95.94 ரூபாயாகவும் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.05 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 115.70 ரூபாயாகவும் ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435.97 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 126.74 ரூபாயாகவும் ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 233.23 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 67.80 ரூபாயாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordre-Brelaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre-Bou Tolibisi Lacam Saivarondre Napade Saivarindu Saivarilu Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 10:20. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவருடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:10 to 11 மணி வரை இடம்பெறுகின்றது வெள்ளிமலர். ஆமாம், வெள்ளிமலர் வளமையாக காயத்ரி மந்திரத்தோடு நாங்கள் ஆரம்பிப்போம். இன்று சிறப்பு நற்சிந்தனைக்காக ஐயா அவர்கள், அவர் வேலை பழு காரணமாக அவருடைய நேரங்கள் அவருடைய நேரத்தையும் நாங்கள் மதித்து அவரை இணைத்து கொண்டு நான் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒளிபரப்புகின்றேன். இணைப்பில் ஐயா, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
1: ஓ, நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
2: நலமா இருக்கின்றோம், மன்னிக்க வேண்டும். தொடர்ந்து 3 வெள்ளி என்று 4வது சொல்லு நேயர்களும் சில அறிவிப்பாளரும் சொல்லிவிட்டார்கள். தொடர்ந்து ஐயா வராதது கஷ்டமா இருக்கின்றபடி நிமித்தமா வருகிறேன். அதுல ஒரு குறையும் இல்லை. இன்று கூடி ஒரு என்னென்று சொல்லலாம், இயற்கையின் அனர்த்தங்களினால் ஏற்பட்ட ஒரு துயர சம்பவத்தில் அஞ்சலி முகமாத்தான் ஒரு கிளியைக்கு வந்திருக்கிறோம். அதே இடத்துல அதை பற்றி சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் கிளியை ஆரம்பிக்க இருக்கின்றோம்.
1: நீங்கள் வேலை பழக்கலுக்கு மத்தியில் தான் இணைந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கும் நாங்கள் அந்த வகையில் நன்றி
2: நன்றிகளை
1: தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, அன்பார்ந்த டிஆர்டி நேயர்களே, அன்பு வெள்ளிமலை பிரியர்களே, எல்லோருக்கும் சிறப்பான நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து தொடர்ந்து 2-3 வாரங்கள் வராத பட்சத்தில் இன்று கட்டாயமாக பெற வேண்டிய நேரியிலே இன்றைய தினம் நல்ல சிந்தனையின் வாயிலாக குறுகிய சில நிமிடங்களுக்குள்ள நமது வாழ்விலே நாம் நன்மைகளையும் தீமைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அனுபவ ரீதியாக நாம் சந்தோஷங்களை கொண்டாடுகிறோம், ஆனால் துக்கங்களை நாங்கள் அரவணைக்க தவறுகின்றோம். காரணம், நன்மை தீமை லாப நட்டம் என்ற வகையிலே மனித பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அழிவுகளை நாம் எமது நியதியிலே ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இல்லை என்பதுதான் அந்த எல்லா மக்களது ஒரு உண்மையான மன ரீதியான ஒரு எண்ணமாக அமைகின்றது. இது அமையக்கூடாது என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு கூறுகின்றேன். காரணம், பஞ்சபூதங்கள் வாயிலாக நமக்கெல்லாம் ஏற்படக்கூடிய பேரிடி பேராபத்துகளில் இருந்து நாம் விலகி வாழ்வதற்கு முடியாது. இயற்கையின் என்ன நியதியோ அந்த நியதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நிலநீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இவை எல்லாம் நமக்கு தருகின்ற அனர்த்தங்கள் மத்தியிலே பஞ்சபூதங்களின் பிடியிலிருந்து நாங்கள் விலக முடியாது என்பது உலக நியதி. அந்த வாயிலாக நாம் நமக்கு எவ்வளவு தூரம் நன்மை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தீமையை நாங்கள் ஏற்று அதற்குரிய மோட்ச காரியங்கள், அதற்குரிய பிரார்த்தனைகள், அதற்குரிய நெறிகளை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டி இன்றைய தினம் ஒரு இயற்கை ரீதியாக தென்னிந்தியாவிலே வட இந்தியாவிலே ஏற்பட்ட நேபாளத்தின் நிமித்தத்திலே ஒரு பெரிய பூகம்பம் வாயிலாக ஏற்பட்ட சுனாமியிலே ஏற்பட்ட ஒரு ஜீவ உபாய அபாயங்களிலிருந்து விலகக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் பொதுவாக ஒரு பிரார்த்தனைகளை மேற்கொள்கின்றோம். உறவு ரீதியற்ற அல்ல தன்மையிலே, நட்பு ரீதியற்ற தன்மையிலே பொதுவாக இந்த பிரார்த்தனைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அவமிருத்து, காலமிருத்து, கண்டமிருத்து, தவமிருத்து சொல்லக்கூடிய மிருத்துகளுக்குள்ளே நமக்கு ஏற்பட்ட காலத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட இயற்கை மிருத்தை நாம் நிச்சயமாக மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு அனுப்பி வழி அனுப்ப வேண்டும் என்ற நோக்கோடு உங்களுக்கு நமக்கு வரக்கூடிய சிந்தனையிலே நாம் அபாயங்களையும் ஆபத்துக்களையும் அழிவுகளையும் கண்டி ஒதுங்கக்கூடாது. எதற்கும் நாங்கள் அஞ்சாமல் பயப்படாமல் அந்த நிமித்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்பாக வேண்டி இன்றைய தினம் அனைவரும் இந்த நேபாளத்தில் மட்டுமல்ல உலக ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து அபாயங்கள், அனைத்து பேரிடிகளில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு பொதுவான பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுமாறு அன்பாக வேண்டி இன்றைய தினம் தனியார் சார்பற்ற ஒரு நோக்கு இல்லாமல் அந்த சம்பவத்திலே ஏற்பட்ட ஒரு ஜீவனுக்காக நாங்கள் பொது உடமையாக பொது பிரார்த்தனையாக அந்த குழுவுக்கு செய்கின்றோம். அனைவரும் ஏற்று ஆத்மசாந்தி பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுமாறு அன்பாக வேண்டி ஆசை கூறி அடுத்த சுக்கிரவாரத்திலே நாம் நல்லொரு சிந்தனையோடு மங்களம் அமங்கலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை இரண்டையும் நாம் ஏற்றத்தான் வாழ்வதற்கு நாங்கள் எதிர்நீச்சல் போடலாம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி சென்ற வாரங்கள் வராமைக்கு அன்பு நேயர்களிடம் அன்பாக மன்னிப்பு கோரி அன்புக்குரிய அறிவிப்பாளர் கேமாக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்து குறுகிய நேரங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்கின்றேன். அடுத்த சுக்கிரவாரம் நல்ல விடயங்களோடு நல்ல முகத்தோடு சந்திப்போம். நன்றி வணக்கம் கேமா. நன்றி நேயர்களே. நன்றி வணக்கம்.
1: நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஆமாம், சிறப்பு நச்சிந்தினியோடு இணைந்திருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து காயத்ரி மந்திரத்துக்குள் சென்று நேர்களை இணைத்துக் கொள்வோம்.

0: நீங்கள் இணைந்து பதிவேற்றி ஆடி தமிழொலி தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து நீர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்பவரை இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.
1: இனிமையான காலை வணக்கங்கம்மா பத்மராணி ராயரத்னம்.
0: உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
1: சிதம்பரம் விளக்கினார் பெற்ற இன்பம் அடுக்கினார் பதித்தியாகும்.

பிச்சனை தாளம் வைக்கலே ஏ மரத்தெரு பானகை சுமையாத அப்பன் முன் நைந்தனோடே பார்மொழி.

0: வாழ்ந்திருத்தனி மாமலைப்பதி தம்பிரானே மாறம் வெட்டிகள் பூ முடித்த குழலார் மாறம் வெட்டிகள் பூ முடி குழலாரிய புற நீடுமைத்தவர் வாழ்ந்திருப்பணி மாமலைப்பதி தம்பிரானே.
1: திருச்சி சம்பரம் நன்றி வணக்கங்கம்மா.
2: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வள்ளிமலருக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் கேமா, ஜீமலிருந்து பொங்கி ஒரு ராஜா.
2: ஆமாம், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம், இணைந்து கொள்ளுங்கள்.
3: சிரமத்தை பாராமல் நல்ல நச்சினை வழங்கிய சுதந்திரமா ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அபிராமி அம்மாவினோட பாடலை தருகிறேன்.
4: ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புடி புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை

செய்தம்மா. அவள் கண்ணை பணிந்தாரை தளராமல் காப்பாள், தளிர்பாதம் பணிந்தேனம்மா, உந்தன் தளிர்பாதம் பணிந்தேனம்மா, உந்தன் தளிர்

மெய்மை போல கலங்காமல் காக்க கல்யாணி சுரம் பாடினேன். இந்தன் கரங்கூப்பி சிரம் தாழ்த்தினேன், இந்தன் கரங்கூப்பி சிரம் தாழ்த்தினேன். என் அன்னை அபிராமி என்னை காக்கும் போது எனக்கெண்டும் குறையேதம்மா. விண்ணை முழக்கும் உன்னல் மணி யோசைகள் இந்த அன்னை உன் திருக்கோயிலில், விண்ணை முழக்கும் உன்னல் மணி யோசைகள் இந்த அன்னை உன் திருக்கோயிலில் எங்கள்

0: இந்த மனங்கூறும் கவி பாடுவீர், இந்த மனங்கூறும் கவி பாடுவீர். என்னை அபிராமி இனை காக்கும் போது எனக்கின்றும் குறையேதம்மா. அவள் தன்னை பணிந்தாரை தளராமல் காப்பால் கலிர்பாதம் பணிந்தேன் அம்மா, உந்தன் கலிர்பாதம் பணிந்தேன் அம்மா. என் அன்னை அபிராமி என்னை காக்கும் போது எனக்கென்றும் குறையேதம்மா. என் அன்னை அபிராமி என்னை காக்கும் போது எனக்கென்றும் குறையேதம்மா, எனக்கென்றும் குறையேதம்மா. நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக நேயர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம், நான் மகேந்திரன்.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வேற வீட்டுக் கொள்கின்றோம். ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
2: நன்றி, நான் நலமா இருக்கிறேன். ஆங்கிய சிந்தனை தந்த ஐயா அவர்களுக்கும் மற்ற பஞ்சபுரம்பாடியோ சகோதரிக்கும் புங்கவி ராஜாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நானும் ஒரு பக்தி பாட்டு. அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான

வெள்ளைத்தீரை நேரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளைத்தீரை நேரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. வெள்ளைத்தீரை நேரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலறி வேலன் வருவதை

நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீந்து க

0: நேரம் சரியாக 10:46. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்
1: வணக்கங்கள். என் அன்பு வெள்ளிமலர் உறவுகளை நலந்தானே, நீங்கள் எல்லாம் வாழ எல்லாமே டென்மார்க்குடாந்த அபிராமியின் பாடங்களை பற்றி கொண்டு சகல செல்வ வளமும் கிடைக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 24 திருநாமங்கள். ஓம் கேசவாய நமக, ஓம் சங்கர்ஷனாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் வாசுதேவாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் சுப்ரத்திம்னாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் அனுருத்யாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் புருஷோத்தமாய நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் அதோக்ஷயாய நமக, ஓம் திருவிக்ரமாய நமக, ஓம் லக்ஷ்மி நிருத்யாய நமக, ஓம் பாவனாய நமக, ஓம் அச்சுதாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ஜனார்த்தனாய நமக, ஓம் திருகேசாய நமக, ஓம் வேந்திராய நமக, ஓம் பத்மநாப நமக, ஓம் அரிய நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் கிருஷ்ணாய நமக. இந்த 24 மந்திரங்களையும் படித்தால் சகல வளமும் கிடைக்க மகாவிஷ்ணுவின் அனுக்கிரகம் கிடைக்கும். அந்த கூறிக்கொண்டு மற்றமொழி வலிமை நிகழ்ச்சி தானிக்கிறேன். நம்முடைய நேசிக்கும் சன்மா லாக்குனார். வணக்கம் நேரே, வணக்கமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம், குணராஜா கதைக்கிறேன்.
0: இருக்கின்றோம்,
2: ரொம்ப வணக்கம் கூறிக்கொண்டு நச்சிந்திரன் அந்த ஐயாவுக்கும் நன்றிகளையும் பார்த்துகளையும் கூறிக்கொண்டு மூர்த்தி பாடல் தந்தவர்களுக்கும் உங்கள் எனது நன்றிகளையும் பார்த்துகளையும் கூறிக்கொண்டு நான் ஒரு திருப்பாலும் பிரகணம் தரப்போகிறேன். நன்றி. ஆறுமுகன் அம்பிகை பொன்னந்த

அவன் கலல் கண்டு கலிப்பன ஆகாதே. காரிகையார் கடம் வாழ்வில் வாழ்வு கடப்படும் ஆகாதே. மண்

பாதமிரண்டும் வணங்குதும் ஆகாதே. பங்களில் கூறு தரு பாடலோடாடல்.

பெண்களை கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே. நீங்களை வீசிய கால

0: போத்தியன்னான் தேவலும் மயிலும் போத்தி திருக்கை வேல் போத்தி போத்தி திருச்சித்தம்பலம். நன்றி வணக்கம் தேமா.
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி.
1: தொடர்ந்து வெளிமல்றக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் கேமா, ராசா திவ்யா சாதிக்கிறேன்.
1: ஆமாம், உங்களையும் வேற வீட்டுக் கொள்ளுகின்றோம்.
2: நன்றி. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்கள்?
2: நானும் நலமா இருக்கிறேன் கேமா நன்றி. நீங்க நல்ல நலத்தோட இருக்க நான் கும்பிடும் அம்மாளாச்சியா வேண்டிக் கொண்டு நான் ஒரு கிருஷ்ணற்ற பாட்டு படிக்கிறேன் கேமா.

0: மிதவியும் கிருஷ்ணர் என்று முங்குள்ளார். கோயி கோபியர்கள் ஜாம் கிருஷ்ணா உனை பிரிந்ததால் தேடி அலைகிறோம் கிருஷ்ணா காட்டி அருளுவாய். கோபியர்கள் ஜாம் கிருஷ்ணா உனை பிரிந்ததால் தேடி அலைகிறோம் கிருஷ்ணா காட்டி அருளுவாய். அன்பின் நாயக கிருஷ்ணா முத இன்பமே உன் பிறப்பினால் கிருஷ்ணா உயரும் கோகுலம். அபயம் என்றுனை கிருஷ்ணா அடைக்கலம் புகும் அடியவர்க்கு நீ கிருஷ்ணா அபத்தாந்தமா. ஸ்ரீநிகேதனம் கிருஷ்ணா பாத பங்கஜம் சரணமெய்துவோர் கிருஷ்ணா பாவம் போக்குமே. கருணை நினைவினால் கிருஷ்ணா பசுமை மேய்க்கும் நீ பாம்பு தலையிலும் கிருஷ்ணாடும் பதமுளாய். நின் கதாம்பிருதம் கிருஷ்ணா துன்புற்றோரெல்லாம் இன்பமங்கலம் கிருஷ்ணா முனிவர்க்கு ஆனந்தம். சரவணமங்கலம் கிருஷ்ணா சாந்தி நல்கிடும் போற்றுவோரெல்லாம் கிருஷ்ணா புனித மான்களே. சரணமுற்றோரெல்லாம் கிருஷ்ணா அபயம் நல்கு நீ பரமனச்சுதன் கிருஷ்ணா உனையே நம்பினோம். ஜாம சுந்தரா கிருஷ்ணா பிதாம்பராதா அடிமையங்களை கிருஷ்ணா கைவிடாதருள். ஜாம சுந்தரா கிருஷ்ணா பிதாம்பராதா அடிமையங்களை கிருஷ்ணா கைவிடாதருள். அன்பின் நாயக கிருஷ்ணா அமுத இன்பமே உன் பிறப்பினால் கிருஷ்ணா உயரும் கோகுலம். உனது பிறப்பினால் கிருஷ்ணா புனித இத்தலம் லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணா எங்கு மிங்குள்ளார். கோவியர்கள் ஜாம் கிருஷ்ணா உன பிரிந்ததால் தேடி அலைகிறோம் கிருஷ்ணா காட்டி அருளுவாய். கோவியர்கள் ஜாம் கிருஷ்ணா உன பிரிந்ததால் தேடி அலைகிறோம் கிருஷ்ணா காட்டி அருளுவாய். நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம்.

அளிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த வெள்ளிமலர், வெள்ளிமலருக்காக இணைந்து கொண்டு சிறப்பு நச்சிந்தனையை வழங்கியிருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், சுயமெடுத்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி, வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஷ்லி கோனிஸ் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 12 நாட்கள் அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து தன்னுயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை அந்த இடத்திற்கு முச்சக்கர வண்டியில் வேலை தந்த போலீசார் மாணவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு சென்றுள்ளனர். மயிலட்டி மக்கள் தங்களது ராணுவ பிடியில் இருக்கும் தமது காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 23வது வாரத்தையும் எட்டியுள்ளது. விடுக்கனாறு மலையில் வழிபடும் சுதந்திரத்திற்கு தடை ஏற்படுத்த முடியாது என சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றுக்கு சுட்டிக்காட்டியிருந்த நிலையில், விடுக்கனாறு மலையில் இருதரப்புகள் ஒரே நேரத்தில் வழிபடுவதால் சமாதான குலைவு ஏற்படும் என்ற நெடுங்கணி போலீசாரின் விண்ணப்பம் வவுனியா நீதிமன்றால் நிராகரிக்கப்பட்டதுடன், சட்டம் மீறப்பட்டால் மாத்திரமன்றி மாறாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு நீதவான் அறிவுறுத்தியுள்ளார். கலாங்குட உடகந்த பிரதேசத்தில் விநாயகர் ஆலயத்தில் காணப்பட்ட விநாயகர் சிலை இனம் தெரியாத நபர்களால் உடைத்து எறியப்பட்ட சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றமை தொடர்பாக பொதுமக்கள் பலாங்குட போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக பலாங்குட போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா வெடுக்குநறு மலை விவகாரம். யாழ்ப்பாணம் நல்லூர் மந்திரிமலை புனரமைப்பு திருக்கேசீஸ்வர ஆலய வளாகத்தில் தொல்பொருள் திணைக்களத்தின் தலையீடு மற்றும் மட்டக்களப்பில் தொல்பொருள் திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் உள்ளிட்ட தொல்பொருள் திணைக்களம் சார்ந்து காணப்படும் பிரச்சினைகளை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக புத்து சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் உறுதியளித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொது சபை கூட்டத்தொடரின் உயர்மட்ட வாரத்தில் பங்கேற்பதற்காக வெளிவாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் நியூயார்க் செல்ல உள்ளதாக வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 வருட வெற்றிகரமான ஆட்சியை குறிக்கும் வகையில் மக்கள் ஆட்சி 2 ஆண்டுகள் பலம் அனைவருக்குமான முன்னேற்றம் என்ற துணைப்பொருளின் கீழ் மாபெரும் மக்கள் பேரணி இதுவரும் ஞாயிற்றுக்கிழமை கம்பகாவில் இடம்பெறவுள்ளது. சிறைச்சாலைக்குள் எதிர்த்தரப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் சேர்ந்து உறுப்பினர்களுக்கிடையில் மோதல் ஏற்படுவதை தடுப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள இலங்கையரான சிவராசா அனோஜனுக்கு அரசு மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கையின் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். செட்டியார் தெருவில் நேற்று போலீசார் இருவர் நகைக்கடை உரிமையாளரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கொழும்பு மத்திய போலீஸ் அத்தியட்சகரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். அம்பலாங்குட கஹவ சந்தை பகுதியில் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்ற சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 2 சந்தேக நபர்களை மீடியாவோட போலீசார் கைது செய்துள்ளனர். எல்லா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்லா நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த 26 வயதுடைய வெளிநாட்டு யுவதி ஒருவர் நேற்று வியாழக்கிழமை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பில குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகளின் தொடர் அச்சுறுத்தலால் மக்கள் மிகுந்த உயிர் அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணியளவில் அந்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றினுள் புகுந்த காட்டு யானை வீட்டின் சுவரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதுடன் அருகிலுள்ள மேலும் சில வீடுகளையும் சேதப்படுத்தியுள்ளது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு தேசிய விலங்கியல் திணைக்களத்தின் கீழ் இயங்கும் 4 விலங்கியல் பூங்காக்களுக்கும் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றனர். வறட்சி காரணமாக பயிர் சேதங்களை எதிர்கொண்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈட்டுத் தொகைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிவித்துள்ளது. தொடரும்
இந்திய செய்திகள். நாட்டின் முக்கிய தலைவர்கள் தோல்வி அடையும் போது பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தோற்காதது ஏன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஸ்குமார் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட மூன்று நிபந்தனைகள் கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் விதித்துள்ளனர். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக செலவழித்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் சமர்ப்பிக்கின்றனர். வண்டலூர் அருகே உள்ள கண்டிகை அரசு மேல்நிலைப் பள்ளி 10 வகுப்பு மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய 16 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீது கர்நாடக அரசு ஒரு வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் பனை விதைகள் நடும் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டம் அரூரில் 1 கோடி பனை விதைகள் நடும் பணி நேற்று தொடங்கியது. மும்பை ஐஐடி மாணவர் தற்கொலைக்கு தவறு இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மும்பை ஆசாத் மைதானத்தில் நேற்று முதல் சாஹில் வாகோடேவின் பெற்றோர் சாகும்பரி உண்ணாவிரதத்தை மேற்கொண்டனர். இந்தியாவின் ஃபுட் நெவர் கம்ஸ் எனும் தளம் 22 வித உணவுகள் பிடித்ததை தெரிவு செய்யுங்கள், சாப்பாட்டுடன் ஓட்டுநர் வரவதை காணுங்கள், உணவு வந்துவிட்டது ஆனால் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற அழைப்பையும் பெறுவீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் உணவு எதுவும் வாங்கவில்லை, வாங்கியதை செயலில் மட்டும் காணலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமய மலையில் அமைந்துள்ள புனித தலமான கேதார்நாத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையான வரும் 5 மாதங்களில் 50.3 மெட்ரிக் டன் குப்பை சேகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவனுக்கு ₹80 உயர்ந்து 1 சவரன் 120,080 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 10 உயர்ந்து 14,010 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். 5200 மீட்டர் உயரத்தில் 5 நிமிடங்கள் 20 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்த வெள்ளம் ஆகஸ்ட் 26 தேதி நேபாளத்தை உலுக்கியது பேரிடர். 1 மாதத்துக்கு பிறகும் பேரழிவின் பாதிப்பிலிருந்து மீள போராடுகிறது நேபாளம். மனித குலத்தின் எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிவேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உலக நாடுகள் உடனடியாக வரைமுறைப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும் என அந்த துறையின் முன்னணி நிறுவன தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். இஸ்லாமியர்களின் புனித நகரான மெக்காவுக்கு சவுதி அரேபியாவின் பொது பாதுகாப்புத்துறை அபாய எச்சரிக்கைகளை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு போர் இந்திய பெருங்கடல் வரை விரிவடையலாம் என்று ஈரான் எச்சரிக்கிறது. ஈரானின் உச்சத்தலைவர் மொஸ்தபா ஹமேனியின் ஆலோசகர் அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இத்தாலியின் நோபஸ் நகரில் உள்ள வீட்டில் அதிர்ச்சிகரமான வகையில் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 3.2 மில்லியன் யூரோ மதிப்பிலான பணம் வீட்டின் சுவர்கள் தரைகள் அறை கலன்களுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. பிரேசிலின் காரை தூக்கும் அளவு கடும் புயல் ஏற்பட்டிருக்கிறது. கார் ஒன்று புயல் காற்றால் தூக்கப்படும் காட்சி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவத்தின் காணொலி இணையத்தில் பரவி வருகிறது. ஜப்பானில் கபடி விளையாட்டுக்கு புதிய ரசிகர்களையும் வீரர்களையும் உருவாக்கியுள்ளது. தெற்காசிய கிராமங்களில் தோன்றியதாக கருதப்படும் கபடியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்துகிறது. இப்போது ஜப்பானிலும் விளையாட்டு மெதுவாக பிரபலமடைகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் ஆடவர் மகளிர் அணிகள் நேற்று தங்கள் ஆட்டத்தை சமநிலை செய்தனர். நிறைவாக நாணய மாற்று விதங்கள் அனுசரணை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் ஊத்திபுர இணையதளமான www.trdtamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தின் ஊடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் காணலாம்.
இன்றைய நாணயம் மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 375.18 இந்திய பெறுமதியில் 109.10 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 329.96 இந்திய பெறுமதியில் 95.94 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398.05 இந்திய பெறுமதியில் 115.70 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435.97 இந்திய பெறுமதியில் 126.74 ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 233.23 இந்திய பெறுமதியில் 67.80 காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிள்ளையில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காஷ்லை கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலன் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேன் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:16 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:16 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசில் ஆட்சிப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். அவர்கள் உங்களுடன்.
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்க
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நேரம் சரியாக 11:18 ஐக்கியராஜ்யத்தில் 10:18 இந்த வேளையில் இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

நாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். ஒற்றுமையால் பகைவர்கள்

நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும். புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும். புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும். கண் கவரும் கலைகளெல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவரால் தாழ்ந்தது இங்கே. நீதியோடு நேர்மை காக்கும் மரவகை எங்கே,

தமது நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை யாற்றவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடலுக்கு இசையமைத்தவர் மெலிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். நேரம் சரியாக 11:23 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23 இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்பட

0: மதுரை மீட்டைய சுந்தர பாண்டியன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தம் மனசண்டை கொடுத்து வானிலை கடத்து வருகின்றார்கள்.
1: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
0: நேரம் சரியாக 11:25 அகராட்சத்தில் 10:25. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
2: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
3: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இன்னும் சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசிவசரி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து மாறவையெல்லாம் ஆசிவசரி ரச்சியத்தை அங்கே கொண்டு போயினோம்.
2: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுங்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாட்டில் செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 01 42 05 73 78.
0: ஆசிபூசரி நேரம் சரியாக 11:26 ஐக்கியராச்சியத்தில் 10:26. இந்த வேளையில் வானிலையில் வலம் பெறும் அடுத்த பாடல்

தேன்பால் நிகழ்ச்சியினூடாக நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் காற்றில் கலந்த குரல் மலேசியா வாசுதேவன் அவர்கள். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் ஏமாற்றாதே ஏமாற்றாதே. பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ், பாடலை யாற்றவர் காளிமுத்து அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேன்.

தொலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். 40,000 பாடல்களை நமக்கு தந்து எங்களை எல்லாம் மகிழ்வித்த பாடலில்லா பாலுவினுடைய 6வது ஆண்டு நினைவு தினம் இன்று. அவருடைய நினைவு தினம் திங்கட்கிழமை வானொலியில் வலம் வருகின்றது என்பதனை பாலாவினுடைய அன்பு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிவித்தார். சாம்பமூர்த்தி சவுந்தலா தம்பதிகளினுடைய செல்வ புதல்வனாக பாலா அவர்கள் சித்தூர் மாவட்டத்தில் பிறந்தார். அதாவது தமிழ்நாட்டிலே அமைந்துள்ள சித்தூர். இளமையிலேயே பாடும் அழகோடு பிறந்தார். கல்லூரிகளிலே பாடி எல்லோரையும் மகிழ்வித்தவர். 40,000 பாடல், ஒரு பாடல் ரெண்டு பாடல் அல்ல, 40,000 19 மொழிகளில் பாடி 6 தேசிய விருதை பெற்றுக்கொண்ட பாடகர் எஸ் பி பாலா அவர்கள் கொரோனா என்ற கொடிய நோயின் காரணமாக தனது உயிரை பறிகொடுத்தார் காலனிடம். எல்லாருடைய நெஞ்சங்களிலும் அவர் வீற்றிருக்கின்றார். அவர் இருந்தாலும் எல்லோர் நெஞ்சங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞன், ஒரு கலைஞனில் பன்முகத்தன்மை கொண்ட பாடகர். நடிகர் நடித்தாலே அந்த மாதிரி நகைச்சுவையாக சிரித்து மகிழ்ந்து நடிப்பார். ஆங்கிலம் பேசினால் என்ன, ஆஹா, வெள்ளக்காரன் கூட மயங்குற அளவுக்கு பேசக்கூடிய வல்லமையும் படைத்தவர். அந்த பொருள் உணர்ந்து பேசுகின்ற அடிக்கிற ஜிங்கும் அவரிடம் இருக்கின்றது. அதேபோல் எல்லோருடன் கதைக்கிற மகிமையும் இருக்கின்றது இந்த பாலாவிடம். எல்லாம் அந்த கலைமானியனுடைய கொடை என்று தான் நினைக்கின்றேன். அந்த சாம்பவி அம்மாவுடைய வயிற்றில் வைத்திருக்கும் போது எல்லாத்தையும் தாயார் சொல்லி கொடுத்துருக்கின்றார். அதுதான் நாம் இணைக்க வேண்டும். அவருடைய 6வது ஆண்டு நினைவு தினம் நாங்கள் திங்கட்கிழமை சிறப்பாக அவருடைய பாடலோடு நிகழ்ச்சியையும் கொண்டு வருவோம். அன்பு உறவுகளே, இந்த நேரத்தில் அவர் பாடிய பாடல் ஜானகி அம்மா என்றால் அவருக்கு போதும். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஆனால் கூடுதலாக பாடலை பாடியது சுசிலாவோடுன்னு தான் நான் நினைக்கின்றேன். நண்பர்கள், ஜானகி அம்மா பிரசித்தி வருவதற்கு முதல் சுசிலா அம்மாவோட எல்லா பாடலும் விஸ்வநாதன் இசையமைத்து, சங்கர் கணேசில் இருந்து இசையமைத்து பல பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார். தெலுங்கிலும் சுசிலா அம்மாவோட அட்டகாசமாக பாடி மகிழ்வித்திருக்கிறார். தாய்மொழி தெலுங்கு தானே ரெண்டு பேருக்கும். சரி, சுசிலாவோடு தான் 3 மொழிகளிலேயே பாலசுப்ரமணியம் முதலாக பாடியது இணைந்த டூயட் பாடல். அதாவது தமிழில் இயற்கை என்னமில்லையே கண்ணி, தெலுங்கில் மலையாளம், இந்த 3 மொழிகளும் சுசிலா அம்மாவோடு தான் நாம் சேர்ந்து பாடி நிற்கிறார். சரி, அவருடைய பாடல் அடித்து மகிழ்கின்ற ஒரு பாடல் அப்படியே கேட்டு பார்ப்போமா.

ஒலித்து பாடல் வெள்ளிப்பாட்டுக்காரன் திரையிலிருந்து ஜானகி அம்மாவோடு இணைந்து இந்த பாடலை பாடியிருந்தார் பத்மஸ்ரீ பாலாவை. அந்த உருளை பாலாவை பற்றி நான் சொல்லிவிட்டு இடையில மறந்துட்டேன். அதாவது பன்முகத்தன்மை கொண்டவர் பாடகர்கள் உண்மையாக இவர் தான் ஒரு அதி விசேஷமாக பல வேலைகளை 63 படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். உண்மையாக யோசித்து பாருங்களேன், அந்த ஒரு 40,000 பாடல், 63 படங்களுக்கு இசை, அது தெலுங்கில் கூடுதலாக தமிழில் ஒரு சில கைவிரர் விட்டனலாம். அத்தோடு ஒரு நகைச்சுவை நடிகராக ஒரு பாத்திர படப்புக்கு நட்சத்திர பாத்திரத்துக்கு தோன்றினால் அதற்கேற்ற மாதிரியே தோன்றுவார். அந்த மாதிரி எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய உடம்பு தானே அன்பூர் அவர்களே. கல்லடி கண்மணி, சிகரம் படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு திறமையானவர். அதை விட பல பின்னணி, அதாவது பின்னணி குரல் என்றால் நீங்கள் படத்தில் வர பின்னணி அல்ல, கமலஹாசனுக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்கின்றார் சிப்பிக்குள் முத்திலிருந்து பல படங்கள், அதுவும் தெலுங்கில் வர படங்கள் எல்லாத்துக்கும் பாலாதான் பின்னணி குரல் கொடுத்துருக்கின்றார். அதை விட வந்து பிரபலமான இசையமைப்பாளர் கூட. தெலுங்கில் வந்து இவரை வந்து உண்மையாக அந்த தெலுங்கு மொழியை மக்கள் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இந்த நேரம் அவர்களுடைய மொழி பற்றி இருக்கின்றது. அந்த அளவில் பாலாவுக்கு நல்ல இவரை அறிமுகப்படுத்தியது கோதண்டபாணி என்பவர். அவருக்காக ஸ்ரீ ஸ்ரீ ராம ராம ராம வணக்கத்துக்குரிய என்ற ஒரு படத்தில் தெலுங்கில் 1968 ஆரம்பித்தவர். கொரோனா வந்து சாகும் வரை பாடிக்கொண்டே இருந்தவர். அவருடைய பாடலுக்கு மயங்காதவர்கள் இருக்கவே முடியாது என்று தான் சொல்லுகின்றனர். என்னோட தெரியவில்லை, எல்லாருமே பாலா பாலா பாலா பாலா ஜனகி என்று கலதமயிருப்பிடிங்கிற சீத்தம் அடைஞ்ச கதையும் மாதிரி இருக்கும் பல கதைகள், அந்த கதையும் இருக்கலாம். அவருடைய பாடலுக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். 40,000 பாடல் சிம்பிள் ஆண்டு நினைக்கக்கூடாது. அம்மாவை ஒரு பாடலை பாடுவது என்றால் அது வேற்று மொழியில் போய் பாடும்போது கை முதலும் கால் முதலும் உடைய அதுக்கான அட்டம் விளங்கவனும் அட்டம் பதிரியாமல் பாடுறதிலே பாடல்கள் தோல்வியடைகின்றது. சிரிச்சும் போடுவார்கள் சில நேரத்தில் பாடல்கள், சோகமாக போகின்ற பாடல்கள். சுனந்தா அவர்கள் கூட அந்த அம்மா அம்மா என்ற என் ஆறு என்ற பாடலை பாடிக்க தனக்கு அர்த்தமே தெரியாதாம், ஏதோ கடவுள் புண்ணியமாக அது பாடல் வந்து ஒரு தாய்க்கு நிகராக தன்னை

சொல்லியிருந்துட்டேன் கமலஹாசனுக்கு, பாலச்சந்தர் அதை விட மாட்டேன் எடுக்க மாட்டேன்ட்டாராம். பாலச்சந்தர் இவருக்கு மொழி தெரியாது அவருக்கு மொழி தெரியாது பரவாயில்ல நான் தான் தயாரிக்கிறேன்னு சொல்லி அவர் அடிபட்டு அவரை பாட வைத்தார். அந்த பாடல்லையே அதாவது தேசிய விருதை பெற்று வந்தார். அப்படி ஒரு அதிர்ஷ்டக்காரன் என்றுதான் சொல்லலாம். அந்த அதிர்ஷ்டக்காரன் சித்ராவோடு பாடிய பாடல் ஒன்றை கேட்போம்.

இந்த நிகழ்ச்சியை இன்று வாங்கலிக்கு எடுத்து வருவதற்கு முன்னூர்த்திகள் தயாராக இருந்தார்கள். அவர்களுக்கு மிகுந்த ஈதியபூர்வமான நன்றிகள். அந்த முன்னூர்த்திகள் யார் என்பதை திங்கள் கிழமை நீங்கள் கேளுங்கள். யாராயிருக்கும் யோசித்து பாருங்கள்.

0: சந்திரபோசருடைய இசை சித்தன் சின்ன குயில் சித்ராவுடைய குரல் இனிமை.
1: துழுவாய் துடித்தாள் இந்த நின்ற கீற்று
0: யார் பாடலை எழுதினவர் இந்த காதல் என்றால் கரைக்க பிடிச்ச வாலி அவர்கள். 40 வயதில் வர்ற காதல் தோற்பதில்லை என்று கூட சொன்னவர் கவிஞானி வாலி அவர்கள். நின்று நிலைத்து யோசித்து செய்கின்ற காதல்

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இன்று பத்மஸ்ரீ பாலு அவர்களுடைய 6வது ஆண்டு நினைவு தினம். பாடல் புயல் 19 மொழிகளில் 40,000 பாடல்கள், 6 தேசிய விருதுகள். இறந்த பின்பு பத்மவிபூஷணன் பட்டம். திங்கட்கிழமை இந்த பாலாவினுடைய நினைவு தினத்தை எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள், மும்மூர்த்திகள். அமெரிக்க ராஜா சிங்கை மூர்த்தி மற்றும் தரிசு அருள் அவர்களுக்கு

வணக்கம். நேர்களே, நேரம் சரியாக 12 மணி 1 நிமிடம். ஐக்கியராஜ்யத்தில் 11 மணி 1 நிமிடம். மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியிருந்தார்கள் பரசலாட்சி பிள்ளை அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லோஸ் கோனேசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர், இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 12 நாட்கள் அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து தன்னுயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மயிலிட்டி மக்கள் தங்களது ராணுவ பிடியில் இருக்கும் தமது காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 23வது வாரத்தை எட்டியுள்ளது. அரசமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான 2ம் வாசிப்பு விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் 2வது நாளாக தொடர்கின்றது. இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று ஆரம்பமாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியானது தொடர்ந்தும் ராஜபக்சாக்களின் ஆதரவிலே அல்லது அவர்களின் மடியிலோ தஞ்சமடைந்து செயற்படுமாயின் அக்கட்சிக்கு எதிர்காலத்தில் எவ்வித அரசியல் இருப்போ அல்லது முன்னேற்றமோ சாத்தியமில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் ஆசு மாரசிங்கா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சிற்றாண்டியில் கணவனின் தாயாரை சந்திக்க சென்ற மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு கணவன் தப்பியோடிய சம்பவம் நேற்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக சந்திவழி போலீசார் தெரிவிக்கின்றார்கள். அம்பலாங்குடி சந்தை பகுதியில் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றச்சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இரு சந்தேக நபர்களை மிட்டியாங்குடை போலீசார் கைது செய்துள்ளார்கள். காணிகளை பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் பெற்று குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஹேட்டன் டிகோயா நகரசபையின் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் கல்வி ஆண்டுக்கான பாடசாலை பாடநூல்களை விநியோகிக்கும் பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி வெளியீட்டு திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடர்கின்றது இந்திய செய்திகள். நாட்டின் முக்கிய தலைவர்கள் தோல்வி அடையும் போது பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தோற்காது என மக்களவை எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரான ராகுல் காந்தி கேள்வியை எழுப்பியுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக செலவழித்த விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சிகள் சமர்ப்பித்துள்ளார்கள். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் பெறும் பணம் விநியோகிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்திடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவசர புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணத்திற்காக கட்சி மாறிய தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்களை கட்டுப்பணத்தை இலக்க செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எம் வீரமணி வழக்கில் குற்றம் இழந்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 4000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மையம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்யப்போவதாக கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலைய நிர்வாகத்தை மாற்றக்கோரி முதலமைச்சர் விஜய் பிரதமருக்கு கடிதம் எழுதிய நிலையில் தேவை குறைபாடு குறித்து புகார் குறித்த இந்திய விமான நிலைய ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இன்றைய ஊதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மும்பை ஐஐடியில் மாணவர் தற்கொலைக்கு எதிராக தொடரும் போராட்டத்தினால் இடைத்தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் ஃபூட் நெவிட்
கோம்ஸ் என்னும் தளம் 22 வீத உணவு வகைகள் பிடித்ததை தெரிவு செய்யுங்கள். சாப்பாட்டுடன் ஓட்டுநர் வருவதை காணுங்கள். உணவு வந்துவிட்டது, ஆனால் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற அழைப்பையும் பெறுவீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் உணவு எதுவும் வாங்கவில்லை, வாங்கியதை செயலில் மட்டும் காணலாம். புகைமூட்டம் சூழ்ந்துள்ள டெல்லியில் 60 வயது சுவாமி பிரேம் பரிவர்த்தனா தொடர்ந்து மரக்கன்றுகளை நாட்டி வருகின்றார். தொடரும் உலக செய்திகள்.

5200 மீட்டர் உயரத்தில் 7 நிமிடங்கள் 20 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்த வெள்ளம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி நேபாளத்தை உலுக்கிய பேரிடர் ஒரு மாதத்துக்கு பிறகு பேரழிவின் பாதிப்பில் இருந்து மீள போராடுகிறது நேபாளம். கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கைகளை வலியுறுத்துகின்ற தீர்மானத்தை ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஒருமனதாக நிறைவேற்றி இருக்கின்றது. இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவுக்கு சவுதி அரேபியாவின் பொது பாதுகாப்புத்துறை அபாய எச்சரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கு விதிக்கப்பட்ட 50 மில்லியன் ரிங் அபராதத்தை செலுத்த உதவும் பொதுமக்களிடம் நிதி திரட்டப்படுகின்றது. தற்போது சிறையில் இருக்கும் நஜீப் வீட்டு காவலுக்கு மாற அந்த தொகையை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுக்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் நேப்லஸ் நகரில் உள்ள வீட்டில் அதிர்ச்சிகரமான வகையில் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. 3.2 மில்லியன் யூரோ மதிப்பிலான பணம் வீட்டின் சுவர்கள் தரைகள் அறைகளுக்குள் வைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச போட்டி தொடரில் லீட்ஸில் நேற்று நடைபெற்ற 2வது போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. ஜப்பானில் கபடி விளையாட்டுக்கு புதிய ரசிகர்களையும் வீரர்களையும் உருவாக்கியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் ஆடவர் மகளிர் அணிகள் நேற்று தங்கள் ஆட்டத்தை சமநிலை செய்துள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். இலங்கை இந்திய உலக செய்திகளை உடனுக்குடன் தருவதிலும் இணையதள வானொலியை கேட்பதற்கும் மறு ஒலிபரப்புகளை நீங்கள் பார்ப்பதற்கும் tatamilly.com நாடுங்கள். ஒரு ஹீரோ இலங்கையில் 375 ரூபா 18 சதம், இந்தியாவில் 109 ரூபா 10 பைசா, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329 ரூபா 96 சதம், இந்தியாவில் 95 ரூபா 94 பைசா, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 390 ரூபா 5 சதம், இந்தியாவில் 115 ரூபா 70 பைசா, ஒரு ஐக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் 435 ரூபா 97 சதம், இந்தியாவில் 126 ரூபா 74 பைசா, ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 233 ரூபா 23 சதம், இந்தியாவில் 67 ரூபா 80 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சிப்பிள்ளையில் அமைந்திருக்கும் பி டி காஷன்கரை, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர், 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர
1: மரக்கறிய
2: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 13 rue Caille 75 Mendy Paris
2: VT Superstore Gare Lagonnais Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Vierge les Gonesses
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 07 18 சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. நேரம் சரியாக 12:14 ஐக்கியராஜ்யத்தில் 11:14 இந்த நேரத்தில் வானிலையில் பலம் பெறுகின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிஸ் தொழிற்பாகம் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே என்றும் தொடர்கின்றது.

0: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான TRT வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, சித்தர் நெறி சித்தர் வழிகாட்டுதல் ஆலய தரிசனம் என்ற அற்புதமான நீண்ட நெடிய பயணத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உங்களோடு உங்கள் அன்புறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். இம்மைக்கும் மறுமைக்கும் ஏழையில் விரவிக்கும் அல்லல்லருக்கும் அருட்திருநாமம் மெய்ஞானம் தலைக்கும் அருள்நாமமாகிய இறைவனுடைய திருநாமத்தை உள்ளத்திலே உருவேற்றி அகத்தை தூய்மையாக்கி அந்தகார இருளை அகற்றி அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும் இறையின் மீது எல்லையில்லா அன்பை கொண்டு அந்த அன்பு அருள் கருணை பக்தி என்ற பரவச நிலையின் உச்சத்தை அடைந்து அந்த உன்னத இறைஞானத்தை அணு அணுவாய் அனுபவித்து அந்த ஆனந்தத்தில் திளைப்பதே நம்முடைய அற்ப மானிட பிறவியின் இந்த பாவக்களியில் சிக்கி தவித்து சீரழியும் நிலையில் இருந்து வழிகாட்டக்கூடிய உன்னத நிலை ஆறாம் அறிவை இறைவன் அதற்குத்தான் தந்திருக்கிறான். அந்த அறிவின் துணை கொண்டு நம்மை சுற்றியுள்ள வினைகளை அறுத்தறிந்து விட்டங்களுடைய பாதத்தை சேர்வோம். அதுவே நம்மை வழிநடத்தி அழைத்துச் செல்வோம். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு பயணிப்போம். அந்த அருளான ஆனந்த சாகரத்தில் நம்மை ஒன்றிணைப்போம். இறைவனுடைய கால் மாறி ஆடிய திருவிளையாடற் புராணத்தின் உன்னத நிலையில் இப்பொழுது பயணிப்போம். கால் மாறி ஆடிய படலம். சிவபெருமானது 64 திருவிளையாடல்களில் கால் மாறி ஆடிய படலம் 24வது படலமாகும். விக்கிரமாண்டியன் தனது மகனான ராஜசேகர பாண்டியனுக்கு ஆட்சி உரிமையை அளித்து சிவப்பேறு பெற்றான். ராஜசேகர பாண்டியன் சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்டு நல்வழியில் மதுரையை ஆட்சி செய்து வந்தான். அவன் ஆயக்கலைகள் 64 பரதக்கலையை தவிர்த்து ஏனையவற்றில் தேர்ச்சி பெற்று சிறப்புற விளங்கினான். வெள்ளியம்பலத்தில் நடனம் புரியும் அம்பலவாணன் திருநடத்தின் திருநடனத்தினால் உயிர்கள் இயக்கம் உள்ளது. அந்த உன்னதமான பரதக்கலையை கற்று இறைவனுக்கு இணையாக ஆட விரும்பவில்லை என்று நடராஜரின் மீது கொண்ட அன்பால் அந்த உன்னதமான நிலையால் பரதக்கலையை ராஜசேகர பாண்டியன் கற்கவில்லை. ராஜசேகர பாண்டியன் காலத்தில் சோழ நாட்டை கரிகால் பெருவளத்தான் அரசாண்டு வந்தான். ஆயக்கலைகள் 64 சிறந்து விளங்கிய அவன் திருவானைக்காவில் உள்ள ஜம்புகேசரிடம் பேரன்பு கொண்டவன். ஒரு சமயம் சோழ நாட்டை சார்ந்த புலவர் ஒருவர் ராஜசேகர பாண்டியனின் அவைக்கு வந்தார். அவை அப்புலவனை வரவேற்று தனக்கு இணையான ஆசனம் அளித்து அவனை கௌரவித்தான் ராஜசேகர பாண்டியன். அப்புலவன் ராஜசேகர பாண்டியனிடம், எங்கள் அரசர் ஆயக்கலைகள் 64 நன்கு பயின்றவர். தங்களுக்கோ 63 கலைகள் மட்டுமே தெரியும். பரதக்கலை உங்களுக்கு வராது, ஆகவே உனக்கு ஒரு கலை குறைவு. இதை நான் கூறவில்லை, உன் மக்களும் சோழ மன்னனும் கூறுகின்றனர் என கூறி சென்றார். இதை கேட்ட ராஜசேகர பாண்டியன் மிகுந்த வருத்தம் கொண்டான். தன் குறையை சுட்டிக்காட்டிய புலவரிடம் கோபம் கொள்ளாது அவருக்கு பரிசுகள் பல கொடுத்து அனுப்பி வைத்தான். பின் தான் பரதக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் என எண்ணி பரதக்கலையை கற்க விரும்பினான். ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்றுணர்ந்தவர்களிடம் பரதக்கலையை கற்றுக்கொள்ள தொடங்கினான். ராஜசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்கும் போது உடல் வலி ஏற்பட்டு மிகவும் மனசோர்வடைந்தான். அப்போது அவர் நடராஜரை நினைத்து வெள்ளி அம்பலத்தில் தினமும் திருக்கூத்தினை நிகழ்த்தும் அம்பலவாணனுக்கு இதேபோல் உடல் வலியும் கால்வலியும் சோர்வு ஏற்படுமே என்று எண்ணி மிக வருத்தம் கொண்டான். இறைவன் கால் மாறி ஆடினால் வலி நீங்குமே என்று கருதினான். அப்பொழுது சிவராத்திரி வந்தது. ராஜசேகர பாண்டியன் சொக்கநாதரின் சன்னதியை அடைந்து சிறப்பு வழிபாடு நடத்தினான். பிறகு வெள்ளி அம்பலவாணனிடம், இறைவா, தாங்கள் கால் மாறாமல் தூக்கிய திருவடியை ஊன்றியும் ஊன்றிய திருவடியை தூக்கியும் மாறி நடனமாட வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய வருத்தம் நீங்கும் என்று பலமுறை வேண்டினான். அவ்வாறு செய்தால் உங்களுடைய வலி குறையுமே? அந்த வேதனை குறைந்தால் என் உள்ளம் மனவாட்டத்திலிருந்து நான் மாறுவேனே. நடராஜ விக்கிரகத்தில் தன் காலை மாற்றாமல் அப்படியே நிற்கின்றார் அம்பலவாணர். உடனே தன் உரையில் இருந்து கத்தியை எடுத்து, இப்பொழுது நீங்கள் காலை மாற்றி வைக்காவிட்டால் என் சிரத்தை அறுத்துக் கொள்வேன் என்று தன் கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்துக் கொள்ள முனைந்தான். ராஜசேகர பாண்டியனின் கழுத்தில் தன் கத்தியை வைத்த அடுத்த நொடி நடராஜர் இடதுகாலை தூக்கியும் வலதுகாலை ஊன்றியும் நடனமாடி ராஜசேகர பாண்டியனின் மும்மலங்களையும் நீக்கி அவனை பேரின்பக் கடலில் ஆழ்த்தினார். நடராஜர் கால் மாறி நடனமாடியதை கண்டதும் ராஜசேகர பாண்டியன் இறைவனை பல்வாறு போற்றி துதித்தான். பின் வெள்ளியம்பலவாணனிடம், வெள்ளியம்பலத்தில் கூத்தாடும் என் தந்தையே, எக்காலத்துக்கும் இவ்வாறே நின்று தேவரீர் அருள் செய்ய வேண்டும், இதுவே அடியேன் வேண்டும் வரமாகும் என்று மனமுருக பிரார்த்தித்தான். அன்று முதல் இன்றைக்கும் மதுரையில் இருக்கும் வெள்ளியம்பலத்தில் நடராஜ பெருமான் கால் மாறியே திருக்கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். கால் மாறி ஆடிய நடராஜரின் திருவருளால் ராஜசேகரனுக்கு குலோத்துங்கன் என்ற சத்புத்திரன் பிறந்தான். சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்ததன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை, இறைவன் தன்மேல் எப்போதும் உறுதியான மனதுடனும் மாறாத அன்பு பூண்டவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்பதே இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்துகின்றார். இன்றையும் மதுரையம்பதி அம்பலத்திலே இறைவன் கால் மாறி ஆடுகின்ற தன்னுடைய வேண்டுதலுக்காக ராஜசேகர பாண்டியனுடைய அந்த உன்னதமான அன்பு வேண்டுதலுக்காக இந்த பிரபஞ்ச இயக்கத்தின் பேரியக்க தத்துவனாகிய நடராஜ பெருமான் தன்னுடைய காலை மாற்றி விதிவிலக்காக நடனம் புரிகின்ற அந்த திருக்காட்சியை மதுரையம்பதி வெள்ளியம்பலத்திலே நாம் இன்றும் காண்கிறோம். இறைவன் மீது ஏற்பட்ட அந்த பேரன்பு பெருங்கருணை நம்முள்ளத்திலும் ஏற்பட வேண்டும். தான் பரதக்கலை கற்று அதன்போது ஏற்பட்ட உடல் வலியால் அவன் ஒரு கணம் யோசிக்கின்றான். இறைவன் கால் மாறாமல் நடனம் செய்யும் பொழுது அவருக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் ஏற்படும் என்று அவனுடைய உள்ளம் உருகுகிறது. பரதக்கலையே அவன் கற்காமல் இருந்ததற்கு காரணம் இறைவனோடு நாம் ஒப்பிடக்கூடிய நிலையை நாம் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கலையை கற்க மறுக்கின்றான். புலவர் பெருமான் சோழ நாட்டினுடைய புலவருடைய கூற்றிற்காக கலையை கற்கும்போது தன்னுடைய உடல் வலியும் மனசோர்வும் ஏற்படும் போது இறைவனுக்கு எவ்வாறு வழி ஏற்படுமே என்ற அந்த நிலையை எண்ணி அவன் வருந்தியதனுடைய விளைவு நாம் இன்றும் அந்த நான்மான கூடலில் இறைவனுடைய கால் மாறி ஆடிய நடனத்தை காண்கின்றோம். அந்த காட்சியை மதுரையம்பதியில் நீங்களும் காண வேண்டும். கண்ணுருக, மனமுருக, உளமுருக, இறைவனுடைய திருவடியை நினைந்து நினைந்து உருகி நாமும் அவனுடைய அந்த பேரானந்த பெருநிலையில் ஐக்கியமாகவும் என் அன்புறவுகளே, இதேபோல் ஒரு பக்திக்காக பரந்தாமன் இந்த மண்ணுலகில் வந்து அவதரித்த ஒரு உன்னத வரலாற்று பயணத்தில் இப்பொழுது பயணிக்கப் போகிறோம். பண்டரிபுரம் போவோம், பண்டரிநாதனை தரிசிப்போம். அன்பு உறவுகளே, பண்டர்பூர் ஒரு சின்ன கிராமம்தான். அந்த பழமையான கோயில்தான் பிரதானம். பண்டரி யாத்திரை ஆத்ம சுகத்தை அளிக்கும் என்று நாமதேவர் கூறுகிறார். பரபிரம்ம சுரூபமே பாண்டுரங்கன், அவனை பாடுங்கள் என்கிறார் ஆதிசங்கரர். சந்த் ஞானேஸ்வரர் முதல் துக்காராம் வரை பல பக்தர்கள் பாடிய ஆயிரக்கணக்கான அபங்கள் பக்தியின் நாமத்தை திளைக்க வைக்கின்றன. தினமும் 24 மணி நேரமும் பகவான் நாம சங்கீர்த்தனம் ஒழித்துக் கொண்டே இருக்கும் ஒரு புண்ணிய சேத்திரம் பண்டரிபுரம். ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரி என்ற ஒரே நாமம் எங்கும் ஒழித்தபடியே இருக்கும் பண்டரிபுரத்தில் பக்தர்கள் ஒவ்வொருவரும் தனது பாத கமலங்களை தொட்டு வந்தனம் செய்யும் பாக்கியத்தை அருளும் ஸ்ரீ விட்டலும், மாதா ஸ்ரீ ருக்மணியும், ஸ்ரீ ரகுமாயி இந்த சந்திரபாகா நதிக்கரையில் கோயில் கொண்டுள்ளார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் தனது பட்டத்து ராணி மாதா ருக்மணி தேவியுடன் வந்து அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்ட புண்ணிய பூமியாம் இது. அதற்கு சாட்சியாக பல விஷயங்கள், பல இடங்கள் பொக்கிசங்களாக பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் என்று எங்கு சென்றாலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழ்தான் அங்கு பாடப்படுகிறது. அதை தெரிந்து கொண்டு பார்க்க பார்க்க நம்மையும் மீறி ஒரு பரவசம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பண்டரிபுரத்தை நமது வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று சந்திரபாகா நதியில் நீராடி ஸ்ரீ விட்டலை தரிசனம் பிரத்திச்சினம் நாம சங்கீர்த்தனம் செய்வதால் நமது பிறவி பயமடைகிறது என்று பக்த துக்காராம் கூறுகிறார். சந்திரபாகா நதி கங்கைக்கும் பழமையானது, மிகவும் பிரதானமானது என்று சொல்லப்படுகிறது. இந்த புண்ணிய சேத்திரத்தின் தலவரலாறு அதன் மகிமை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆடி மாதம் ஜூலை ஏகாதேசியை மகாராஷ்டிரத்தில் ஆசாட ஏகாதேசி என மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். காவடி போலில் தோளில் இருபக்கமும் பால் அல்லது தயிர் எடுத்துக்கொண்டு பண்டரிபுரம் சென்று பகவான் விட்டலை தரிசனம் செய்துவிட்டு வருவார்கள். பண்டரிபுரம் வரை ஒளிநடை நடைதான். நடுநடுவே சில பிரபுக்கள் பெரிய பந்தல் போட்டு அவர்கள் வயிற்றுக்கு உணவு படைப்பார்கள். சிறுவர்கள் இதில் கூட்டம் கூட்டமாக போவார்கள். அவர்கள் வாயில் பாண்டுரங்கா விட்டலா, பண்டரிநாதா விட்டலா என்றும் விட்டல் விட்டல் விட்டல் விட்டல் என்று ஜெய ஜெய விட்டல் என்று விடாமல் நாம ஜபம் வந்து கொண்டே இருக்கும். அந்த நாமம் கேட்டாலே உடலும் புல்லரிக்கும், உள்ளமும் உருகிவிடும். அந்த விட்டல் எப்படி வந்தார் என்று பார்ப்போம். லோகதண்டம் என்ற காட்டில் ஜன்னு என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் சாத்தகி. அவர்களுக்கு பல வருடங்கள் கழித்து ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் புண்டரீகன். அவன் பிறந்ததும் ஏன் பிறந்தான் என்று அவர்களுக்கு ஆகிவிட்டது. எதை பார்த்தாலும் அழிப்பான், துன்புறுத்துவான், நாய்மேல் கல் வீசுவான், முயலின் காலின் காதை திருகுவான். இப்படி முரடராகவே வளர்ந்து பெற்றோர் பேச்சை கேட்காமலும் பதிலுக்கு எதிர்த்து பேசவும் துணிந்தான். அவனுக்கு திருமணம் செய்தால் வலிக்கு வருவான் என்று எண்ணி புண்டரீகனுக்கு அவன் தந்தை ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அவன் செயலில் மாறுதல் இல்லை. வீட்டில் மனைவி இருக்கும் போதே வெளியில் இன்பம் தேடினான். அவன் தந்தை மனம் ஒடிந்து வருந்தி அவனுக்கு புத்தி கூறினார். அதற்கு அவன், அப்பா, நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன். இந்த வீட்டில் எனக்கு சுதந்திரம் இல்லை, ஆகையால் நான் வீட்டை விட்டு போகிறேன் என்று கத்தி தன் மனைவியுடன் வீட்டை விட்டு வெளியேறினான். அவர் பெற்றோர் மனமுடைந்து போனார்கள். பல நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு குழுவுடன் காசி யாத்திரைக்கு கிளம்பினார்கள். தமக்கு ஒரு மகன் இருந்தும் விதி இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்து எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து விட்டார்கள். அதே நேரத்தில் தன் தாய் தந்தை காசிக்கு கிளம்பியதை அறிந்த புண்டரீகனும் ஒரு குதிரையின் மேல் தன் மனைவியுடன் காசிக்கு கிளம்பினான். வழியில் அவன் மனைவி தன் மாமனார் மாமியார் த தள்ளாமல் காலில் செருப்பும் இல்லாமல் நடந்து வருவதை கவனித்து தன் கணவரிடம் அவர்களுக்கு உதவும்படி கூறினாள். ஆனால் அவன் வாய் மூடிக்கொண்டு வா, அவர்கள் கிழங்கள் வந்தால் நமக்குத்தான் கஷ்டம் என்று இரக்கமில்லாமல் அங்கு ஒரு சத்திரம் கூறிவிட்டான். அங்கு ஒரு சத்திரம் தென்பட்டது. அங்கு போய் சிறிது நேரம் களைப்பாறிவிட்டு செல்லலாம் என்று மனைவியுடன் அங்கு போனான். அதன் அருகில் ஒரு முனிவரின் ஆசிரமம் இருந்தது. அங்கு குக்கூட முனிவர் என்று ஒருவர் இருந்தார். பொழுது போகாமல் அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தான் புண்டரீகன். அங்கு ஒரு முனிவர் தென்பட்டார். உடனே அவரிடம் போய் காசி சேத்திரம் எங்குள்ளது என்று கேட்டார். காசியா, எனக்கு தெரியாதே என்றார் அவர். இதை கூட தெரியாமல் நீங்கள் என்ன முனிவர் என்று சீரிய புண்டரீகன். காசி என்ற இடத்திற்கு நல்ல பண்புள்ளவர்கள் தான் போக வேண்டும், நீ போக வேண்டும் என்கிறாயே என்று அவர் கேலியாக சொல்ல, அதை கேட்டு கோபம் கொண்டு திரும்பவும் தன் இடத்திற்கு வந்துவிட்டான் புண்டரீகன். இரவு தூக்கம் வராமல் வெளியில் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் மூன்று பெண்கள் ஆசிரமத்திற்குள் நுழைந்தனர். மூன்று பேர் மிகவும் கருப்பாகவும் அழுக்குடனும் கோரமாகவும் இருந்தனர். அந்த ஆசிரமத்தில் நுழைந்த அவர்கள் பல வேலைகளை செய்தனர். ஒருத்தி வீடு கூட்டினால், மற்றொருத்தி வீட்டை துப்புரவாக துடைத்து அழகான கோலமிட்டால், அந்த முனிவர் பாதத்தை மற்றொருவள் நீரால் கழுவி துடைத்து வணங்கினால், பின்பு அவர்கள் வெளியே வந்தனர். என்ன ஆச்சரியம், மூன்று பேரும் மிகவும் அழகாக சுந்தரிகளாக வந்தனர். இது என்ன மாயை, போகும்போது சகிக்க முடியாமல் இருந்தார்கள், இப்போது எப்படி இது என்று வியந்து போன புண்டரீகன் அவர்களிடம் ஓடினான். சுந்தரிகளே, நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டபடி ஒருத்தியின் கையை பற்றினான். அவள் மிகவும் கோபம் கொண்டு கையை உதறி பின் சொன்னாள், நாங்கள் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள், தினமும் பலர் குளிப்பதால் பாபம் சேர்ந்து அந்த பாபத்தை கழுவ இங்கு வந்து சேவை செய்கிறோம். இந்த குக்கூட முனிவருக்கு சேவை செய்து எங்கள் பாவத்தை போக்கிக் கொள்கிறோம். பாபம் எங்களிடம் சேர சேர அவலட்சணமாக மாறுவோம். இங்கு தினமும் வந்து அதை போக்கிக் கொள்கிறோம். போன ஜென்ம புண்ணியத்தால் தான் நீ எங்களை பார்த்திருக்கிறாய். இனியாவது திருந்தி உன் பெற்றோருக்கு சேவை செய். இனி இத்தனை நாட்கள் செய்த பாவத்தை போக்கிக் கொள். உன் துர்குணத்தை மாற்றிக்கொள். தாய் தந்தைகள் உனக்கு தெய்வம், அவர்களை வணங்கு என்று கூறிவிட்டு சென்றனர். புண்டரீகன் ஏதோ மந்திர சக்திக்கு கட்டுண்டது போல மனம் மாறினான். தான் செய்த தவறுகளுக்கு வருந்தினான். பின்பு கங்காதேவியிடம் கேட்டான், இந்த முனிவர் யார், இவரை தொழுதால் எப்படி பாவங்கள் விளங்குகின்றன? கங்கை சொன்னால், அப்பா புண்டரீகா, இவர் கோவிலுக்கு போனதில்லை, யாசகம் செய்ததில்லை, யாகங்கள் செய்வதில்லை, தான தருமணம் செய்வதில்லை, ஆனால் விடாமல் பெற்றோருக்கு பணிவிடை செய்து வருகிறார். அவர்களே இவரின் தெய்வம். பாவம் செய்தவர்கள் இவர் பாவத்தை தொட்டாலே போதும், பாவம் செய்தவர்கள் இவர் பாதத்தை தொட்டாலே போதும், பாவங்கள் கரைந்து போகும். புண்டரீகன் மனம் நெகிழ்ந்து, தாயே, நான் என் பெற்றோருக்கு பல அநீதிகளை இழைத்து விட்டேன், இப்போது திருந்து விட்டேன், இதோ இப்போதே போகிறேன், அவர்களுக்கு மனம் வந்து சேவை செய்வேன் என்றான். காலையில் குக்கூட முனிவரை தரிசித்து அவர் பாதங்களை கழுவி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பல சேவைகள் செய்தான், ஆசியும் பெற்றான். பின் பெற்றோரை தேடி கண்ணீரால் அவர்தம் பாதங்களை கழுவினான். அதன்பின் அவன் உலகமே அவன் தாய் தந்தைதான். அவனுக்கு வேறு சிந்தனை சிறிதும் இல்லை. இதையெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணரும் ருக்மணி தாயாரும் அவன் சேவையை மெச்சி அவனை பார்க்க வந்தனர். அவர் வீட்டு வாசலில் வந்து கதவை தட்டினர். புண்டரீகா, புண்டரீகா, வெளியில் இருந்து ஒலித்த குரல் கேட்க, புண்டரீகன், யார் யாராயிருந்தாலும் அங்கேயே நில்லுங்கள், நான் பெற்றோரின் சேவையில் ஈடுபட்டுள்ளேன் என்று ஒரு செங்கல்லை கதவை நோக்கி திறந்து வீசி போட்டான். அந்த மாயக்கண்ணனும் ருக்மணியும் தேவியும் பக்தனுக்காக அந்த செங்கல் மேல் நின்று இரண்டு கைகளையும் இடிப்பில் வைத்துக் கொண்டு அப்படியே நின்றிருந்தனர். வெகு நேரம் கழித்து புண்டரீகன் கதவை திறந்தான். பார்த்தான் கண்ணனை, தன்னை மறந்தான். அப்படியே சாஷ்டாங்கமாக வணங்கினான். இந்த பாவ செயலை மன்னியுங்கள். தங்களுக்கு போய் செங்கல்லை போட்டு அதில் நிற்கவும் சொன்னேனே என்று வருந்தினான். புண்டரீகா, உன் சேவையை மெச்சினேன். ஏதாவது வரம் கேள் என்று கண்ணபிரான் கேட்க, உங்கள் அருள் இருந்தாலே போதுமானது சுவாமி என்றான் புண்டரீகன். புண்டரீகா, உன் சேவையினால் புகழ்பெற்ற இந்த இடம் இனி பண்டரிபுரம் என்று நிலைக்கட்டும். நீ இங்கிருந்து எல்லோருக்கும் ஆசி வழங்கி வருவாய். உன்னை எல்லோரும் விட்டல் என்று அழைத்து என்னையே உன்னிடம் காண்பார்கள் என்றான் கண்ணன். ஆடி மாதம் இந்த விட்டல் வந்ததால் அந்த ஏகாதேசி அன்று மிக சிறப்பாக விரதம் இருந்து மராட்டியர்கள் கொண்டாடுகிறார்கள். பண்டரிபுரம் கோவிலில் உள்ள செல்ல செல்ல அழகான சிற்பங்கள் நிறைந்த கருங்கல் தூண்கள் காட்சியளிக்கின்றன. ஆண்டுகள் கடந்தும் கையெழுத்து படியில் எழுதப்பட்ட மகாபாரத காவியத்தை கண்ணாடி பெட்டியில் பொக்கிசமாக வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீ விட்டல் அருகில் சென்று அவரது திருப்பாதங்களில் நமது சிரசை வைத்து வணங்க அனுமதிக்கிறார்கள். சாலக்கிரமத்தில் அமைந்த அந்த அழகான இரண்டு கைகளையும் இடுப்பில் வைத்துக் கொண்டு கம்பீரமாக சிரிக்கும் விட்டலன் நம்மை பார்த்து வந்துவிட்டாயா என்று கேட்பது போல இருப்பது வியப்பு. துளசியும் சந்தனமும் மணக்க மணக்க தெய்வீகம் நிறைந்த கோவிலை இன்று தரிசனம் கண்ட பின்பு ஏற்படும் பரவசத்திற்கு அளவே இல்லை. நம் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் நாமும் பண்டரிபுரம் செல்வோம். அந்த பாண்டுரங்கனை தரிசிப்போம். நம் பாவக்கலியிலிருந்து மீள்வோம். என்னன்புறவுகளே, என்னன்பு தமிழ் சொந்தங்களே, சங்கமிப்போம் இறைவனுடைய திருவடியில். திருநாமத்தில் பண்டரிபுரத்தை நாம் என்றாவது ஒரு நாள் அந்த பாண்டுரங்கனை காண்போம் என்ற அந்த உள்ளுணர்வோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உங்கள் அன்புறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். நன்றி, வணக்கம் என்னன்புறவுகளே, என்னன்பு சொந்தங்களே. மற்றொரு வெள்ளியில் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். நன்றி, வணக்கம்.
1: கேட்டது இன்றைய ஆன்மீக தேடலே. இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடர்கிறது.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனும். மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பாப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

0: நேரம் சரியாக 12:42. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பக்தி பாடல்களை கேட்கலாம் என்பதை நேயர்களுக்கு அறிய தந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக வந்திருக்கும் நேயரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும்
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: எனக்கு வந்து மண்ணானாலும் திருச்செந்தூரின்
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நன்றி.
1: நன்றி.
0: சசியம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் TM சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது நேர்விருப்பதில் பக்தி பாடலோடு இந்த நிகழ்ச்சிக்காக இணைப்பில் காத்திருப்போர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமா, நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி,
0: நன்றி. இணைந்தோடு சிறப்பித்தமைக்கு நன்றி. சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் விரும்பி கேட்ட அந்த பாடல் தெய்வம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்வார் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நிலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடல்? ம், சொல்லுங்க. சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலே உங்களுக்காக ஒளிபரப்போம். நாங்கள் பாடலுன்னு தான் சில நேரம் ஒளிபரப்புறோம். ஆனால் சில நேரம் அது ஜபம் மாதிரி வந்துடுது. சரி, உங்களோட பாடலை தரோம். நன்றி, நன்றி. அவன் பாலன் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: தொடர்ந்து பக்தி பாடலுக்காக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். நல்லமா இருக்கிறீங்களா? என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்? தர்மோதியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது. அந்த பாடலை தருகின்றேன். அதோட பாலன் நீங்கள் உரையாடினது வெளியில கேட்கல, நான் அவங்களோட பாடல் வந்து உங்களுக்காக ஒளிபரப்பாக இருக்கிறது. சரி, வைவரூடாக நான் நினைக்கிறேன். முதல் ஏதோ ஒரு அந்த வலிமையான பிரச்சனை தான். இனிவரும் நேயர்களுடைய குரல்கள் வெளிவரும் அடங்கிய கீப்.

0: நேரம் சரியாக 1:10 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் கேமா, நான் சுபாசினி பார்ப்பேன். நிலமா இருக்கிறீங்களா கேமா?
0: நிலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நாங்களும் நிலமா இருக்கிறோம், அதே போல நீங்களும் எல்லோரும் நிலமா இருக்கோம் என்று வேண்டிக் கொண்டு நான் கேட்கும் பாடல், ஆயர் பாடி மாளிகையின் தாய் மடியில் கன்று நினைப்போம்.
0: ஆமாம், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒலிபரப்புகின்றோம்.
1: நன்றி. வணக்கம் கேமா.
0: நன்றி நன்றி, இணைந்தோடு சிறப்பித்தமைக்கு நன்றி.

0: தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
1: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கிறோம். நானும் இன்றைக்கு ஒரு கிருஷ்ணகானம் தான் கேட்கிறேன். குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சீப்பதை பாருங்கள், அந்த பாடலை கேட்கிறேன்.
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி இணைந்தோடு சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், தொடர்ந்து இன்னும் இரண்டு நேர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களோடுதான் அந்த நேரம் சரியாக இருக்கும். மேற்கொண்டு இணைப்பை ஏற்படுத்தும் நேர்கள், அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள். அடுத்த வாரம் இணைந்து கொண்டு பக்தி பாடலோடு இணைந்திருங்கள். சரி, ராதா கனகராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பி. சுசீலா அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 1:22 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்வாரோடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் கேமா. நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக வாழவனு அம்மாளாயத்தை பிரார்த்தித்துக் கொண்டு எனக்கு ஒரு சிவருமான்ற பாடுதான்.
0: சரி, உங்களுக்காக சிவனுடைய பாடல் என்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் டி நினைவனாலும் கூட அப்ப அவருடைய குரல்ல உங்களுக்கான பாடலை தருகின்றேன்.
1: நன்றி கேமா.
0: நன்றி நன்றி. ஆமாம், சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அவருக்காக நான் சிவன் பாடல் ஒன்று தருகின்றேன்.

0: நீங்கள் நினைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு நினைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சேமா, நான் சோதி புஷ்பா கலக்கிறேன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடலை நன்றி. சோதி புஷ்பா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த நேர் விருப்பத்தில் பக்தி பாடல் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் செம்மடித்துக்கு எடுக்க வந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
4: நூலுலகம் நூலுலகம்.
5: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க போங்க போங்க.
7: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
8: 11 à 13 rue Gaille 75 000 dit Paris
7: VT Superstore Gala Gonesse Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
7: Mélodiguer Todorbrelaque VT Cash and Curry Paris La Chapelle Todorbe Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 12 நாட்கள் அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து தன் உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனின் 39வது நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழக முன்றலில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தியாக தீபத்தின் நினைவை போற்றும் வகையில் இடம்பெறவுள்ள இந்த அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை அந்த இடத்திற்கு முச்சக்கர வண்டியில் வருகை தந்த போலீசார் மாணவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு சென்றுள்ளனர். மேலும் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் சிவகுரு ஆதீன முதல்வர், தவத்திரு வீலன் சுவாமிகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், குரலட்டவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் பெருந்திரளான பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தினர். நினைவேந்தல் நிகழ்வின் போது ஒலிபெருக்குகளை பயன்படுத்துவதற்கு கோப்பாய் போலீசார் தடை விதித்திருந்தனர். ஒலிபெருக்கு பயன்பாட்டிற்கு கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் உரிய அனுமதி பெறுமாறு போலீசாரால் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள் போலீஸ் நிலையத்திற்கு சென்று அனுமதி கோரிய போதிலும் போலீசார் அனுமதி வழங்க மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மயிலட்டி மக்கள் தங்களது ராணுவ பிடியில் இருக்கும் தமது காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 23வது வாரத்தை எட்டியுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் ராணுவம் கையகப்படுத்தி வைத்துள்ள தமது பூர்வீக நிலங்களை விடுவிப்பதாக அரசு தரப்பால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை நடைமுறை ரீதியான தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் சுட்டிக்காட்டினர். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளதான செய்திகள் வரும் நிலையில் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க எமது பிரச்சினைக்கு நேரடியாக தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே நேரம் காணிகளை விடுவிப்போம் என்று கூறிவிட்டு மீண்டும் மீண்டும் அடுத்தவர் மீது விரலை நீட்டும் நிலை தொடரக்கூடாது. சர்வ அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற வகையில் எமது காணி விடுவிப்பு தொடர்பில் குறிப்பாக ராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பானவர் என்ற வகையில் நேரடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 23 வாரங்களாக தொடரும் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தமது பூர்வீக நிலங்களுக்கு மீள செல்லக்கூடிய வகையில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே மயிலட்டி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான 2வது வாசிப்பு விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் 2வது நாளாக தொடர்கிறது.
1: ஹான்ஸ் கிறிஸ்டியன் அண்டர்சன் எனப்படும் எழுத்தாளர் 1837 எழுதிய பேரரசரின் புதிய ஆடைகள் என்ற கதையின் மூலம் சில விடயங்களை முன்வைக்கிறார். அது பெருமதியானது என நான் நினைக்கிறேன். உண்மையில் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பேசும்போது 2 மோசடிக்காரர்கள் மிகவும் அழகான கண்களுக்கு புலப்படாத ஆடை இல்லாதவாறு அது அமைந்திருக்கிறது. அதனை பேரரசருக்கு அணிவித்தனர். ஆனால் உண்மையில் அங்கு கண்களுக்கு எந்த ஆடையும் புலனாகவில்லை. அப்போது இறுதியில் என்ன நடந்தது என்றால், அந்த 2 மோசடிக்காரர்களின் ஏமாற்று நடவடிக்கைக்கு பேரரசர் ஏமாந்து உண்மையில் அந்த ஆடை அணிந்திருப்பதாக கூறப்பட்டாலும் அங்கு எந்த ஆடையும் இருக்கவில்லை. ஆனால் அந்த அரசனுக்கு அருகில் இந்த பரிவாரங்கள், அமைச்சர்கள், குழுக்கள் மற்றும் அவருக்கு ஆதரவளித்த குழுக்களும் அதிகமாக பேச முன்வரவில்லை. பயத்தினாலும் அடிமைத்தனத்தினாலும் கருத்து தெரிவிப்பதற்கு முன்வரவில்லை.
2: எதிர்கட்சி தலைவர் ஒரு உதாரணத்தை கூறினார். அது ஒரு பேரரசரின் ஆடை தொடர்பான கதை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, உண்மையில் அந்த குழந்தையோ அல்லது அந்த சமூகமோ அரசனின் தவறை பேசுகின்றன. அதன் மூலம் சமூகத்திற்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது. அதுவே அந்த கதையின் சாராம்சம். ஆனால் அதே போன்று சில சமூகங்களும் இருக்கின்றன. நான் இதற்கு நெருக்கமான ஒரு தத்துவ ஞானி எழுதிய சிறிய கதையை கூறுகிறேன். கொர்னேலியாஸ் என்ற நகரம் ஒன்று இருந்தது. சுற்றி இருந்த நகரங்களுள் அது மிகவும் சிறந்த நகரமாக இருந்தது. ஆனால் அந்த நகரத்தின் செழிப்புக்காக ஒரு சிறு குழந்தை நிலத்தடியில் நிரந்தரமாக துன்பப்பட வேண்டும். அந்த குழந்தையின் மீது அந்த நகரத்தின் செழிப்பு தங்கியிருந்தது. முழு நாடும் அதனை அறிந்திருந்தது. ஆனால் அந்த குழந்தையை பற்றி யாரும் பேசவில்லை. அப்படியானால் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். இதனாலேயே அவர் கூறுவதைப் போலவே சிலரால் பார்த்தும் பார்க்காதது போல் இருக்க முடிகிறது. சிலரால் இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் முழு சமூகமும் அழிக்கப்பட்டு நாடு வங்குரோத்தடைந்த நிலையில் இருந்ததை பார்க்க முடியும். எதிர்கட்சி தலைவர் கூறியதைப் போன்று கடந்த காலத்தில் இந்த நாட்டை எவ்வாறு மிக மோசமான ஊழல் நிறைந்த முறையில் ஆட்சி செய்தார்கள். நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கவும் இல்லை. அவர்களுக்கு எதிராக நீங்கள் போராட்டங்களையும் நடத்தினீர்கள். பணம் இல்லை, தேர்தலும் இல்லை என்று கூறி தேர்தலை ஒத்திவைத்த அடக்குமுறை மற்றும் கொடூரமான ஆட்சியாளர்களை பற்றியும் நீங்கள் கூறினீர்கள். அந்த அழிவின் மத்தியில் கௌரவ சபாநாயகர் அவர்களே, உங்களில் யாராவது நீதித்துறை மட்டும் காப்பாற்றப்பட்டது என நினைத்தால் இந்த சேத்து குழியில் நீதித்துறை மட்டும் தாமரை மலரை போல தூய்மையாக எஞ்சியிருந்தது என்று கூற முடியாது. அதனாலேயே துர்நாற்றம் வீசுவதாக தொழிற்சங்கங்கள் கேள்வி எழுப்பின. அவ்வாறாயின் நீதித்துறை நறுமணத்துடன் இருக்கிறதா என ஜனாதிபதி வினவினார். எனவே நீதித்துறையும் ராஜபக்சர்களினதும் விக்ரமசிங்கக்களினதும் அந்த மோசமான காலகட்டத்திலேயே அல்ல, அதற்கு முன்பிருந்தே மிகவும் தெளிவாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்காதது போல் இருக்க முடியும். ஒமேலியா இந்த நகரத்தின் மக்கள் மேலே இருந்து வாழ்ந்து கொண்டு அந்த உயர்மட்ட சமூகத்தினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறு குழந்தை, ஏழை குழந்தை துன்பப்படுகிறது. நாம் இதில் இருந்து என்ன செய்திருக்கிறோம்? இந்த சமூகத்தின் ஒவ்வொரு துறையிலும், கல்வியிலும், சுகாதாரத்திலும், சட்டத்தின் ஆட்சியிலும் நாம் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் போது நீதித்துறையின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயல்முறையும் இதனைவிட நியாயமானதாகவும் நீதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் சுட்டிக்காட்டியுள்ளோம். அதுதான் அந்த கதையின் சாராம்சம். எனவே மக்கள் பார்க்காதது போல் இருக்க முடியும். இப்போது குறிப்பிடப்படும் அந்த தொழில்முறை அமைப்புக்கு இந்த நாட்டில் 18வது திருத்தம் இருந்தது தெரியவில்லையா? 18வது திருத்தத்திற்கு எதிராக சில சர்வதேச அமைப்புகள், இந்த 22வது திருத்தத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்த சர்வதேச அமைப்புகள் 18வது திருத்தம் தொடர்பில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எனவே எனது உரையை தொடர வேண்டி இருப்பதால் அந்த விடயத்திற்குள் மேலும் செல்ல நான் எதிர்பார்க்கவில்லை. நாம் செய்திருப்பது இதுதான். இந்த நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறோம். நமது நோக்கம் என்ன? நமது அரசாங்கத்துக்கு 2 வருடங்களே ஆகின்றன. நமது நோக்கம் கௌரவ தலைவரை, வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டை 1 வருடத்துக்குள் ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்துள்ளோம். ஒவ்வொரு துறையிலும் இப்போது நாம் இருப்பது சீர்திருத்த கட்டத்தில். அதனை ஒரு மாற்றத்திற்காக நாம் முன்னெடுத்து செல்கிறோம்.
3: அவர்கள் தொடர்ந்தும் வினவினார், ஏன் இந்த நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வயதலை அதிகரித்து இருக்கின்றீர்கள்? ஏன் அரசு சேவையில் உள்ளவர்களின் வயதலை அதிகரிப்பதில்லை என்று? நாங்கள் இன்று உரையாற்றிக் கொண்டிருப்பது ஒரு மறுசீரமைப்பு பற்றி மாத்திரமே. எங்களுடைய நாட்டில் பொதுமக்களுக்கு வாக்களித்தது அவர்களுக்காக எங்களுக்கு தேவையான, அவர்கள் எதிர்பார்க்கின்ற வளமான வாழ்க்கையை வழங்க பெற்றுவதற்கும், அழகான நாட்டை பெற்றுக் கொள்வதற்கும் எங்களுக்கு தேவை அனைத்து திருத்தங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம் சட்ட ரீதியாக. அதில் ஒரு விடயம் மாத்திரம்தான் இந்த நீதிமன்றத்துறை அதில் பல்வேறு பட்ட திருத்தங்களை செய்ததன் பிறகு நீதிமன்ற வயதெல்லையை தீர்மானிக்க வேண்டும் என்று கருதினோம். அதன்படி அரசியல் திட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து தேவையான மறுசீரமைப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அதற்கு சமாந்தரமாக கல்வி, சுகாதாரம் மற்றும் இந்த மக்களின் நலனுக்காக தேவைப்படுகின்ற அனைத்து துறைகளிலும் தேவையான மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் வயதிலே அதிகரிக்கின்ற தேவைப்பாடுகளை நாங்கள் உணர்ந்தால் இந்த நாடு ஜனநாயகமான நாடு, நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் அந்த அனைத்து விடயங்களுக்கும் கவனத்தை செலுத்தி அந்த மாற்றங்களை செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நான் கூறிக்கொள்ள வேண்டும். விசிடமாக பார்க்கும் போது என்னுடைய உரையில் பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த மறுசீரமைப்பு ஒரு புறத்தில் பார்க்கும் போது நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் பலவற்றையும் இனங்கண்டு அந்த பிரச்சனைகளுக்கு விரைவாக பதில் தீர்வு வழங்குவது ஒரு மனித வளங்கள் இருக்கின்றது. அரசாங்கம் என்ற வகையில் அது தேவையான கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்திருக்கின்றோம். அவற்றை இனம் கண்டிருக்கின்றோம். அவற்றை மாற்றுவதற்கான தலையீடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். போதிய வளங்களில் பாரிய அளவிலான பிரச்சனைகள் இருக்கின்றன. அபிவிருத்தி திட்டங்களில் பாரிய அளவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் அவற்றை மீள ஆரம்பித்து நீதிமன்ற கட்டமைப்புக்கு தேவையான வளங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் டிஜிட்டல் முறைமை சம்பந்தமாக உரையாற்றுகின்ற ஒரு அரசாங்கம் நீதிமன்ற கட்டமைப்பை வினைத்திறனாக செயற்படுத்துவதற்கு மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பிற்கு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கான செயற்திட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் மேற்கொள்வது எங்களுடைய நீதிமன்ற கட்டமைப்பின் செயற்பாடு, அதாவது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவது தான் அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. மக்களுக்கு தேவையாக இருக்கின்றது. வழக்குகளை விரைவாக இறுதி முடித்துக் கொள்வதற்கு இந்த கட்டமைப்பில் இருக்கின்ற 11,20,000 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. எங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை விஞ்ஞாபனத்தில் மக்களுக்கு வாக்களித்திருக்கின்றோம். சட்டத்தின் ஆதிக்கத்தை நீதிமன்றத்தின் மூலம் சுயாதீனமாகவும் வினைத்திறனாகவும் நீதியை பெற்றுக் கொள்வது, அது மக்களுக்கு சட்டத்தின் மேல் இருக்கின்ற நம்பிக்கையை அதிகரிப்பது. இருந்தாலும் இந்த செயற்பாடு இன்று இலங்கையில் இது அதிகூடிய செலவுகளை ஏற்படுத்துகின்ற நம்பிக்கை இழந்தொரு செயற்பாடாக இருக்கின்றது. செலவுகளை தாங்கிக் கொள்ளக்கூடியவாறு அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துவதும் மக்களிடையே இருக்கின்ற அந்த நம்பிக்கையின்மையை மீண்டும் கட்டியெழுப்புவதும் தான் எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது.
0: விடுக்குநாரி மலையில் வழிபடும் சுதந்திரத்திற்கு தடை ஏற்படுத்த முடியாது என சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றுக்கு சுட்டிக்காட்டியிருந்த நிலையில், விடுக்குநாரி மலையில் இருதரப்புகள் ஒரே நேரத்தில் வழிபடுவதால் சமாதான குலைவு ஏற்படும் என்ற நெடுங்கனி போலீசாரின் விண்ணப்பம் வவுனியா நீதிமன்றால் நிராகரிக்கப்பட்டதுடன், சட்டம் மீறப்பட்டால் மாத்திரமன்றி மாறாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு நீதவான் அறிவுறுத்தியுள்ளார். நெடுங்கனி வெடுக்குநாறு மலையில் நாளை வடக்கு மாகாண தலைமை தேரர் சந்தபூதி தலைமையில் பௌத்த நிகழ்வு ஒன்று ஏற்பாடாகியுள்ளது. இந்த நிலையில் அன்றைய தினம் சைவ மக்கள் புரட்டாசி சென்னை விசேட பூஜை வழிபாடுகளில் அங்கு ஈடுபட உள்ளனர். இந்த நிலையில் குறித்த தினத்தில் அந்த பகுதியில் இருதரப்பும் ஒரே நேரத்தில் வழிபாட்டிற்கு செல்வதால் சமாதான குலைவு ஏற்படும் என்று நெடுங்கனி போலீசார் வவுனியா நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். இதனையடுத்து ஆலயத்தின் நிர்வாகத்தினருக்கு பௌத்த தேரர் தரப்பு நேற்று நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்போது வெடுக்குநாறு மலையில் வழிபடும் சுதந்திரத்திற்கு தடை ஏற்படுத்த முடியாது என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதை சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றுக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் சட்டம் மீறப்படுகிற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் போலீசார் நீதிமன்றத்திற்கு வர வேண்டும், மாறாக மன்றின் நேரத்தை வீணாக்கக்கூடாது என்று நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் போலீசாரின் விண்ணப்பத்தையும் நிராகரித்துள்ளார். இதேவேளை ஆலய நிர்வாகம் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் ஸ்ரேஷ்ட சட்டத்தரணி திருவருள் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். அத்துடன் கல்கமுவ சந்தபூதி தேரரும் அவரது சட்டத்தன்னிகளும் முன்னிலையாகியிருந்தனர். பலாங்குட உடகந்த பிரதேசத்தில் விநாயகர் ஆலயத்தில் காணப்பட்ட விநாயகர் சிலை இனம் தெரியாத நபர்களால் உடைத்து எறியப்பட்ட சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றதை தொடர்பாக பொதுமக்கள் பலாங்குட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக பலாங்குட போலீசார் தெரிவித்தனர். அதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக மலையக பெருந்தோட்டம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் கவனத்திற்கு பிரதேச மக்கள் கொண்டு சென்றுள்ளனர். அதன் பின்னர் சிலை உடைப்பு தொடர்பாக உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்குமாறு பலாங்கோடு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பணிப்புரை விடுத்தார். இந்த நிலையில் விசாரணைகள் தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பலாங்கோடு போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா வெடுக்குநாரிமலை விவகாரம், ஜாழ்ப்பாண நல்லூர் மந்திரிமனை புனரமைப்பு, திருக்கீதீஸ்வர ஆலய வளாகத்தில் தொல்பொருள் திணைக்களத்தின் தலையீடு மற்றும் மட்டக்களப்பில் தொல்பொருள் திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் உள்ளிட்ட தொல்பொருள் திணைக்களம் சார்ந்து காணப்படும் பிரச்சினைகள் சுமூகமான முறையில் தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் சேனவி இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் உறுதியளித்துள்ளார். புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி மற்றும் இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை தமிழ்ச கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராசமாணிக்கம் சாணக்கின் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ப சத்தியலிங்கம், சண்முகம் குகதாசன், துரைராசா ரவிகரன், ஸ்ரீநாத் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் உருவாக்கப்படும் தொடர் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் பல்வேறு விடயங்கள் நேரடியாக அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வவுனியா வெடுக்கு நாரிமலை

0: உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் கலந்து கொண்டார். இந்த நிகழ்விற்கான அழைப்பை இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரி மேன்மை தங்கிய ஜாசர் அப்துல் ரஹ்மான் அல் ஹஸ்னி அவர்கள் விடுத்திருந்தார். வளமையாக சாணக்கியன் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்போது அகில இலங்கை ஜம்மத்துல் உலாமா பொதுச் செயலாளர் அக்ஷேக் அர்ஹம் நூராமித் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் சந்தித்து கலந்துரையாடினார். சந்திப்பின் போது சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான அனுஜன் சிவராசாவின் விடுதலைக்கு தேவையான முழுமையான ஆதரவை வழங்குவதாக ஜமத்துல் உலாமா பொதுச் செயலாளர் சாணக்கியனிடம் உறுதியளித்தார். இந்த நிலையில் சவுதி அரேபியா ராஜ்யத்தின் தேசிய தினத்தை முன்னிட்டு சவுதி அரேபிய மக்களுக்கும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதரகத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை கூட்டத்தொடரின் உயர்மட்ட வாரத்தில் பங்கேற்பதற்காக வெளிவாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் நியூயார்க் செல்ல உள்ளதாக வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்படி அமைச்சர் விஜித் தஹரத் எதிர்வரும் செப்டம்பர் 26 நியூயார்க் செல்ல உள்ளார். செப்டம்பர் 28 நடைபெறவுள்ள பொதுச்சபையின் பொது விவாதத்தில் பங்கேற்க உள்ள அவர் அங்கு இலங்கையின் தேசிய அறிக்கையை முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது பல்வேறு நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் அமைச்சர் விஜித் தஹரத் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக வெளிவார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி தனது அடுத்த கட்ட நாணய கொள்கை தீர்மானத்தை எதிர்வரும் 30 அறிவிக்க உள்ளது. இதன்போது வட்டி வீதங்களில் மாற்றம் ஏற்படாது என ஃபாஸ்ட் ஹேபிட்டல்ஸ் நிதி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் ஒருநாள் கொள்கை வட்டி வீதம் தற்போதுள்ள 8.75% தொடர்வதற்கு 60% வாய்ப்பு உள்ளதாகவும் வட்டி வீதத்தை 50 அடிப்படை புள்ளிகளால் அதிகரிப்பதற்கு 40% வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட 100 அடிப்படை புள்ளிகள் கொண்ட வட்டி வீத அதிகரிப்பின் தாக்கம் பொருளாதாரத்தில் தொடர்ந்தும் காணப்படுவதாக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் புதிய ஒதுக்கீட்டு தேவைகள் மூலம் வட்டி வீதங்களை அதிகரிக்காமல் வங்கித்துறையில் காணப்படும் அதிகப்படி பணப்புழக்கத்தை உறிஞ்சிக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய வங்கியின் 5% இலக்கை விட அதிகரித்து ஆகஸ்ட் மாதத்தில் பணவீக்கம் 8% உயர்ந்துள்ளதுடன் ஜூலை மாதத்தில் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக விரிவடைந்துள்ளது. அத்துடன் உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள், எல்னினோ தாக்கத்தால் ஏற்படக்கூடிய உணவு விலை அதிகரிப்பு அபாயங்களும் மத்திய வங்கியின் தீர்மானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக அமையலாம் என்று அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று ஆரம்பமானது. இந்த கண்காட்சி இன்று முதல் எதிர்வரும் அக்டோபர் 4 வரை தினமும் காலை 9 முதல் 9 வரை கொழும்பு பண்ணாநாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெறுகிறது. கண்காட்சியில் நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள், சினிமா, ஆய்வு மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான நூல்களை விசேட விலைக்கழிவுடன் கொள்வனவு செய்யும் வாய்ப்பு வாசகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் நூல் வெளியீட்டு நிகழ்வுகள் மற்றும் எழுத்தாளர்களுடனான சந்திப்புகளிலும் வாசகர்கள் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கண்காட்சிக்கு வருகை தரும் வாசகர்களின் வசதிக்காக இந்த முறை விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். வருடாந்தம் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் லட்சக்கணக்கான வாசகர்கள் கலந்து கொள்ளும் நிலையில் இந்த முறையும் பெருமளவானோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிரிஷ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி சிறிவர்த்தன எதிர்வரும் அக்டோபர் 6 வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: விசாரணை தொடர்பில் ஏற்கனவே விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்கு லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்குமாறும் இதன்போது நீதவான் சிறைச்சாலை அத்தியட்சருக்கு உத்தரவிட்டார். லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். லஞ்ச விசாரணை ஆணைக்குழு இன்று முற்பகல் சந்தேக நபரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொண்ட பின்னரே கைது செய்தது. தொடர்பில் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்த விசாரணை அதிகாரிகள் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு கோட்டையில் உள்ள டிரான்ஸ்போர்ட் சதுக்கம் எனப்படும் காணியை குறித்த நிறுவனத்திற்கு விரைவாக பெற்றுக் கொள்வதற்கு

0: பிரதிகமைக்காகவே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாய் பணத்தை லஞ்சமாக வழங்கியதாக சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சந்தேக நபர் 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் குறித்து 70 மில்லியன் ரூபாய் பணத்தை நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளமை குறித்தும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர்.
1: தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 வருட வெற்றிகரமான ஆட்சியை குறிக்கும் வகையில் மக்கள் ஆட்சி 2 ஆண்டுகள் பலம் அனைவருக்குமான முன்னேற்றம் என்ற தோணிப்பொருளின் கீழ் மாபெரும் மக்கள் பேரணி இன்று ஞாயிற்றுக்கிழமை கம்பஹாவில் இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்க தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அறிவிப்பின்படி குறித்த பேரணியானது அன்றைய தினம் பிற்பகல் 3:30 ஆரம்பமாக உள்ளதுடன் இதற்கான நேரிலே ஒலிபரப்பும் அதே நேரத்தில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றி 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் பேரணி தொடரின் ஒரு கட்டமாக கம்பஹா நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்க கலந்து கொண்டு உரையாற்றவுள்ள இந்த பேரணியில் பெரும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே தோணிப்பொருளின் கீழ் நாட்டின் பல பகுதிகளிலும் இதற்கு முன்னர் பேரணிகள் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியானது தொடர்ந்தும் ராஜபக்சேக்களின் ஆதரவிலோ அல்லது அவர்களின் மடியிலோ தஞ்சமடைந்து செயற்படுமாயின் அந்த கட்சிக்கு எதிர்காலத்தில் எந்தவித அரசியல் இருப்போ அல்லது முன்னேற்றமோ சாத்தியமில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்திற்கு அருகில் அண்மையில் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அமைதியான முறையிலும் சுதந்திரமாகவும் முன்னெடுப்பதற்கு போலீசார் இடமளித்திருந்தமை ஜனநாயக ரீதியில் வரவேற்கத்தக்க ஒரு செயற்பாடாகும். எனினும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதிப்படுத்தி சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி குழுவினர் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தனர். சிதைந்து போன எதிர்க்கட்சிகள் என வர்ணிக்கப்படும் ஏனைய குழுக்கள் இதில் பங்கெடுக்க தவறியமையானது அவர்களின் அதிகார வரியையும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான கூட்டத்தினருடன் அவர்கள் எந்த அளவுக்கு பிணைந்துள்ளார்கள் என்பதையுமே தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அத்துடன் நாட்டில் 2 பிரதான அரசியல் சக்திகளான ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்து கருத்துக்கள் வலுப்பெற்று வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சியானது தொடர்ந்தும் ராஜபக்சேக்களின் ஆதரவிலோ அல்லது அவர்களின் மடியிலோ தஞ்சமடைந்து செயற்படுமாயின் அந்த கட்சிக்கு எதிர்காலத்தில் எந்தவித அரசியல் இருப்போ அல்லது முன்னேற்றமோ சாத்தியமில்லை. எனவே ஐக்கிய தேசிய கட்சியானது தனது தவறான அரசியல் நகர்வுகளை கைவிட்டு சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியுடன் இணைந்து சுத்தமான அரசியல் பணத்திற்கு உடனடியாக அணிந்திரள வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அந்த கட்சியுடன் இணைந்து எந்தவொரு நேர்மையான அரசியல் பயணத்தை முன்னெடுக்க முடியாது என்பது உறுதியாகும். அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் ஊழல் மற்றும் தவறுகளில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கும் வேலைத்திட்டங்களும் திடீரென உருவானவை அல்ல. இவை அனைத்தும் கடந்த 2015 நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விரிவான விசாரணைகளின் நேரடி விளைவுகளும் பெறுபர்களுமாகும். அன்று அந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்களாக நின்று செயற்பட்டவர்கள் என்ற வகையில் அந்த விசாரணைகளின் தொடர்ச்சியாக இன்று குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுவதைக் கண்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய முடிகிறது. எனவே நாட்டை சூறையாடிய திருடர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் எதிராக தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த வேலைத்திட்டங்களுக்கு கட்சி பேதமின்றி அனைவரும் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டியது அவசியமாகும். சிறுவர் சுகாதார மேம்பாட்டிற்கான சமூக மற்றும் நடத்தை மாற்றத்திற்கான தொடர்பாளர் வேலைத்திட்டம் நாடளாவிய ரீதியில் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு கொழும்பில் நேற்று நடைபெற்றது.
2: நடத்தை தொடர்பான ஒரு ஆய்வில் 3 முதல் 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களில் 64% குழந்தைகள் 30 நிமிடங்களுக்கு மேலாக திரைகளை பார்ப்பதாக அறியப்பட்டுள்ளது. 32% சிறுவர்கள் 10 தொடக்கம் 11 மணித்தியாலங்களுக்கு குறைவான நித்திரையை கொள்வதாகவும் அறியப்பட்டுள்ளது. மேலும் 43% பிள்ளைகள் திரைகளை பார்த்துக்கொண்டே உணவுகளை உட்கொள்கின்றனர் என்றும் அறியப்பட்டுள்ளது. முக்கியமாக 80% மாணவர்கள் மாத்திரமே ஒரு நாளைக்கு 2 தடவைகள் பல் துளத்துவதாகவும் இந்த ஆய்வில் அறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் முன்பருவ சிறுவர் சுகாதார மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடியும். முன்பள்ளி பருவத்தில் வித்தியடையும் சிறந்த ஆரோக்கிய பழக்க வழக்கங்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பிரதிபலிக்கக்கூடும். எனவே முன்பள்ளிகளை வெறுமனே எழுத்தறிவை மட்டும் ஊட்டும் இடமாக இல்லாமல் அதன் சூழலில் சிறந்த ஆரோக்கியமான சுகாதார பழக்க வழக்கங்களை விருத்தி செய்யக்கூடிய இடமாகவும் மாற்றங்கள் உள்ளது. இதற்காக சுகாதார மேம்பாட்டு பணியிடமானது தேசிய வேலை திட்டத்தினை இப்போது நடைமுறைப்படுத்த உள்ளது.
1: சிறைச்சாலைக்குள் எதிர்த்தரப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டுக்குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு இடையில் மோதல்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி குறித்த குழுக்களைச் சேர்ந்தவர்கள் ஒருவரையொருவர் சந்திக்காத வகையில் அவர்களை அந்தந்த சிறைச்சாலைகளிலேயே தனித்தனியாக தடுத்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்துடன் சிறைச்சாலைக்குள் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த கெஹில் பத்திர பத்மே மற்றும் ஹரக்கட்டா ஆகியோருக்கு இடையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நேற்று கல்கிஸ நீதிமன்ற வளாகத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த ஹொஸ்மலியின் தரப்பினருக்கும் படோவிட்ட அசங்கவின் தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட இருந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று பாராளுமன்றத்தில் கருத்துக்களை முன்வைத்தார்.
3: தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்னும் கனவேர் இதுக்குள் அகப்பட வேண்டும், இதுக்குள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட உண்மையிலே வரவேற்கிறேன். இந்த அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே நீதிமன்றம் சரியான ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. துரிதமாக இந்த நடவடிக்கையை இந்த அரசு செய்ததற்கு முதல்ல நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஆனால்
1: சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள இலங்கையரான சிவராசா அனோஜனுக்கு அரசு மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கையின் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பம் பெற்றுள்ள இந்த கடிதத்தில் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி உள்ளிட்டோர் அனோஜனுக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் அவரது தண்டனையை குறைக்க அல்லது அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தள்ளுபடி செய்யுமாறும் குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. அனோஜன் குறைந்த வருமானம் பெறும் தொழிலாளி எனவும் இலங்கையில் உள்ள அவரது குடும்பம் அவரது வருமானத்தையே பெரிதும் நம்பியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகை அல்லது பொருளாதார நிலைக்கு மிகவும் அதிகமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளனர். தாம் தண்டனைக்குள்ளான சம்பவம் தொடர்பில் அனோஜன் வருத்தத்தையும் மனவேதனையும் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அதற்காக மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றனர். அதேவேளை சவுதி அரேபியாவின் சட்ட அதிகாரம் இறையாண்மை மற்றும் நீதித்துறை நிறுவனங்களுக்கு தாங்கள் முழுமையான மதிப்பு அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகள் மற்றும் நல்லெண்ணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கோரிக்கை முழுமையான மனிதாபிமான அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மட்டக்களப்பு சித்தாண்டியில் கணவனின் தாயாரை சந்திக்கச் சென்ற மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு கணவர் தப்பியோடிய சம்பவம் நேற்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். மாவடி வேம்பு RDS வீதியைச் சேர்ந்த 32 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாரான தங்கராசா பிரதீபா என்பவரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மாவடி வேம்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய கூலி தொழிலாளியான மூத்தவன் வாசன் என்பவர் தங்கராசா பிரதீபா என்ற பெண்ணை திருமணம் முடித்து 10 மற்றும் 7 வயதில் மகனும் மகளும் உள்ளனர். இந்த நிலையில் கூலி தொழிலாளியான கணவன் தினமும் மதுபானம் அருந்திவிட்டு வீட்டுக்கு சென்று மனைவியை துன்புறுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தினம் வியாழக்கிழமை மனைவியின் கையடக்க தொலைபேசியை கணவன் எடுத்துச் சென்று அதனை விற்பனை செய்து பணத்தை எடுத்து அதற்கு மதுபானம் வாங்கி குடித்துவிட்டு வீடு வந்துள்ளார். இதனை அடுத்து கணவன் மனைவியிடையே நீண்ட நேரம் தகராறு இடம்பெற்று வந்துள்ள நிலையில் மனைவி வீட்டிலிருந்து வெளியேறி சித்தாண்டி கலைமகள் வீதியில் உள்ள கணவனின் தாயாரான மாமியாரிடம் கணவனை பற்றி முறையிடுவதற்கு அங்கு சென்றுள்ள நிலையில் மனைவியை பின்தொடர்ந்து சென்ற கணவர் தனது தாயார் வீட்டில் வைத்து மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்தியதை அடுத்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். செட்டியார் தெருவில் நேற்று போலீசார் இருவர் நகைக்கடை உரிமையாளரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கொழும்பு மத்திய போலீஸ் அத்தியட்சகரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார்.
4: மாளிகாவத்த போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் சட்டப்பிரிவில் உள்ள தங்க நகை விற்பனை நிலையம் ஒன்றின் ஊழியர் ஒருவரை தாக்கி அவரை அழைத்து செல்ல முயற்சித்ததாக குற்றஞ்சாட்டியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நபர் மீது போலீசார் குழு ஒன்று தாக்குதல் நடத்தும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவானது. எவ்வாறாயினும் மேலும் சில போலீஸ் அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு வருகை தந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
1: 300 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் தம்பதியினர் உட்பட 3 சந்தேக நபர்கள் மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரியந்தலை பொங்குத்தரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இந்த போதைப் பொருள் கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களிடம் இருந்த 11 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 6 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் காவல்துறை பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தொடர்பாக மேல்மாகாண வடக்கு கூட்டப்பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பலாங்கோடு ஹகவ சந்தை பகுதியில் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்ற சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 2 சந்தேக நபர்களை மீரியாக்கோட போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி அம்பலாங்கோட கஹவ சந்தை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்து கைத்துப்பாக்கியினால் சுட்டு கொலை செய்ய முயன்ற சம்பவம் தொடர்பிலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மீடியாக்கோட போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவினால் நேற்று வியாழக்கிழமை காலை படபொல போலீஸ் பிரிவில் வைத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் தேடல் மற்றும் மீட்பு வலயத்தில் தத்தளித்த 25 இந்தோனேஷிய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் பாதுகாப்பாக கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நடவடிக்கை பல்வேறு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த கடற்தொழிலாளர்கள் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. கேஎம் குருடஜியா 6 என்ற இந்தோனேஷிய மீன்பிடி இழுவை படகு கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கே கடலில் கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் ஆஸ்திரேலியாவின் தேடல் மற்றும் மீட்பு வலயத்துக்குள் இடம்பெற்றதுடன் படகில் இருந்த கடற்தொழிலாளர்கள் ஆபத்தில் சிக்கியுள்ளதாக ஆரம்பத்தில் தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து எம்வி மூன்ஸ்டோன் என்ற வர்த்தக கப்பல் கடலில் தத்தளித்த 25 பேரையும் மீட்டு கொழும்பு கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு நிலையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளது. அவசர அழைப்புக்கு பதிலளிக்கும் வகையில் எம்ஆர்சிசி கொழும்பின் ஒருங்கிணைப்புடன் இலங்கை கடற்படை 2 படகுகளை அனுப்பி எம்வி மூன்ஸ்டோன் கப்பலால் மீட்கப்பட்ட 25 கடற்தொழிலாளர்களையும் கரைக்கு அழைத்துச் சென்றுள்ளது. இதன்போது மீட்கப்பட்டவர்களுக்கு கடற்படையினரால் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டதுடன் அவர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக இலங்கையில் உள்ள இந்தோனேஷிய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். எல்லா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்லா நீர்வீழ்ச்சியை பார்வையிடச் சென்ற நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த 26 வயதுடைய வெளிநாட்டு யுவதி ஒருவர் நேற்று வியாழக்கிழமை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். 2 வெளிநாட்டு யுவதிகள் குறித்த நீர்வீழ்ச்சியை பார்வையிடச் சென்றிருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் தவறி கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக எல்லா சுற்றுலா போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தை தொடர்ந்து பிரதேச மக்களின் உதவியுடன் கடும் சிரமங்களுக்கு மத்தியில் உயிரிழந்த யுவதியின் சடலம் மீட்கப்பட்டு 1990 என்ற அவசர ஆம்புலன்ஸ் சேவை மூலம் பதுளை மாவட்ட போலீஸ் வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. குறித்த பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நீர்வீழ்ச்சியை பார்வையிடச் செல்லும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். காணிகளை பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் பெற்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான கேட்டன் டிகோயா நகர சபையின் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுந்தரராஜ் பிரபாகரன் என்ற குறித்த நகரசபை உறுப்பினர் நேற்றிரவு கேட்டன் காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கேட்டன் ருவன்புர பகுதியில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளை பெற்றுத் தருவதாக கூறி அந்த பகுதியில் வசிக்கும் சிலரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையான பணம் வங்கிக் கணக்கில் வைப்பிடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எனினும் பணம் பெற்றுக் கொண்ட பின்னர் குறித்த நபர்களுக்கு காணிகள் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் பணம் வழங்கிய ஒருவரால் கட்டன் காவல் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குறித்த சந்தேக நபரிடம் பணம் வழங்கிய மேலும் சிலரும் காவல்துறையில் முறைப்பாடு செய்யவுள்ளதாக அறிவித்துள்ளதாக கட்டன் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபரின் வங்கி கணக்குக்கு பொறுப்பான அனைத்து விவரங்களும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கேட்டன் காவல் நிலைய கூட்டப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு பகுதியில் காட்டு ஜானிகளின் தொடர் அச்சுறுத்தலால் மக்கள் மிகுந்த உயிர் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணியளவில் அந்த பகுதியில் உள்ள வீடொன்றினில் புகுந்த காட்டு ஜானை வீட்டின் சுவரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதுடன் அருகில் உள்ள மேலும் சில வீடுகளையும் சேதப்படுத்தியுள்ளது. குறித்த வீட்டில் தனிமையில் வசிக்கும் வயோதிப குடும்பத்தினரின் வீட்டுக்குள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் புகுந்த காட்டு ஜானை ஜன்னலை உடைத்து அரிசி பைகளையும் பயன்தரும் மரங்களையும் சேதப்படுத்தியிருந்த நிலையில் இன்று மீண்டும் அந்த வீட்டின் சுவரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரை எவரும் நேரில் வந்து பார்வையிடவில்லை எனவும் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதிகாரிகள் அக்கறை காட்டுவதில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஜானைக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டாலோ அல்லது ஜானி சுட்டு வீழ்த்தும் சம்பவம் ஏற்பட்டாலோ உடனடியாக அதிகாரிகள் வருகின்றார்கள். ஆனால் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது ஏன் அதே அளவிலான அக்கறை காட்டப்படுவதில்லை என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்கம் இலங்கையின் வானிலையில் இன்று முதல் படிப்படியாக மாற்றம் ஏற்படக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
5: தற்போது நிலவும் அதிக மழையுடனான வானிலையால் கழு, கிங், நீல்வளா கங்கைகள் தொடர்ந்து சிறு வெள்ளமட்டத்தில் காணப்படுகின்றன. கழுகங்கையின் கிளையாறான குடாகங்கை மிளகந்த பகுதியில் சிறு வெள்ளமட்டத்தில் காணப்படுகின்றது. ரத்தினபுரி மாகுர பகுதியிலும் கழுகங்கை வெள்ள அபாய மட்டத்தில் காணப்படுகின்றது. கிங்கங்கை பத்திகம பகுதியில் சிறு வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளது. கிங்கங்கை தவளம பகுதியும் வெள்ள அபாய மட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. பானுதுகம தல்காகுட பகுதிகளில் நீல்வளா கங்கை சிறு வெள்ளமட்டத்தில் காணப்படுகின்றது. கிங்கங்கையின் பத்திகம பகுதியில் நீர்மட்டத்தின் அளவு இன்று காலை தரவுக்கமைய 4.6 மீட்டராக பதிவாகியுள்ளது. பத்திகம நாகுட வீதி வெள்ளத்தில் மூழ்கியதால் வாகன போக்குவரத்திற்கு இன்று காலை இடையூறு ஏற்பட்டது. கிங்கங்கை பெருக்கெடுத்தமையால் பத்திகம முதல் அகலிய வரையிலான வீதியும் அகலிய முதல் முழுக்கட வரையிலான வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பத்திகம பழைய வீதியில் இன்று காலை மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து தடைப்பட்டது. நீல்வளா கங்கை பெருக்கெடுத்தமையால் அக்குரஸ் சியம்பலாகுட வீதியின் பானதுகம அக்குரச கம்புருப்பீட்டிய வீதியின் ஹோந்துகுட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குக்குலை கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து மோல்காவு புலத்சிங்கள வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தம்பல அடம்பகஸ் அந்திய வருகுட பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் மழையால் பொல்கொள்ள அணையின் 3 வான்கதவுகள் 33 அங்குலம் அளவிற்கு திறக்கப்பட்டுள்ளன. இங்கிருந்து வெளியேற்றப்படும் நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு விடுவிக்கப்படுகின்றது. தலவாக்கலையில் நேற்றிரவு முதல் தொடரும் கனமழையால் மேல்குத்மலை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தலவாக்கலை ஹட்டன் பிரதான வீதியில் சென்ட்கிளையார் பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் குறித்த வீதியுடனான போக்குவரத்து ஒரு வழியாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கடும் மழையுடனான வானிலையை கருத்தில் கொண்டு நுவரெலியா ஹட்டன் கல்வி வளையங்களுக்குட்பட்டு 306 பாடசாலைகள் உள்ளிட்ட மத்திய மாகாணத்தில் உள்ள 312 பாடசாலைகளை மூடுவதற்கு இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடும் மழையினால் காரி மாவட்டத்தின் நியாகம தவளம நாகொடு நெலுவ பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெளியேறல் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து அமலில் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
6: 3 கட்டங்களின் கீழ் 3 மாவட்டங்களில் உள்ள 12 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறல் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய காலி மாவட்டத்தில் நியாகம தவளம நாகுட நெலுவு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கண்டி மாவட்டத்தில் உடபலாத்த கங்கை இல கோரலை பஸ்மாகை கோரலை தொழுவு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், நுவர்லியா மாவட்டத்தில் நோவூட் கொத்மலை கிழக்கு கொத்மலை மேற்கு அம்பகமு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 3ம் கட்டத்தின் கீழ் வெளியேறல் தொடர்பான சிவப்பு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 8 மாவட்டங்களில் உள்ள 21 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்டத்தின் கீழ் அவதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 8 மாவட்டங்களில் உள்ள 31 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் அவதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
1: சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு தேசிய விலங்கியல் திணைக்களத்தின் கீழ் இயங்கும் 4 விலங்கியல் பூங்காங்களுக்கு 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இலவசமாக அனுமதிக்கப்பட உள்ளனர். இதன்படி எதிர்வரும் அக்டோபர் 1 தேதி திகவளை தேசிய விலங்கியல் பூங்கா, பின்னவல ஜானிகள் சரணாலயம், பின்னவல விலங்கியல் பூங்கா மற்றும் ரிதியகம சபாரி பூங்கா ஆகியவற்றுக்கு செல்லும் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு இலவச நுழைவு வழங்கப்பட உள்ளது. உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு குறித்த பூங்காக்களுக்கு செல்லும் சிறுவர்களுக்காக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் புதிய அனுபவங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய விலங்கியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறுவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியான அனுபவத்தை வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் கல்வி ஆண்டுக்கான பாடசாலை பாடநூல்களை விநியோகிக்கும் பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி வெளியீட்டு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கு அமைய அனைத்து பாடசாலைகளுக்கும் தேவையான பாடநூல்களை விநியோகிக்கும் பணிகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 தேதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு சிக்கல்களை எதிர்கொண்ட தரம் 6 புதிய ஆங்கில பாடத்தொகுதி தற்போது முழுமைப்படுத்தப்பட்டு அச்சிடப்பட்டுள்ளது. இவற்றுடன் தரம் 2 புதிய பாடத்தொகுதியின் அச்சிடுதல் மற்றும் விநியோக பணிகளும் ஆரம்பமாகியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் எதிர்வரும் ஆண்டுக்கான தரம் 6 பாடத்தொகுதிகளின் விநியோகமும் இடம்பெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் உரிய காலப்பகுதிக்குள் பாடநூல்களை தங்குதடையின்றி வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி வெளியீட்டு திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. வறட்சி காரணமாக பயிர் சேதங்களை எதிர்கொண்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு தொகைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிவித்துள்ளது.
0: குறித்த விவசாயிகளுக்கு சொந்தமான 1115 ஏக்கர் அளவிலான பயிர் செய்கைகள் இவ்வாறு பாதிப்படைந்துள்ளதாக சபை குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய 1490 விவசாயிகளுக்கும் 57 மில்லியன் ரூபாய் நட்டஈடாக செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வருடத்திற்காக மேலும் 1800 மில்லியன் ரூபாய் அளவிலான நட்டஈடு தொகை செலுத்தப்பட உள்ளதுடன் பயிர் செய்கை பாதிப்புகளை துரிதமாகவும் மிகவும் திருத்தமாகவும் மதிப்பிட்டு நட்டஈடு வழங்கும் செயல்முறைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் சபை தெரிவித்துள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவிய வறட்சியினால் பயிர் செய்கைகள் பாதிப்படைந்த 6062 விவசாயிகள் நட்டஈடு கோரி விண்ணப்பித்திருந்ததாக விவசாய மற்றும் கமநல காப்பீடு சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விவசாயிகளுக்கு சொந்தமான 7957 ஏக்கர் அளவிலான விவசாய காணிகள் வறட்சியினால் பாதிப்படைந்துள்ளதாகவும் சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது.
1: செப்டம்பர் மாதத்தின் முதல் 3 வாரங்களில் மாத்திரம் 1,7093 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கிறது. குறித்த காலப்பகுதியில் அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். அதன்படி இந்தியாவிலிருந்து 32,536 பேரும், ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து 7,906 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 7,393 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் சீனாவிலிருந்து 6,409 பேரும், ஜெர்மனியிலிருந்து 5,440 பேரும் இலங்கைக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடம் இதே காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 16,42,215 பதிவாகியிருந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கிறது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்தி செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்க இருக்கின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசு அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
8: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். நாட்டின் முக்கிய தலைவர்கள் தோல்வியடையும் போது பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தோற்காதது ஏனென்று மக்களவை எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்கு திருட்டை காங்கிரஸ் அம்பலப்படுத்திய அதே நேரத்தில் தான் தேர்தல்கள் ஆணையர்கள் ஆட்சேபனை கடிதம் எழுதியுள்ளதாகவும் பிரதமர் மோடி நியமித்தவர்களை தேர்தல் ஆணையர்கள் எஸ்ஐஆரில் குளறுபடிகள் உள்ளதை எதிர்த்து நிற்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட 3 நிபந்தனைகளை கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் விதித்துள்ளார்கள்.
9: பீகார் மாநிலத்தில் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் என பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்றது. இதில் சுமார் 13 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து, திரு விவேக் ஜோஷி இருவரும் எதிர்ப்பு தெரிவித்ததாக வெளியான தகவல் இந்த விவகாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. பாஜகவை தீவிரமாக எதிர்த்த திரு மு க ஸ்டாலின், திரு பினராயி விஜயன், செல்வி மம்தா பானர்ஜி என எதிர்க்கட்சி முதலமைச்சர்களின் தோல்வி ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, திட்டமிடப்பட்ட செயல் என கரப்பான்மூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் திரு அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார். திரு ஸ்டாலின் தொகுதியில் 100,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திரு ஞானேஷ்குமார் பதவி விலக 48 மணி நேரம் கெடு விதித்துள்ள கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பதவி விலகவில்லை என்றால் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல்காந்தி, தேர்தலில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் தோற்கும் போது திரு மோடியும் திரு அமித்ஷாவும் மட்டும் தோற்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். 2024 தேர்தலில் முறைகேடு மூலமாகவே பாஜக வெற்றி பெற்றதாக குற்றம் சாட்டிய அவர், முறைகேடாக வெற்றி பெற்றவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் செல்லாது என்று கூறினார். திரு ஞானேஷ்குமாரை திரு மோடி விரும்பி தேர்ந்தெடுத்ததாக கூறிய திரு ராகுல்காந்தி, அவர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மோசடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மக்களாட்சியை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் ஆணையரே முறைகேட்டில் ஈடுபட்டதாக விமர்சித்த அவர், திரு ஞானேஷ்குமார் பதவி விலகி அப்ரூவர் ஆக வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
10: The Prime Minister and Amit Shah are both going to be in.
8: என்ன நடந்தது என்பது குறித்து பிரதமர் அமித்ஷா இருவரிடமும் விசாரணை நடத்த
10: வேண்டும். Investigate for what has been done. Without any doubt, both the Prime Minister and Amit Shah.
8: இந்த சதியின் உச்சத்தில் பிரதமர் மற்றும் அமித்ஷா உள்ளார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
10: Are at the top of this conspiracy and they are going to be investigated for what they have done to this country.
8: இந்த சதியின் மூலம் நாட்டுக்கு அவர்கள் செய்த செயல் குறித்து விசாரணை நடத்த வேண்டும்.
10: This is an act against the Indian state.
8: இது இந்திய நாட்டுக்கு எதிரான செயல், இந்திய மக்களுக்கு எதிரான செயல்.
10: This is an act against India's people.
9: தமிழகத்தில் திமுக, அதிமுக என மாறி மாறி ஆட்சிக்கு வருவார்கள் என்றும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் இதே நிலைதான் என்று திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டார். ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டும் 10-20 ஆண்டுகளாக ஆட்சியில் நீடிப்பது எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதன் பின்னணியில் பாஜகவின் மோசமான செயல்பாடுகள் உள்ளதாக குற்றம் சாட்டிய திரு ராகுல்காந்தி, நமது வாக்குரிமை திருடப்பட்டால் ஜனநாயகம் திருடப்படும் என்றும், நமது வாக்குரிமை அளிக்கப்பட்டால் ஜனநாயகம் அளிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். இதனிடையே திரு ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதற்காக தற்போது மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள நோட்டீஸை திரும்ப பெற்று புதிய நோட்டீஸை வழங்க அவை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
8: தொடர்ந்து நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக செலவழித்த பெரங்களை தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சிகள் சமர்ப்பித்துள்ளார்கள். தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அறிவிப்பு மார்ச் 16 அறிவிக்கப்பட்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து வாக்குப்பதிவு முடியும் வரையில் அரசியல் கட்சிகள் செலவழித்த கணக்குகளை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதன்படி தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் செலவழித்த கணக்குகள் அடங்கிய பிரமாண பத்திரத்தை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக பிரமாண பத்திரத்தின்படி தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கையிருப்பாக 365 கோடி ரூபாயும் தேர்தல் நேரத்தில் நன்கொடைகளாக 126 கோடி ரூபாயும் வசூலாகியுள்ளது. இதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கானா ஸ்டாலின் பிரச்சாரத்துக்காக 2,66,00,000 ரூபாயும் மக்கள் நீதிமன்ற தலைவர் கமலஹாசன் பிரச்சாரத்துக்காக 3,24,00,000 ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி பத்திரிகை, தொலைக்காட்சி, சமூக வலைதளங்களில் விளம்பரத்துக்காக 70 கோடி ரூபாய் என்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் 149.8 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் தங்களின் வேட்பாளர்களுக்கு தலா 25,00,000 ரூபாய் என்று 47.9 கோடி ரூபாய் செலவிட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக 197.8 கோடி ரூபாய் செலவிட்டு தேர்தலின் நிறைவில் கையிருப்பாக 319 கோடி ரூபாய் வைத்துள்ளதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார்கள். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக மொத்தமாக 112.3 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் 51.56 கோடி ரூபாயை அவர்கள் செலவிட்டுள்ளார்கள். நாம் தமிழர் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் பயணச் செலவு, விளம்பர செலவு என்று மொத்தம் 1,37,00,000 ரூபாயை செலவிட்டுள்ளார்கள். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் செலவு குறித்த பிரங்கள் இன்னமும் வெளியிடப்படவில்லை. பணத்துக்காக கட்சி மாறிய தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை கட்டுப்பணத்தை இழக்க அனைவரும் ஒன்று கூடி செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
9: இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் திருமதி கனிதா சம்பத்தை ஆதரித்து மாமண்டூர், பூதூர், தேவத்தூர், சவரம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நேற்று அவர் பிரச்சாரம் செய்தார். மாமண்டூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி திரு பழனிசாமி குதிரை பேரத்திற்கு விலை போய்விட்டதால் மதுராந்தகத்தில் இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஓட்டு போட்ட மக்களை மறந்து பணத்தாசையால் எதிரணியில் போய் சேர்ந்தவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தாவேக்கா என்பது நெல்லிக்காய் மூட்டை போன்றது, அவிழ்த்துவிட்டால் சிதறிவிடும் என எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். தாவேக்கா ஆட்சியில் தமிழகம் போராட்டக் களமாக மாறிவிட்டதாக சுட்டிக்காட்டிய அவர், குறுகிய காலத்தில் இத்தனை போராட்டங்களை சந்தித்த அரசு வேறு எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் 41 பேர் மரணமடைந்ததை தொடர்ந்து 72 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராத ஒருவர் எப்படி நாட்டு மக்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என அவர் கேள்வி எழுப்பினார். கரூர் வழக்கு முழுமை பெறும்போதுதான் தாவேக்கா கட்சி தமிழகத்தில் இருக்குமா இல்லையா என்பதே தெரியவரும் என்று எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். வெளிநாட்டு சுற்றுப்பயணம் எதற்காக போனார்கள், யாரெல்லாம் போனார்கள், போய் என்ன முதலீடுகளை ஈர்த்தார்கள், தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனத்திற்கு இங்கிலாந்தில் போய் ஒப்பந்தம் போட்டது ஏன் என அவர் சரமாரி கேள்வி எழுப்பினார். பின்னர் கூதூரில் பிரச்சாரம் செய்த அவர் சட்டப்பேரவையில் பிடித்த புலி போல முதலமைச்சர் அமர்ந்திருப்பதாக கூறினார். அடுத்த கட்சியின் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்வதுதான் தூய்மையான ஆட்சியா என எடப்பாடி திரு பழனிசாமி வினவினார்.
11: வெளிப்படையான ஆட்சி, தூய்மையான ஆட்சி. அடுத்த கட்சி எம்எல்ஏ ராஜினாமா செய்ய வச்சு தன் கட்சியில சேர்த்து தன்னுடைய கட்சியில நம்முடைய வேட்பாளரை எதிர்த்து நிற்கிறவரா? தூய்மையான கட்சி, தூய்மையான ஆட்சி நடத்துவாரு.
9: 10,00,000 கோடி ரூபாய் கடன் இருக்கும்போது புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது, 6 கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சர் அறையை மாற்றுவது தேவைதானா என்று அவர் வினவினார். வெள்ளி இரவு வீட்டுக்கு சென்றால் திங்கட்கிழமை காலை வெளியே வரும் முதலமைச்சர் எதற்கு என எடப்பாடி திரு பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இதற்கிடையே வேடந்தாங்கல், தண்டரை புதுச்சேரி, தண்டரைப்பேட்டை, கோழியாலம், திட்டாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த திமுக வேட்பாளர் திரு பரந்தாமன் தாவேக்கா நிறைவேற்றாமல் ஏமாற்றிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாடுபட உள்ளதாக கூறினார்.
8: தொடர்ந்து மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பெரும் பணம் விநியோகிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்திடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவசர புகார் அளித்துள்ளது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
9: அதிமுக சார்பில் மதுராந்தகத்தில் வென்ற திருமதி மரகதம் குமரவேல், தாராபுரத்தில் வெற்றி பெற்ற திரு சத்யபாமா ஆகியோர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக சார்பில் மீண்டும் போட்டியிடுகின்றனர். விலைவாசி உயர்வு, மின்வெட்டு, தண்ணீர் தட்டுப்பாடு, தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக நிறைவேற்றாதது உள்ளிட்ட பிரச்சினைகள் பிரச்சாரத்தில் தீவிரமாக பேசப்படும் நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் ஒரத்தி அருகே தாவேக தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசிக் கொண்டிருக்கும் போது மின்வெட்டு ஏற்பட்டது. அப்போது அவர் ஜெனரேட்டரை போடுங்கள் என்று கூறினார். இதேபோல் தாராபுரம் இடைத்தேர்தல் தொடர்பாக சென்னியப்பா நகரில் அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ஜெய் பாலாஜி, திரு பர்வேஸ், திரு ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் அமைச்சர் திரு செங்கோட்டையன் பேசும்போது மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் அங்கு சலசலப்பு நிலவியது. இதற்கிடையே தாராபுரம் தொகுதியில் அரிகாரன் வலசு மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பிரச்சாரம் செய்த திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யா முதியவர்களின் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். அப்போது விசிலுக்கு வாக்களிக்க மாட்டோம் என வாக்காளர்கள் உறுதியளித்தனர். இதற்கிடையே மதுராந்தகம் தொகுதியில் வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் திருமதி கனிதா சம்பத் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி மாறி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவது தமிழக சரித்திரத்தில் இதுவரை இடம்பெறாத செயல் என்றார். தேர்தல் அறிக்கையில் கூறிய திட்டங்களை செயல்படுத்த அரசு தாவேக அரசு என அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்த இந்திய தேசிய லீக் தலைவர் திரு பஷீர் அகமது, பொதுச் செயலாளர் திரு அப்துல் காதர் மற்றும் நிர்வாகிகள் இடைத்தேர்தலில் முஸ்லிம் மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவும் திமுகவிற்குதான் என்று தெரிவித்தனர்.
12: நடைபெற இருக்கும் இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத வெற்றியை எய்திட வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்தோம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஆட்சி திருட்டு விசிடியில் ஓடும் திருடாதே படம். இந்த ஆட்சியும் காட்சியும் முடியும், தமிழகத்திற்கு விடியும், சூரியன் உதிக்கும்.
9: இதற்கிடையே தாராபுரத்திலும் மதுராந்தகம் தொகுதியில் அச்சரப்பாக்கம் ரெட்டிப்பாளையம் பகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பெருமளவு பணம் விநியோகிக்கப்படுவதாக அதிமுக சார்பில் அக்கட்சியின் எம்பி திரு இன்பதுரை தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். பறக்கும் படைகள் மூலம் உடனடியாக தீவிர கள்ளாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும், சிசிடிவி, தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடக வீடியோ ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
8: அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் இந்துத்துவம், அது யாருக்கும் எதிரானதல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். ஜெம் வீரமணி பாலியல் வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தமிழ்நாடு போலீஸ் அகாடமி கூடுதல் டிஜிபி அருண் மற்றும் கோவை மாநகர கமிஷனர் கண்ணன், உதவி கமிஷனர் யாஸ்மின் ஆகியோரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உள்துறை செயலாளர் மணிவாசன் உத்தரவிட்டுள்ளார்.
13: வீரமணி போக்சோ வழக்கு தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரிடம் 23 ஆண்டுகள் உதவியாளராக இருந்த கணேசன் அளித்த வாக்குமூலம் மற்றும் சிறையில் வீரமணியிடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அவரது வீடு, லாய்ட் சாலை, கத்தீட்ரல் சாலையில் உள்ள அலுவலகங்கள், போயஸ் கார்டன் வாடகை வீடு, பெரம்பூரில் உள்ள இடைத்தரகர் பிரகாஷ் வீடு என 5 இடங்களில் சோதனை நடந்தது. அதன் 3வது நாளாக சேலத்தில் அவருக்கு சொந்தமான வீட்டிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 4 மணி நேர சோதனையில் முக்கிய ஆவணங்கள், செல்போன்கள், மின்னணு ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஜெம் வீரமணி மீதான போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரது தோழி சாந்தி மற்றும் மகேந்திர சிம்ஹன் ஆகியோரை 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் பென்ட்ரைவ் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஹரிகரன் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதாலேயே காவல்துறையை நாடியதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படும் க்ளோசிங் ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்ட காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார்.
14: இந்த கேஸ்ல மிகப்பெரிய ஜஸ்டிஸ் இருக்கணும் ஃபார் த சைல்டு ஒரு பீன் விக்டம் இந்த இந்த கேஸில். அதே மாதிரி அவங்களுக்கான காம்பன்சேஷனும் சப்போர்ட் பண்ணோம். இனி இது மாதிரியான அபியூசஸ் நடக்காம என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாத்தையும் எடுக்கணும், தடுக்கணும்.
13: இதனிடையே ஜெம் வீரமணி விவகாரம் தொடர்பாக காவலர் பயிற்சி கல்லூரி இயக்குநர் திரு அருண், கோவை காவல் ஆணையர் திரு கண்ணன், கோயம்பேடு உதவி ஆணையர் திருமதி யாஸ்மின் ஆகிய 3 அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனா்.
8: இதநேரத்தில் எம் வீரமணி வழக்கில் குற்றமிழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்துகிறார்.
13: ஜெம் கிரானைட்ஸ் உரிமையாளர் வீரமணியின் பாலியல் குற்றச்சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர வைத்துள்ளது. ஏராளமான சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் முந்தைய திமுக அரசு மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், திமுக மீது அவதூறு பரப்புவது அருவருப்பான செயல் என்று தமது எக்ஸ் வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். வீரமணி அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள், அவரை காப்பாற்ற முயன்றவர்கள் என அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு என அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபடும் எண்ணமே எவருக்கும் வராத வகையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவனாகவும் குடும்பத் தலைவனாகவும் மனசாட்சி உள்ள மனிதனாகவும் தனது விருப்பம் என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். குறுகிய அரசியல் நோக்கத்துடன் திமுக மீது அவதூறுகளை பரப்பி ஒரு கூட்டம் குளிர்காய்ந்து வருவது மிகவும் அருவருப்பான செயல் என விமர்சித்துள்ள அவர், இந்த வழக்கில் யாரையும் காப்பாற்ற எந்த உத்தரவும் திமுக ஆட்சியில் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சியில் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் மீது பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பின்னரும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் இழி செயல்கள் திமுக ஆட்சியில் நடைபெறவில்லை எனவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். குறுகிய அரசியல் நோக்கத்துடன் திமுக மீது அவதூறு பரப்பப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், சிறுமிகளுக்கு ஏற்பட்ட துயரத்தை இடைத்தேர்தலுக்கான கருவியாக பயன்படுத்துவதா என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
8: தொடர்ந்து வண்டலூர் அருகே உள்ள கண்டியை அரசு மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.
13: தாவை காட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் சென்னையை அடுத்த கண்டிகையில் அரசு பள்ளியில் சுவர் எகிரி குதித்த 3 மர்மநபர்கள் கழிவறைக்கு வந்த 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவரின் முகத்தில் மயக்க மருந்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மயக்கமடைந்து கிடந்த நிலையில் சக மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களால் மீட்கப்பட்ட மாணவி செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கேளம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் அரசு பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதாக மாணவியின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஆசிரியர்களுக்கான கழிவறை பள்ளி முன்பாகவும் மாணவிகளுக்கான கழிவறை புதர்மண்டிய பள்ளியின் பின்புறத்தில் பாதுகாப்பற்ற முறையில் அமைந்துள்ளதும் இச்சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுராந்தகம் செல்ல உள்ள நிலையில் குற்ற சம்பவத்தை காவல்துறையினர் மூடி மறைக்கிறார்கள் என மேலக்கோட்டையூர் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
8: தொடர்ந்து காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தர வேண்டிய 16 TMC பாக்கி நீரை திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீது கர்நாடக அரசு ஒரு வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இதே நேரம் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மையம் உத்தரவிட்டிருக்கின்ற நிலையில் தீர்ப்பு எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவிக்கிறார்.
13: டெல்லியில் திரு வினீத் குப்தா தலைமையில் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க பரிந்துரைத்தது. இதைத் தொடர்ந்து SK ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வினாடிக்கு 18000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கர்நாடக அணைகளில் தற்போது 50 TMC தண்ணீரே இருப்பு உள்ளதாக தெரிவித்த அம்மாநில அதிகாரிகள் 18000 கனஅடி தண்ணீர் திறக்க முடியாது என்று தெரிவித்தனர். இதையடுத்து வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இந்நிலையில் சித்ரதுர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு DK சிவகுமார் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து நின்றுவிட்டதாக கூறினார். எனவே காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். அணைகளில் தண்ணீர் இருந்தால் திறப்போம் என்ற அவர், நீர்வளத்தை ஆய்வு செய்து நீர்வளத்துறை அமைச்சருடன் ஆலோசனை நடத்திய பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிப்பதாக கூறினார்.
8: தொடர்ந்து சென்னை விமான நிலைய நிர்வாகத்தை மாற்றக் கோரி முதலமைச்சர் விஜய் பிரதமருக்கு கடிதம் எழுதிய நிலையில் தேவை குறைபாடு குறித்த புகார் குறித்து இந்திய விமான நிலைய ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது.
15: சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாக பொறுப்பை விமான நிலைய ஆணையத்திடம் இருந்து வேறு ஒரு திறமையான நிறுவனத்திடம் ஒப்படைக்க கோரி திரு மோடிக்கு கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி திரு விஜய் எழுதிய கடிதம் கடந்த வாரம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த கடிதத்தில் சென்னை விமான நிலையம் பயணிகளின் எதிர்பார்ப்புகளுக்கு ஈடுகொடுக்க முடியாத நிலையிலும் சரக்கு போக்குவரத்தில் பின்தங்கியும் உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் விமான நிலைய கழிப்பறைகள், பயணிகள் இருக்கைகள், குளிர்சாதன வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளில் குறைபாடுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிரதமருக்கு எழுதப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கடிதத்தை முதலமைச்சர் அலுவலகம் உடனடியாக வெளியிடாமல் ரகசியமாக வைத்திருந்தது ஏன் என அரசியல் தலைவர்கள் கேள்வி எழுப்பினர். இதனிடையே அந்த கடிதம் குறித்து ஆகஸ்ட் 14 சிவில் விமான போக்குவரத்து அமைச்சக செயலாளரிடம் பிரதமர் அலுவலக இயக்குநர் திரு சந்திரமோகன் தாகூர் விளக்கம் கோரியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திரு விஜயின் கடிதம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள விமான நிலைய ஆணையம் விமான எரிபொருளுக்கான வாட் வரி மிக அதிகபட்சமாக 29% விதிக்கப்படுவது, அடிக்கடி முக்கிய பிரமுகர்கள் வருவதால் பிரதான சாலையில் நெரிசல் ஏற்படுவது, ஐபோன் ஏற்றுமதி உள்ளிட்ட சரக்குகளின் போக்குவரத்து அதிகரித்துள்ளது ஆகியவையே சேவை குறைபாடுகளுக்கு காரணம் என தெரிவித்துள்ளது. விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் கட்டமைப்புகளுக்கான நிதி விடுவிப்பதில் சிக்கல் நீடிப்பதையும் சேவை குறைபாட்டுக்கான காரணமாக விமான நிலைய ஆணையம் கூறியுள்ளது.
8: தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தேசிய அளவில் ஒரே மாதிரியான ஓய்வுகால சலுகைகளை நிர்ணயிக்க முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் குழு அமைப்பதை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் பனை விதைகள் நடும் திட்டத்தின் கீழ் தர்மபுரி மாவட்டம் 600 1 கோடி பனை விதைகள் நடும் பணி நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மாநில மரமான பனைமரத்தை பாதுகாக்கவும் நீர்நிலைகளின் கரைகளை பலப்படுத்தவும் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் 1 கோடி பனை விதைகள் நடும் நெடும்பணியினை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இன்றே ஊதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்கொலை கடிதம், விசப்போத்தில் சிம் கார்டுகள், மாணவி கொலையை தற்கொலையாக மாற்றிய பேராசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெலுங்கானாவில் பொறியியல் மாணவி மரணமடைந்த சம்பவத்தில் அது முதலில் தற்கொலை போல இருந்துள்ளது. காவல்துறை விசாரணையில் தான் அது கொலை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியின் ஒப்பந்த பேராசிரியர் நவீன்குமாரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பொறியியல் மாணவியை விஷம் குடிக்க வைத்து கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இருவரும் உறவில் இருந்த நிலையில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக நவீன் மாணவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை போல நாடகமாடியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 12 அந்த பெண்ணை கூட்டிச் சென்ற நவீன் அவரை ஏதோ நாடகமாடி கைப்பட தற்கொலைக்கு கடிதம் எழுத வைத்துள்ளார். பிறகு விஷம் கொடுத்து குடிக்க வற்புறுத்தி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை. வெகுநேரம் கழித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் சிகிச்சை பலனின்றி பலியானார். பிறகு தன்னுடைய காரில் தடயங்களை அழித்துவிட்டு தற்கொலைக்கு கடிதம், விசப்போத்தில் சிம் கார்டுகளை வைத்து தற்கொலை போல நாடகம் ஆடியிருக்கிறார். ஆனால் விசாரணையில் சிசிடிவி காட்சி பதிவுகள், கைத்தொலைபேசி அழைப்புகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த காவல்துறை நவீனை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது கொலையான பெண் ஏற்கனவே புகார் கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மும்பை IIT மாணவர் தற்கொலைக்கு தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மும்பை ஆசாத் மைதானத்தில் நேற்று முதல் சாகில் வாகோடவின் பெற்றோர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். சாகிலின் தந்தை ரவீந்திரா கூறுகையில், என் மகனை சித்திரவதை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும். IIT வளாகத்தில் தான் சாதி பாகுபாட்டை தொடர்ந்து சந்தித்து வருவதாக எங்கள் மகன் சாகில் எங்களிடம் பலமுறை கூறியிருந்தான் என்று வேதனையுடன் அவர் தெரிவித்தார். மும்பை IIT மாணவர் தற்கொலைக்கு எதிராக தொடரும் போராட்டத்தால் இடைத்தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பள்ளிகளுக்கு அருகே கொழுப்பு இனிப்பு அதிகமுள்ள உணவுப் பொருட்களின் விற்பனையை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கப்படுகிறது. பள்ளிகளுக்கு 50 மீட்டர் தூரத்தில் அத்தகைய உணவுப் பொருட்கள் விற்கப்படக்கூடாது என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சுவைப்பானங்கள், சிப்ஸ், சமோசா, பீஸா, பேக்கர் உள்ளிட்ட ஆரோக்கியமற்ற உணவு வகைகளை விற்கும் கடைகள் பாதிக்கப்படலாம். இந்தியாவில் பிள்ளைகளிடையே உடற்பருமன் பிரச்சனை அதிகரித்து செல்கிறது. சிறுவயதிலே ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியாவின் உணவு பாதுகாப்பு தரநிலை ஆணையத்தின் தலைமை நிர்வாகி தெரிவித்திருக்கிறார். வர்த்தகங்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட மாட்டா என்று கூறிய அவர், கொழுப்பு இனிப்பு அதிகமில்லாத உணவு வகைகளை அவை விற்கலாம் என்றார். பரிந்துரை எப்போது சட்டமாகும் என்பது இதுவரை தெரியவில்லை. அது குறித்து 2020 முதலில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த மாதம் 6 வரை பொதுமக்களின் கருத்துக்கள் இப்போது திரட்டப்படும் என்ற அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஃபுட் நெவர் கம்ஸ் என்ற தளம் 22 வித உணவு வகைகள் பிடித்ததை தெரிவு செய்யுங்கள், சாப்பாட்டுடன் ஓட்டுநர் வருவதை காணுங்கள், உணவு வந்துவிட்டது ஆனால் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற அழைப்பை பெறுவீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் உணவு எதுவும் வாங்கவில்லை, வாங்கியதை செயலியில் மட்டும்தான் காணலாம். இந்த செயலி அறிமுகம் கண்டதிலிருந்து சுமார் 2.7 மில்லியன் வரையாளர்கள் செயலி பக்கம் சென்றுள்ளார்கள். ஒன்றை அனுபவிப்பதை விட அதை வாங்கி எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பை உணர்வதில் மகிழ்ச்சி அதிகம் இருக்கலாம் என்கின்றார்கள் நிபுணர்கள். இதுபோன்ற தளங்கள் டொபமின் சீட் என்ற பிரிவைச் சேர்ந்தவை. பொருள் வாங்கும் உணர்வை வாங்காமலேயே கொடுக்கின்றன அந்த பக்கங்கள். சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல, சில்லறை விற்பனை விநியோக சேவைகள், விடுமுறைகள் ஆகியவற்றுக்கும் இத்தகைய தளங்கள் உள்ளன. புதிய போக்கு தென்கொரியாவில் தொடங்கியது, இப்போது அது உலகம் முழுவதும் பரவி வருகிறது. பொய்மூட்டம் சூழ்ந்துள்ள டெல்லியில் 60 வயது சுவாமி பிரேம் பரிவர்த்தன் தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு வருகிறார். அவர் பேப்பல் பப்பா, அதாவது மரங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அவர் மரங்களை நட்டு வருகிறார். 11 வயதில் தனது பிறந்த நாள் அன்று அவர் முதல் மரக்கன்றை நட்டார். சிறுவயதில் தொடங்கிய அந்த ஆர்வம் பின்னர் பெரிய இயக்கமாக மாறியது. அவர் நடத்தி வரும் அமைப்பு இதுவரை 26 மில்லியன் மரங்களை நட்டுள்ளது, பாதுகாத்துள்ளது. எத்தனை மரங்கள் நடப்பட்டுள்ளன என்பதை விட அவை தொடர்ந்து வளர்வதுதான் முக்கியம் என்று சுவாமி பிரேம் குறிப்பிடுகிறார். பல்கலைக்கழக படிப்புக்கு பிறகு கல்வித்துறையில் வேலை செய்வதற்கு பதிலாக மரங்களை வளர்க்கும் பணியை அவர் தேர்ந்தெடுத்தார். மக்களை மரநட ஊக்குவிக்க ஸ்கூட்டரில் இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். தனது குறிப்புகளின்படி அவர் 540,000 கிலோமீட்டர் பயணம் செய்ததாக அவர் கூறுகிறார். அது பூமியை 13 முறைக்கு அதிகமாக சுற்றி வரும் தொலைவுக்கு சமமாகும். தற்போது மரங்களை நடுவதோடு அவை வளரும் மண்ணை பாதுகாப்பதிலும் அவர் கவனம் செலுத்துகிறார். இன்ஸ்டாகிராமில் அவரை 1.6 மில்லியனுக்கு அதிகமானோர் பின்தொடர்கிறார்கள். தொண்டு ஊழியர்களின் உதவியுடன் அவரது பணி தொடர்ந்து வருகிறது. பூமிக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க எத்தனை மரங்கள் தேவையோ அத்தனை மரங்களை நட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலையில் அமைந்துள்ள புனித தலமான கேதார்நாத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான வெறும் 5 மாதங்களில் 50.3 மெட்ரிக் டன் குப்பை சேகரிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 2023 32.58 மெட்ரிக் டன்னாகவும், 2024 26.1 மெட்ரிக் டன்னாகவும், 2025 21.4 மெட்ரிக் டன்னாகவும் இருந்த மொத்த குப்பையின் அளவை விட மிக அதிகமாக காணப்படுகிறது. திருக்கோவிலூர் அருகே விவசாய பயன்பாட்டுக்கு 15 நாட்களாக மின்சார விநியோகம் வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள்.
13: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள வடக்கு நெமிலி கிராமத்தில் சமீபத்தில் விவசாய பயன்பாட்டுக்கான 2 டிரான்ஸ்பார்மர்களில் 1 வெடித்து பழுதாகியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மின்வாரியத்தில் தொடர்ந்து புகார் தெரிவித்தும் இதுவரை மாற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மின்சாரமின்றி தவித்த விவசாயிகள் நாற்றுக்கட்டுகளுடன் திருக்கோவிலூர் திருவெண்ணை நல்லூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருக்கோவிலூர் போலீசார் சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். வடக்கு நெமிலி கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு வழங்கப்படும் மின்சாரத்தையும் 15 நாட்களாக முன்னறிவிப்பு இல்லாமல் அடிக்கடி நிறுத்தி வழங்குவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழகம் தற்போது மின் தட்டுப்பாடு மாநிலமாக மாறிவிட்டது என விமர்சித்துள்ளார்.
16: மின்வெட்டு உண்மையிலேயே எல்லா மக்களையும் பாதிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஒரு காலத்துல மின்மிகை மாநிலமா இருந்துச்சு நம்ம தமிழகம், ஆனா இன்னைக்கு மின் வெட்டு நிறைந்த மாநிலம். இன்னொரு பக்கம் கட்டண உயர்வு ஒரு பக்கம்.
13: தாவேக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு அனைத்து தரப்பு மக்களையும் பாதித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், 5 மாதங்களாகியும் இதுவரை எந்த புது பணிகளையும் இந்த அரசு துவங்கவில்லை என்றும் சாடினார்.
8: இனி இன்று சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 120,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 14,010 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 250 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ஐயாயிரத்தி 500 மீட்டர் உயரத்தில் 7 நிமிடங்கள் 20 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்த வெள்ளம் ஆகஸ்ட் 26 தேதி நேபாளத்தை உலுக்கியது. அங்கு பேரிடர். ஒரு மாதத்துக்கு பிறகும் பேரழிவின் பாதிப்பில் இருந்து நேபாளம் மீளுவதற்காக போராடுகிறது. இதுவரை 1,451 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 5,700 மேற்பட்ட

எழுப்ப 4.78 பில்லியன் டாலர் தேவைப்படுவதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மின்சார உற்பத்தி திறனும் 10 விழுக்காடு குறைந்துவிட்டது. பேரிடருக்கு காலை மாற்றமும் ஒரு காரணம் என்பதில் சந்தேகமில்லை என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். நீண்ட கால வெப்பம், பனிப்பாறைகள் சுருங்குவது, உறைந்த நிலம் உருகுவது, புவியியல் நிலையற்ற தன்மை ஆகியவை ஒன்று சேர்ந்து இந்த பேரிடருக்கு இட்டு சென்றதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் நிறுவனம் ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. உலகளவில் 2024 கடல் மட்டம் சுமார் 6 மில்லிமீட்டர் உயர்ந்திருக்கிறது. ஓராண்டில் அது ஆகப்பெரிய உயர்வு. கடல் மட்டம் உயர்வது மில்லியன் கணக்கான மக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. தாழ்வான தீவு நாடுகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகலாம் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவன தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவிக்கிறார். வெப்ப வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைக்கவும் கடல் மட்டம் உயர்வதால் பாதிக்கப்படும் நிலையில் உள்ள நாடுகளுக்கு கூடுதல் நிதி வழங்கும்படியும் தீர்மானம் வலியுறுத்துகிறது. மனித குலத்தின் எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிவேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை உலக நாடுகள் உடனடியாக வரைமுறைப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும் என்று அந்த துறையின் முன்னணி நிறுவன தலைவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஆனந்த்ரோபிக் நிறுவன CEO டேரியோ அமோடி, OpenAI நிறுவன தலைவர் சாம் அல்மென் உள்ளிட்டோர் பங்கு பெற்று பேசினார்கள். அப்போது அவர்கள் கூறுகையில், எதிர்காலம் AI தொழில்நுட்பத்தின் முழு கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடாமல் தடுக்க உலக நாடுகள் உடனே பாதுகாப்பு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். AI முறையாக நிர்வகிக்கப்படாவிட்டால் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே அது அச்சுறுத்தலாக மாறிவிடும். உயிரியல் ஆயுதங்களை தயாரிக்க இந்த தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க பொதுவான சர்வதேச பரிசோதனை முறைகளும் விதிமுறைகளும் அவசியம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். AI நிறுவன தலைவர்களின் எச்சரிக்கையை நிராகரிக்க முடியாது என்று குறிப்பிட்ட பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் எட் மிலிபாண்ட், பிரிட்டன் தலைமையேற்க உள்ள அடுத்த ஆண்டு G20 மாநாட்டின் முக்கிய வாதமாக AI தொழில்நுட்ப பாதுகாப்புக்கான சர்வதேச நெறிமுறைகள் கொண்டுவரப்படும் என்று குறிப்பிட்டார். அணுசக்தி யுகத்தின் தொடக்கத்தை போலவே தற்போதைய AI தொழில்நுட்பத்தையும் உலக சமூகம் கடும் நெறிமுறைகளுக்குள் கொண்டுவர வேண்டும் என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜின்னோயல் பரோட் வலியுறுத்தினார். அதே நேரம் இத்தகைய உலகளாவிய கட்டுப்பாடுகளுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சீனாவுடனான போட்டியில் முன்னிலை வகிக்க வேண்டியுள்ளதால் புதிய கட்டுப்பாடுகள் மூலம் AI தொழில்நுட்ப வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதை தன்னால் ஏற்க முடியாது என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்த கருத்தை வெள்ள மாளிகை அறிவியல் ஆலோசகர் மைக்கேல் கிராட்சியோஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் சீன தூதர் புகாங் குறிப்பிட்ட நாடுகள் தொழில்நுட்ப ஆதிக்கத்தை நிலநாட்டு நோக்கில் பிற நாடுகளை பிரித்தாலும் அணுகுமுறையை தவிர்த்து அனைவருக்கும் பொதுவான திறந்த நிலை ஓபன் சோர்ஸ் தொழில்நுட்ப முறையை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் வீடியோ பதிவின் மூலம் உரையாற்றினார். அமெரிக்காவின் நியூயோர்க் நகரத்தில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொது அவையின் 81வது கூட்டத்தொடரில் ஏராளமான நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றி உரையாற்றி வருகிறார்கள். இந்த கூட்டத்தொடரில் காசா மற்றும் பாலஸ்தீன விவகாரம் குறித்து பல்வேறு நாடுகளின் அதிபர்கள் தங்களின் உரையில் குறிப்பிட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்தில் பங்கேற்க பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் மற்றும் அவரது குழுவினருக்கு அமெரிக்க அரசு விசா வழங்க மறுப்பு தெரிவித்தது. இதனால் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட வீடியோ மூலம் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் நேற்று ஐக்கிய நாடுகள் அவையில் உரையாற்றினார். ஐக்கிய நாடுகள் அவையில் வீடியோ மூலம் ஒளிபரப்பான பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் உரையில், பாலஸ்தீன மக்கள் வரலாற்றிலே மிகவும் ஆபத்தான காலகட்டங்களில் ஒன்றை இப்போது எதிர்கொண்டு வருகிறார்கள். மேற்கு கரையில் தொடரும் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஆக்கிரமிப்பு மற்றும் காசாவில் நடைபெறும் போரால் பாலஸ்தீன மக்களின் அனைத்து அடிப்படை தேவைகளையும் இஸ்ரேல் குறிவைத்து தகர்த்துள்ளது. இன்னமும் எவ்வளவு காலம்தான் இஸ்ரேலுக்கு எதிராக சில நாடுகள் அமைதியை கடைபிடிப்பார்கள் அல்லது எங்கள் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை விநியோகம் செய்வார்கள்? காசாவிலும் மேற்கு கரையிலும் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய இழப்புகளை உலகம் கண்டுள்ளது. பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகம் இன்னமும் எதற்காக காத்திருக்கிறது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார்.
இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர இரண்டு நாடு தீர்வுகளை மேற்கொள்ள சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அத்துடன் நியூயார்க் ஐக்கிய நாடுகள் பொது அவையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் உரையாற்றினார்.

0: கூறியிருக்கிறார்.
1: முதலாவது விஷயம் என்னவென்றால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது நாட்டில் கடும் போட்டி நிறைந்த ஒரு தேர்தலை எதிர்கொண்டுள்ளார். எனவே ஐநா சபையின் மேடையில் அவர் உலக நாடுகளிடம் உரையாற்றுவது மட்டுமல்லாமல் இஸ்ரேலில் உள்ள தனது ஆதரவாளர்களிடமும் அதே அளவுக்கு உரையாற்றுவார் என்று நான் நினைக்கிறேன். அமெரிக்காவிற்கான இந்த பயணத்தின் போது அதிபர் டொனால்டு டிரம்பை அவர் சந்திக்க வாய்ப்பு இல்லை என்பது குறித்து இஸ்ரேலிய ஊடகங்கள் பெரிதாக கூறி வருகின்றன. இது இருவருக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள விரிசலையே சுட்டிக்காட்டு அவர்கள் கூறுகின்றனர். மறுபுறம் பாலத்தீன் அதிபர் மஹ்மூத் அப்பாஸை பொறுத்தவரை ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் செல்வதற்கான விசா கூட டிரம்ப் நிர்வாகத்தால் வழங்கப்படவில்லை. இதனால் அவர் காணொலி மூலமாகவே உரையாற்றவுள்ளார். காசாவில் தொடர்ந்து நிலவும் மிக மோசமான மனிதாபிமான சூழலை அவர் எடுத்துரைப்பார் என்றும் பாலத்தீன மக்களுக்கு அதிக அளவிலான சர்வதேச பாதுகாப்பு மற்றும் சர்வதேச நடவடிக்கைகளை அவர் வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கலாம்.
2: அமெரிக்க அதிபர் எங்களை பயங்கரவாதிகள் என்று கூறுகிறார். ஆனால் உண்மையில் நாங்கள்தான் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். நான் ஈரானை சேர்ந்தவன். அங்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் குண்டு வீசப்பட்டது. அந்த குழந்தைகளை பார்த்தீர்களா? அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் வீசப்பட்ட குண்டுகளுக்கு இரையாகி உயிரிழந்தனர். அவர்கள் அப்பாவிகள். ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தவரை ஒரு தரப்பினர் அந்த நீர்வழியை தடையின்றி பயன்படுத்தி பலனடைவதையும், அதே நேரத்தில் அந்த நீர்வழியை பயன்படுத்தி எங்கள் மீது ஆக்கிரமிப்பு மற்றும் பாதுகாப்பற்ற சூழலை திணிப்பதையும் ஏற்க முடியாது. எங்களின் சொந்த நீர்வழியை நாங்கள் பயன்படுத்துவதை தடுப்பதையும் அனுமதி முடியாது. எங்களுடைய சொந்த நீர்வழியை பயன்படுத்துவதற்கே தடை விதிக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த நீர்வழியை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கும் விதமாக ஏவுகணைகளையும் கொடிய ராணுவ தொழில்நுட்பங்களையும் தொடர்ந்து விநியோகித்து வருகின்றனர். இதற்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம்.
0: தொடர்ந்து, இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவுக்கு சவுதி அரேபியாவின் பொது பாதுகாப்புத்துறை அபாய எச்சரிக்கைகளை மீண்டும் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா நகரம் உட்பட செங்கடல் மாகாணமான ஜான்பூ, தயிப், ஜெட்டா மற்றும் தபுக் ஆகிய பகுதிகளுக்கு அந்த நாட்டு உள்துறை அமைச்சகத்தின் பொது பாதுகாப்புத்துறை நேற்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதில் வழக்கமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு மட்டுமே விடுக்கப்படும் இந்த எச்சரிக்கைகளால் அந்த நாட்டில் பரபரப்பான சூழல் நிலவிய நிலையில் சில நிமிடங்களில் அந்த எச்சரிக்கைகள் திரும்ப பெறப்பட்டன. ஜமனில் ஹவுதி கிளர்ச்சி படைகளுக்கும் சவுதி அரசின் ஆதரவை பெற்ற அரசு படைகளுக்கும் இடையே கடந்த சில வாரங்களாக மோதல்கள் நடைபெற்று வருவதால் சவுதி அரேபியாவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கு விதிக்கப்பட்ட 50 மில்லியன் ரிங்கிட், அதாவது 12.26 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதத்தை செலுத்த உதவ பொதுமக்களிடம் நிதி திரட்டப்படுகிறது. தற்போது சிறையில் இருக்கும் நஜீப் வீட்டு காவலுக்கு மாற அந்த தொகையை செலுத்த வேண்டும். தமது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் அந்த தொகையை செலுத்த முடியாது என்று நஜீப் கூறியிருக்கிறார். அதையடுத்து அவரது அம்னோ கட்சி இணைய நிதி திரட்டை தொடக்கியிருக்கிறது. சென்ற வெள்ளிக்கிழமை அது துவக்கப்பட்டது. இதுவரை சுமார் 1 மில்லியன் ரிங்கிட் நிதி திரட்டப்பட்டுள்ளது. ஆனாலும் நிதி திரட்டு மக்களின் குறைகூறலுக்கு ஆளாகி இருக்கிறது. சிலர் ஒரு காசு வழங்கியதை சமூக ஊடகத்தில் பாய்ந்தார்கள். நஜீப்புக்கு ஏன் பணம் வழங்க வேண்டும்? அவரது மனைவி ரோஸ்மாவின் ஒரு கைப்பை மலேசியர்கள் வாழும் வீட்டின் விலையை விட அதிகம் என்று ஒருவர் தெரிவித்தார். இன்னும் சிலர் தங்களுக்கு நன்கொடை வழங்குமாறு கேட்டு கிண்டல் செய்துள்ளார்கள். நன்கொடை வழங்கியோருக்கு ரோஸ்மா நன்றி தெரிவித்துக் கொண்டார். மலேசியர்களிடமிருந்து மட்டுமன்றி புருணை, சிங்கப்பூர், இத்தாலி, கனடா ஆகிய நாடுகளிலிருந்தும் நன்கொடை வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். கஜாங் சிறையில் இருக்கும் நஜீப்பின் தண்டனை காலம் 2028 ஆகஸ்ட் 23 நிறைவுக்கு வருகிறது. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு போர் இந்திய பெருங்கடல் வரை விரிவடையலாம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் உச்சத்தலைவர் முஜ்தபா குமேனியின் ஆலோசகர் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். தற்போது பாரசீக வளைகுடா ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து செங்கடல் வரை மோதல் பரவியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். போர் தொடர்ந்தால் அது இந்திய பெருங்கடலுக்கும் அதற்கு அப்பாலும் விரிவடைய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய பெருங்கடலில் ஈரானிலிருந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் டியோகோ கார்சியாவில் அமெரிக்க பிரிட்டிஷ் ராணுவ தளம் உள்ளது. ஈரானிய அதிகாரிகள் போர் மேலும் விரிவடையலாம் என்று ஏற்கனவே எச்சரித்திருந்தாலும் உச்சத்தலைவரின் ஆலோசகர் ஒருவர் இந்திய பெருங்கடலை நேரடியாக குறிப்பிடுவது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக கோர்முஸ் நீரிணியை ஈரான் முடக்கியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானும் அமெரிக்காவும் இந்த வாரம் நியூயோர்க்கில் பேச்சுக்களை நடத்தியுள்ளன. தனது பொருளியலை பாதிக்கும் தடைகளை நீக்குவது, வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை நிபந்தனையின்றி விடுவிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்திருக்கிறது. எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 2 விழுக்காடு கூடி பீப்பாய்க்கு $105.40 ஆனது. அமெரிக்கா கச்சா எண்ணெய் விலை 1.9 விழுக்காடு அதிகரித்து பீப்பாய்க்கு சுமார் $93 பதிவாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை. போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பதிலும் உடன்பாடு இல்லை. நிச்சயமற்ற சூழல் எண்ணெய் விலை தொடர்ந்து ஏறி வருகிறது. அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுக்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபரின் அதிகாரத்துவ அமெரிக்க பயணத்தையொட்டி அது பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சீன அதிபருக்கு அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுக்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபரின் அதிகாரத்துவ அமெரிக்க பயணத்தையொட்டி அது பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சீன அதிபரின் வருகைக்கு நல்ல வரவேற்பை அமெரிக்கா அளித்துள்ளது.
3: President Xi, I'm delighted to welcome you to the beautiful White House. Such a great honor.
4: அமெரிக்கா வந்தடைந்த பிறகு அரசு ஊடகங்களில் வெளியான கருத்துக்களில் தனது நாடும் அமெரிக்காவும் போட்டியாளர்களாக இல்லாமல் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று சீன அதிபர் வலியுறுத்தினார். இரு நாடுகளின் நலன்களும் ஆழமாக பிணைந்துள்ளதாகவும் அவை ஒத்துழைப்புடனும் அதே சமயம் வரம்புக்குட்பட்ட போட்டியுடனும் செயல்பட வேண்டும் என்றும் அதிபர் ஷி ஜின்பிங் கூறினார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த பயணத்தின் போது வர்த்தகம், தைவான் மற்றும் ஈரான் விவகாரங்கள் குறித்து சிக்கலான விஷயங்கள் குறித்த முக்கிய விவாதங்கள் இடம்பெறக்கூடும். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிப்போம் என்றும் இந்த துறையில் இன்று எடுக்கும் முடிவுகள் எதிர்வரக்கூடிய பல 10 ஆண்டுகளில் அமைதி மற்றும் செழுமையை மேம்படுத்தும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார்.
5: அமெரிக்கா சீனா இடையிலான பேச்சுவார்த்தையில் செயற்கை நுண்ணறிவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். உதாரணமாக, செயற்கை நுண்ணறிவில் ஏதேனும் பெரிய பாதிப்பு அல்லது நெருக்கடி ஏற்பட்டால் இரு நாடுகளும் உடனடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் பனிப்போர் காலத்தில் இருந்ததைப் போன்ற அவசர தொலைபேசி இணைப்பை ஏற்படுத்தலாம் என்ற யோசனையை சீனா முன்வைத்துள்ளது. இந்த யோசனைக்கு அமெரிக்க அரசும் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் இந்த தொழில்துறையின் சாம்பியனாக இருக்க வேண்டும் என்றும் இந்த துறையில் அமெரிக்கா முன்னணியில் இருக்க வேண்டும் என்பதே டிரம்பின் விருப்பம். செயற்கை நுண்ணறிவுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது அமெரிக்க நிறுவனங்களின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் என்றும் அவர் கருதுகிறார். ஆனால் செயற்கை நுண்ணறிவால் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் சீனாவுடன் உடனடியாக தொடர்பு கொள்வதற்கான இத்தகைய ஏற்பாட்டை ஏன் உருவாக்கக்கூடாது என்ற கருத்தும் இருப்பதால் இந்த விவகாரம் இரு தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடும். இவை அனைத்தும் ஈரான் மீதான போர், இரு நாடுகளின் சந்தைகளில் பரஸ்பர அணுகலை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பே எழுந்துள்ளன.
0: இதே நேரத்தில் அமெரிக்க சீன வர்த்தக பேச்சு வரும் நவம்பர் 10ஆம் தேதி காலாவதியாக இருந்தது. அது அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பேசன்ட் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் சிறு வணிகங்கள் முதல் மிகப்பெரிய வணிகங்கள் வரை அனைத்து அமெரிக்க நிறுவனங்களும் சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட பெரும் சுங்கவரி காரணமாக அதிகரித்த விலை தொடர்பில் போராடி வருகின்றன.
6: சன்வின் மளிகை ஆசிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் இடமாகும். அவற்றில் பெரும்பாலானவை சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஜாஸ்மின் பாய் அதன் மேலாளராக பணிபுரிகிறார்.
7: வாடிக்கையாளர் விலையின் மிகவும் அதிகமாக இருக்கிறது என கேட்கிறார்கள். அது அவ்வாறுதான் உள்ளது என நான் கூறுகிறேன்.
6: பெரிய மற்றும் சிறிய என அனைத்து வகையான நிறுவனங்களும் சமாளிக்க வேண்டிய ஒரு சிக்கலுடன் அவரது கடை போராடி வருகிறது.
7: அவர்கள் விலையை உயர்த்தினர், வரிகளை உயர்த்தினர், நானும் விலை உயர்த்த வேண்டும், எனக்கு வேறு வழி இல்லை.
6: பரஸ்பரம் பதிலடியாக உயர்த்தப்பட்ட வரி விதிப்புகள் ஒரு கொடுங்கனவாக மாறின.
7: எங்களிடம் மிகவும் பிரபலமான சீன ஆயிஸ்டர் சோயா சாஸ் உள்ளது. முன்பு $2.99 விற்கப்பட்ட அவற்றின் விலை தற்போது ஒவ்வொரு பாட்டிலுக்கும் $6 உள்ளன. கிட்டத்தட்ட 60% உயர்வு. மிக அதிகம்தான்.
6: வரி விதிப்புகள் தான் காரணமா?
7: ஆம், வரி விதிப்புகள் தான் காரணம்.
6: ஷீ ஜின்பிங் அமெரிக்கா வந்துள்ள நிலையில் அமெரிக்க கருவூலத்துறை செயலர் பெசன் ஃபாக் நியூஸிடம் கூறுகையில், அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக தற்காலிக ஒப்பந்தம் நவம்பரில் முடிவடைய இருந்த நிலையில் அது ஜனவரி வரை நீட்டிக்கப்படும் என்று தெரிவித்தார். இது சிறு வணிகங்களுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் ஒரு சேர நிம்மதியை அளிக்கும். ஆனால் அமெரிக்கா சீனா வர்த்தக உறவு தொடர்ந்து இவ்வாறு பாதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கும் வரை அனைத்து இறக்குமதியாளர்களும் எதிர்பாராத கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் அபாயத்தை தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்.
0: தொடர்ந்து இத்தாலியின் நேபல்ஸ் நகரில் உள்ள வீட்டில் அதிர்ச்சிகரமான வகையில் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 3.2 மில்லியன் யூரோ மதிப்பிலான பணம் வீட்டின் சுவர்கள், தரைகள், அறைகலன்களுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. அது தவிர 11 சொகுசு ரொலெக்ஸ் கைகடிகாரங்கள், ஆயுதங்கள், போதைப் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பாகங்கள் முதலியவையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இத்தாலியின் மாஃபியா எனப்படும் குண்டர் கும்பல்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் இவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அதிகம் அஞ்சப்படும் எஞ்சலினா கும்பலை முடக்க வீட்டில் சோதனை செய்யப்பட்டது. 34 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல மாதங்களாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தலைமையில் மறைமுக நடவடிக்கை நடத்தப்பட்டு வந்தது. கும்பல் உறுப்பினர்கள் சிலருடைய கைத்தொலைபேசிகளில் ஒட்டு கேட்கும் கருவிகளை அதிகாரிகள் பொருத்தியிருந்தார்கள். அதன் வழி மறைத்து வைக்கப்பட்டிருந்த பணத்தை பற்றி தெரிய வந்தது. நேபல்ஸின் கைவானோ நகராட்சியை எஞ்சலினோ கும்பல் ஆட்டி படைத்து வந்தது. கும்பலின் பிடியிலிருந்து கைவானாவை விடுவிக்க சென்ற ஆண்டு நகராட்சி நீதித்துறை நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குண்டர் கும்பல்கள் புரிந்த குற்றங்களால் பாதிக்கப்பட்டோருக்கு நன்கொடையாக வழங்கப்பட இருக்கிறது. அமெரிக்க அதிகாரிகள் சிரியாவிடமிருந்து களவாடப்பட்ட 36 தொல்பொருட்களை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். அவற்றின் மொத்த மதிப்பு $5 மில்லியன் மேல். நியூயோர்க்கின் மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட் அருங்காட்சியகம் கலைப்பொருட்களை சேகரிப்போரிடமிருந்து அந்த பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறது. பொருட்களில் ஒன்று பமிரா நகரிலிருந்து எடுக்கப்பட்ட பாறை. அந்த நகர் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. IS பயங்கரவாத அமைப்பு அந்த தலத்தை அழிப்பதற்கு முன் பாறை எடுக்கப்பட்டிருக்கிறது. 450 கிலோகிராம் சுண்ணாம்பு பாறையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்கா களவாடப்பட்ட பல கலைப்பொருட்களை நாடுகளுக்கு திரும்ப கொடுத்து வருகிறது. சீனா, கிரீஸ், இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு பொருட்கள் சென்று சேர்ந்துள்ளன. பிரேசிலில் காரை தூக்கும் அளவு கடும் புயல் ஏற்பட்டிருக்கிறது. காரொன்று புயல் காற்றால் தூக்கப்படும் காட்சி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவத்தின் காணொளி இணையத்தில் பரவுகிறது. சம்பவம் திங்கட்கிழமை நடந்தது. வெள்ள நிற காரொன்று நிறுத்தப்பட்டிருந்தது. பலத்த காற்று வீச தொடங்கிய போது வெள்ளை கார் தூக்கப்பட்டது. சில நொடிகளில் அந்த கார் பக்கத்தில் இருந்த மற்றொரு காரின் மீது விழுந்தது. காணொளியை கண்ட இணையவாசிகள் பலர் கவலை தெரிவித்தார்கள். பிரேசிலில் புயலால் ஏற்படும் சேதத்தை எண்ணி வேதனை அடைவதாக அவர்கள் பதிவிட்டார்கள். பிரேசிலின் வானிலை பிரேசிலின் தென்பகுதிகளை கடும் புயல் ஆட்டி படைக்கிறது. குறைந்தது 4 பேரை காணவில்லை. 7 லட்சத்துக்கு அதிகமானோர் மின்சாரத்தை இழந்து தவிப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மணிக்கு 115 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. 15 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது. பெரிய நகரங்கள் உச்ச விழிப்பு நிலையில் இருக்கின்றன. எல்நினோ காரணமாக நிலைமை மேலும் மோசமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடரில் லீட்ஸில் நேற்று நடைபெற்ற 2வது போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. இந்திய வீரர் வீராங்கனைகளான மசேட்டிரா புவம்மா, விஷால் தென்னரசு, ராம்ராஜ் வைத்தியா, தெகினால் மனு ஆகியோர் சிறப்பான வியட்நாம் அணியை விட சிறப்பான பங்களிப்பை அளித்ததை தொடர்ந்து பதக்கம் கிடைத்திருக்கிறது. வயது 11, தொடக்கப்பள்ளி மாணவர், ஆனால் தம்மை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வயதான போட்டியாளர்களையும் வீழ்த்தி ஆசிய விளையாட்டுகளில் அவர் அசத்தி வருகிறார். அவர்தான் ஜுக்கி குரிகாரா, ஜப்பானைச் சேர்ந்த இஸ்போர்ட்ஸ் வீரர். இந்த முறை ஆசிய விளையாட்டுகளில் பங்கேற்கும் ஆக இளைய வீரர். ஆசிய விளையாட்டு வரலாற்றில் ஜப்பான் சார்பில் களமிறங்கிய ஆக இளைய வீரரும் அவர்தான். புயோ புயோ சாம்பியன்ஸ் என்ற புதிர் விளையாட்டில் குறிகாரா போட்டியெடுக்கிறார். திரையில் தோன்றும் வெவ்வேறு நிற குமிழ்களை ஒரே வரிசையில் சேர்த்து வடிக்க செய்து அகற்ற வேண்டும். நகோயாவில் நேற்று நடந்த போட்டியில் குறிகாரா எதிர்கொண்ட நால்வரையும் தோற்கடித்து ஏ பிரிவில் முதலிடம் பிடித்தார். தமது கடைசி போட்டியில் ஹாங்காங்கின் 28 வயது யூவிங் லிம்மை வீழ்த்தினார். குறிகாராவின் ஆட்டத்தை இணையத்தில் பார்த்த ஜப்பானிய ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளார்கள். அவரை தடுக்க முடியாது, வெற்றி மேல் வெற்றிதான் என்று ஜப்பானியர்கள் தெரிவிக்கிறார்கள். போட்டிகளுக்கு தயாராக விலாங்கு மீன் சாப்பிடுவதாக கூறும் குறிகாரா சனிக்கிழமை தங்கப்பதக்கத்துக்காக, அதாவது நாளை, களமிறங்குகிறார். தங்கம் வென்றால் இன்னொரு வரலாற்று சாதனை காத்திருக்கிறது. ஜப்பானில் கபடி விளையாட்டுக்கு புதிய ரசிகர்களையும் வீரர்களையும் அந்த விளையாட்டு உருவாக்கியுள்ளது. தெற்காசிய கிராமங்களில் தோன்றியதாக கருதப்படும் கபடியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்துகிறது. இப்போது ஜப்பானிலும் இந்த விளையாட்டு மெதுவாக பிரபலம் அடைகிறது. அதற்கு முக்கிய காரணம் பேர்னிங் கபாடி என்ற மங்கா கொமிக். ஜப்பானிய கபடி வீரர்களில் 80 விழுக்காட்டுக்கு அதிகமானோர் அதன் மூலம் விளையாட்டுக்கு அறிமுகமானதாக அணித்தலைவர் கூறுகிறார். கபடியில் 7 பேர் கொண்ட 2 அணிகள் மோதுகின்றன. எதிரணியின் பகுதிக்குள் செல்லும் வீரர் அங்குள்ள ஒருவரை தொட்டுவிட்டு பாதுகாப்பாக தமது பகுதிக்கு திரும்ப வேண்டும். அப்போது ஒரே மூச்சில் இருப்பதை நிரூபிக்க கபடி கபடி என்று தொடர்ந்து சொல்ல வேண்டும். ஜப்பானியவர்கள் முழுநேர தொழில்முறை வீரர்கள் அல்ல, ஆசிரியர்கள், உணவுத்துறை ஊழியர்கள் என்று பல்வேறு வேலைகளை செய்து கொண்டே கபடி விளையாடுகிறார்கள். ஜப்பானில் கபடி அமைப்பு 1981 தொடங்கப்பட்டது. 2010 ஆசிய விளையாட்டுகளில் ஆண்கள் அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இந்த முறை சொந்த மண்ணில் பதக்கம் வென்றால் அது மேலும் பல வீரர்களையும் ஆதரவாளர்களையும் கபடியின் பக்கம் ஈர்க்கும் என்று வீரர்கள் நம்புகிறார்கள். ஒருநாள் இந்தியா ஈரான் போன்ற கபடி வல்லரசுகளையும் தங்களால் வீழ்த்த முடியும் என்று ஜப்பான் நம்புகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் ஆடவர் மகளிர் அணிகள் நேற்று தங்கள் ஆட்டத்தை சமநிலை செய்தன. ஆடவர் அணி 2-2 என்று அஜர்பைஜானுடனும் மகளிர் அணி அதே கணக்கில் கஜகஸ்தானுடனும் சமநிலை செய்தது. போட்டியில் 2 அணிகளுமே சமநிலை செய்தது இது 1வது முறையாகும். நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீரங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375 ரூபா 18%, இந்திய பெறுமதியில் 109 ரூபா 10%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329 ரூபா 96%, இந்திய பெறுமதியில் 95 ரூபா 94%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398 ரூபா 5%, இந்திய பெறுமதியில் 115 ரூபா 70%, ஒரு அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435 ரூபா 97%, இந்திய பெறுமதியில் 126 ரூபா 74%, ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 233 ரூபா 23%, இந்திய பெறுமதியில் 67 ரூபா 80%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவோண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle.
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Garlagones, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris, La Chapelle. Tordre, Tolibisi, Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
2: நேரம் சரியாக 3:25 மைக்கராட்சியத்தில் 2:25.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:23. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டார்கள் அந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் வைபர் ஊடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ அதனை தொடர்ந்து ரெண்டு லேண்ட்போன் ஊடாகவும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். ராஜகோபால் நலமா இருக்கிறீங்களா? ராஜகோபால் நாங்களும் நல்ல சௌகரியமா உற்சாகமாக கூட கூட்டாளி காண கிடைக்கல, கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்கள் விருப்பம் போய் ஆளை காணையில்
1: லைனும் கிடைக்கத்தானே வேணும், மற்றது நேரங்களும் கிடைக்க வேணும், எல்லாம் அப்படித்தானே. அப்படி எல்லாம் ஒரு அரும் பொட்டு சொல்றது, எல்லாம் அப்படி மட்டு மட்டா இருக்கிறதால நேரம் கிடைக்கிற நேரம் லைன் கிடைக்காது.
0: உண்மைதான்,
1: அந்த விஷயம் மாதிரி தான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு இப்பதான் உங்களோட குரல் கேட்கிறேன்.
0: நான் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம்.
1: மனதால விரும்புறது என்னடா சுகமா இருக்கோம் நாங்கள், நான் சரி நீங்க சரி எல்லாரும் நாங்க சுகமா இருந்துட்டு எங்களுக்கு கஷ்டம் இல்ல தான். இனி நாங்கள் ஒரு இல்லையே கடந்து நிக்கிறாக்கள், இனி வருங்காலங்களில் பாடிய வந்து பி வி சீனிவாசன், பாணிகே ராமம். ஆனா முதல் வரி எனக்கு நான் நினைச்சு வச்சிருந்தேன், மனதில வச்சுருந்தேன் ராஜா, மறதி தானே இப்ப மனதில இப்ப ஒரு கிழமைக்கு முதல் கேட்டும் மனதில வச்சிருந்தேன். அப்ப அதை எழுதி வச்சிருக்கலாம், நான் அதை மறந்துட்டேன். ஒரு சின்ன பேர் தான் பார்வை பார்த்தால் போதுமோ, பார்வை ஒன்று போதுமோ, என்ன உண்ட மாதிரி ராஜா. ஆனா பி வி சீனிவாசன் பாணிஜெயராமன் படிச்சிருக்கலாம், பாணிஜெயராம் பி வி சீனிவாஸ் படிச்சிருக்கிறது சரியான குறைவு
0: தானே,
1: சரியான குறைவு. அந்த பாட்டு
0: கதாநாயனுக்கு அவர் சந்தர்ப்பம் இல்ல, அப்படி இருந்தாலும் ஜெமினி
1: தாஜ்மஹால் விடத்துல சொட்ட சொட்ட நினை, இது தாஜ்மஹால் குடை உண்டு தருவாயா, ரவுமண்ட இசை போல இருக்குது. ஓ அது எங்கட மனோஜ்குமார் நடிப்பு தானே, பாரதி ராஜா அந்த மகன்,
0: அந்த பிள்ளை பிள்ளை தாப்பன் டைரக்டரா அல்லது யாரு படத்தை டைரக்ட் பண்றா என்ன தெரியாது.
1: நான் நினைக்கல தான் போல இருக்கு, நான் பிடிக்கும் எனக்கும் ஞாபகம் இல்ல.
0: பாரதி ராஜா தான், மணிவண்ணன் வந்து மிக சிறந்த ஒரு கதவசன கர்த்தாவும் ஒரு நல்ல என்ன சொல்றது அந்த படத்தை அப்படியா கொண்டு போவார்.
1: நடிக்கிற
0: அந்த படம் நேரம் செலுத்தல
1: குரல் அமையலையே அவருக்கு. இப்ப நான் அப்படிதான் மனதுக்குள்ள அண்டைக்காரோட சொன்னேன், என்னடா இப்ப எம்ஜிஆர்ன்ற குரல் அமையாம இருந்தாலும் கூட அது எம்ஜிஆருக்காக படம்
0: பாக்குறதுக்கு எத்தனை கோடி சனம்,
1: அது லட்சக்கணக்கு கோடி எம்ஜிஆருக்கு அவருடைய குரலுக்கு. இது வந்து இவருடைய குரல் சரியில்லாம
0: வாத்தியார் வந்துட்டா அடி திட்ட இறங்க சும்மா யாழ்ப்பாணத்துல நினைச்சு பாக்கல என்ன
1: விசில முதல் வந்து அந்த முகம் பந்தா சும்மா கலரில் இருக்கும் சேக்கிங்களா, அதுல இருந்தாலும் விழும்பு ரெண்டு தானே விசில் அடிக்கிறது.
0: இன்றைக்கு விஜயின் ஆட்சி வந்து 4 மாதம் ஆச்சு, அங்க தலைகளா நிக்குது தமிழ்நாடு.
1: ஓ
0: புண்ணிய பூமியா இல்ல, ஆனால் அப்படி இருந்தும் அந்த ரெண்டு இடைத்தேர்தலும் தாபை கதம் பெறும். அவங்கட கட்சியில இருந்து அண்ணாதிமுக கட்சியில இருந்து 30 கோடி பணத்தை வாங்கி கொண்டு தாவைக்கால போய் பிறகு திரும்ப வந்து தாவைக்கால கேட்கிறாங்களா அவங்களே. மக்கள் வர வேண்டாம் நீங்கள் இந்த வளவு பக்கம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டி மண் அள்ளி வாரி திட்டி அங்க தெரிந்த தமிழ்நாடு அப்படி இருந்து உண்டாகி விஜயனிடம் எலெக்ஷனுக்கு வந்து 4 முறை எலெக்ஷனுக்கு பேசுறது போறேன் அந்த 2 தொகுதிக்கு. அதுக்கு 4000 போலீஸும் ரோட்டு முழுக காவலன்னா என்ன ஐயோ கடவுளே தமிழ்நாடு இந்த என்ன ஒரு குழந்தை புள்ளி என்ன சொல்லுவார் சிறுபுள்ள வேளாண்மை விளங்கி மூடு வந்து செய்யறாதுன்னு சொல்றப்பள் தலைகளாக போய் கொண்டிருக்கு. என்னத்தை கேட்டாலும் அந்த நிகழ்ச்சியின் செய்திகளை கேட்டாலும் அப்படித்தான் இருக்கு. அந்த லண்டனுக்கு இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒரு பத்திரனுக்கு லண்டனில் போய் கைச்சாத்திட போறான். அப்போ அங்கேயே காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை காஜானால காசு இல்லை காசு இல்லைன்னு கத்துறார். அது மாதிரி இந்த சினிமா பைத்தியம் தானே தமிழகம் போட்டு வர வச்சு சிலசுகளும் ஒன்றும் விளங்குது இல்லை அதில் விளங்குது இல்லை பாவங்கள்
1: கடவுளாலே
0: கொடுக்கப்பட்ட உண்டு வடிவு நிறம் வடிவு அப்படி அழகப்படி திரையில பார்த்தாலே ஆள சிங்கன் சண்டை பிடிச்சாருன்றா சிங்கன் டூப் இல்லாம அவரோட அடிபடுறதுக்கு நிக்கிற நம்பியார் என்ன ஆர்எஸ் வீர ஆர்எஸ் மனோகர் என்ன ஜஸ்டின் என்ன அப்படி ஒரு பெரிய ஒரு தலையெல்லாம் நிக்கும் அடிபட வீரப்பா அடுத்தது இது என்னடா பாண்டு பார்த்தா ஐயோ கடவுளே என்ன வாழ்க்கையப்பா. சரி நன்றி உங்களுக்கு நான் சொட்டு சொட்டு தான் 10 நிமிஷம் பாட்டு கேளுங்க.
1: ஓ நன்றி ராஜா ஓடுங்க.
0: நன்றி
1: நன்றி நன்றி.

0: ராஜ்கோபால் அவருடைய பாடலை தருவதற்கு முதல் எங்களுடைய அமெரிக்கா மூர்த்திகள் மும்மூர்த்திகள் ஒரு மூர்த்தி வந்திருக்கிறார். வணக்கம் ராஜா, நல்லா இருக்கிறீங்களா ராஜா? நான் முட்டை கோபி குடிச்சிங்களா அல்லது ஓரஞ்சு கோபி குடிச்சிங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: நல்ல சம்சாரம் வாய்ப்பதற்கு அந்த பாடல்.
0: நல்ல சம்சாரம் வாய்ப்பதற்கு நன்றி. பாவத்தோட பாடல். உடன் பிறப்பிலையா, உடன் பிறப்பா அல்லது
1: நன்றி.
0: அவர் அமெரிக்க ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார் இப்பொழுது ராஜகோபாலுடைய பாடல்.

ஒலித்த பாடலை ராஜ்கோபால் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அவருக்கு அவருடைய பாடலும் ஒளிபரப்ப வேண்டும். இணைந்திருக்கும் அன்புறவை வணக்கம். வணக்கம். சரி, அவர் போனது நல்லது. இப்பொழுது எங்களுடைய அமெரிக்க ராஜாவுடைய பாடல் வானலையில் மலர்கின்றது. நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு

0: எஸ் பி பாலா ஜானகி இணைந்து பாடிய வாலியவர்களுடைய கவிதை வரிக்கு பாடியிருந்தார்கள் இளையராஜா. அவனுடைய இசை இந்த நேரத்தில் மேரி மெக்டலின் அவர்கள் பைபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா மேரி?
1: நாங்களும்
0: உங்களை பாடி நலமாக இருக்கின்றோம் மேரி. என்ன பாடல் மேரி?
1: பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே.
0: என் அம்மாளாஜி ஒரு சூப்பர் பாடுன்னு கேக்குறீங்களே, என்ன இருந்தா போல இப்படி ஒரு பாடல் பழனிபாரதி அவர்களுடைய கவிதை வரி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக வருகின்றது.
1: என்ன
0: பாலசுப்ரமணியம், என்ன பாலசுப்ரமணியம்
1: எனக்கு
0: தெரியாது. நானும் ஒரு என்ன ஒரு முட்டாள, நீங்க என்ன இப்படி இப்படி சொல்லாங்க பாலசுப்ரமணியம். அவர் நாலாம் நம்பர் காரன், இன்றைக்கு 26ஆம் தேதி 8ஆம் நம்பர். அவர் கொரோனாவால் உயிரிழந்த நாள் 6வது உயிரிழந்த நாள். நன்றி வா. இனி பாருங்க போய் பாலாவை பற்றி உங்களோட பாடல் வருகின்றது கேட்டு மாலங்கள். நன்றி சௌதரி.

நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து பழனி பாரதி அவர்களுடைய கவிதை வரி. பாலாவுடைய இனிமையான குரலில் பாடல். ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்றல்ல நாலல்ல 40,000 பாடல், 19 மொழிகளில். தெய்வமே, யாரால முடியும்?

மறைந்தாலும் மக்கள் மனங்களில் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாடுநிலா வாழ்வின் 6வது ஆண்டு நினைவு தினம். திங்கட்கிழமை அவருடைய நினைவு தினத்தை நாங்கள் வானொலிக்கு எடுத்து வருகின்றோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். மும்மூர்த்திகள் அமெரிக்க ராஜா, சிங்கப்பூர் மூர்த்தி, பாரிஸ் அருள்,

3:47 ஐக்கியராஜ்யத்தில் 2:47 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம்.

0: இந்த வழியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா, நலமா இருக்கீங்களா? இந்த கோடான கோடை மழை பெஞ்சாலும் நீங்க விடாம ஆடிங்களுங்க. ஏன் விட மாட்டேங்க? உங்களுக்கு என்ன விட்டா
1: என்ன?
0: அப்படியே என்ன விட்டா என்ன?
1: எனக்கு
0: தெரியும் தானே நடிப்பு.
1: என்ன
0: பாட்டு
1: கேக்குறீங்க?
0: கூட இருக்கிறோம். என்ன பாடல
1: கேக்குறீங்க?
0: என்னமா அவரை கேட்டுதானே வந்தது? அவரை கேட்டுதான் வந்து அதாவது பாட்டு கேக்குறீங்களா? பாலா அண்ணா குரல். சரி, அப்ப உங்களுக்காக தருகின்றோம். கேட்டு
1: மாலுங்க.
0: திங்கக்கிழமை இருக்கு, மறந்துடாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சின்ன கோயில் சித்ரா, மன்னிக்கவும் சித்ரா. நன்றி. வைரமுத்தர் அவர்களுடைய வண்ண வரிகளுக்கு குரல் கொடுத்துகின்றார் பாலா.
2: Love is gamble with tears of pain in life.
0: மறந்து போய் திறந்து விட்டுட்டேன்னு ஒருவர் வந்துட்டாரே.

0: ஒலித்த பாடலே சித்ரா பவன் அவர்கள் நோர்வையில் இருந்து விரும்பிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மதனி மோகன் அவர்கள் வந்திருக்கின்றார். சும்மா ஒரு லைனை விட்டாலே வந்து பூந்துருவார்கள். அந்த வகையில் மதனி மோகனுக்கு நலமா இருக்கிறீங்களா மதனி?
1: என்ன
0: பாடல் கேக்குறீங்க?
1: நன்றி என்ன நம்பி நீங்கள் நிலமா இருக்கிறது. நான் அந்த இப்போ ஒரே பிரச்சனை தானே இந்த அக்காதங்கையும் ஒரு காலத்துல நல்ல கலக்கல் இளைஞர்கள் சினிமா அதுல இப்போ ஒரு கலக்கல் கலக்கி கொண்டு
0: நாற்பது கோடியே தூக்கிட்டாவா அம்பிகா? குடும்பம் கூட்டு குடும்பத்தில் இருந்த சிவாஜியின் சாந்தியின் சொத்துக்களை எல்லாம் பறிச்சு அவங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துட்டு இப்ப பணம் தானம்மா எல்லாம் வாழ்க்கை பணம். அப்ப எங்கட காலத்துல இருந்த ஒரு மாற்றம் எல்லாம் இப்ப மாறிக்கொண்டே போகுது. ஜெனரேஷன் எல்லாம் புது மாற்றம் புது இது அந்த எல்லாமே மாறிக்கொண்டே போகுது. காலமும் மாறிக்கொண்டு போகுது. ஆகவே நான் கதைச்சு கொண்டிருந்தா நல்லா கதைப்பேன். உங்களுக்கான பாடல்
1: போடுங்க. நன்றி.

என்று சிறப்பிட்ட ராஜகோபால் ஜெர்மனியிலிருந்து, ராஜா அமெரிக்காவிலிருந்து, மேரி மெக்டலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயிலிருந்து, வதனி மோகன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, இந்த 5 6 பேருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். நடை

வணக்கம் நேர்களே, நேரம் சரியாக 4:01 ஐக்கியராஜ்யத்தில் 3:01 மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி காஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 12 நாட்கள் அக்னிசை வழியில் உண்ணா நோன்பிருந்து தன்னுயிரை தியாகம் செய்த தியாக தீபன் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் அடையாள உணவு தவிப்பு போராட்டம் இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. சிறிலிய சவிய அமைப்புக்கு தனியார் வங்கியொன்றினால் வழங்கப்பட்ட 10 மில்லியன் ரூபாய் தொடர்பான விசாரணைகளுக்கமைய வியாழக்கிழமை நேற்று நீதி குற்றப்புலனவு பிரிவினால் முன்னிலையாக தவறிய ஷிராந்தி ராஜபக்ச தான் வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருவதனால் வாக்குமூலம் அளிப்பதற்கு மற்றொரு தேதியை குறிப்பிடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள அனுஜன் சிவராஜாவின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியா மாவட்ட தமிழ் முஸ்லிம் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா கந்தசுவாமி கோவில் முட்டலில் இருந்து ஆரம்பமான பேரணி பஜார் வீதி வழியாக தர்மலிங்கம் வீதியை சென்றடைந்தது. பின் குறவப்புத்தான வீதி ஊடாக நகரப்பள்ளியால் வரை சென்று நிறைவு பெற்று முடிந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர்பட்டி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வீரணைக்கால் விவசாய அமைப்புக்கு சொந்தமான சுமார் 560 ஏக்கர் காணியை வன ஒதுக்கமாக பிரணப்படுத்துவதற்கு வன பாதுகாப்பு திணைக்களம் முன்மொழிந்துள்ளது. அமைச்சரவை உபகுழுவுக்கின் அறிக்கைக்கு அமைவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வனவளத்துறை மற்றும் வன ஜீவராஜிகள் திணைக்களத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்துள்ள காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் இந்த அறிக்கை எதிர்வரும் மாதத்துக்குள் வெளியிடப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் தம்மிக படபெட்டி தெரிவித்துள்ளார். மயிலிட்டி மக்கள் தங்களது இராணுவ பிடியில் இருக்கும் தமது காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 23வது வாரத்தை எட்டியுள்ளது. திருநெல்வேலி சந்தையில் கூலி தொழில் புரியும் கொக்குவில் பகுதியை சேர்ந்த இருவர் மதுபோதையில் தாக்கப்பட்ட நிலையில் ஒருவர் மற்றவர் மீது சரமாரியான வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். காலாவதியான மருந்து விசிறப்பட்ட வாழக்குலைகளை யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயத்தின் அன்னதானத்துக்காக விற்பனை செய்ய முயன்று அவருக்கு 6 மாத சிறை தண்டனையுடன் 5000 ரூபாய் தண்டமும் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கி தனது அடுத்த கட்ட நாணய கொள்கை தீர்மானத்தை எதிர்வரும் 30ஆம் தேதி அறிவிக்க உள்ளது. செட்டியார் தெருவில் நேற்று போலீசார் இருவர் நகைக்கடை உரிமையாளரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கொழும்பு மத்திய போலீஸ் அத்தியட்சத்தரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வுட்லர் இதனை தெரிவித்துள்ளார். போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்ல நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த 26 வயதுடைய வெளிநாட்டு யுவதியொருவர் நேற்று வியாழக்கிழமை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குள்ளீடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகளின் தொடர் அச்சுறுத்தலால் மக்கள் மிகுந்த உயிர் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றார்கள். செப்டம்பர் மாதத்தின் முதல் 3 வாரங்களில் மாத்திரம் 1,93,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானஸ்குமார் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட 3 நிபந்தனைகளை கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் விதித்துள்ளார்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானஸ்குமார் பதவி விலக வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தார்கூரும் தெரிவித்துள்ளார். அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் ஹிந்து தத்துவம், அது யாருக்கும் எதிரானது அல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
ஜெம் வீரமணி வழக்கில் குற்றம் இழந்தவர்களை சட்டத்தை முன்னிறுத்தி அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தர வேண்டிய 16 டிஎம்சி பாக்கி நீரை திறந்துவிட உத்தரவிட கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீதான இது கர்நாடக அரசு ஒரு வாரத்தில் பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. மும்பை ஐஐடி மாணவர் தற்கொலைக்கு தவறு இழைத்தவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மும்பை ஆசாத் மைதானத்தில் நேற்று முதல் சாகில் வகோடாவின் பெற்றோர் சாகுபறை உண்ணாவிரதத்தை போராட்டத்தை தொடங்கியுள்ளார்கள். இந்தியாவில் ஃபுட் நெவர் ஹாம்ஸ் என்னும் தளம் 22% உணவுகள் பிடித்ததை தெரிவு செய்யுங்கள், சாப்பாட்டுடன் ஓட்டுநர் வருவதை காணுங்கள், உணவு வந்துவிட்டது ஆனால் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற அழைப்பையும் பெறுவீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் உணவு எதுவும் வாங்கவில்லை, வாங்கியதை செயலியில் மட்டும் காணலாம். உத்தராண்ட மாநிலத்தில் இமயமலையில் அமைந்துள்ள புனித தலமான கேதார்நாத்தில் இன்று ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான வெறும் 5 50.30 மெட்ரிக் டன் குப்பை சேகரிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் அருகே விவசாய பயன்பாட்டிற்கு 15 மின்சார விநியோகம் வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்கின்றது உலக செய்திகள். கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஒருமனதாக நிறைவேற்றி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் பாலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸ் வீடியோ பதிவின் மூலம் உரையாற்றியுள்ளார். இஸ்லாமியர்கள் புனித நகரமான மெக்காவுக்கு சவுதி அரேபியாவின் பொது பாதுகாப்புத்துறை அபாய எச்சரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அதிகாரிகள் சிரியாவிடமிருந்து களவாடப்பட்ட 36 தொல்பொருட்களை திருப்பிக் கொடுத்திருக்கின்றார்கள். பிரேசிலில் காரை தூக்கும் அளவு கடும் புயல் ஏற்பட்டிருக்கின்றது. கார் ஒன்று புயல் காற்றால் தூக்கி படும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவத்தின் காணொலி இணையத்தில் பரவி வருகின்றது. விளையாட்டு செய்தி. இங்கிலாந்துக்கு எதிரான 3 கொண்ட ஒருநாள் சர்வதேச போட்டி தொடரில் லீட்ஸில் நேற்று நடைபெற்ற 2 போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் 400 தொடர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. 11 தொடக்கப்பள்ளி மாணவர் ஆனால் தம்மை விட கிட்டத்தட்ட 3 வயதான போட்டியாளர்களை வீழ்த்தி ஆசிய விளையாட்டுகளில் அசத்துகின்றார்கள். ஜப்பானில் கபடி விளையாட்டுக்கு புதிய ரசிகர்களையும் வீரர்களையும் உருவாக்கியுள்ளது. தெற்காசிய கிராமங்களில் தோன்றியதாக கருதப்படும் கபடியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் இணையதளம். ஒரு யூரோ இலங்கையில் 375 18% இந்தியாவில் 109 10 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329 96% இந்தியாவில் 95 94 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 398 5% இந்தியாவில் 115 70 ஒரு ஐக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் 435 97% இந்தியாவில் 126 74 பைசா ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 833 23% இந்தியாவில் 67 80 இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிருஷ்ணன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 13 Rue Caille 75 Mendy Paris,
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 Rue Marcel Cerdan 95 140 Vierge des Gonesse.
2: மேலதிக தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:13, ஐக்கிய ராஜ்யத்தில் 3:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: டென்மார்க் பிருந்தாபதியில் எழுந்தருளியை ஆடியார்கள் கருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையின் அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய அருட்கடாச்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை தோறும் வாராவாரம் இந்த சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்காக நீங்கள் அலபித்தூர் தேசங்களில் இருப்பவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளலாம், வைபர் ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்பர்களே. அதாவது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 0533-689-86-55-29, வைபர் ஊடாக 0533-650-7-74-27. இந்த தொலைபேசி ஊடாக நீங்கள் நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் எமது அன்பு நேயர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அன்புறவுகளே, யாம் பெற்ற இன்பம் பெறுக என்ற திருமூலரின் கூற்றுக்கமைய நீங்களும் அன்னையினுடைய ஆலயத்துக்கு சென்று அன்னையினுடைய அற்புதத்தை நீங்கள் கண்ணூடாக பார்த்திருப்பீர்கள். அன்புறவுகளே, ஒவ்வொரு வருடமும் 32 வருடங்களாக மகோற்சவ திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது தீர்த்த திருவிழா வில அன்னை செய்கின்ற அதற்கு பின்னால் வருகின்ற பைரவர் மடையிலிருந்து அன்னை செய்கின்ற காட்சிகள், அன்னை இருந்து அந்த ஒரு தனி ஒரு மனிதனாக இருந்து அந்த கோவிலை நிர்வாகித்து அந்த சாற்றுப்படியில் இருந்து தொடங்கி அந்த சாமியோடு தானும் சாமியாக நின்று சுற்றி வீதியுலா வருகின்ற அலங்கார காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அன்புறவுகளே. அதை விட மறந்து விடாதீர்கள், நாளை 2வது சனி மிக சிறப்பாக அன்னையினுடைய ஆலயத்திலே 2வது சனி பகவானின் விரதம். அதாவது 2வது சனி நாளை மிக சிறப்பாக அங்கே இடம்பெறுகின்றது. அதாவது அன்னையினுடைய திருக்கரங்களினால் நீங்கள் சனிகளை வாங்கிய சனி தோஷம் உள்ளவர்கள் அல்லது நவக்கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் மங்கள வாத்தியம் முழங்க, அதாவது 3 கால பூசைகள் எல்லாம் இடம்பெற்று 10 மணி அளவில் விசேட யாக பூசைகள் நடைபெறும். அன்பு உறவுகளை மறந்து விடாதீர்கள். அடியார்கள் உங்கள் நோய்புணி சனீஸ்வர பகவானின் கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் நவக்கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் ஸ்ரீ மாதாஜி உபாசகி தாயினுடைய கரத்தினால் நீர் எடுத்து கொடுத்து அபிஷேகங்கள் செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் எரித்து அன்னையின் திருவிழாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலயத்துக்கு செல்ல முடியாதவர்கள் அன்புறவுகளை நீங்கள் என்பல நவதானியங்களை வைத்து சிறு காணிக்கையும் வைத்து அன்னைக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக அன்னை உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களே வடிவாக எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக அன்னை அங்கே எள்ளெண்ணெய் எரித்து உங்களுக்காக விபூத சந்தன பிரசாதங்களை அனுப்பி வைப்பார் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நலமா இருக்கிறேன், கொஞ்சம் நலம் இல்லை.
0: என்ன நலமாக இருக்கிறோம், கொஞ்சம் நலம் இல்லைண்டா எனக்கு விளங்க இல்லை.
1: சரி, நன்றி நன்றி.
0: நலமும் நலம் இல்லாமலும் இருக்கிறீங்க. ஓகே, எல்லாம் அம்மாவுடைய தென்னூரை எடுத்து பூசுங்க, சிவசிவசுவாண்டு எல்லாம் பறந்துடும்.
1: நன்றி நன்றி. அபிராமி அம்மனுடைய அருட்கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதோட எங்களுக்கு அந்த உரானம் வந்து விழும் யூடியூப்ல, அங்க நடக்கிற பூசைகள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதுவும் கிடைத்திருக்க அறியதானே, நேரடியா வீட்டுல இருந்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி நான் ஒரு அவன் ஒரு பாடல இந்த புத்தகத்துல இருந்துதான். அபிராமி உபாசகி தாயே நமோ, அம்மா பரமேஸ்வரி தாயே நமோ.

நமோ, திரிபுவனேஸ்வரி தாயே நமோ, ஸ்ரீ மகேஸ்வரி தாயே நமோ, ராஜராஜேஸ்வரி தாயே நமோ, ராஜராஜேஸ்வரி தாயே நமோ. அன்பின் வடிவே அகிலத்தின் தாயே பன்னாரியம்மாம், அகிலத்தை காக்க வந்தவள் நீயே பன்னாரியம்மாம். அன்பின் வடிவே அகிலத்தின் தாயே பன்னாரியம்மாம்,

0: வந்தவள் நீயே பண்ணாரியம்மாம் உன் சேகளை காக்க, வந்தவள் நீயே பண்ணாரி அம்மா. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து வந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
0: அபிராமியம்மன் கடாட்சியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி உங்களுக்கும். அந்த தாயினுடைய ஆட்கடாட்சியம் கிடைக்க நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அவர் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் இணைந்து கொண்டார். நேரம் சரியாக 4:21 ஐக்கியராஜ்யத்தில் 3:21. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஜோசிரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள்.
2: நான் அம்மாவை வணங்கி கொண்டு அம்மா இன்னொரு காப்பாற்றி போட்டு அவளுக்கு நன்றியோடு பாட்டு படிக்க போறேன். என்னென்னா, ராகம் பேரவில் ராகம் தெரியவில்லை, நான் பக்தியா படிக்க போறேன். நன்றி.
1: நான் புதுனா அவதாரம் அற்புதம் சொல்ல போறீங்களா? கொண்டு பார்த்தேன்.
2: அற்புதம் தான் என்ன, இந்த அம்மா காப்பாத்திக்கிட்டா நல்ல அலக்களிக்காமல் இன்றைக்கு என்ன அறிந்த தப்பி விட்டேன். இன்றைக்கு
1: என்ன இந்த விஷயத்த சொன்னால அவ்வளவு விளங்கும் உங்களுக்கு?
2: சொல்லுங்க
1: வடிவா. நன்றி.
2: ஓம் நமோ பராசக்தி

நமோ மாதாஜியே. நடமாடும் தெய்வமாய் காட்சிதரும் நன்னையே, ஓம் நமோ மாதாஜியே, ஓம் நமோ மாதாஜியே. நடமாடும் தெய்வமாய் காட்சிதரும்

கண்முன்னே வந்தாய். ஓம் நமோ மாதாஜியே, ஓம் நமோ மாதாஜியே. காவியுடை தரித்து கண்முன்னே வந்தாய். ஓம் நமோ மாதாஜியே, ஓம் நமோ மாதாஜியே. இது ஒரு மூன்று பெரிய உண்டு வரி துட்கா.

0: நன்றியம்மா. அறிந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கு அன்னையனுடைய அருட்கடாட்சியம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விளைபடுவோம் விடைபெறுவோம். நன்றி. அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்தார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நல்ல மறக்கும் ராஜா. நீங்கள் எப்படி இருக்க?
0: நன்றி. நாங்களும் என்னுடைய அருளோடு உங்களுடைய அன்போடு நல்ல சௌக்கியமா இருக்கிறோம்.
1: அப்படியே இருக்கணும் வேண்டிக்கொண்டு அன்னையின் அருள் எல்லோருக்கும் அருள் பாலித்து நலமாக வாழ ஒன்று வேண்டிக்கொண்டு ஒரு பாட ஒன்று தருகிறேன்.
0: தாருங்கள்.
1: மலர்கின்ற மலரில் மனம் வீசும் தாயே, மனம் நாடும் உன் பாதமே, என் விழி தேடும் உன்

0: சொல்லும் தினம் வேதம் மண் காக்க தாயாக வந்தவளே மகிமை புரிந்த மலரடியே என் மனதில் என்றும் உன் திருவடியே என்னை காக்க குருவான அன்னையே பிரண்டாபதி வாழும் தெய்வமே மே உண்டன் பாதம் புண்ணியமாகுமே சரணடைந்தோம் உன் பாதம் சுகமானதே அருள் தந்து தினங்காக்கும் அன்னையே மலர்கின்ற மலரில் மனம் வீசும் தாயே மனம் நாடும் உன் பாதமே என் விழிதேடும் உன் அருள் பாதமே தியானம் என்னும் பாதையை காட்டும் தாயே வினை தீர உனை தொழுது வந்தோமே உடனுள் வாழும் உயிர் நீயே உயிருடன் உறையும் உயர் நிலையே என்னை காக்க உன்னாசி வேண்டுமே சக்தியின் உருவமே சாந்த சுரூபமே அபிராமி என்னையே அமுத ரூபிணியே அழகிய முல்லையே அருள் தெய்வம் நீ இறைவழி நினைவுறுத்தும் அருளன்னையே சிறந்தாத்தி அழைக்கின்றேன் நினைக்காக்கவா இறைவழி நினைவுறுத்தும் அருளன்னையே சிரம் தாழ்த்தி அழைக்கின்றேன் என்னை காக்கவா மலர்கின்ற மலரில் மனம் வீசும் தாயே மலர்கின்ற மலரில் மனம் வீசும் தாயே உன் பாதம் சரணடைந்தோம் உன் விழி தேடும் உன் அருள் பாதமே மலர்கின்ற மலரில் மனம் வீசும் தாயே மனம் நாடும் உன் பாதமே என் விழி தேடும் உன் அருள் பாதமே என் விழி தேடும் உன் அருள் பாதமே என் விழி தேடும் உன் அருள் பாதமே என் விழி தேடும் உன் அருள் பாதமே நன்றி வணக்கம் ராயானா
1: நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு அன்றைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் எங்கள் நன்றிகள் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டென்மார்க் இரண்டாவதியில் எழுந்தருளி அடியாரர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதமும் சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அவதாரத்தையும் அற்புதத்தையும் அன்பு உறவுகளோடு நீங்கள் பாய்ந்து கொள்ளலாம் அன்பு உறவுகளே

0: இசையமைத்து பாடியவர் இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள். இந்த வேளையில் கனடாவில் இருந்து சகோதரி வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி இந்திரா அவர்கள். வணக்கம் சகோதரி இந்திரா.
1: வணக்கம். வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் அம்மாவின் அருளால் நலமா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும்?
0: எல்லோரும் நல்லா இருக்கிறோம் சகோதரி. நன்றி அன்னையினுடைய திருவருளோடு.
1: அம்மாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். ஓம் சக்தி அபிராமி சக்தி. அம்மாவை நாங்கள் வணங்கும் பொழுது ஏதோ எங்களுக்கு இருக்கும் கஷ்ட துன்பங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வரும். அத்துடன் இந்த புரட்டாதி சனிக்கு போய் நாங்கள் அந்த புரட்டாதி சனியில் அம்மாவின் கோயிலில் போய் எள்ளெண்ணெய் எரித்து அங்கு ஒரு அந்த தீபம் ஏற்றி நாங்கள் வரும்பொழுது அந்த நவதானியமும் அந்த புரட்டாய்ச்சனி அம்மாவின் திருக்கரங்களினாலேயே அந்த நவதானியம் தந்து அந்த நவதானியத்தை யாகத்தில் போடும் பொழுது எங்களில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்களை அம்பால் எடுத்து விடுவா. சரியான ஒரு நான் பார்த்த அளவத்தில் அம்மா மூன்று நாளும் புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாளும் நவகும்பம் வைத்து மூன்று நேரமும் யாக பூசை செய்து தான் அந்த சனிக்கிழமை அந்த நீரை ஊற்றுவா. அந்த அவ்வளவு சக்தி வாய்ந்த நீர். அந்த நீரை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் வருத்தம் இடங்களுக்கோ வீடுகளுக்கு தெளித்தாலோ சரியான பலன். அந்த அவ்வளவு ஒரு விசேஷமான நீர். அம்மாவிடம் போய் அம்மாவிடம் தொடர்பு கொள்பவருக்கு அம்மா அனுப்பி வைப்பா. உண்மையாகவே அந்த நீரை அம்மாவை போல அப்படி புரட்டாய் சனிக்கு ஒருவரும் செய்வதில்லை. அம்மா மூன்று நாளும் அந்த சக்தியை ஊட்டி அந்த அந்த நவ அந்த நவக்கிரகங்களுக்கு அம்பால் ஊத்தும் தண்ணி விசேஷமான ஒரு நீர். உண்மையாகவே அந்த கோயிலில் தனியொரு சக்தியும் இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் போக முடியாதவர்கள் நீங்கள் கடிதம் மூலம் அம்மாவுக்கு திச்சனையை அனுப்பி அம்மாவிடம் அந்த யாக பூசைகள் யாகங்கள் செய்ய செய்ய சொன்னால் அம்மா செய்வா. அது உங்களுக்கு நீங்கள் அம்மா எள்ளெண்ணெய் எல்லாம் எரித்து எங்களுக்கு எல்லாம் அம்மா தான் அங்கே செய்ய போகிறா. நாங்கள் அனுப்பி விட்டோம். அம்மா அங்கு எல்லாவற்றுக்கும் செய்வா. நீங்கள் ஒரு பா உள்ள ஆக்கள் நவதானியத்தையும் அனுப்பிவிட்டால் அம்மா அந்த அந்த நவதானியத்தையும் போட்டு உங்களுக்காக அம்மா அந்த பூசை செய்வா. அம்பாலை நீங்கள் நாங்கள் சாதாரணமாக நினைக்க கூடாது. அம்பாள் தான் வந்து நின்று அந்த கோயிலில் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அம்பாள் இந்த இந்த கலியுகத்தில் வந்து மக்களை கஷ்டப்படும் துன்பப்படும் மக்களை இவ்வளவு அன்பும் ஆதரவாயும் அம்மா நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மலகைய மக்களுக்கு போய் செய்தும் சேவை அளப்பெரிய சேவை. உண்மையாகவே அந்த மலையக மக்களில் இவ்வளவோ கஷ்டப்பட்ட பாடசாலைகளுக்கு போய் அங்கு போக முடியாத மலையகத்தை போய் அம்மா நடந்து போய் அவர்களுக்கு கொப்பிகள் புத்தகங்கள் பேனைகள் கொடுத்து அதோடு அவர்கள் பள்ளி மினுக்க பேஸ்ட் ப்ரஷ் பேஸ்ட் கூட கொடுத்தார்கள். கொடுத்து ஏனென்றால் அவர்களுக்கு அந்த வசதி ஒன்றும் அங்கே இல்லை. வருங்காலத்தில் அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல படித்து நல்ல இதுக்கு வர வேண்டும் என்று அம்மா இவ்வளவு அந்த கஷ்ட துன்பப்படும் மக்களை அம்மா ஆதரித்து அம்பாளுக்கு அம்பாள் தான் போய் நின்று அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து அம்மா அது அந்த நேரம் அம்மாவை பார்க்கும் பொழுது தனியொரு சக்தியாக நின்றா. அங்கு அவவின் முகம் எல்லாம் ஒரு ஒளி வீசுறது போல அம்மா நின்று அந்த மக்களை காத்து வந்த உண்மையாகவே அதை பார்க்க நாங்கள் வீடியோவில் நேர பார்த்தோம். கூடுதலா அங்கு இருந்தவர்களும் சொன்னார்கள். உண்மையாகவே அம்மாவை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அந்த கஷ்டப்பட்ட மக்களை அம்மா ஆதரித்து அம்மாள் அம்பாள் அம்பாலே போய் நின்று அவர்களுக்கு உதவிக்கரன் நட்டியிருக்கிறாய். படிக்கும் பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் காசு கொடுக்கிறா. அப்பொழுது அம்மாவை ஒருவரும் இப்படி ஒருவரும் அப்படி செய்வதில்லை அம்மாவை போல. இந்த கஷ்ட துன்ப இவ்வளவோ பணக்காரர் இருக்கிறார்கள், இந்த கஷ்ட துன்பப்படும் மக்களுக்கு நாங்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். நாங்கள் பிறந்து என்னவோ அனுபவித்ததில்லை, அந்த அதுகள் அந்த கஷ்டப்படும் மக்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் மனம் உணர்ந்து அவர்கள் செய்யும் அதை செய்யும் பொழுது எங்களுக்கும் ஒரு மனது சந்தோஷம், அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம். எல்லோரும் அம்மாவை வணங்குங்கள். உங்களுக்கு இயன்ற திச்சனையை அம்மாவுக்கு அனுப்பினா அம்மா அது அவர்களுக்கு அங்கிருந்து அம்மா உத அம்மா செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் அம்மா அங்க செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அம்பாலை. நாங்கள் இப்பொழுது பிறந்து என்னதையும் கண்டதில்லை அம்பாள். நாங்கள் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியந்தான் அம்மாவை கண்டது. அம்மாவை கண்டு நாங்கள் அம்மாவை வணங்கி அதை செய்யும் பொழுது எங்களுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் நீங்கி எல்லோரும் நலமுடன் வாழ்வார்கள். எல்லோரும் புரட்டால் சென்னையில் போய் எல்லோரும் கலந்து கொண்டு அம்மாவின் அருளை பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். தாயான நன்றி வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் அன்னையினுடைய திருமலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி. அவர் திருமதி இந்திரா அவர்கள் கனடாவிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் மிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரலுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி. அன்பு உறவுகளே, தாயினுடைய திருக்கரங்களினால் புரட்டாதி சனி இன்று நாளை நடைபெறுகின்றது. அந்த சனி பகவானும் கிரகதோஷம் தீர ஸ்ரீ மாதாஜி அம்மாவின் திருக்கரத்தினால் நீரெடுத்து கொடுத்து அபிஷேகங்கள் செய்து எள்ளெண்ணெயை எரித்து உங்கள் நோய் பிணியை தீர்த்து கொள்ளுங்கள். அன்புறவுகளே, விசேடமாக புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்களும் மூன்று கால ஜாக பூசைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறுகின்றது. பிரதி சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் விசேட யாக பூஜைகள் மங்கள வாத்திய இசை முழங்க நடைபெறுகின்றது. அன்பு உறவுகளே, நீங்கள் போகக்கூடியவர்கள் நேரடியாக சென்று நீர் எடுத்து கொடுத்து உங்களுடைய அன்னையினுடைய திருக்கரங்களால் சனி பகவானுக்கு தோஷம் இருந்தால் நிச்சயமாக வேறு ஏனைய நவக்கிரகங்களுக்கும் தோஷம் இருந்தால் நீங்கள் அந்த தோஷங்களே இல்லாமல் செய்யலாம். அன்பு உறவுகளே, பயப்படாமல் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று வணங்குங்கள். அன்பு உறவுகளே, ஆலயம் டென்மார்க்கில் இருக்கின்றவர்களுக்கு கிட்ட உள்ளவர்கள் நீங்கள் போய் எல்லாம் எரித்து 4, 5, 5 இந்த மாதம் 5 சனி ஒரு சனி போய்விட்டது. நாளை தொடங்குகின்றது 2வது சனி. கடைசி சனிக்கு அதாவது சரஸ்வதி பூசைக்கு முதல் வருவதனால் நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக சனீஸ்வரருடைய விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே,

அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதி எழுந்தருளி அடியார்கள் கருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் வார வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அன்னையினுடைய ஆலயத்துக்கு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் சென்று அன்னையை தரிசித்து நேரடியாக இந்த நேரங்களில் தாயார் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். இந்த வேலைப்பாடு குறைந்து இந்த நேரத்தில் போனால் நீங்கள் தனியாக சந்தித்து அதற்கான தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான நேரத்தை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. அதற்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26. இந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அன்னையிடம் சந்திப்பதற்கான வேண்டுதலை நீங்கள் கேட்கின்ற போது அவர்கள் தருவார்கள். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அன்பு உறவுகளே. முயற்சி திருவினையாக்கும். அந்த பலனும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனாக இருந்தால் நிச்சயமாக, அல்லது நீங்கள் செல்ல முடியாதவர்கள் உங்களுடைய துன்பதுயரங்களை எழுதி கடிதம் மூலமாக எழுதி அனுப்புங்கள். அவ்வாறு நீங்கள் முகவரியை தேவைப்பட்டால் எங்களோடு தொடர்பு கொண்டால், அல்லது அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவ்வாறு நீங்கள் இந்த நவதானியங்களை நீங்கள் இப்பொழுது வாங்கி எங்களுக்கு சனி தோஷங்கள் இருக்கும் வல்லெண்ணெய் இருக்கின்ற நல்ல சந்தர்ப்பமும் மறந்து விடாதீர்கள் அன்பர்களே. இப்பொழுது நாளை 2வது புரட்டாதி சனி. அவ்வாறு நீங்கள் 2வது புரட்டாதி சனி, இன்னும் 3 சனி இருக்கின்றது. அந்த சனி விரதங்களை நீங்கள் பிடித்து சனி தோஷங்களை நீங்கள் இணைக்கின்றவர்கள் அன்னையினுடைய ஆலயத்துகள், அதாவது டென்மார்க்கில் வசிப்பவர்கள், நீங்கள் தூரதேசத்தில் வாழ்ந்தாலும் உங்களால் போகக்கூடியவர்கள் கட்டி கட்டி போனால் பரிசிலிருந்து போவதற்கு 1000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட வேண்டும். அதுதான் ஓடுவதற்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அவ்வாறு சென்றால் நீங்கள் தாயோடு நீங்கள் கடைசி சனி அல்லது அதுக்கு முதல் சனியில் போய் நீங்கள் தாயை இசைந்து தாயிடம் நீங்கள் திரு கரங்களினால் நீர் ஊற்றி எள்ளெண்ணெய் எரித்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்ற குறைகள் நீங்கி நீங்கள் குறைகள் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு உறவுகளே. அதற்கு ஆலயத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. ஆலயத்தோடு தொடர்பு கொள்ள ஆலய தொலைபேசி இலக்கம் 0005-95-17-1-92. ஆலய தொலைபேசி இலக்கம் 0005-95-97-1-92 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். நவதானியங்களை நீங்கள் போக முடியாதவர்கள் நவதானியங்களை வாங்கி என்பளப்புக்கு வைத்து நீங்கள் சிறுகாணிக்கையை வைத்து அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு போய் கிடைத்தால் அன்னை தன்னோட கை திருக்கரங்களாலே அந்த எள்ளெண்ணெய் எரிப்பார். எள்ளெண்ணெய் எரித்து உங்களுக்கு விபூதி பிரசாதங்களை அனுப்பி வைப்பார் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் சிறு சமதானியங்களை அனுப்பும் போது புறம்பாகவும் நீங்கள் சாணிக்கையை வச்சு புறம்பாக அனுப்பினால் நல்லதாக இருக்கும் அன்பு உறவுகளே. டென்மார்க் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான நாடு, நீங்கள் அதற்கேற்ற வகையில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பீட்ட குணநாயகி திருமதி யோகேஸ்வரி அம்மா, புங்கையூர் ராஜா, திருமதி இந்திரா ஆகிய அனைவருக்கும் அன்னையினுடைய திருக்கரங்களெல்லாம் திருவரங்கம் கிடைக்கப்பெற்று நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அன்னையினுடைய அடியார்களுக்கு நல்ல ஸ்வீட்ஸும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி.

0: இந்தடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன் பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சப்பள்ள அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ','','//////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:03, ஐக்கியராஜ்யத்தில் 4:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். இந்த நிகழ்ச்சியில் வளமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்தை எடுத்து நீங்கள் 2வது பகுதிக்கான விடையை நீங்கள் கண்டுபிடித்து வர வேண்டும். அன்பு உறுப்புகளே, இதோ உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக வாழ் மக்களில் பலரை இனவத பேதமின்றி மயக்க நிலைக்கு செல்ல வைக்கக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். உலக வாழ் மக்களில் பலரை இனமத பேதமின்றி மயக்க நிலைக்கு செல்ல வைக்கக்கூடியதை விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இது அதற்கான பாடலையும் தருகின்றேன். பாடலை கேட்பதற்கு முதல் நேற்று இணைந்து கொண்டார்கள் 16 அன்பு உறவுகள். ராணி சம்பந்தர் அவர்கள் தடை தங்கம் என்று சொல்லியிருந்தார். ராதா அவர்கள் கனகராஜா இசை இயற்கை என்று சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் குழந்தை குடிவகை என்று சொல்லியிருந்தார். பிலோம்ன ஆண்டன் அவர்கள் வதை வசீகரம் என்று சொல்லியிருந்தார். வசீகரம் இல்லை, வகுஞ்சம் அண்டா இரவு வசீகரமும் சொல்லியிருந்தார். சசியம்மா அவர்கள் குழந்தைகள் குடிவகை என்று சொல்லியிருந்தார். தேவி அவர்கள் குழந்தை குடிவகை. சித்ரா பவன் அவர்கள் குழந்தை குடிவகை. ஷியாமலா அவர்கள் என்னிலிருந்து மின்னல் மிதவாதம். சுபாசினி அவர்கள் குழந்தை குடிவகை. குணநாயகி அவர்கள் பிரான்சிலிருந்து குழந்தை குருதி என்று சொல்லியிருந்தார். சற்று வித்தியாசமாக ராஜலிங்கம் அவர்கள் பிரான்சிலிருந்து குழந்தை குடிவகை. தேவி அண்டன் அவர்கள் இசை இணையம் என்று சொல்லியிருந்தார். மீனா மகேஸ்வரன் அவர்கள் மின்னல் மிதவாதம் என்று சொல்லியிருந்தார். வதனி மோகன் அவர்கள் இசை இணையம் என்று சொல்லியிருந்தார். அவர் குழந்தையும் சொல்லியிருந்தார். குத்தாட்டம் போட்டிருக்கிறார். ஓஹோ. அவரை தொடர்ந்து சுதாகரன் ஆகி சொல்ல வந்திருந்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருந்தார் ஜெயந்தி மாலா. மின்னல் மிதவாதம் என்று சொல்லியிருந்தார். இதில் முன்பகுதி விடை நீங்கள் சரியாக சொல்லியிருக்கின்றீர்கள் அன்பு உறவுகளே. அதாவது முன்விடை தடை வந்தது, இசை வந்தது, குழந்தை வந்தது, வதை வந்தது, மின்னல் வந்தது, மின்னல் இசை குழந்தை, மின்னல் இசை குழந்தை 4, தடை 5, தடை இசை குழந்தை வதை வதை குழந்தைகள் குழந்தை குழந்தை மின்னல். அப்போ 5 முன் விடை வந்திருக்கிற அதில் நீங்கள் நல்ல விடையை கண்டுபிடித்து இணைந்து கொள்ளுங்கள். பின்பு விடையையும் கண்டுபிடித்து வாருங்கள். பாடலை ஒளிபரப்புகிறேன், மீண்டும் கேளுங்கள்.

0: சரி, அந்த ஒரு வழி ஒழித்த பாடலை கேட்டிருக்கு. ஒழித்த பாடல் இருந்து பதிலை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, வினை தெரிந்தால் விரைவாக இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: பிலோமினா, நலமா இருக்கீங்களா?
1: நலமே நலமே, நீங்கள்?
0: ஓ, நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: நான் இன்றைக்கு குழந்தை எடுக்கிறேன்.
0: குழந்தை வர்ற குழந்தை உங்களை வந்துட்டு தானே?
1: வந்துதான் இருக்கிற குழந்தை. அந்த குழந்தையும் எடுப்போம்.
0: எடுக்க போறீங்களா?
1: அது என்ன, குழந்தை வந்து அமைதியா நேரத்திலையும் அந்த சிரிப்பொலிகளுக்கும் யுத்த காலத்திலயும் அந்த
0: குழந்தை பிறந்த உடனே சிரிக்குமா?
1: இல்ல, குழந்தை பிறந்த இல்ல,
0: குழந்தைய
1: அது பசிக்கலுங்கள்.
0: பசிக்கு பசிக்கியோ
1: பசிக்கு குழந்தைகளும்
0: அன்னைக்கு பால்
1: குடிச்சோன்ன அமைதி வந்தவன், அமைதி காலம் வந்தவன் அவை சிரிப்பிடம். தங்களுக்கு அமைதி வந்தவன் குழந்தைகள்.
0: நன்றி, வாழ்த்துகள்.
1: நன்றி.
0: அவர் திருமதி பிலோமினா அஞ்சன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் குழந்தை என்ற சொல்லை தெரிவி செய்திருக்கின்றார். அந்த சொல் சரிதானா என்பதை நீங்கள் ஏனவர்கள் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். அன்புறவர்களே, நிகழ்ச்சியில் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள்.
2: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால்.
0: உறவுகளே, ஷெரிமஹாலுக்கு போனால் நிச்சயமாக வேல் முருகன் அவருடைய வடிவான வெள்ளி வெள்ளி வேல் வந்திருக்குது. அன்பு உறவுகளே, சும்மா 6 ஹீரோக்கு உங்கள் காரில் வச்சு நீங்கள் ஒட்டி விட்டீங்களடா. முன்மையாக கடவுளை கும்பிட்டே வேல் வேல் உண்டு வினை இல்லை, மழை உண்டு பயம் இல்லை என்று சொல்லுவார்கள். வேல் வினை தீர்க்கும். ஆகவே முருகனுடைய வேல், அது மாதிரி கரப்பான் பூச்சிக்கான மருந்துகள் எல்லாம் இப்போ ஒரு பச்சை பேப்பரில் அந்த பசை பூசி ஒட்டி இருக்கு. அப்படி ஒட்டி வச்சு என்னடா, அவர் வலையில் வெம்புற மாதிரி அப்படி கொட்டி கால் ஒட்டி அவர் சாணம் செத்து போயிடுவார். அப்படியான மேஜிக் மருந்துகள்லாம் அங்கே ஷெரிமஹாலுக்கு நீங்கள் போனீங்களா, உங்களோட சாமி பட விளக்குகள், காமாட்சி விளக்குகளில் இருந்து கற்பூர தட்டுகளில் இருந்து சகலதையும் நீங்கள் விலை மலிவாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் மதனா.
0: வணக்கம் மதனா, நலமா இருக்கீங்களா மதனா?
3: ஆமா நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நீட்டேன் வரையில மதனா,
3: ஒழுங்கா
0: சாப்பிடுறீங்களா?
3: என்னென்று
0: போகுது, சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே.
3: சாப்பிடாம
0: கிடக்குறதெல்லாம் இப்படி வடிவா இருக்கிறீங்களோ தெரியல.
3: முழங்கிக்குதா விளங்கினது நான் வந்து இந்த கேள்வியை கேட்டு எழுதி பார்த்து வச்சிருந்தேன். நானும் வேற வழிகளை தான் எடுத்தேன். நீங்கள் இப்ப அது ஏற்கனவே வந்துட்டு வந்தபடியா அப்ப நான் மின்னலை சொல்லி
0: என்னமா
3: மின்னல் மின்னல்
0: மின்னல்
3: இப்ப நான் காத்து தான் எடுத்து வச்சிருந்தேன். இப்ப காத்துகளும் வந்து சத்தமா இல்லாம அடிச்சு உடக்குதான்.
0: அவர் என்ன சொல்ற, உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும் ஜர் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்று நெய்.
3: மின்னல் காத்து வந்துதான் எல்லாத்தையும்
0: தூக்கி எடுக்கிறது.
3: தூக்கி எறிஞ்சு வீடுகள் எல்லாம் கலண்டு
0: மூடபடியா?
3: இல்ல இல்ல, அப்படித்தான் ஒவ்வொரு நாட்டிலேயும் அழிஞ்சு கொண்டு வருது. நாடு மக்கள் எல்லாம் அழிஞ்சு கொண்டு தானே வருகிறோம்.
0: அப்ப பின்னுக்கு
3: பின்ன மின்னல் எடுத்து இப்ப ரெண்டாவது கேள்வி, உலக மக்களின் வாழ் மக்களின் மயக்க நிலைக்கு காரணம்னா நான் எடுக்கிறேன். மயக்கம்ன்ற ஒரு ஆளுக்கு வருத்தம் வந்து மயக்கம் இல்லை. இவரை ஏமாத்தினம் இப்ப போய் சொல்லி இதை வாங்கு நல்லம் அப்படி என்று நினைக்கிறேன். இவரை கணக்க சொல்லி இவரை அந்த என்ன சொல்றது ஏமாத்தி ஆசை வார்த்தை சொல்லி மயக்கிறது அது அந்த மயக்கத்தை நான் எடுக்கிறேன் அப்படி
0: நினைச்சு விட என்னம்மா
3: அதுக்கு வானவில்ல இருந்து
0: மின்னல் மின்னல் எடுத்துனீங்க.
3: வானவில்ல மின்னல்ல இருந்து மித்தியாமதி என்ற அறியாம இப்ப அறியாமல் ஒண்ணும் தெரியாது இவருக்கு
0: மித்தியாமதியா
3: மித்தியாமதி
0: மித்தியாமதி
3: மதி என்ற
0: அறியாம
3: அறியாம
0: மாட்டக்கூடிய நன்றி வாழ்த்து
3: அந்த மயக்கத்தை எடுக்கிற நீங்க
0: சகோதரி வதனா தயாளன் அவர்கள் அவரை தொடர்ந்து வைபரூடாக நிற்கிறார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
4: வணக்கம் ராஜண்ணா.
0: நல்லா இருக்கிறீங்களா ராணி?
4: ஆமா நான் அப்படியே நல்லா இருக்கிறேன். நீங்களும் அப்படியே நல்லா இருக்கணும் வேண்டிக் கொண்டு. நான் வந்து தடவரமண்டி ஜோசிச்சன் நீங்களா அது தெரியல வடிவா. இன்றைக்கு நான் ஜோசிச்சன் எல்லாருமா குழந்தைய சொன்னா அது தட்டுப்படும் இல்ல? வெள்ளிக்கிழமை விட வரையிலேன்னு சொல்லுவீங்க தானே? ஜோசிச்சன் பாத நான் மின்னலுக்கு போயிட்டா நான் குழந்தையில இருந்து குதூகலம் சொல்லி
0: பாக்குறேன்.
4: குழந்தை
0: ஒரு குழந்தை நான் ஒரு குழந்தை இருவர் மடியிலும் குழந்தையிலிருந்து குதூகலம் குதூகலத்திலும் மயக்கம் பெறும் என்ன
4: அப்படி ஒரு மயக்கம் பெறுந்தான் அதெல்லாம் குடிக்க
0: துவங்கினோம். நீங்க ஏமங்காரோட பழகிறோடய எப்படி நல்லா குடிப்பிடுமா கொஞ்சமா குடிப்பிடுமா?
4: கலாச்சாரம் எங்களோட ஒத்து போக கூடியதா இருக்கும்.
0: ஒத்து போக கூடியதா இருக்கும். நன்றி. வாழ்த்து.
4: நல்ல பழக்க வழக்கம் எல்லாம் இருக்க
0: வேண்டிய சகோதரி. நன்றி.
4: நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி ராணி சம்பந்தர் அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம். வணக்கம் சித்ரா. என்ன கோயிலுக்கு போறீங்களோ? அதான் நேரத்துக்கு வந்துட்டீங்களா? என்ன சித்ரா சாப்பிட்டு தொண்டை அரிக்குது போல இருக்கு.
5: அப்படி இல்ல சிறக்குது. வரப்போது போல இருக்கு.
0: என்ன வரப்போது?
5: கொரோனா வரப்போது போல
0: இருக்கு. உங்களுக்கு
5: தெரியல
0: இன்டி அம்மாளாச்சி. அப்ப சுகமா இருக்கிறீங்க?
5: பாலாண்ட மாதிரி வரப்போது போல
0: நின்ன கூடும். நீங்க பாலாண்ட பாலாண்ட ஒரே பாலாண்ட
5: அவட்ட நினைவினால் தரையும் பாவம் தன்றாவியா கிடக்கும்.
0: ஏன்
5: தெரியல என்ன இவ்வளவு பாட்டுகளை பாடி போட்டு இன்னும் பாடக்கூடிய வயது இருந்தது பாவம் போட்டு.
0: என்ன பிள்ளை பாடக்கூடிய வயது இன்னும் 75 வயதோடு பாடி காணும் தானே? வளர்ந்துட்டு இப்ப ஈஸியா பாடலாம் தான் இருந்தாலும் அவருக்கு வயசு இருக்கு. வயசு போயிட்டு பேன் அப்பயே கொடுக்கல, இளைஞர்களுக்கெல்லாம் பாடல் கொடுக்கல. இப்போ இப்போ நடிக்கிற நடிகர்களுக்கு என் பாடல் கொடுக்கல பாலா.
5: அவர் வாடுவேர் வரை கொடுப்பேன்.
0: கொடுக்கே இல்லை, ஒருத்தரும் கொடுக்கல. அது இப்போ இதெல்லாம் வந்து மொடேஷனில் மாறி எல்லாம் மாறி பாட்டு.
5: அப்போ நீங்கள் நிலைமை இருக்கிறீங்களா?
0: எங்கட காலம் மாறி போச்சு உள்ள.
5: எங்கட காலம் மாறணும்னு சொல்லக்கூடாது.
0: அப்போ அப்போ நீங்கள் படம் எல்லாம் பார்க்குறதுல இப்போ டிக்டாக்கோவில் தான் இருக்கிறீங்க. காலங்கள் மாறுது, எல்லாம் மாறுது, வேஷங்கள் மாறுது. அப்ப விடையே சொல்லுங்க சித்ரா. நாங்க நல்லா நல்லா இருக்கிறோம்.
5: சரி துர்க்கியம்மா பிரார்த்தித்து நான் வந்து குழந்தை தான் சொல்றேன்.
0: நீங்க குழந்தை
5: குழந்தை இருந்து என்ன வெறும்
0: உலக வாழ் மக்களில் பலரை
5: பையன்
0: கண்டுபிடிக்கிறீங்களா? விட விடிய கண்டுபிடிக்க தெரியுதில்ல. பிறகு வழுதி வச்ச என்ன பிரயோசனம்? சிந்தனை சிந்தனை சிந்திக்கிறது. உலக வாழ் மக்களின் பலரை இன மத பேதமின்றி
5: நீ
0: பெருசு பாக்காம ஜாதி பாக்காம எல்லாரும் ஒன்று சமத்துவம். சொல்லுங்க சித்ரா, குணால என்ன கண்டுபிடிக்க போறீங்க?
5: எனக்கு வரல என்ன, நான் போயிட்டு வரேன்.
0: அப்ப பெரிய கேளுகுறி போட்டு விடுறேன். நன்றி வாழ்த்துக்கள்.
5: நன்றி. என்ன
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: கேள்விக்குறியோடு குணநாயகி நலமா இருக்கீங்களா?
6: ஓம் கேள்விக்குறியோடு அனுப்பி இருக்கிறீங்க.
0: ஆலையோ ஆளுக்கு தெரியுது இல்ல பிற என்ன, அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் படிச்சுட்டா? அது அக்கௌண்டன்சி, அக்கௌண்டன்ட் செய்தவா?
6: குடும்ப
0: பிரச்சனை நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை
6: நான் முதலில் குரல் என்று வச்சேன், மக்களின் குரல் தானே
0: கூடிக்கொண்டிருக்கேன்.
6: குரல்
0: என்று
6: ஒரு சொல்லும் இல்ல, குடி போத போடுங்க, போதை
0: குடி போக வந்துட்டு தங்கச்சி. நேற்று
6: குடி போதை,
0: குடி போதை
6: குருதி புள்ளையப்ப குருதி ஓடினாலும் காயங்கள் ஏற்பட்டாலும் மயக்கம் என்று நினைத்தேன்.
0: குடி வகை இல்லை, குடி போதை
6: போதை
0: வந்த போது புத்தி இல்லை,
6: புத்தி வந்த போது
0: நண்பன் இல்லை, நண்பன் இல்லையே.
6: சரி சரி நன்றி
0: நன்றி வாழ்த்துக்கள். நீங்க கோயிலுக்கு போறீங்களா? அவர் சகோதரி குணநாயகி பசுபதி அவர்கள், அவர்களை தொடர்ந்து ஷியாமலா.
7: வணக்கம் ராஜா.
0: எப்படி இருக்கீங்க ஷியாமலா?
7: நாங்க நலமா இருக்கோம். நீங்க
0: சாப்பிட்டீங்களா வேலியால் வந்து?
7: வடிவா சாப்பிட்டோமே, சாப்பாட்டுக்கு குறை வைக்க.
0: இந்த வெள்ளிக்கிழமை நல்ல ஸ்டைலா சமைச்சீங்களா? வாழைக்காய் எல்லாம் பொரிச்சு,
7: வாழைக்காய் அன்னைக்கு பொரிச்சேன்.
0: அப்படியா? உங்க வீட்டை காய்க்குதா? உள்ள மலட்டு வாழைய வாங்கினது
7: வச்சிருக்கேன்.
0: வட்டி வெட்டி மம்பட்டியால வெட்டி வெட்டி
7: குட்டி போடுறதால காய்க்கிற
0: இல்ல போல இருக்கு. குட்டிக்காரன் வாழையடி வாழைதா
7: நிறைய 50-60 குட்டி.
0: என்ன மாதிரி இந்த வாழைக்கு வாழைக்கு கண்ணதாசன் ஒரு கவிதை படிச்சா நான் கேட்டுக்கண்டு ஏங்கிக்கு போனேன். இப்படி ஒரு
7: வாழை கவிதை,
0: அதான் வாழைய பெட்டி தங்கச்சி. நல்ல கவிதை. அதான் வாழைய வாழைமணம் நடக்கிறதா கல்யாணம் வீட்டுல பந்தல்ல வாழையடி வாழையா வெட்ட வெட்ட தாய கொல்லி தாய கொல்லுன்ற ஒரு பழமண்ட வாழைப்பழம்
7: தான்.
0: எவ்வளவு கர்மம் தாய கொல்ற ஒரு பிள்ளைக்கு அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறது தாயை வெட்டி கொள்றா. எவ்வளவு கர்மம் அப்பா,
7: அது சரி.
0: எங்களை மாதிரி இருக்கலாம் தானே, வயசு போக மாட்டோம். அது வாழைக்குட்டி போட போட போட போட இருந்து வாங்கி வாங்கி சாப்பிட முடியாதே. அதுதான் கடவுளின் கடவுளின் விளையாட்டு, அதுதான் பெரிய பெரிய விளையாட்டுகள்.
7: இந்த
0: கடவுள் கடைசி மனுஷனுக்கு எப்படி 80 வயசு மட்டும் கொடுத்தவரேன்னு தெரியுமா உங்களுக்கு? 100 வயசு மட்டும் இருக்கிறது அரிதா பெரியதா, 80 வயசு தான் உனக்கு கடைசியா? முதல் குரங்கு தான் போய் கேட்டேன் எனக்கு இது இத்தனை வருஷம். அவர் 20 வருஷம், ஐயோ எனக்கு ஒன்னா 20 வருஷம், நான் இந்த சுரச்சுரங்கு கிட்டே எல்லாம் வாங்கினான் இருக்கேல, அது எனக்கு 10 வருஷம் காணும்.
7: கழுத போய் ஒரு இதை கேட்டது, அப்படி ஒருத்தர் போய் கமெண்ட் போய் இப்படி கேட்டு,
0: அவர் 80 வயசு மட்டும் கேட்டேரா?
7: 100 வயசுலயும்
0: இருக்கணும் தானே, ஒன்று ரெண்டு இருப்பினா புள்ள அவருக்கு பர்த் சர்டிபிகேட் யார் எழுதியிருப்பார்கள் அந்த காலத்துல?
7: அந்த காலத்துல பொண்டாட்களுக்கு பர்த் சர்டிபிகேட் ஒன்றும் இல்ல தானே?
0: இல்ல தானே.
7: எங்கட அம்மாக்கு எல்லாம் இல்ல,
0: எங்கட அப்பா இருக்கே இல்ல, உங்களோட அம்மா சொல்றீங்க. நான் போய் 10 ரூபா கட்டி தேடினான் கச்சேரியில. கச்சேரியில எந்த புள்ள? யாழ்ப்பாணத்துல பாஸ்போர்ட் ஆபீஸ் இருக்கு.
7: அது அந்த
0: அது அந்த அது அந்த
7: கட்டடங்களை வடிவை பார்த்துட்டு வரேன். நான் மறந்து போனேன், பார்த்தேன் நான் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ. அப்போ இருந்து நான் மறந்து போனேன்.
0: ரைட், அப்போ விடியே சொல்லுங்கள் சுயாமலா.
7: நான் மின்னல்ல இருந்து மிரட்டல் அல்ல மிரழுதல் என்று சொல்லி
0: மின்னல் மின்னல் அடி மின்னல் மின்னல் இருந்து மிரட்டல மிரட்டல இல்ல மிரழறாது. ஏன் மிரட்டு மிரட்டல மயக்கம் வரமா?
7: மிரட்டினா பயந்து மயங்கிடு வந்தேன்.
0: கூட கூட விடு,
7: இப்ப வாழை கொண்டு வந்து உங்களை மிரட்டினா நீங்க பயப்பட மாட்டீங்க தானே?
0: மயங்கிருவோம்,
7: மயங்கிரும். அப்படி ஒரு மயக்க நில வந்திருந்தேன், பயத்திலேயே மயக்கம் வந்திருந்தேன்.
0: அதுதானே
7: தெரியாது சொல்லு.
0: தின்னவெளி சந்தை, தின்னவெளி சந்தையில வாழால் வெட்டுறானா?
7: ஓ, அது உங்க பார்த்தேன் நான். அது மட்டும் ஆக்சிடென்ட் உண்டு, ஆட்டோவும் பஸ்ஸும் மோதி.
0: ஓ,
7: அது அது செய்தியில வரையில வாழ் வெட்டினது வந்தது.
0: நன்றி வாழ்த்துக்கள். அவர் சௌதரி சியாமலா, சியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
8: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் தேவி. நல்லாச்சு, நலமா இருக்கீங்களா தேவி?
8: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்க
0: நல்லா இருக்கிறோம். வந்து வெயிலால சாப்பிட்டுட்டீங்களா?
8: இப்பதான் சாப்பிட்டேன்.
0: கட்டிக்க
8: நான் பாஸ்போர்ட் எடுத்துனோம். போன இப்ப 2 மாதத்துக்கு முதல் கச்சேரிக்கு பின்பக்கத்தை சைட்டால போக
0: நீங்க போய் அங்கேயா சிலோன்ல எடுத்துனீங்க?
8: நான் அங்கதான் எடுத்துனோம்.
0: என்ன கேட்டவங்க?
8: இந்த பர்த் சர்டிபிகேட் உடனே எடுக்கணும், 3 மாத வளாகளோட இருக்கணும்.
0: மற்றது
8: கச்சேரியில போய் எடுக்கணும். மற்ற எங்கட அங்கத்தை ஐசி
0: ஐசி இல்லையண்டா?
8: ஐசி இல்லையண்டா, நீங்க கட்டாயம் ஜிஎஸ்டி போய் சர்டிபிகேட் எடுத்து கொடுக்கணும், நான் இங்கதான் இருந்தேன் நான் சொல்லி ஏபிட்ட போய் சைன் வேண்டி, மற்றது நீங்க மரி பண்ணி இருந்தா மரி சர்டிபிகேட். ஓ மற்ற உங்கள்ட அங்கத்த நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அங்க இது அட்ரஸ் வேணும். மற்ற பாஸ்போர்ட் போட்டோ, பாஸ்போர்ட் போட்டோ வந்து எல்லா ஸ்டுடியோலையும் எடுக்கல, அது டிஜிட்டல் ஸ்டுடியோ இருக்கு, அவங்க எல்லாம் செய்து அப்படியே தருவினா காலம் 8:30 கொடுத்தீங்கன்னா 1 மணிக்கு எடுத்துட்டு வருவீங்க.
0: லைன்ல பண்ணிக்கோணுமா?
8: இல்ல நம்பர் தருவாங்க.
0: ஓ அதே
8: அதே நான் 8:30 போய் நம்பர் ஒண்ணு தர, 8:30 போனா வந்தவன் ஒழுங்கும்படி ஒழுங்கி ஒழுங்கி போன, அது 20,000 ரூபாய் கட்டினா 1 மணிக்கு எனக்கு தந்தாங்க
0: சாப்பிட்டு தந்திருக்கோம்.
8: ஓ நான் டவுனுக்கு வந்து அதெல்லாம் பஸ் வாசல்லயே பஸ் இருக்கு டவுனுக்கு வர்றதுக்கு, 50 ரூபாய் கொடுத்தா கொண்டு வாசல இறக்குறாங்க. 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கச்சேரி அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வெளியிலயே இருக்கு, நம்ம போம் கண்ணிரப்பி எடுக்க போட்டோ காப்பி எடுக்க
0: அந்த காலத்தோட கச்சேரி அது அவங்க உழைப்பாதுதான்.
8: ஓ வெளியில இருக்கு நம்ம.
0: அப்ப எவ்வளவு 100 ரூபாய் வாங்க?
8: என்னட்ட 200 ரூபாய் எடுத்தவர். நிரப்பணும்
0: என்ன
8: ஒரு
0: வருஷத்துல 3 தரம் போறான் சாரதி.
8: சாரதியும் எடுக்கணும். நீங்க எங்க பிறந்தீங்க? நீங்க வேலனில பிறந்தா அது கச்சேரிக்கு வராட்டிக்கு உங்கள்ட வேலன பிரதேச சபை அங்க போய் எடுக்கணும்.
0: நன்றி
8: வாழ்த்துக்கள்.
0: அவர் தேவி தனராஜ் அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
9: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
9: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: நன்றி. கனகராஜர் எப்படி இருக்கிறார்?
9: நலமா இருக்கிறார்.
0: நல்லா இருக்கிறார்.
9: ஆமா ஆமா.
0: ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டோம்?
9: இல்ல இல்ல, டீ இன்னும் குடிக்கல.
0: குடிக்கல.
9: இனி தான் குடிப்பேன்.
0: அப்ப நீங்க என்ன நேற்று சொன்னீங்க ராதா?
9: நான் இசை சொன்னேன். நான் அண்ணா
0: இசை சொன்னீங்க. ஓகே.
9: நான் இசையில தான் இந்த கேம் சொல்றேன்.
0: ஓ
9: நான் இசையில இருந்து இடிபாடுகள் என்று சொல்றேன்.
0: இடிபாடு?
9: இடிபாடுகள் என்று சொல்லி இந்த கட்டிடங்களுக்கு இல்ல, இடிபாடுகள் இந்த இயற்கை அனர்த்தத்தின் போது ஏற்படும் இடிபாடுகளுக்கு இருக்கிற
0: நேபாளத்தின் நேபாள மாதிரி இடிபாடுகள் கிடந்து ஆக்கள் எடுக்கிறது
9: என்ன மயங்கிடுவினம் தானே என்று நான் நினைக்கிறேன்.
0: நினைக்கிறீங்க? உங்களோட நினைப்பு சரி என்று நினைக்கிறீங்களா?
9: சரிவேலாம்
0: நன்றி வாழ்த்துகள்.
9: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
10: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரேமா. நலமா இருக்கீங்களா?
10: நான்
0: நல்லா இருக்கேன். மிருதங்க இசையா
10: இசைன்றது பாட்டுல எந்த இசை வந்தது தெரியல பாட்டுல வந்து இசைன்றதுதான் வந்தது இசைதான் நான் விடுத்தேன் இப்ப ராதாக்கா சொன்னா என்ன சொன்னவா
0: இடிபாடுகளா
10: இடிபாடுகள்
0: இந்த இடிஞ்சுக்கு நல்ல படுத்து கிடக்குற
10: மயக்கம் வருமா
0: பின்ன என்ன
10: என்ன
0: செய்யும் பாவங்கள் மயக்கம் பிறந்தான் நல்ல வேலை நீங்க
11: உங்களுக்கு
0: தெரியுமா தெரியுமா திக்கம் தெரியுமா வல்வெட்டி தெரியுமா வல்வெட்டி துறை தெரியுமா எல்லாம் தெரியும் சுண்டுக்குழி தெரியுமா தெரியாது என்ன ஒரு இடம் தெரியாத இடம் இருக்கு சுண்டுக்குழி என்ன கேள்வி என்ன விட சொல்ல போறீங்க சுகமா இருக்கிறீங்களா
11: நீங்க
0: குழந்தைதான் நேற்றில இருந்து குழந்தைதான்
11: சின்ன பக்கெட்டுக்குள்ள விப்பாங்க அதை போட்டு தட்டி போட்டு போடுவாங்க போட்டால் தப்பிக்கொண்டு தப்பிக்கொண்டு
0: அப்படி தெரியும்
11: ஒரு போதை கலந்த ஒரு மேக்கத்துல தெரியும்
0: எவ்வளவு காசு அது
11: கொஞ்சம்
0: நன்றி சௌரவ்
11: நன்றி
0: அவர் உதயன் அவர்கள் உதயனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்
12: வணக்கம்
0: அண்ணா சித்ரா நலமா இருக்கீங்களா சித்ரா சாப்பிட்டீங்களா மத்தியானம் நல்லா சாப்பிடல என்று கடிதம் வந்தது எனக்கு ஓ
12: நல்லது
0: உண்மையா சாப்பிடலையா சாப்பிட்டீங்களா உண்மையா போய் சொல்ற நீங்க போய் சொல்றது
12: இசையில
0: இருந்து என்ன
12: இடிபாடுகள்
0: நன்றி வாழ்த்துக்கள் சகோதரம்
12: நன்றி
0: அவர் சகோதரி சின்ன கோயில் சித்ரா அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறம் வணக்கம் வணக்கம் மீனா மைசூரன் நலமா இருக்கிறீங்களா மீனா நாங்கள் எல்லாரும் நல்ல சூப்பரா இருக்கிறோம்
12: உங்களுக்கு
0: பால் குடிச்சா ஒரு மாதிரி ஒத்துக்கொள்ளாத மாதிரி என்ன உள்ள அப்படி வராது உள்ள
12: வந்திருக்கு
0: அது கடவுளுக்கு தான் தெரியும்
12: அச்சோ கடவுளே
0: ஓ எனக்கு முந்தைக்கு சின்னல்ல கடிச்சது
12: அண்ணா எனக்கு சின்னல்ல அப்படி ஒண்ணு அப்ப நீங்க உங்க தாய்நாட்டுக்கு போனீங்களா பறந்துடும். ஒத்து வராது இந்த பூமி வந்து எல்லாருக்கும் சரி வராது. எங்களுக்கு அலேஜிக்கு அங்க இல்ல இங்க வருது. எனக்குள்ள வருத்தவெல்லாம் நீங்க சொல்றீங்க. சாரி கடிக்குது கத்திரிக்காய் இருந்தா கடிக்கும் வாலா. ஓ பின்ன என்ன கத்தரிக்காய் தக்காளி பழத்தை ஒதுக்கி விட்டா சரி. அவர் ரெண்டு பேரையும் ராணிக்கு சொன்னா ராணி அவ ரெண்டு பேரும் சேர்க்க
13: மாட்டா.
12: இல குழு இல அள்ளி திண்டா சூப்பரா இருக்கும். சலாட்டு இல்ல முருகம் இல்ல கோவாயில வல்லாரையில அதுகளை எல்லாம் வாங்கி வடிவா சாப்பிட்டீங்களா பல்லும்புலா அது உங்களுக்கு அந்த மாதிரி கல கலகலன்னு சிரிப்பீங்க. தலைமயிரும் அந்த மாதிரி கருப்பா இருக்கும் நையடிக்க ஆக்கள் சொல்லித்தாருந்தான் நானும் கேட்டு செய்யறது. சும்மா அருமந்த காசை அருமந்த காசை கொண்டே கொட்டி பிற அது பிற சிக்கலை கொண்டு வந்து வேற வருத்தத்தை கொண்டு அம்மாளாச்சு சமாளிச்சது. அப்ப என்ன மாதிரி மீனா மகேஸ்வரர் நீங்க வந்து
13: முன்னுக்கு குழந்தையில இருந்து மாத்தி பாக்கணும் மின்னல் சொன்னான்.
12: குழந்தை வரும்
13: குழந்தை
12: குடி
13: போது
12: நன்றி வாழ்த்துகள் விட சொன்னதுக்கு. உங்களுக்குள்ள வருத்தங்களுக்கு எல்லாம் நான் வருத்தத்துக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாரு.
13: நன்றி.
12: அவர் மீனா மகேஸ்வரன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
14: வணக்கம்
12: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
14: நல்ல
12: சௌக்கியமா உற்சாகமா கலகலப்பா இருக்கணும். ஐயா எப்படி இருக்கிறார்?
14: ஐயாவும் நலமாகவே இருக்கிறார்.
12: நல்லா உற்சாகமா இருக்கிறார். பக்கம் வரமாட்டாரோ? கேட்டுனா சும்மா
14: கேட்டுனாங்கம்.
12: நானும்
14: குடிவகை 1 லட்சம்
12: குடிவகை இருக்கு. அது உங்களுக்கு மயக்கம் வந்தது. மயக்கம் வருது உங்களுக்கு?
14: இன
12: மத பேதமின்றி எல்லாரும் போட்டு போட்டு போட்டு விழுங்குறது
14: என்ன?
12: அப்ப குடி வகை குடி போதை
14: நன்றி
12: வாழ்த்துகள். சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சசியம்மாவை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறார். வாட்ஸ்அப் ராணி மகாராணி வணக்கம்.
15: வணக்கம். அண்ணா ராஜாண்ணாவோடு காலவேல கதைக்கல இப்ப கதைக்கிறது மகிழ்ச்சி.
12: எப்படி எப்படி இருக்கீங்க புஷ்பதி?
15: கடவுள் துணியோட இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன் ராஜா.
12: நல்லா இருக்கிறீங்களா?
15: போறீங்க
12: போய் சமைச்சு சாப்பிடுங்க.
15: நேற்று கொஞ்சம் வயிறு சரியில்லை. அப்ப இன்னைக்கு வத்தல் இன்னைக்கு வயிற்றுக்கு காய விடணும்.
12: நல்லா செய்யறீங்க பழைய ஆக்கள் மாதிரி.
15: என்ன
12: செய்தோ நீங்க பார்த்தா உங்களுக்கு மயக்கம் வருது. பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்குது, நீங்க போறீங்க சாமான் வாங்கி வாரீங்க, அதை குடிச்சாதான் மயக்கம் வரும். அதுவும் அளவுக்கு மிஞ்சி குடிச்சாதான் மயக்கம் வரும். அப்ப நீங்க
15: மயக்கம் என்னது வரும்?
12: அல்கோஹால் கெட்ட சாமான். என்னன்னு தெரியாது, தூசணம் பேசுவான்.
15: அப்படி நீங்க சொல்றீங்கல்ல ராஜானே, நான் எத்தனைய பேரை கவனிச்சிருக்கிறேன், நல்லா வச்சு ஞாபகம் வச்சு மற்ற நாள் அவையில் கதைச்சு அத்தனையும் சொல்லி
12: குடி போதை இல்லாத இல்ல மூளைக்கு முன்னானு அதை வெட்டுறாண்டா வெட்டுவான் புள்ள.
15: நாங்க போய் வாங்கி குடிச்சு போட்டு திருப்பி வரோம்
12: குடிபோதுதான் மயக்கம் தரும் என்று நான் சொல்றேன். சரி போல தெரியாது எனக்கு. நன்றி, வாழ்த்துக்கள்.
15: நன்றி.
12: அவர் சகோதரி திருமதி புஷ்பதி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து அடுத்த தங்கை வந்திருக்கிறார், தேவி அன்டன் அவர்கள். வணக்கம் தேவி அன்டன்.
16: வணக்கம்.
12: நலமா இருக்கிறீங்களா?
16: ஓ, நலமா இருக்கிறோம். இந்த கேள்வியல் மறுமொழியில் எல்லாம் மாறி மாறி போகும்.
12: என்ன மாறி மாறி போகுது? வழி மாறி போகுதா இல்ல தலை மாறி போகுதா?
16: குட்கான்றது என்ன?
12: குட்கா ஒரு போதை பொருள் சகோதரி, குடிச்சா மயங்கிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியாது, பொம்பளை பிள்ளைகளுக்கு அதுகளை நீங்க அதுக்கு பத்தி அறிஞ்சிருக்க மாட்டேங்க. அது இந்தியா தமிழ்நாட்டில் அது சும்மா இதோடு தெரியுது, உழைக்கிறதும் குட்கா அடிக்கிறதும் படைக்கு பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிறதும்.
16: அப்ப இப்ப நீங்க கேட்ட கேள்வி முன்கேள்வி தானே, குட்கா வரும்
12: போனோ முன் பின்க்கு போய் பின்னுக்கு தான் குட்கா. உலக வாழ் மக்கள் புறமா உலக வாழ் மக்களின் பலரை இன மத பேதமின்றி மயக்க நிலைக்கு கொண்டு செல்லும் வைக்கின்ற ஒன்றே குடையாக கருதலாம். முதல் கேள்வி, உலகம் முழுவதும் அமைதி நிலவினாலும் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம், ஒன்றை கண்டுபிடிக்கட்டாம். பாட்டில
16: என்ன முதல் கேள்வியா?
12: அதான் முதலாவது. உலக நாடுகள் முழுவதும்
16: அதான்
12: உலகத்துல இசை, உலகம் முழுக என்னாலும் இசையும் ஒரு சத்தம் தானே. இசை கேட்டால் புவி அசைந்தாலும் இல்லாமா? உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவற்றில் ஒன்றினை, என்ன நடந்தாலும் வெட்டி விழுத்தினாலும் வெடி விழுந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக ஒலித்து வருபவன் ஒன்றை நீங்க கண்டுபிடிக்கட்டாம் பாடல்ல இருந்து. அடுத்த ரெண்டாவது சொல்ற, அந்த முன்னெழுத்து மாறாமல் இருக்க, உலக வாழ் மக்களின் பலரை இன மத பேதமின்றி மயக்க நிலைக்கு கொண்டு செல்ல வைக்கக்கூடிய இதை ஒன்றை விடையாக பெறலாம்.
16: குழந்தை
12: குழந்தை இசை மின்னல் குழந்தை வதை வதையும் வந்து அஞ்சு தடையும் வந்ததம்மா. தடை.
16: தடையில இருந்து எனக்கு எனக்கு இதன் சொல்ல தெரியல. நானும் இசையுடைய குழந்தை வருமோ என தெரியாது. சிலவள குழந்தை குற சத்தம் தானே, எப்ப குழந்தை வரும்?
12: குழந்தையிலிருந்து
16: மயங்க வைக்கிறது என்னது?
12: அதுதான் நான் உங்களுக்கு
16: மயங்க வைக்கிறது குழந்தை.
12: மயங்க வைத்த கண்ணீருக்கு மனம் முடிக்க இதயம் இல்லை. நினைக்க வைத்த தெய்வத்துக்கு சேர்த்து வைக்க நன்றி வாழ்த்துகள். அவர் திருமதி அன்டன் தேவி, அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம். வணக்கம் பாரதி, நலமா இருக்கிறீங்களா? எல்லாம் வந்துடுது உள்ள வெள்ளிக்கிழமையில நாங்கள் இப்படி பதிலே எல்லாம் செய்து விட்டுறோம். இனி உங்களோட பாடிய விடுறேன் நான்.
17: அது எல்லாரும்
12: குடிவகைதானம்மா, அது எங்களுக்கு தெரியுமா? நாங்கள் நல்ல தாய் வயிற்றுல பிறந்ததுல எல்லாம் இது எடுக்க போகாது. ஒரு தாய் வேத மந்திரம் மாதிரி ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டி வளர்க்கும் போது கூட இவ்வளோ விஷயம் சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி தான் அபிமன்யுக்கு தாய் கருவயிற்றில் வச்சிருக்க அந்த இது போட்டு பிரே சுத்தி அடி வளைச்சி அடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குல்லோ, அந்த யோகத்தை பிள்ளைக்கு உள்ளுக்கு போறத கிருஷ்ணர் சொல்ல சொல்ல கேட்டுக்கின்றது போட்டு நெத்திர கொண்டுட்டு தாய்.
17: எனக்கு
12: இந்திய

0: நன்றி
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் சகோதரி ஜெயந்திமாலா, ஜெயந்திமாலாவை தொடர்ந்து சகோதரி ஜெனி ஆண்டன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
0: ராவணன்
1: சாமவேத பிரியன், ஆஹா வந்துட்டான் சிங்கன். சாமவேத தால மயக்கினவரான் பா சோருமான, அதுல மயங்கி தலைய கையை எடுத்துட்டே
0: நன்றி.
1: அவர் சகோதரி ஜெனியன் அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
2: வணக்கம்
1: பதனி, நலமா இருக்கீங்களா?
2: நலமாவே இருக்கிறோம்
1: நன்றி. என்றும் அப்படியே இருக்கணும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு சொல்லுமா.
2: நீங்களும் அப்படியே இருக்கணும் நானும் பிரார்த்தி. என்ன அப்படி என்ன என்ன குழந்தையா இசையா?
1: அது உங்களுக்கு தான் தெரியும்.
2: நீங்க எது செய்யான அப்படி என்ன சொல்லி இருக்கலாமே.
1: நீங்க சொல்லுமா பாப்பம் கட்டிக்காரியான்னு பாக்குறேன். உங்களை இடிபாடுகள் நிலங்கள் எல்லாம் இடிச்சு கொட்டு சாகுற பிள்ளைகள் மயங்கி எத்தனை பேர் சாகனம்
2: மயக்க நிலைக்கு இடி உரிய என்னன்னு சொல்றது மயக்க நிலைக்கு கொண்டு போறான்னு சொன்னா அது என்னன்னு சொல்றது.
1: காசு செலவழிக்காமல் மயங்குற நிலைக்கு போறது இடிபாடுகள், காசு கொடுத்து மயங்க நிலைக்கு போறது குடிவகைகள்.
2: குடிவகைகள் அதுதான்.
1: நன்றி. நேரம் போகுது. ரவு இங்க பாக்குது
2: என்ன? நான் அப்படியே போறேன். நீங்க செய்யான அப்படியே போறோங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் சகோதரி வதனி மோகன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சுவாசினி. நித்திரம் வந்துட்டீங்களா சுவாசினி?
3: இல்ல அண்ணா, லைன் கிடைச்சதே நான் மாறவே.
1: லைன் கிடைக்குது, சும்மா கிடக்கு லைன். நீங்க
3: என்ன சும்மா? நான் சொல்லுறேன், நான் உப்பு ரோடக்கத்துல இருந்தே அடிக்கிறேன்.
1: அப்படியா?
3: யாரு சித்திராக்கா வந்ததா? இல்ல
1: அப்ப இருந்து அடிக்கிறீங்க.
3: அப்ப அடிக்கடிக்கு லைன் கிடைச்சு கட்டி கட்டா போகுது.
1: அப்ப இந்த இந்த இந்த இந்த இந்த டெண்டு சும்மா கிடக்குது இல்ல? வாட்ஸ்அப்பும் பைபரும்
3: வாட்ஸ்அப்புக்கு மடிச்ச நான்.
1: அதுக்கு மடிச்சீங்களா?
3: அவள லைன்ல நிக்கினேன்.
1: அட ராமா, சொல்லுங்க.
3: அப்ப நானும் குழந்தையிலிருந்து குட்கான்னு சொல்றேன்.
1: குழந்தையிலிருந்து குட்கான்னு சொல்றீங்க?
3: ஆமா.
1: நன்றி வாழ்த்துக்கள் சகோதரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுக்கு நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
1: அவர் சுபாசினி தங்கச்சி. சுபாசினி தங்கச்சியை தொடர்ந்து மேரி ஆண்டன் வந்திருக்கிறார். வணக்கம் மேரி.
4: வணக்கம்.
1: சொல்லுங்க மேரி.
4: இந்த மவுடி மவுடி தான் ஆக்களை மயங்க வைக்கிறது.
1: ஓ, அது பாம்புக்குமா? பாம்புக்கு காது கேட்காத மவுடியால நாங்கள் மயங்க எங்கேயாலும் மயங்கி ஆக்கள் மயங்கி இருக்கு படிக்கிறீங்களா? இல்ல,
4: சத்தத்துக்கு இப்ப குழந்தையில இருந்து
1: பத்மநாதன் வாசி சென்றது அப்படியே காம்போதியில இருந்து தொடங்கி சும்மா விழிச்சு உலாசி தள்ளினா நாங்கள் கேட்டு தில்லானா போட்டா இந்த மாதிரி தில்லானாக்கு மயங்காதவர்கள் இருக்கிறார்களா?
4: இசை மயங்க
1: வைக்கிறது. நன்றி சகோதரி.
4: நன்றி.
1: குழல் ஓசை அவரோடு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டிருக்கின்றேன். அன்பு உறவுகளே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கு எனது இதயபூர்வமான

0: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். நிகழ்ச்சி என்றால் இப்படி தான் வரவணும். முடியும் தரம் அடிக்க அடிக்க அடிக்க அடிக்க நேரம் கிடைக்க இல்லைன்றது வந்து சந்தோஷமாக இருந்தது, எனக்கும் நல்ல சந்தோஷமாக இருந்தது. இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமில்லை அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சியோடு ரகு உங்களை சந்திப்பார் என கூறி ரகுவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய நேரத்தையும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எடுத்துட்டேன். நன்றி ரகு. நன்றி நேயர்களே.
1: அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கதிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரந்தஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மருத்துவைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 1 கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். சுவிஸில் 5 வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு எங்களுக்கு தொலைபேசி இலக்கம் 0531 7721 7750 அல்லது 0778 9020 5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
2: அருகாமையில்.
1: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: 0331 9021 7750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778 9020 5858.
1: சுவிசிலே பிடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
3: வங்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதுல உழைத்துக் கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
1: கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
3: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
1: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0774 0040. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0766 24 0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள் இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால் வயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
6: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
6: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
8: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
6: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
7: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.

வந்த தடைகள் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilori.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் செட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலக நேரம் சரியாக 6:16, ஐக்கிய ராஜ்யத்தில் 5:16. நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக இருக்கிறது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளே, நலம்தானே, நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றும் பழமை போல் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பாட்டும் படமும்.

ஆம், பாட்டும் படம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகள் தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் பெற வேண்டிய தொலைபேசி இலக்கம் பழமை போல் தான் 0-3-4-8 4-8-32-15-40. அது மட்டுமல்ல, 0-0-33-9-9-50-41-48-47-71 வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது, 0-0-33-689-56-55-29-2 வைஃபர் இலக்கம் இருக்கிறது, 0-0-33-680-74-77. இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது பாடலுக்குரிய வரிகள் இதோ.

0: இப்பொழுது ஒழித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இருக்கம் 01 4 8 3 2 1 5 4 0 அல்லது 0 9 5 1 4 8 4 7 7 1. அது மட்டுமல்ல வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 0 0 33 689 86 95 29. வைஃபர் இலக்கம் 0 0 33 680 சைபர் 74 27. இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் அனைத்துமே திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் சுபாஷினி. வணக்கம் சுபாஷினி.
1: ஓ, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நான் நலம். நீங்களம்மா?
1: நாங்களும் நலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நலமா இருக்கோம். வேண்டிக் கொண்டுருவோம். நான் வந்து பாதை எடுத்தேன். நான்
0: பாதை எடுக்கிறீங்களா?
1: புதிய பாதை படம்.
0: பாதை எங்கே பயணம் எங்கேயா பயணம் அங்கேயா
1: பயணம்
0: பாத்திரம்
1: பாதை எங்கே பயணம் எங்கேயா
0: பயணம் அங்கே என்ன.
1: நன்றி
0: வணக்கம். இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பிபி. எப்படி நலமா பிபி?
2: நாங்கள்
0: நிலம்
2: நீங்கள்
0: சொல்லிட்டு போறீங்க.
1: நன்றி பிபி.
0: நானும்
1: நலமாயிருக்கிறோம்.
0: நன்றி.
1: நானும் பாடதான் எடுத்தேன் சொல்லிட்டேன். படம் விட்டுட்டேன், அது விட்டுட்டேன். நானும் அந்த படமும் அந்த பாடலும் தான் எடுத்து வச்சிருந்தேன். பாடு எங்கே நல்ல யேசுதாஸ் பாடிய பாடல் அது. யேசுதாஸ் பாட்டுக்காரன்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: நான் இப்ப புதிய நான் இப்ப இது எடுக்கிறேன். சொந்தம்
0: சொந்தமா? சொந்தம் எடுத்து
1: சொந்தம் 16.
0: சொந்தம் 16.
1: நீங்களும் அப்படி பாடி இருக்கிறீங்களோ சரியா. சொந்த சுமையா தூக்கி தூக்கி சோர்ந்து போனேனே. வந்த சுமைய தாங்கி தாங்கி அது பாட மாட்டீங்களா?
0: சொந்த சுமையை சோர்ந்து போக கூடாது, அதுல சந்தோஷப்பட வேணும். என்ன
1: சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனேனே. வந்த சுமைய தாங்கி தாங்கி
0: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் மீனா. நீண்ட நாட்களுக்கு பின்.
3: ஆமா, நீண்ட நாட்கள்.
0: எங்க எங்க எங்க எங்க நாட்டுக்கு போயிட்டு வந்துருக்கீங்களா? சரி சரி, ஓகே ஓகே, அதான் காணோம் இல்ல மீனாவே. அதான் எப்படி எப்படி பயணம் எல்லாரும் சுகமா முடிஞ்சதா?
1: நல்ல மாதிரி போயிட்டு வந்துட்டோம்.
0: சரி, எத்தனை நாள் நின்றீங்க?
1: நாங்க 20 நாள்.
0: 20 நாள், ஓகே, போதும். என்ன
1: காணும் காணும், கொஞ்சம்
0: பார்க்கக்கூடிய இடங்கள், கொஞ்சம் இடங்கள் தான் போகணும்.
1: நிறைய இடங்களுக்கு
0: போக முடியல. சொந்தங்களை தான் திருப்பி போய் பார்க்க முடியாது.
1: அதேதான் பிரச்சனை. அப்படியே 23 அங்க 18-19 போய் அம்மா
0: இருந்தவா?
1: 23
0: நன்றியம்மா. நன்றி வணக்கம். இணைந்திருந்தார் மீனா மகேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் மாத்தியார்.
3: வணக்கம் த்ரிஷாவா?
2: வாத்தியா கேக்கல எனக்கு.
3: வாத்தியா நான் கேக்குறேன், த்ரிஷா வந்திருக்கீங்களான்னு கேக்குறேன்.
2: த்ரிஷா
3: த்ரிஷா த்ரிஷா
2: த்ரிஷா
0: என்ன தெரியல, குறைவா இருந்துச்சு. காரணம் இல்லாம குறைவா இருந்தது. நீங்க எப்படி நல்லா தானே? ஆமா ஆமா ஆமா, வளமையா வெள்ளிக்கிழமை ஒரு இருக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த இன்றைக்கு இல்ல,
2: ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால்,
0: ஒருத்தி ஒருவனை நினைத்து
2: இந்த உறவுக்கு பெயர் என்ன? இந்த உறவுக்கு பெயர் என்ன?
0: அதுக்கு என்ன பெயர்? அவ கல்யாணம்
2: கட்டினது
0: காதல் இல்லையா?
2: அது பிறகு பிறகு வாரது முதல் காதல்.
0: ஓகே, நாங்க அதுக்குள்ள போவோம். நாம என்ன?
2: நன்றி
0: வணக்கம். இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர், வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இலக்கம் 2 இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் ராகு.
0: வணக்கம் யோகா. எப்படி நலமாமா?
4: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். பூனைக்கிழமை வர முடியாத நிலையில வர முடியவில்லை.
0: அப்படியா?
4: அப்ப இந்த கிழமை கேட்டுக்கொண்டு வந்தேன், அப்ப முன்னுக்கே அடித்தேன், லைன் கிடைத்து
0: கிடைச்சிட்டு.
4: ஓ, அப்ப நானும் அந்த சொந்தத்தை எடுத்து.
0: சொந்தம் எடுக்கிறீங்களா? சொல்லுவோம் போல.
4: என்ன
0: சொந்தத்தை எடுத்து?
4: சொந்தம் படம்.
0: சொந்தம் படம்.
4: மீனா சொன்ன மாதிரி அதே பாடல்.
0: சொந்தம் எப்போதும் தொடர் கதை.
4: நானும் எடுத்து வச்சிட்டு இருக்கு. மீனா முதல் வந்து சொல்லிட்டா, அப்ப எடுத்ததையே தருவோம். சொந்தம் சொந்தங்களோட போவோம்.
0: போவோம் என்ன?
4: அதுதான்.
0: ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி, வணக்கம்.
0: அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம். யாரு? எங்கள் ஷியாமலா இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
5: வணக்கம். நலமா?
0: நான் நலம். நீங்க?
5: நாங்களும் நல. நன்றி
0: நன்றி. அதைத்தானே பார்த்தேன்.
5: அது சரி.
4: மழமையா
0: வெள்ளிக்கிழமையில ஒரு இருக்கம் இருக்கிறது பள்ளிக்கும்
4: வழியில போறாக்கள் போவினம் அதாலையும்
0: அதால இருக்கா இன்றைக்கு என்ன தெரியல
4: அதால என்ன இருக்கடி இருக்கலாம் தானே.
0: சரி நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க?
4: நான் ஒருத்திய கொண்டு வந்தேன்னா அந்த திரிஷா வந்து கொண்டு போயிட்டு
0: அப்ப
4: இதுல நின்றே ஒத்த எடுத்தேன் நான்
0: ஒத்த எடுத்து
4: நீங்க போட்ட பாட்டையே சொல்லுறேன்.
0: நானும்
4: தெரியாது இப்ப தேடிக்குள்ளதான் வந்தது. அப்ப ஒத்தை கொத்தை அனுப்பா.
0: ஓகே அப்ப நன்றி நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்
0: ராஜு. நலமா ராஜு? குரல்ல ஒரு ஒரு தடுமல் குணம் மாதிரி இருக்கு.
6: கொஞ்சம் விட்டது
0: அருக்கூட்டும்
6: தானே நோம்பறக்கூறண்டா சாதா சிறுவர்களும் பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் நினைக்கும் தானே.
0: சின்ன பிள்ளை நீங்க உங்களுக்கு கட்டாயம் இருக்கத்தான் செய்யும்
6: என்ன எல்லாருக்கும் தான். ஆமா ஆமா.
0: சரி என்ன சொல்ல எடுத்தீங்க?
6: என்ன சொல்ல எடுத்தது? ஒரு தீ போயிட்டு
0: அப்ப
6: சொந்தம் போயிட்டு.
0: அப்ப நான் எடுக்கிறீங்களா?
6: என்னத்த எடுக்கிறது? நானும் ஒத்தே ஒத்தை கொத்தை படத்தை சொல்லி
0: ஒத்தை எடுத்து ஒத்தை கொத்த படம்
6: அதே பாடல் தான்.
0: ஒத்தை அடிப்பாதையிலே
6: பாடல்கள் எனக்கு கேட்க முடியாம போயிட்டு
0: ராஜலிங்கம் அவர்கள் இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் ஜெனி ஆண்டன். வணக்கம் ஜெனி.
7: வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ?
0: ஓ நான் நல்ல. நீங்களம்மா?
7: நாங்களே நலமா இருக்கிறோம். நன்றி அண்ணா. நீங்க தொடர்ந்து நலமா இருக்கோங்க வாழ்த்தி கொண்டு.
0: நன்றி அம்மா.
7: நான் நித்தம் என்று சொல்லி எடுக்கிறேன்.
0: நித்தம் என்று சொல்லி எடுத்து
7: படம் நித்தம் ஒரு வானம்.
0: நித்தம் ஒரு வானம்
7: 2022 வந்திருக்கேன் நினைக்கிறேன். பாடல் நித்தம் நித்தம்
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெனி அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்
0: வணக்கம். எங்கட கலா ராணி ஆச்சரியமா இருக்கு. முதலே வந்துட்டீங்க. இருக்கும் என்ன போன வெயில் திருப்பி வந்த இதுக்கு தானே தெரியாது. எதிர்பார்க்கிறேன் பாப்போம்
8: என்ன
0: அடி எடுத்து
4: படம் வந்த அடிமை பெண்
0: அடியெடுத்து அப்படி வருமா அடிமை
4: அடிமை பெண் அடி அடிமை பெண்
0: அடி என்று அடிமை எப்படி வரும் அடிமை என்று வந்தா ஓகே அடி எடுத்து
4: நன்றியம்மா
0: அவர் இணைந்திருந்தார் யாரு கலாராணி இணைந்திருந்தார் இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் வணக்கம் பசுபதி கோண நாயகி வணக்கம் நலமா ஓ நலமா இருக்கிறோம் நன்றி அது என்ன அப்படி அப்ப எப்படி சொல்றது ஆம் நலம்ன்றதா
8: இல்ல இருக்கிறீங்கள்
0: நாளைக்கு ஒரு பயணம்
8: என்ன
0: சொல்லுங்க
8: பாதை
0: எங்கே பயணம் அங்கே அந்த பாடல் என்ன ஓகே நன்றி அம்மா
8: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
9: வணக்கம்
0: வணக்கம் சசி அம்மா நலமா
9: நாங்கள் நலம் நீங்க எப்படி இருக்கிறீங்கள்
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம் ஐயா நலமா
9: ஐயாவும் நலமாக இருக்கிறேன்
0: நலம் கேட்டதா சொல்லுங்க
9: நன்றி
0: சரி
9: நானும் நான் எடுத்து
0: நான் எடுத்து
9: நான் பேச நினைப்பதெல்லாம் படம்
0: நான் பேச நினைப்பதெல்லாம் படம்
9: பாடல் வந்து நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம்
0: நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள் இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் யார் எங்கள் புங்கையூர் ராஜா வணக்கம் ராஜா
10: வணக்கம்
0: எப்படி நலமா ராஜா நலமாக இருக்கிறோம் நன்றி
10: இன்னும்
0: நீங்க சொல்ல நான் எப்படி மயங்குவேன் நீங்க சொன்னாதான் நான் மயங்க முடியும் நீங்க முதல்ல சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறோம் மயங்குவோமா மயங்கா விடுவோம் ஓகே நன்றி ராஜா இன்றைய பொழுதெல்லாம் அப்படி நன்றாக கழிந்ததா
10: அப்படியே குளிர் இல்லை இதைக்கு தான் குளிர் நல்ல வெயில்
0: ஓகே நன்றி ராஜா
10: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருந்தார் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம் இலக்கம் வணக்கம் எங்கட ரோசாலி
11: நலமா இருக்கீங்களா
0: நான் நலம் நீங்களம்மா
11: நலமா இருக்கிறோம் நன்றி
0: ஓகே
11: நான் பருத்தி எடுத்து
0: பருத்தி எடுத்து
11: பருத்தி வீரன்
0: பருத்தி வீரன்
11: பருத்தி எடுக்கையிலே பலகாலம் பார்த்த மச்சான்.
0: பருத்தி எடுக்கையிலே பலகாலம் பார்த்த மச்சான் பார்த்த மச்சான் சரிதான். ஆனா பருத்தி வீரன் கொஞ்சம் உதைக்குதே.
11: தள்ளி
0: தள்ளி போட்டு அடுத்த முறைக்கு பாப்போம் என்ன. நன்றி அம்மா.
11: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம்
0: வணக்கம். எங்கட வதனி மோகன்
12: நலமா?
0: நான் நலம். நீங்களம்மா?
12: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நீங்க ரோசாலிய விரட்டி பாக்குறீங்க என்ன?
0: சீ, ரோசாலிய விரட்டேலுமா, நல்ல சேட்டியா இருக்குது.
12: அதானே அங்க வீரனண்டு வருது, வேணும் மச்சானண்டு வருது தானே.
0: அது அங்கால மச்சாங்களையும் தள்ளி வருது.
12: தள்ளி வந்தாலும் வருதுவானே.
0: அது அப்படி இல்ல, பருத்தி எடுக்கையிலே பருத்தி மதங்கால மச்சான பார்த்ததுதான் சொல்றா ஒழிய பருத்தி ஒண்ணு வருது இல்ல. அது இன்றைக்கு கொஞ்சம் தள்ளி விட்டு இருக்கு, பாப்போம் அடுத்த முறைக்கு என்ன.
12: அடுத்த முறை விட்டு பிடிக்கிறீங்க.
0: ஆமா ஆமா ஆமா. நீங்க எப்படி நலமா?
12: நான் நலம். நான் நலம். நீங்களும் அப்படியே நலமாக இருக்க இல்லாம இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த பயணங்கள் எல்லாம் சுகமா வந்தேன்னு சொன்னீங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
12: அதுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நானும் அதைத்தான் எடுத்தேன். இந்த பாதை எடுத்து
0: பாதையா?
12: ஆமாம், பாதை எடுத்து
0: பாதை எடுத்து
12: பாதை தெரியுது பேர் படம்.
0: பாதை தெரியுது பார் படம்.
12: படம் பாட்டு வந்து பாதைகள் மாறும் பயணங்கள் மாறும்
0: பாதைகள்.
12: சந்திரன் அப்படி என்று வரும் ஒரு பாட்டு உண்டு.
0: அப்படி என்று சொல்றீங்களா?
12: நான் சொல்லுறேன், அப்படி வருதுன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, அப்படி ஒரு பாடல் இருக்குன்றதா? ஆமா.
12: நன்றி
0: நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார். வணக்கம் வணக்கம். இல்லை, இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
13: வணக்கம்
0: வணக்கம். எங்கட அகேனி குட்டி நலமாமா? நாங்களும் அகேனி குட்டி மாதிரி நல்ல நலமா இருக்கிறோம். சரி, இந்த கிழமை என்ன குழப்பட செய்தீங்க? அண்ணாட்ட அடி வாங்கினீங்களா, அம்மாட்ட அடி வாங்கினீங்களா? அப்பா அடிக்க மாட்டீர். அப்ப நீங்க கட்டிக்காரியா வந்துட்டீங்க
13: என்ன?
0: வளர்ந்தான தெரியாம ஒரு குழப்படியும் விட இல்ல, இல்ல தெரியாம குழப்பட செய்து போட்டு இருந்துட்டீங்களா? அண்ணா சுகமா? அம்மா சுகமா? அப்பா சுகமா? அண்ணா என்ன செய்யறான்?
13: அண்ணா தோட்டத்துக்கு விளையாடுறான்.
0: என்ன தோட்டத்துக்கு விளையாடுறானா?
13: தோட்டத்துக்கு விளையாடுறான்.
0: என்ன மாடுதீங்க? என்ன எடுக்கிறீங்களா? என்ன எடுத்து?
13: என் ஆசை தங்கச்சி.
0: ஆஹா, என் ஆசை தங்கச்சி தமிழ். என் ஆசை தங்கச்சி என் ஜீவன் பாடுதா பாட்டு என்ன? சரி, இல்லை இனி என்ன செய்ய போறீங்க? அப்பா எத்தனை மணிக்கு வருவீர்? அப்ப நீங்க இரவுல படிக்கிற இல்லையா? நாளைக்கு படிப்பீங்க. வெள்ளிக்கெல்லாம் படிக்க கூடாது என்ன? நாளைக்கு ஸ்கூல் இல்ல தானே, அப்ப வெள்ளிக்கெல்லாம் படிக்க கூடாது. ஓகே அம்மா.
13: இன்னைக்கு
0: வெள்ளிக்கெல்லாம் மாமாவோட கதைக்கிறதா வேல
13: என்ன?
0: சரி, நன்றி அம்மா.
13: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகேனி குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம்.
0: ஜெயந்தி மாலா, குரலை கேட்டு கண்ண நாள் போல இருக்கு. அப்படியா? சர்வசாதாரணமா சொல்லிப்போடு போகையில அது
1: அங்கதான்
0: இது கதான் புள்ள
1: ஆயுதங்கள்
0: ஜெயந்தி மாலாவது விழுகிறதாவது
1: என்ன
0: கொஞ்சம் நடந்து வர்றதுக்கு
1: நன்றி.
0: என்ன கேள்வி கேட்டா நான் அதுக்கு மார்க்ஸ் எடுத்துருவேன். வந்தது உறுதியா சொன்னா ஓகே.
1: நான் பேச இணைப்பதெல்லாம் நீ பேச வேணும். அந்த பாட்டு படம் வந்து நான்
0: என்ன சாப்பாடு இரவு சாப்பாடு இடியப்பம் அதுக்கு தொட்டுக்கிறது
1: மத்தியானம் கத்திரிக்காய் குழம்பு
0: சொதி அது ரெண்டும் போதும்
1: என்ன போதும்.
0: சரி ஓகே நன்றி அம்மா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இருந்தால் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
14: வணக்கம்
0: மிஸ்டர்
14: ஷன்.
0: அதிலும் கூட வந்து வரமாட்டேன்ட்டு அதான் நான் சொன்னேன். உங்களோட வந்தது பரிசுலேருந்து வந்தேன் தெரியும். அது அந்த அழைப்புனே மாட்டேன்ட்டு என்னன்னு தெரியல. நீங்க வைஃபருக்கு வந்திருக்கலாம். இதுக்குண்டான வாங்க நீங்க ஒரு பிரச்சனையும்
14: இல்லை.
0: அழைப்பு வந்தது ரெண்டு மூணு தடக்கா வந்தது. ஆனா அது ஜாயின் பண்ண மாட்டேன்ட்டு ஏன் 9:16 நான் வந்து 6:16 தானே துவங்குறேன். அப்படி 6 மணிக்கு வரையில ஏனண்டா ராஜா முடிச்சது பிறகு அதுல இருந்து அதுக்கு பிறகு நான் என்னுடைய அந்த ரெக்கார்டிங் செய்யறது எல்லாம் பொருத்த வேணும்.
14: என்ன
0: சொல்ல எடுத்தீங்க? சொந்தம் எடுத்திருக்கீங்க. ஓகே சொந்தம்
14: சொந்தம் போதும் முடிவே
0: சரி சொந்தம் இப்பவும் தொடர்காத அது ஓகே. அது என்ன முடிவே இல்லாதுண்டு அப்படியே தொடரும் சொல்றீங்களா? இதோட பச்சை பொய் மாதிரி தெரியல இல்லையா? சரியா சரி படத்தை சொல்லுங்க. சொந்தம் நம்ம கூட்டாளி மாதிரிலாம் நிலமா இருக்கணுமா கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அவருக்கும் வணக்கம் சொல்லுதா சொல்லி விடுங்க.
14: நன்றி
0: அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
15: வணக்கம்
0: பிரேமா, நான் நிலமா இருக்க உங்கள்கிட்ட நிலம் கேட்க மாட்டேன். சரி, அச்சா பிள்ளைங்க
15: போயிட்டார்
0: இப்ப? ஓகே அம்மா, ஓரளவுக்கு
15: இப்ப ஓரளவுக்கு ஓகேதான். இப்ப கொஞ்சம் இருக்குதான்.
0: அந்த கை அசைக்க கூடியதா இருக்கா?
15: கை அசைக்கலாம் வந்து, கை கொஞ்சம் அந்த திருப்பை என்ற கொஞ்சம் நூறவளாதான்.
0: நீ எல்லாம் கிணியக்கு போய் அங்க இங்க போயிட்டு வர இப்படி ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கும். என்ன
15: எடுக்கும்? எடுக்கும்.
0: சரி
15: வேலைப்பழுவா
0: இருக்கும்.
15: வேலைக்கு
0: சொந்தம் 16 படம்
15: பாட்டு வந்து சொந்த சுமையை தூக்கி தூக்கி சுமந்து
0: போனேன். தூக்கி தூக்கி சுமந்து போனேன், சோய்ந்து போனேன். என்ன? ஓகே, நன்றி அம்மா.
15: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார், பிரேமா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:50 51 நிமிடங்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் 5:51. பாதையுடன் ஆரம்பித்தார் சுபாஷினி. ஆம், இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் மூலம் ராணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி. வணக்கம் ராணி, இல்லை மன்னிக்க வேண்டும், அவர் வைஃபர் மூலம் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ராணி.
16: வணக்கம் ராகுண்ணா,
0: எப்படி? நலமா?
16: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன். நந்தி அண்ணா, நீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி.
16: சுகமாக வந்து சேர்ந்தீங்களோ?
0: சுகமாக வந்து சேர்ந்தோம்,
16: கடவுளுக்கு நன்றி அண்ணா.
0: நன்றி. சொல்லுங்க,
16: நீங்க நிலமா இருக்கிறவனை வேண்டிக்கொண்டா? நான் வந்து எடுத்த சொல்லு வந்து சொந்தம்.
0: நீங்களும் சொந்தம் எடுத்து.
16: படம் சொந்தம்.
0: படம் சொந்தம்.
16: பாடல் வந்து சொந்தம். எப்போதும் தொடர் கதை தான் முடிவே இல்லாதது. அந்த பாடல்.
0: அந்த பாடல் என்ன?
16: நன்றி அண்ணா.
0: ஓகே அம்மா, நன்றி.
16: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
17: ஐயா வணக்கம்.
0: எங்கட சுதாகர், எப்படி ஐயா? என்ன சிரிப்பா, என்ன சிரிப்பையா, தெய்வீக சிரிப்பா இருக்கின்றது.
17: தூரத்துல
0: இருக்கிறாங்களுக்கு சத்தம் தானே கேக்குது.
17: அதான் சத்தம் தான் கேட்டாலும் அது ஒரு தெய்வீக சிரிப்பு மாதிரி சாரு. அது ஒரு
0: போறதான் கடவுள். என்ன அங்கதான் கடவுளின் சேவை உங்களுக்கு இருக்கின்றது?
17: அங்கதான் ஞானம் பிறக்கும்.
0: ஞானம் பிறக்கும் உங்களுக்கு அந்த தேவை அங்கதான் இருக்குது.
17: அதொன்னும் செய்யல. அதாவது அது அது ஒருதலுக்கும் அந்த எது கிடைக்குமோ அது கிடைச்சி ஆகும்னு தானே சொல்லுவாங்க.
0: அப்ப
17: எனக்கு இப்போ கிடைச்சிருக்குது. அப்ப அது கொஞ்சம் செய்யல.
0: சரி, அப்படி தட்டி தட்டி கொஞ்சம் சுணங்கி கண்டு போனா கடவுளை திட்டுவீங்களா?
17: இல்ல
0: அந்த வகையில அந்த
17: வசதியை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நான் தாகுவேன்னா அடுத்த சொல்ல வந்து நானுன்ற சொல்ல எடுத்து நானே ராஜா நானே மந்திரி.
0: ஓகே, நானே ராஜா நானே மந்திரி படம்.
17: இன்னொரு பாட்டு ஒன்றுக்கு தெரியுமா?
0: நான் புல்லாதவனா? மறக்க இல்ல அந்த கடனை அங்க உள்ள திட்டிக்கிட்டு இருந்தானே நீங்க அந்த ஞாபகத்துல வச்சிருக்கீங்க.
17: குடுக்க மறந்துடுவோம், ஆனா எடுத்துதான் மறக்கலாம். அது ஒரு
0: கொஞ்சம்
17: கூறிக்கொண்டு அடுத்த பாடல பாப்போம்.
0: ஓகே, நன்றி சுதாகர்.
17: நன்றி நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சுதாகர் அவர்கள் கொல்லன் நாட்டிலிருந்து. பாதையுடன் ஆரம்பித்தார் சுபாசினி, நானுடன் விபி, சொந்தத்துடன் தேவி தனராஜ், சொந்தத்துடன் மீனா மகேஸ்வரன், ஒருத்தி என்ற சொல்லுடன் பதனா, சொந்தத்துடன் யோகா, ஒத்தேடி பாதை ஒத்தை என்ற சொல்லுடன் ஷியாமலார், ஒத்தையுடன் ராஜலிங்கம், நித்தத்துடன் ஜெனி, நித்தத்துடன் கலா ராணி, அப்புறம் பாதையுடன் பசுபதி குணநாயகி, நான் என்ற சொல்லுடன் சசியம்மா, நான் என்ற சொல்லுடன் புங்கை ராஜா, பருத்தியுடன் ரொசாலி,

0: நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: ஆம், இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:58. இந்த நேரத்தில் புஷ்பா அம்மா இருக்கிறார். வணக்கம் புஷ்பா அம்மா. எனக்கும் புஷ்பாவோட உரையாடுவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
2: எந்த மகிழ்ச்சி? நீங்க காரோடையும் காருக்குள்ள ஓடிக்கொண்டு
1: பாக்குறது நேரங்க அந்த முடியிற நேரம் தான் நானும் பார்த்தேன்.
2: அப்படியே
1: சரி சரி சரி. நீங்க முதல் பாடலுக்கு வந்த நீங்களாமா அல்லது இரண்டாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.
2: பாட்டு

என் மோகமெல்லாம் தீந்து போச்சு.

0: ஆம் இப்பொழுது ஒலித்த பாடலில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம். இப்பொழுது வாட்ஸ்அப் இலக்கம் 1, 2 நேயர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது வைஃபர் மட்டும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் புஷ்பா அம்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் புஷ்பா அம்மா.
1: ஓ வணக்கம். முதலாவது பாட்டுக்கு நான் தொடக்கி வச்சுறேன். ஆசை என்ற ஒரு படம் இருக்குது.
0: ஆசை எடுத்து ஆசை என்ற
1: படம். ஆசை ஆசையா இருக்கிறவே இது போல் வாழ்ந்திடவே.
0: அந்த பாடல் என்ன? ஆசை ஆசையாக இருக்கிறதே இது போல் வாழ்ந்து. ஓகே நன்றி அம்மா. இரண்டில் இணைந்து

0: இருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம்
0: ரோசாலி, இணைஞ்சிருக்கிறீங்க. ரோசாலி நீங்க சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல எடுத்தீங்க?
1: ஆசை எடுத்து.
0: நீங்களும் ஆசை எடுக்கிறீங்க? என்ன
1: படம்? படம், படம் ஆசை.
0: ஆசை எடுத்து, படம் ஆசை,
1: பாட்டு அந்த ஆசை, மனதில் கோட்டை கட்டி.
0: ஆசை மனதில் கோட்டை
1: கட்டி கட்டி அன்பு என்னும்
0: அந்த பாடல் என்ன
1: பாடம்?
0: ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: எங்கள் தேவி தனராஜ் இணைந்திருக்கீங்க. சொல்லுங்க பாப்பம், என்ன சொல்ல எடுத்த நீங்க?
2: நான் வந்து சத்தம் எடுக்கிறேன்.
0: சத்தம் எடுக்கிறீங்களா? சத்தம் எடுத்து
2: வீட்டுல நாங்க சொல்லுவோம்.
0: சத்தம் போடாதே, சத்தம் போடாதே படம்.
2: சத்தம் போடாதே படம் எடுத்து, படம் சொல்லி பாட்டு வந்து
0: சத்தம் இல்லாத, சத்தம் இல்லாத அந்த பாடல. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், ராஜும் தான் சத்தம் இல்லாத.
2: தங்களுக்கு இல்ல இல்ல அம்மா அந்த சத்தம் இல்லாமலுக்கு தங்களுக்கு விசிறா இருந்த வெப்ப பரிசுக்கு வருவோம். கனடாக்கு போய் அங்க அக்கா வேண்ட அக்கா விட்டு சத்தம் போடக்கூடாது. அப்பா சொல்ல எந்த சின்னம் சொல்லிச்சா அம்மா வந்திருந்து அவளா வந்தான்
0: ஓடிருப்பாட்டே அப்படியே குடும்பத்தோட ஊட்டியம் பெற வேண்டியா.
2: அப்ப அவைக்கு எல்லாம் அந்த ரெண்டு கிழமையா சரியா கஷ்டப்பட்டுச்சுட்டா அம்மா அந்த சத்தம் கேட்காமலுக்கு. அது சத்தம் இல்லாமல் இருக்கலாம் அமேரிக்கா.
0: அது எந்த வீட்லயும் தானே, எல்லா வீட்லயும் அதே பிரச்சனை தானே.
2: எனக்கு எனக்கு வேகம் இல்லாமலுக்கு எனக்கும் ஒரு வீடலோ ஏதோ ஒன்று வேலையால வருவன் என்ன சொல்ற பிள்ளைகளுக்காக சமைக்கிறது வீட்டுல இருந்தா தானே அந்த ஒவ்வொரு ஆளும் சமைச்சு அப்படி எல்லாம் அந்த எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு தானே. ஒரு கண்டத்தை அளத்து வாங்கிட்டேன் தனியா இருந்து பிள்ளையெல்லாம் இருக்கணும் அண்ணா. அதான் தனிமைன்றது வந்து பொருளாத கொடுமை.
0: ஆமாலோ
2: இப்பவும் அங்க லண்டனுக்கு பயணம் நீங்கள் கழிச்சு கொண்டிருக்க கதை சேருங்களுக்கு கேல எங்க நீங்க பாட்டு சொல்லி கொண்டிருக்க கவனமா பாக்க சொல்லி போட்டு வாங்கினவர் உங்களுக்கு. ஓ நான் உங்களுக்கு கேல
0: ஏதோ சத்தம் வந்ததான் என்னுடைய குரல் அங்கால எதிரொலியா வருதான்
2: போட்டு வரணும்னு சொல்ல அவருக்கு நான் இங்க உங்களோட கழிச்சு கொண்டிக்க உனக்கு அங்க உனக்கு முக்கியம் வந்து சரி பார்த்து கொள்ளுவேன். நாளைக்கு யூனியன் கொலுச்சு தெல்லிப்பள யூனியன் கொலுச்சு பிரதம விருந்தினராக அழைச்சிருந்தவர்கள் வேற பள்ளிக்கிடாது. அப்ப அதுக்கு பயணம் இன்றைக்கு இறங்கிட்டார். அப்ப உங்களுக்கு சொன்னவர் நீங்க கேட்கல உங்களை கூப்பிட்டு சொன்னவர்
0: தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது ஜெனி இணைந்திருந்தார். வணக்கம் ஜெனி. சரி, அவர் வைஃபர் மூலம் இணைந்திருந்தார், சென்று விட்டார். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் ஜெனி. இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருப்பவர் ராஜா இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜா.
3: வணக்கம் ரேவண.
0: வணக்கம், சொல்லுங்க ராஜா.
3: வணக்கம்.
0: என்ன
3: சொன்ன? ஆசை எடுத்து.
0: ஆசை எடுத்தீங்களா?
3: ஆசை எடுத்து, ஆசை முகம் படம்.
0: ஆசை முகம் படம்.
3: ஆசையே அலைவே அலை போலே அது நாம் எல்லாம் அதன்
0: நிலை. ஆமாம், ஆசையே அலை போலே அது நாம் எல்லாம் அதன் நிலை. அருமையான பாடல். என்ன
3: நல்ல ஒரு பாடல் உண்டோ?
0: ஓகே, நன்றி ராஜா. ஓ சரி சரி சரி சரி ஓகே ஓகே நன்றி. அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம் வதனா.
4: ஆமா,
0: எப்படி நலமா?
4: நலம் நலம், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. எங்க ஐயா இருக்கிறீரா? മോഹം 30 വർഷം
4: മോഹം എന്നും തീയിൽ എൻ മനം വെന്ത് വെന്ത് ഉരുകും മാനം എന്നെ എന്റെ സിന്ധു പാടുകറി ഇവിടെ
0: മോഹം എന്നും തീയിൽ അന്ത പാടലാ
4: ഓമാം
0: ഓക്കെ നാളേക്ക് അക്ക വാറാ വാക്കുമാ
4: ഓമാം
0: ഓക്കെ നന്ദി വദനാ
4: நன்றி
0: வணக்கம் நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்
5: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஷன் நலம் நீங்க சரி சொல்லுங்க
5: முத்தெடுத்து
0: ஒரு பிரச்சனை வரப்பது போல இருக்கு பாப்பம் அங்கதானே பாப்பம் முத்தன்ற படம் இருக்குது அது என்னது எந்த அதுல முத்து என்னத்தை குறிக்குது சரி பாட்ட சொல்லுங்க பாப்பம் முத்துக்களோ கண்கள் சூப்பர் தானா பஞ்ச முத்து எடுத்து அங்க முத்துக்கு ஒரு ஆளுடைய பேரை சொல்றீங்களே
5: என்ன
0: நம்ம முத்து மண்டபம்
5: சொல்லுங்களேன்
0: ஓ முத்து மண்டபம் சரியா வரும் அப்படியே போட்டுக்கொள்வோம்
5: என்ன
0: அப்படியே பக்கத்துல அதை நீங்க சொல்லுத்த நானா போட்டுக்கொள்ளுவேன் நன்றி ஷன் அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள் இப்பொழுது வைஃபர் மூலம் ஷியாமலா அடைந்திருக்கின்றார் வணக்கம் ஷியாமலா
6: வணக்கம்
0: எப்படி நலமா
6: நலம் நலம் நன்றி
0: நன்றி சரி என்ன சேட்ட
6: நன்றி சொல்றேன்
0: அதான் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு நாளைக்கு சொல்லாம விடட்டு கண்டு
6: அது சரி சொல்லி பழகிட்டு
0: பழகிட்டு அப்படி சொல்லி சொல்லி சரி
6: நான் வளையல் எடுத்து
0: வளையல் எடுத்து
6: படம் வளையல் சத்தம்
0: வளையல் சத்தம்
6: பாட்டு எதுவும் தெரியுமா
0: வளையோசை கலகலகலவென
6: அது வேறு வளையோசை இல்ல வளையல் இல்ல
0: வளையல் ஓகே அப்ப வளையல் என்றா வளையல் வாங்க
6: இருக்கா
0: அது
6: எம்ஜிஆர் பாட்டு இருக்கா
0: வளையல் வாங்க இல்லையோ வளையல் வாங்க இல்லையோ
6: அப்படித்தான்
0: ஆரம்பிக்குமாம் கல்யாண கல்யாண கல்யாண பொண்ணு
6: கடப்பக்கம் படத்துல இருந்து வளையல் சத்தம் அம்மா அம்மா குழுங்க குழுங்க வளையல் சத்தம் விளக்கு வச்சு
0: அப்படி ஒரு பாடலா
6: சேலம் விஷ்ணு படத்துல
0: சேலம் விஷ்ணு ஓகே நீங்க சொன்ன
6: கேட்கல
0: நானும் அந்த பாடல் கேட்கல ஓகே நான் நீங்க சொன்னா பிழைக்காது நன்றி அம்மா
6: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம் அவர் ஷியாம்லா அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் கலா ராணி என்னண்டது விளங்க இல்ல
4: என்ன
0: விளங்கியா கிளி எடுத்து
4: பாட்டு வந்து கிளியே கிளியே கிளியக்கா
0: கிளியே கிளியே கிளியக்கா
4: படம் வந்து கூண்டு கிளி
0: கூண்டு கிளி ஓகே சரியா சொல்லிட்டீங்க என்ன
4: சரியா சொல்லிட்டேன் கெட்டிக்காரி
0: கெட்டிக்காரி தானே கலரான சும்மாவே கெட்டிக்காரி இந்த கதை விட கெட்டிக்காரி அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்
7: வணக்கம்
0: வணக்கம் மாசலின்
7: என்ன
0: சொல்ல எடுத்தீங்க
7: என்ன பாட்டு போட்டு
0: சொல்லுவா சொல்லுவா ஆசை வந்தது சத்தம் வந்தது மோகம் வந்தது முத்து வந்தது வளையல் வந்தது கிளி வந்தது இது வரைக்கும் ஆசை எடுக்கிறீங்களா ஓகே
7: அதுக்கு படம் வந்த ஆசைதான் படம்
0: ஆசை படம்
7: பாட்டு வந்து ஆசை அலை போலே
0: ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே என்ன ஓகே நன்றி மாசலின்
7: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள் இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ஆர்த்திகன் குட்டி வணக்கம் ஆர்த்திகன் வணக்கம் ஆர்த்திகன் எப்படி நலமா
8: நீங்க
0: நாங்களும் நலமா இருக்க நீங்க நலமண்ட நாங்களும் நலம் தானே அப்படி வருமா? வரும். என்னையா அடுத்த சிட்டு போன வர கவிட்டு விட்டுட்டீங்களே, எப்படி கண்டுபிடிச்ச நீங்க? குருட்டதாக்குத்தான் அச்சா பிள்ளை உள்ள சொல்லிட்டீங்க, இல்லாட்டி யோசிச்சு சொல்ல. இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான், நீங்க எல்லாம் வளர்ந்துட்டீங்க, அப்ப இனி கொஞ்சம் கஷ்டமா தான் தர வேணும், சுகமா தரக்கூடாது. என்னையா அது பாப்பா. இப்ப நான் இப்ப எனக்கு ஓரளவுக்கு வருமானம் இந்த லிமிட்டுக்கு வந்துட்டு தான்டா, அப்படியே அப்படியே சனஞ்சு கொண்டு போவேன். லிமிட்டுக்கு முதலே வந்துட்டு தான்டா, கஷ்டம் கஷ்டம். சரி, என்ன சொல்ல எடுத்தீங்களா ஐயா? அம்மா அப்பா கண்டுபிடிக்கலாம். தண்ணியையும் திறந்து விட்டு பொய்யும் சொன்னா கஷ்டம். சரி, அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் சுகமா? சரி, அப்ப நீங்க தோட்டத்துக்கு நின்றுங்களா? சரி, தோட்டத்துக்கு என்ன என்ன இருக்கு? தோட்டத்துக்கு தோட்டம் இருக்கா? பாத்தீங்கன்னா தெரியா, தோட்டத்துக்கு தோட்டம் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு அது கூட கூட வந்துட்டு தான் ஒண்ணும் செய்யல தானே. பக்கத்துல பக்கத்துல தமிழாக்கள் இல்லையா?
8: இல்ல, அவே இல்ல, எல்லாரும் தக்காளி சாப்பிடுறேன்.
0: சரி, அப்ப நாங்க என்ன செய்யறதுக்கு? தக்காளியை வச்சு ஒண்ணுமே செய்யல, அது என்ன தேவை கெடுத்துட்டு விட வேண்டியான தக்காளி முடிய மட்டும். வீட்டுல தக்காளி கொண்டாட்டமா தான் இருக்க போது
8: என்ன?
0: தக்காளி குழம்பு, தக்காளி சட்னி, அப்படி தக்காளியிலே போது சமையல் என்ன? சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க? கலகலப்பா, கலகலப்பு காணாவில் ஆரம்பிக்குமா? கலகலப்பு பாடல் கலகலக்குது, கலகலக்குது கொலுசு சத்தம் கலகலக்குது என்ன? ஓகே, நன்றி ஐயா.
8: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள், மீண்டும் இணைந்திருக்கின்றார் ஜெனி. வணக்கம் ஜெனி. வாட்ஸ்அப். ஆமா ஆமா, நின்று அப்படியே கட் ஆயிட்டு உங்களோட வைஃப் வர போதே.
9: இருக்கலாம். நான் மனசு எடுக்கிறேன்.
0: மனசு எடுத்து
9: சொல்ல துடிக்குது மனசு.
0: சொல்ல துடிக்குது மனசு.
9: பாடல் வந்து மனசுக்குள் ஒரு புயல் என்று ஸ்டார் படத்தில் இருந்து.
0: மனசுக்குள் ஒரு புயல்
9: என்ன?
0: ஓகே, நன்றி அம்மா.
9: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜெனி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
10: வணக்கம் ராகு. மீண்டும் விபி.
0: மீண்டும் உங்கள் விபி. விபி சொல்லுங்க.
10: ஆசை எடுத்து.
0: ஆசை எடுத்து.
10: ஆசை முகம் படம்.
0: ஆசை எடுத்து ஆசை முகம் படம்.
10: பாட்டு ஆசை நூறு வகை வாழ்வின் அந்த பாட்டு.
0: ஆசை நூறு வகை அந்த பாடல் என்ன?
10: ஆமா.
0: ஓகே, நன்றி விபி.
10: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம் ராணி. வணக்கம் ராணி.
11: வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம்.
11: நிலமா இருக்கிறீங்களா?
0: இதுவரைக்கும் ஓகே.
11: முதலே கேட்டு வைப்போம்.
0: அப்ப கேட்டானே நான் நலம் என்று சொன்னா நீங்க அதை போய் சொல்லிடுங்கன்னு கேப்பீங்க வேண்டு.
11: அதுதானே. சென்ற கிழமை யார் வந்துச்சு?
0: கடந்த வாரம் யாரு வர போறோங்கோ? தேவா.
11: எங்களுக்கு ஜெர்மன் பாட்டும் தமிழ் பாட்டும் இருந்தது, அதனால படிக்க வர முடியாது.
0: ஜெர்மன் பாட்டு படிக்க தமிழ் பாட்டு இடையில வராதா?
11: இல்ல இல்ல, ஜெர்மன் பாட்டு ஜெர்மன் ஆக்களோட ஒரு 40 பேர் 50 பேர், அதுல கொஞ்சம் பேர் வேற இல்ல, தடிமன் இருமலன் சொல்லி. அப்ப அவையோட ஒரு 10 பாடல் ஒரு சர்ச்சில் பாடின. மற்றது தமிழ் பாடல் வந்து ஒரு இடத்துல 4 பாட்டு, இன்னொரு இடத்துல 4 பாட்டு.
0: சரி சரி.
11: 3 பாட்டு தான் படித்தது, ஆனால் 4வது பாட்டு கொஞ்சம் பலகையில் டக்கண்டு என்ற நேரம் இருந்தது. அடுத்த ஆள் வேற அரை மணித்தியாலம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆக்களுக்கு ஒவ்வொரு நாட்டுக்காரரும் தங்கட பாசியில்
0: படிப்பினான்.
11: 7 மணிலேருந்து எங்கட 7 மணி தொடங்கினோம். 7 மணிலேருந்து இரவு 12 மணி மட்டும் சர்ச் ஓபன் கிஷாண்டு திறந்திருக்கும். ஓபன் சர்ச் ஆண்டு திறந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு நாட்டுக்காரரும் படிப்பினம். அப்படி படித்தவன் 3 வருஷத்துக்கு ஒருக்கா திருப்பி வரும்.
0: சரி ஓகே.
11: அதெல்லாம் நல்லா இருந்தது, ஆனால் நேரம் போயிட்டது. சரியண்ணா, நான் வந்து என்ன எடுத்தான் மனசு எடுத்தேன். அந்த மனசுக்குள் மத்தாப்பு பாடல் வந்து என்ன மனசு போகுது அந்த பாடல் உண்டு இருக்கா?
0: ஓ, மனசு போகுது அப்படி ஒரு பாடல் இருக்குன்னு
11: இருக்குது.
0: மனசுக்குள் மத்தாப்பு. மனசுக்குள் மத்தாப்பு.
11: நன்றி அண்ணா.
0: ஓகே நன்றி அம்மா.
11: நன்றி அண்ணா.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம் மதனி மோகன். அவரேதான் நலம் நலம் நலம்.
12: குழப்பத்துக்கு
0: நேரம் இருக்கு.
12: நானும் அதே இருக்க வேலைக்கு வர முடியல. மனசு எடுத்து வச்சு கொண்டிருந்தேன். வந்து வந்து போகுது என்ன இந்த மனம்?
0: வந்து வந்து போகுது என்ன?
12: என்ன
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கம் பசுபதி கோன நாயகி.
13: நானேதான் வீடு எடுக்கிறேன்.
0: வீடு எடுக்கிறீங்களா? வீடு எடுத்து
13: புகுந்த வீடு.
0: புகுந்த வீடு
13: படம். இது வந்து வீடு வரை உறவு வீதி வேற மனைவி அந்த பாட்டு.
0: இப்ப வீதி வரைக்கும் மனைவியா இல்லே?
13: அது பாட்டு தானே.
0: அந்த நேரத்துக்கு அந்த பாட்டு
13: அங்கேயும் போயினம் தானே.
0: அந்த அந்த நேரத்துக்கு அந்த பாட்டு ஓகே.
13: அது ஓகே. அப்ப இப்ப சொல்லக்கூடாது.
0: இப்ப அந்த பாட்டு சொல்லக்கூடாது. வீதி வரை மனைவி அண்டு பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
14: வணக்கம் ராவு.
0: வணக்கம் யோகா.
14: அங்கால
0: கொஞ்சம்
14: படம் போக சந்தோஷம். நானும்
0: ஆசை எடுத்து
14: ஆசை படம் இருக்கு தானே?
0: ஆசை படம் இருக்கு. ஆமாம். திருமதி சுந்தர்லிங்கம் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
15: வணக்கம் ரவண்ணா.
0: வணக்கம் சுபாசினி. நீங்க நல்ல நீங்கம்மா?
15: நாங்களும் அப்படி என்னெல்லாம் இருக்கிறோம்.
0: சரி சொல்லுங்க.
15: நான் வந்து மோகம் எடுத்து ஏதோ மோகம் படம் பாட்டு வந்து மோகம் என்னும் ராகம் பாடும்.
0: மோகம் என்னும் ராகம் பாடும் அந்த பாடல் என்ன?
15: ஆமாம்.
0: ஓகே நன்றி.
15: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சுபாசினி அவர்கள் இணைந்திருந்தார். சரி இப்பொழுது கலேக நேரம் சரியாக 7:22. ஆசையுடன் ஆரம்பித்தார் புஷ்பா அம்மா, ஆசையுடன் ரொசாலி, சத்தத்துடன் தேவி தனராஜ், ஆசையுடன் ராஜா, மோகத்துடன் பதனா இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம்.
15: வணக்கம்.
0: ஜெயந்தி மாலா. ஜெயந்தி மாலா, ஓடி வந்து எடுத்தீங்களா? நடந்து வந்தீங்களா?
15: நடந்து வந்து எடுத்துட்டேன்.
0: ஓடாதேங்க. சரி, நடந்து வந்த ஜெயந்தி மாலா என்ன சொல்ல எடுத்தீங்க?
15: நானும் ஆசை எடுத்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மா வாங்க முடியுமா?
0: அந்த பாட்டு
15: படம் வந்த ஆசை.
0: படம் ஆசை என்ன? வளையலுடன் சியாமலா, கிளியுடன் கலாராணி, ஆசையுடன் மாசலின், கலகலப்புடன் ஆர்த்திகன் குட்டி, மனசுடன் ஜெனி, ஆசையுடன் விபி, மனசுடன் ராணி சம்பந்தர், மனத்துடன் வதனி மோகன், வீடுடன் பசுபதி குணநாயகி, ஆசையுடன் திருமதி சிவசுந்தர்லிங்கம், மோகத்துடன் சுபாசினி, ஆசையுடன் ஜெயந்தி மாலா இந்த நேரத்தில் இணைந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
16: வணக்கம். ராசாதி
0: தியாகராஜா. ராசாதி தியாகராஜா, அப்படியம்மா நலமா?
16: இருக்கிறோம். நீங்கள் அப்படி என்ன இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நன்றி.
16: நன்றி. என்ன, நீங்க நல்ல நேரத்தோட இருக்க வேண்டிக் கொண்டு நான் ஆசை எடுத்தேன்னா?
0: ஆசை எடுத்து
16: ஆசை படம் பாட்டு வந்து ஆசை மகனே ஆசை மகனே
0: ஆசை மகனே ஆசை மகனே அந்த பாடல் என்ன?
16: ஆமா.
0: ஓகேம்மா நன்றி.
16: சொன்னவையா அந்த பாட்டு?
0: ஆசை மகனே ஒருத்தரும் சொல்ல இல்ல.
16: சரி,
0: படம் சொன்னவ பாட்டு சொல்ல இல்ல.
16: சரி, பாட்டு தான் நான் கேட்டுறேன். ஓகே அண்ணா, நன்றி.
0: நன்றி அம்மா.
16: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஆமா, உடனே இந்த ராசாதி தியாகராஜா அவர்கள். சரி, அனைவரும் இப்பொழுது கலேக நேரம் சரியாக 7:24 அக்கிராஜத்தில் 6:24. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களை அன்பாக விடைபெற்றுக் கொண்டு ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது எதிரொலி. மீண்டும் எதிரொலி நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.

0: பொது பள்ளியை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொந்துப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொந்துப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொந்துப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொந்துப்பண்டி மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141-55-35-58 அல்லது 0775-17-8-49. மறந்து விடாதீர்கள், பொந்துப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொந்துப்பண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா?
2: என்னப்பா, நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
3: 7265
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778-882-40-39 அல்லது 64-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இறுதி 24 நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:30 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 6:30 நிமிடங்கள். இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாகின்றது எதிரொலி. எதிரொலி நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இன்றும் பழமை போல் எம் உறவுகளின் ஒலி வடிவத்தை சற்று வித்தியாசமாக தருவேன். அந்த குரலுக்குரியவர் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை இப்பொழுதே தந்து வருகிறேன். 01 4832 1540 அல்லது 09 5141 4771 இலக்கம் 2 00 33 689 86 55 29 வாட்ஸ்அப் 00 33 650 சைபர் 7 74 27 வைஃபர். சரி, இன்றைய எதிரொலியை அலங்கரிப்பவர் யார் என்று பார்ப்போமா?
3: நீங்கள்

0: சாபரி. இப்பொழுது ஒலித்த இந்த குரலுக்குரியோர் யாராக இருக்கலாம்? வரவேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தரவா? ஓகே, 01-48-321-540 அல்லது 09-51-47-771. இது இலக்கம் 2, ஏற்கனவே கூறியது இலக்கம் 1. வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 00-33-689-86-55-29. வைஃபர் இலக்கம் 00-33-650-07-74-27. அந்த வகையில் இப்பொழுது 3 நேயர்கள் இணைந்திருக்கின்றார்கள். முதலாவது இலக்கம் 2 இணைந்தவரை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். இலக்கம் 2 இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம். அங்கே சத்தத்தை காணவில்லை. இப்பொழுது இலக்கம் 1, வணக்கம். வணக்கம் தேவி தனராஜ். தேவி தனராஜ் வந்தா அப்படி மதன வரும் தெரியும் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு யாராவது மனதுல பட்டிருக்கு தானே? ஓ, அதுல திட்டி கண்டு சொல்லிட்டு போக வேண்டியானே. நான் இறக்கம் கொஞ்சம் காட்ட எனக்கும் விருப்பம் தான். நீங்க வாழ நீங்க யாருமே கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டீங்க.
1: இல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்ல.
0: இல்ல, எனக்கு மனசாட்சி படி நான் நடந்துறேன்னா நீங்களும் மனசாட்சி படி நடக்க மாட்டீங்க. அடுத்த வாரம் கொண்டு போறோம். உங்க மனசாட்சி எப்படி பாப்பமா? சரி, இப்ப நீங்க எல்லாம் வகுப்பு அறிவிச்சீங்கல்ல,
1: லண்டனுக்கு
0: போயிட்டா?
1: ஓ,
0: எனக்கு வந்தானே நான் 6 வருட்டு பார்க்க மாட்டேன். அவையில அப்படியே அதுக்கு தள்ளி விடுவேன். அவ என்ன மாதிரி இட்லி வருதா தோசி வருதான்னு எனக்கு தெரியாது. வாரத அப்படியே உண்டருவேன்.
1: எல்லாம்
0: தெரியுது உங்களுக்கு, எல்லாம் புடிச்சு வச்சிருக்கீங்க. இவ்வளவுக்கே தப்பி நானும் கொஞ்சம் உழைக்கணும். வேண்டாம், என்ன செய்யறது, இப்படித்தான் செய்யணும்.
1: அது சோலாண்டுல 2 தேவண்ணாவும் சுதாகர் மண்டபடியா நாட்டை சொல்லுவீங்க.
0: உடனே சிங்கப்பூர் வேண்டாம், அப்படி எல்லாரும் வாரவே எல்லாரும் அவ வா சொல்றதுக்கு முறையே நான் எழுதிட வேண்டியா.
1: ஓ, அமெரிக்கா ராஜாண்ணாவும் அப்படித்தான். நம்ம ராஜாண்ணா மட்டும்தான் இருக்கிறார் அமெரிக்கால. சரி, இது நீங்க பின்னுக்கு வதனா கணிப்பா?
0: நான் அனுக்கிறேன்.
2: நான்
0: அப்படி
2: கத்துறதுதான் கேக்குறதா?
0: உங்களோட சிரிப்பிலே தெரியுது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். ராஜு வந்துட்டாரு, சொல்லுங்க ராஜு.
3: ரெண்டு பிள்ளைகளையும் போட்டு ரொட்டி பிராட்டி இளம் சொல்லிக்கல்லி ஏதோ ஒரு சொல்ல வச்சு ரெண்டு பேரையும் தட்டிட்டாரு.
0: நானா சொல்ல வச்சு அவ தான் சொல்லி போட்டு போகுனேன்.
3: இப்ப மூன்றாம் வாழ நான் வந்திருக்கிறேன். என்னத்தோ கொட்ட போறீங்களோ ஆண்டவங்களுக்கு தான் தெரியும்.
0: நீங்க தான் கொட்ட போறீங்க, நான் அள்ள போறேன்.
3: சரி, நீங்க அள்ள மாட்டியால் நாங்கள் தான் கிள்ள போறோம்.
0: இணைந்திருந்தார், அவர் சென்று விட்டார். சரி, மீண்டும் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
4: வணக்கம் ரகுனா.
0: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம். முதல் நின்றுட்டு போய் என்று திருப்பி எடுத்தேன்.
0: ஆமாம் ஆமாம், நான் உங்களை அழைப்பில்
4: பண்ணப்பட்டு போயிட்டு
0: அழைப்பில் வச்சிருந்தேன். கட் ஆயிட்டுதா?
4: ஓ, நான் தான் கட் பண்ணிட்டேன். காதுக்க வச்சிருந்தேன், கட் பண்ணிட்டேன் போல இருக்கு.
0: அப்படி இருக்கு.
4: என்ன நீங்க அந்த கலாக்காவும் வந்தவாவா குளிக்க போயிருக்கல?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
4: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம் சதீஷ்.
5: நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன். நீங்க?
5: நான் பசுபதி அம்மாவை பார்க்கின்றேன்.
0: பசுபதி குண நாயகி என்று சொல்றீங்க?
5: ஆமாம்.
0: ஓகே, நன்றி.
5: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் சரு பரமேஸ்வரன்.
6: இப்படி
0: சலித்தா என்ன? இப்படி இப்படி வரத விட்டா இப்படி?
6: அப்ப இது வந்து சொல்லக்கூடிய மாதிரி நீங்க செய்து கொண்டு வாரியலோ வரவிழமையும் வந்து ஏதோ நாங்கள் கேள்வி மூலம் தான் ஏதாவது கண்டுபிடிக்கலாமலையோ மற்றும்படி இதை கேட்டு சொல்லக்கூடியதா இல்லையே?
0: சொல்லக்கூடியதா இல்லையா? சொல்லக்கூடிய மாதிரி ஒன்ற தரேன், டக்குன்னு சொல்லுவீங்களா?
6: சொல்லுங்க.
0: நான் சொல்லக்கூடிய மாதிரி ஒன்ற தரேன் என்ன?
6: ஆமா.
0: சரி, இந்த கேளுங்கோ, இதை சொல்லிட்டு சொல்லுங்கோ. அப்போ ஆரம்பிங்கோ. இதை சொல்லுங்க பாப்போம்.
6: என்ன சத்தம் தெரியல?
0: வருங்க வரும்.
7: நலமாக இருக்க. எங்க விடுமுறைக்கு போயிருந்தீங்களா? ஆறு வந்து நின்றவ
0: சொல்லுங்க பாப்போம். இதா ரெண்டு
6: அந்த குட்டிதான்.
0: அப்ப இப்படி தந்தா நீங்க யோசிப்பீங்களா?
6: இது வந்து நீங்க கிளியரா தாரீங்களா? இப்படி இல்ல, கொஞ்சம்
0: கொஞ்சம் கிளியரா தந்தா அப்படி வேணாம்ன்றீங்களா? கஷ்டம்
6: இல்ல? இப்ப நீங்க இப்படி தந்தா இது யார் எந்த குழந்தை பிள்ளையும் சொல்லுவேன்.
0: அதுக்காக தான் உங்களை பெரியாக்களை மதிச்சு நான் கொஞ்சம் கஷ்டமா கொண்டு
6: வரேன்.
0: விளங்குதா? உங்களை எல்லாம் பெரியாக்கள் அறிவாளிகள்
6: நினைச்சு,
0: எல்லாம் வகுப்பேற்றப்பட்ட ஆக்கள் நினைச்சு உங்களை கொண்டு வர நீங்க திருப்பி அந்த இருந்த அந்த வகுப்புக்கே போறேன்னு நிக்கிறீங்க. அப்ப நான் என்ன செய்யறது? அது திருப்பி வகுப்பு அடுத்த வகுப்புக்கு கொண்டு எங்களை விட்டு போட்டு தான் கொண்டு போகணும். திருப்பி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கூட ஒரு லெவலுக்கு விட்டாச்சு.
6: ஆரம்பத்துல
0: நீங்க அறிவறி படி கேக்க விரல வச்சல ஒன்று ரெண்டு ரெண்டு நீங்க ஒரு விரலையும் மற்ற விரலையும் சேர்த்து இப்ப டக்கன்னு சொல்றீங்க
6: எல்லாம்
0: ஒன்று மண்டா எத்தனையுண்டு அந்த அளவுக்கு வந்துட்டீங்க இப்ப இந்த சந்தோஷ நேரத்துல நீங்க வளர்த்து விட்ட உங்களை திருப்பி திருப்பியும் குழந்தை பிள்ளைய ஆக்க கூடாது அது விதியா போச்சு சொல்லுங்க
6: அவள்
0: சாங்க சத்தத்துக்கு மறையவே அவ ஒளிச்சு நிக்கிற தங்களை கண்டுபிடிக்க கூடாதுண்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க வருது நம்ம இல்ல இல்ல அவ
6: கண்டுபிடிப்பீங்க
0: சரியா
6: இருக்கும்
0: இருக்க மாட்டேர் இருக்க மாட்டேர் ஓகே சன் ஓகே நன்றி அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் பார்ப்போம் வணக்கம்
2: வணக்கம் மகளுக்கு சொன்னு இது வாரவே முதல் ஆளா வார ஆள் கேட்க போகுது இது என்னத்த போட்ட நீங்க என்னத்த சொல்ல அதே மாதிரி வந்து கேட்டு போட்டது
0: குழப்பி விடுறது கேட்கறது பசுபதி குணநாயகின்னு வர சொல்லி இருக்குது
2: அப்ப இதுல சொல்லி நான்
0: இதுக்குள்ள இப்ப யாரும் சொல்லினது சரியா இருந்திருந்தா நான் குத்துமதி பண்றது கேளு அடுக்கல தானே
2: நாங்க எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்ல தன்மேனும் நீங்க அடுத்த முறை மாத்திரம் நாங்கள்
0: மாத்திரம் சொல்லி அவ
2: பின்னுக்கு
0: வர இன்னத்தை சொல்றது
2: எங்களை ஏற்றாம நன்றாக்காம நான் இருந்த இடத்தையே விட்டுட்டு நீங்கள் ஒரு அளவு சொல்லக்கூடிய அளவுக்கு செய்தீங்க காணும்
0: இல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய அளவுக்கு செய்யறதுக்கு எனக்கும் விருப்பம் தான் என்ன இந்த கதிரை இருக்க விடாம ஒவ்வொருத்தர் சொல்ல ஒளிம்பிடுவேன் நான்
2: கோபம் வந்து
0: எனக்கு கோபம் வந்துடும் பாத்தியா இதுக்காக தான் நான் இப்படி கொண்டு வரையில கொண்டு வந்தோம்னு பாருங்க எல்லாரும்
2: பாருங்க நீங்க கதிரை இருந்தாலும் புரியுங்க
0: நான் ஒவ்வொருத்தரும் வரைக்கும் ஒளிம்பி ஒளிம்பி இருக்கணும்
2: அங்காளம்
0: சரி வரும் இல்லைங்க மூன்றாவது சொல்லி சரி வரும்
8: அதான் பாப்பா.
0: பாப்பா என்ன?
8: நன்றி
0: ரகு, நன்றி. அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
9: வணக்கம்
0: வணக்கம். வதனி மோகன் குரல்லே தெரியுது, கண்டுபிடிச்சிட்டாண்டு விளங்கிட்டது.
9: உங்களோட இதே எப்படி நாங்க முதல் சுற்றில கண்டுபிடிக்கிறாரு?
0: அது சரியோ?
9: எனக்கு ஏதோ மலை ஒழுக்குமா, மலை ஒழுக்குள்ள அந்த கோப்பையை வச்சு விட போமே ஊர்ல.
0: இப்ப நீங்க மலை ஒழுக்கு இருக்கே, யாராவது கேட்டடியில வந்துட்டு கூப்பிட்டா உங்களுக்கு கேக்குமா?
9: அதுதானே வந்தது வில்லங்கம். இப்ப சர்ச்சு குடுத்தா என்ன நிமிஷி குடுத்தாங்கிறது.
0: இப்ப யாராவது இங்க நீங்க மலை ஒழுக்கோட மலை சத்தத்தோட வீட்டுக்குள்ள இருக்கே, யாராவது கேட்டடியில வந்து கூப்பிட்டா, வந்த நீ என்று கூப்பிட்டா உங்களுக்கு கேக்குமா? கொஞ்சம்
9: நிகழ்ச்சிக்கு வர என் பேர் அத்தனையும் சொல்ல
0: வேண்டியதான் இருக்கும். என்ன
9: அதுதானே எல்லாரையும் ஞாபகப்படுத்துறாங்க.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
10: வணக்கம்.
0: ஆர்த்திகன் குட்டி வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி கேட்டது? சொல்லுங்க பாப்பம். பசுபதி குணநாயகி அம்மம்மான்னு சொல்றீங்களா? முதல் சதி சொன்னவர். ஓகே யா, சரி. நன்றி,
10: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்களை ஜெயந்தி மாலா சதாசிவம். வணக்கம் ஜெயந்தி மாலா.
11: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க கேட்டத சொல்லுங்க. வடிவானாம் போட்டத போட்டா நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டீங்களா? புடிச்சிருவீங்கல்ல.
11: அப்ப
0: உங்களும் பின்னுக்கு வராங்களே, என்ன செய்யற நீங்க கண்டுபிடிச்சிட்டா?
11: ராஜு
0: சொல்றீங்களா?
11: ஓகே
0: அம்மா.
11: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் ஒருவர் இணைந்திருக்கின்றார், வணக்கம்.
12: வணக்கம் ரகு.
0: வணக்கம் பசுபதி கோன நாயகி.
12: ஓம்.
0: நீங்க?
12: ஓம். நான் நல்லா இருக்கிறேன்.
0: நான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
12: நீங்களும் நல்லா தானே இருப்பீங்க. அடுத்த கேள்வி தானே இருக்கு. அடுத்த கேள்வியிலதான் அப்படி இப்ப ஒரு எல்லாரும் ஒரு குத்து மாறிப்பு. எல்லாரும் சொன்னதை நானும் திருப்பி சொல்ல விரும்பல.
0: முதிர்ச்சிக்கு வந்துட்டீங்க.
12: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
13: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலாராணி.
13: ஓம் அண்ணா.
0: நீங்க?
13: நான் சும்மா ஒரு குலுக்கல் ஒன்று குலுக்கி பார்த்தேன்.
0: ஓ,
13: அப்ப அதுல வந்து எங்களுடைய ஆசியன் சொன்னதை சொல்ல சொல்லு.
0: பசுபதி குணநாயகன் சொல்றீங்களா?
13: இப்ப தகர்ந்த குலுக்கல் முறையில போவோம்.
0: இப்ப வீடுகளெல்லாம் குலுக்கல் முறையில கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஓகே, அந்த வகையில நீங்க பசுபதி குணநாயகன்னு சொல்றீங்க. ஆஸ்திகன் எடுத்த டிக்கெட்டே நீங்க எடுக்கிறீங்க. ஓகே அம்மா, ஓகே. அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம்
0: மாசரின், நீங்க
14: என்ன?
0: நீங்க உங்களோட பதில் என்னன்னு கேக்குறேன். எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தா கொஞ்சம் விளக்கம் குறைவா தான் இருக்கு.
14: அடுத்தது
0: நீங்க தான், நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க?
14: விளக்கம்
0: கூடனோடைய தான் நீங்க சொன்னான். விளக்கம் உங்களுக்கு விளக்கம் கூடுற இல்ல, உங்களுக்கு விளக்கம் கூடுறவுடைய தான் நீங்க நீங்க சொல்லும் கேண்டுதான்.
14: சரி பாப்பம், யாருக்கு விளக்கம் கூட யாருக்கு விளக்கம் குறை வந்ததே பாக்கத்தானே.
0: சரி சொல்லுங்க பாப்பம், உங்களுக்கு கேட்ட மாதிரி யாராயிருக்கும்?
14: கேட்கல
0: போடுறதா?
14: நீங்க

0: குரல்
1: கேக்குற அந்த அதான் கேட்காத குரல தான் கேக்குறேன் நாரா இருக்கலாம்.
0: அவர்
1: எப்படி லாபப்பதிய வருவேர் அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் புஷ்பா அம்மா.
0: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் புஷ்பா அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
1: தயாளன். தயாள சிந்தனையுடன் இணைந்திருக்கின்றார். சொல்லுங்கோ நிலமா இருக்கு. இவ்வளவு வரைக்கும் நிலமில்லையா? அது போய்
2: சொல்லுங்க. கூட்டி விட போறேன்னா
1: சொல்லுங்க பாபா.
2: முதல்ல
1: அவருக்கு எந்த நேரம் டிப்போசிட் வந்திருக்கோம்?
2: இல்ல இல்ல, அவர் குடுத்து வச்சிருக்கோம். அவருக்கு குடுத்து வைக்கிறது வந்து இல்சு பிராண்ட் மொபைல் அதுதான் சொசைட்டி.
1: அதுக்கு சலுகை கூடும். அதுக்கு சலுகை கூடும். அதான்
2: போல நடக்குது. வேறண்டி எந்த சொல்லி கொஞ்சம் இருக்கணும்.
1: நாலு அடையாளத்தை சொல்லி கொடுப்போம்.
2: தொப்பிய
1: போட்டு இருந்தா தெரியாது. சில நேரம் தொப்பிய கலட்டி விட்டு இருந்தா தெரியாது. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்பம்.
2: நான் இது அண்ணிய சொல்றேன்.
1: விருப்பம் சொல்லுங்க. நான்

அவர்கள் இப்பொழுது இந்த சுற்று இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கின்றது. யாராவது முதலாவது சுற்றுக்கு இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். இரண்டாவது சுற்றுக்கு இந்த அழைப்பு செல்கிறது.

0: ஆம், இப்பொழுது சிவராணி இணைந்திருக்கின்றா நான் நினைக்கிறேன். முதலாவது சுட்டு கண்டிருக்கின்றேன். வணக்கம் சிவராணி.
1: அவர்
0: சிவராணி அவர்கள் பெல்ஜியத்தில் இருந்து இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்கு இணைந்திருக்கின்றார். இலக்கம் ஒன்றில் வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: சுதாகர் இலக்கம் ஒன்றுக்கு வந்திருக்கிறேன் நினைக்கின்றேன்.
2: ஆமா, எனக்கு அந்த எந்த இலக்கத்தும் தெரியல, ஏதோ ஒன்றுக்கு வந்திருக்கிறேன்.
0: ஏதோ ஒன்றுக்கு வந்திருக்கேன்.
2: இல்ல, முதலாவது வந்த காரணம் தவளை கொடுக்கலையா? கொடுக்கலையா? சரியா கொடுக்கணும் தெரியா?
0: அதான் நான்
2: சொல்றேன், காராளுரன் சொல்றேன். தண்ணி அடிச்சு போட்டு காராளுரன் நான் சொல்லல ஒரு
0: நாள். அதுல இப்ப இடவழி நிரப்புன்ற ஒரு பாடம் படிச்ச நீங்க தானே? அப்ப அதுக்கு கொஞ்சம் அப்ப அந்த பாடம் அந்த பாடம் ஞாபகத்தில் இருந்தா இடைவெளி கொஞ்சம் விடுவீங்க.
2: இந்த கூட்டம் அப்படியான கூட்டம் இல்ல, அப்ப கவனமா தான் இருக்கணும். முதலாவது சுட்டுக்கு நான் ராஜகோபாலன் என்று சொல்றேன்.
0: ராஜகோபாலன் சொல்றீங்களா?
2: இன்றைக்கு ரவுண்ட் அடிக்கிற எல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க.
0: அப்படியா?
2: இன்றைக்கு நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க.
0: ஏன்
2: ரவுண்ட் அடிக்க
0: சொல்றேன்? சுதார் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். இரண்டாவது சுற்றுக்கு வணக்கம்.
3: வணக்கம்
0: மீனா. நீங்க சொல்லுங்க மீனா.
3: நீங்கள்
0: அகேனி குட்டி என்று சொல்றீங்களா? இப்ப கொஞ்சம் கொண்டு வகுப்பேத்தி, நீங்க பெரிய வகுப்பு போயிட்டீங்க. பெரிய படிப்பு படிக்க
3: வளர்க்கிறீங்க.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் மீனா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் சேர்க்கிறேன்.
0: சதீஷ். நீங்க ரெண்டாவது சுட்டுக்கு வாரீங்க. என்ன சதீஷ்?
4: இந்த குரல் கூறியவர்
0: ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்.
4: அப்ப நான் இப்ப அந்த என்ன பேர், அந்த பேரு என்ன பேர், ஒரு 10 வந்தவா?
0: சந்திரா கோபாலா?
4: இல்ல இல்ல, வேற பேர்.
0: எனக்கு சதீஷ் அவர்கள், இப்பொழுது உங்களுக்கு 4 அழைப்பும் உங்களை வரவே எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. ஒரு தகவல் வந்துவிட்டது, நாடு வந்துவிட்டது, இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:01 ஆகிய ராஜ்யத்தில் 7:01. ஆம், இப்பொழுது இலக்கம் 2 ஒரு நேரம் இணைந்திருக்கின்றார். இலக்கம் ராசாத்தி தியாகராஜா. நீங்க இலக்கம் 1 வந்திருக்கீங்க, வந்திருக்கீங்க முதலாவது சுற்றுக்கு. சரி சொல்லுங்க.
5: நான் குணநாயகி என்று சொல்லி பாக்குறேன்.
0: பசுபதி குணநாயகி என்று சொல்றீங்க. நன்றி அம்மா.
5: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராசாத்தி தியாகராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் ராசாதி தியாகராஜா. குலநாயகி ஜெயமல்ல இல்லையே?

0: அவாத கவனத்தில் எடுக்க இல்ல
1: ஒருத்தரும்
0: கேக்கல நானும் சொல்ல இல்ல.
1: அப்ப நான் கேட்டு விட்டுடுவேன் கையோட. என்னடா பெண்ணா தான் இருக்கு நினைக்கிறேன். ஆனா பெண்ணா
0: இவர் ஒரு ஆண்
1: எல்லாரும் கவனத்தில் வச்சிருங்க. ஜெயமன் ஆண் என்று வந்துட்டது. இனி நான் ஒரு கேள்வியும் கேட்கல. அது ஒரு கேள்வியும் கேட்காம பேசாம சொல்லிட்டு போக வேண்டியது.
0: சொல்லுங்க பாபம். உங்களுக்கு நீங்க யாரையோ கேட்டு ஞாபகப்படுத்தி தானே கேட்ட. நீங்க ஆனா பெண்ணாண்டு ஜெயமன் தெரிஞ்சிருக்குது. ஆனா பெண்ணாண்டு கேட்டிருக்கீங்க. இதே காணும் உங்களுக்கு.
1: இவ்வளவு காணும் ஆண்கள் வரீங்க தெரியுமோ. இதுக்கும் தொடக்கத்துல காசுமா புட்டும் இத வச்சு விட்டுட்டு போவோம். கணேசன்
0: கணேசன் சொல்றீங்களா? ஓகே, நன்றி நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் புஷ்பாமா அவர்கள். இப்பொழுது இணைந்து கொள்ளலாம். உங்களுக்காக நான்கு அழைப்புகளும் உங்களை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருக்கின்றார்கள். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கிறார்கள். இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ஷன்.
2: எல்லாம்
0: பிழைச்சு போச்சு. அவ்வளவுதான்
2: என்ன
0: உங்களுக்கு பிடிச்சமானவரை சொல்லுங்க. நீங்க தான் சொல்லவனும். நான் அதுக்கு ஓமண்ட் போட்டு எழுதுவேன். நான்
2: மாசலின்.
0: மாசலின்
2: நீங்க
0: மாசலின்னு சொல்லி போட போறீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. சென்று வாருங்கள். ஓகே, அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: அடுத்தவர் ஆர்த்திகன். நீங்க கேள்வி கேளுங்க பாப்பம். இப்போதைக்கு சரியான விட வந்து விட்டது.
3: வந்து விட்டது
0: மூன்றாவது சுற்றுல
3: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் ரவு அண்ணா. நான் கேவலி ரவு அழைக்கிறேன்.
0: வணக்கம் ரகு, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
4: நான் சொல்றேன்
0: சொல்றீங்களா? ஓகே நன்றி ரகு.
5: முதலாவது சுற்றில இந்த பதிலுக்குரியவர் வந்தவரா? இந்த விடைக்குரியவர்
0: ஞாபகம் இல்லையே.
5: ஞாபகம் இருக்கு வடிவ பேர எழுதி நிலத்துல.
0: உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
5: எனக்கு வந்தவே நீங்க சொல், நீங்க உங்களை கேட்டதுக்கு நீங்க அதுல சொன்னப்ப எனக்கு வேற வேற வாக்கல.
0: தெரியும் தெரியும், நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, நாளைக்கு வேல்டு யூரோப் போறீங்களா?
5: அதாவது உங்களோட உருக்கும் மேல மந்து போக யோசிக்கிறேன்.
0: இல்ல, என்ன கொண்டு போவீங்க? தங்கச்சிக்கு என்ன சாப்பாடு கொண்டு போவீங்க?
5: அதெல்லாம்
0: சொல்லக்கூடாது.
5: நாங்க சாப்பிடுறோம்.
0: சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க?
5: பழக்கறி காய்ச்சி கிடக்கேன் கொண்டு போவோம். சரி, நான் இப்ப கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லல, சொல்லுங்க.
0: என்ன கேட்ட நீங்க?
5: சுட்டில இந்த விடைக்குரியவர் பங்கு பற்றியவனா? பங்கு பற்றியவரா?
0: முதலாவது சுற்றில இந்த விடைக்குரியவர் பங்கு பற்றவில்லை.
5: அப்ப கணேஷ் என்றுதான் நானும் சொல்றேன்.
0: கணேஷ் என்று சொல்றீங்களா?
5: ஆமா.
0: சரி, பார்ப்போம் என்ன.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகியவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
6: நான் ஒரு கேள்வி கேட்க இருக்கேன், குழப்பி விட்டுட்டீங்க.
0: ஒரு குழப்பம் இல்ல.
6: அப்ப அந்த கேள்வியை நான் கைவிடுறேன். நான் கையெழுது. நீங்க என்னண்டா நான் கேக்குறேன்? நேர் ஜெர்மன் நேர்ன்னு சொல்லிட்டீங்க, ஆண்குரல் சொல்லிட்டீங்க. பாட்டும் படமும் வந்தவரா?
0: பாட்டும் படம் நிகழ்ச்சிக்கு வேற வரவில்லை.
6: என்ன சொல்றீங்க? இன்னொரு கேள்வி கேட்கலாமோ?
0: மூன்றாவது சுற்றுல கேட்கலாம்.
6: என்ன சொல்றீங்க?
0: எனக்கு அது ரெண்டையும் தாண்டி அங்காலே ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு.
6: இருக்குதா?
0: எனக்கு இருக்குது.
6: உங்களுக்கு இருக்கும் தானே? குழப்புறதுல நீங்க கட்டிக்காரன் தானே, வெள்ளவன் தானே? சந்தோஷ நேரத்துல சந்தோஷமாக எல்லாத்தையும் குழப்பி கொண்டு போவீங்க, துக்கம் இல்லாம. நானும் அப்ப இப்ப கணேச சொல்லி பாக்குறேன். மூன்றாம் சீட்டுக்கு போறோமா?
0: கட்டாயம் போகத்தானே வேணும்.
6: விட வந்துட்டு சொல்றீங்க?
0: விட வந்தானே, எத்தனை விட வந்திருக்க? எந்த இது எந்த விட சரியான விட தெரியாதானே?
6: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் மீனா.
7: கூடாது.
0: இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். கலாராணி. கதாராணிக்கு என்ன குழப்பம்?
8: இல்ல, குழுக்கள் முறையில வந்தாலும் அப்ப இப்ப நானே கேள்வி கேட்கலாம். என்ன?
0: தாராளமா கேட்கலாம்.
8: இந்த நேர் இந்த குரலம் பிடிக்க நேர் பேர் வந்தாலும் கடவுளோட பேரா இருக்குமோ?
0: கடவுளின் பேரா இருக்க வேண்டும் கேக்குறீங்களா? எந்த கடவுளை கேக்குறீங்க? கிறிஸ்தவ கடவுளா அல்லது இந்து மத கடவுளா அல்லது இஸ்லாமிய கடவுளா அல்லது? எனக்கு எல்லா கேட்டா எல்லா கடவுள பேரும்
7: நான் பொதுவாட்டானே
0: நான் இந்த பேருக்குரியவரை கடவுளா நினைக்கவில்லை.
7: நீங்க நினைக்க
0: ஒவ்வொரு மதத்தில ஒவ்வொரு பேர் வரந்தானே.
7: ஓ, அப்ப அத நான் தனிப்பட்டதா கேட்காம கடவுள்ற பேர் வெறுமோண்டு தானே கேட்டுனாரு.
0: அதான் இவரை நான் கடவுளாக விரும்ப இல்லை.
7: நினைக்கிறீங்க
0: சரி பார்ப்போமே. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
0: ராசா தி தியாக ராஜா. நீங்க?
9: நான் என்ன ஒரு டெலிபோன்லதான் உங்களுக்கு லைன் அடிக்கிறது, அதோட அதுலதான் கேட்கிறதும். அப்ப உங்க லைன் அடிச்சு கொண்டு கேக்கல, நான் கேட்கலையா முதல்ல இந்த ஊருன்றதே.
0: எனக்கு தெரிஞ்சது இதுவரைக்கும் இவர் ஒரு பாடகர் தான். ஆனா பாடுவோர் பாடலாமல பாடுறவர் எனக்கு தெரியாது. பாடகர் வடிவா தெரியும்.
9: அப்ப நானும் கணேசன் சொல்றேன்.
0: நன்றி அம்மா.
9: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ராசா தி தியாகராஜா அவர்கள். இணைவர்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது 8:14 ஓரளவு நிகழ்ச்சியை நிறைவு செய்த அளவுக்கு நெருங்கிவிட்டோம். அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள். இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கு. வணக்கம் ராஜா. வாட்ஸ்அப் மூலம் வணக்கம் ராஜா.
10: வணக்கம். நான் வந்து முதல் சுற்று கலந்து கொள்ள இல்லை, ரெண்டா சுற்றுக்கு நான் கேள்வி வைக்கல.
0: ஓகே,
10: நான் கணேசன் நான் சொல்லி சொல்லிவிடுறேன்.
0: ஓகே, நன்றி
10: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம் பிரபு.
0: தயாளன்.
11: என்ன
0: என்ன
11: அதன்படி முதலாவது சுற்றுல சரியான விட வந்து விட்டா, மிகவும் சரியான விட வந்து விட்டதா
0: முதலாவது சுற்றுலயா?
11: மிகவும் சரியான விட
0: முதலாவது சுற்று
11: குறுகியவர் வந்து விட்டாரா?
0: முதலாவது சுற்றுல மிக மிக சரியான விட வந்து விட்டது.
11: சரவு
0: வைக்கிற கேள்வி இருக்கே. சரவன்ற கேள்வி இருக்கு,
11: இன்னும்
0: வர இல்லையே. சரவ இன்னும் வர இல்லையே. சரவ கேள்வி இருக்கு,
11: கேள்வி இருக்கு, கேள்வி இருக்கு. அப்ப அந்த போய் சொல்லி போட்டுக்கிறோம்.
0: சுவாரஸ்யமா போட்டுக்க,
11: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார். யாரு? தயாளன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம். வணக்கம் பதனா, சொல்லுங்க.
12: நீங்கள் நலம் தானே?
0: ஓ, நலம்
12: நலம். இது ஒரு வெள்ளம் வரையில போலோட நீங்கள் நலம் வண்ட ஓடி.
0: பாட்டும் படமும்
12: வரையில தானே?
0: அதுக்கு வரையிலாமா? தெரியும். நான் உண்ட சொன்னோட நீங்க அங்க வந்தோடனே தெரியும். அதுதான் முதல் கேள்வியா இருக்குமானு சரி போயாச்சு.
12: சரி, எனக்கு அதை கேட்டுக்கொண்ட ரேடியோ குறைஞ்சு விட தானே, நான் ரேடியோல கேட்டுக்கொண்டு இருந்தேன்.
0: சரி, ஓகே கணேஷ், என்ன ஓகே அம்மா.
12: நன்றி நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார். வதனா இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது மாசலின் வந்திருக்கிறார். வணக்கம் மாசலின்.
10: நீங்க
0: வாங்க.
10: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார். மாசலின் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
13: வணக்கம்.
0: யோகா ஒழிச்சிருந்துட்டு வாரீங்க, எல்லாம் கேட்டுட்டு
13: கேட்டுக்கொண்டிருந்துட்டு என்ன சொல்லி நம்ம பாப்போம். போட்டதே எங்களுக்கு இப்படி படையில. அப்ப என்ன சொல்லி நம்ம எல்லாரும் பாப்போம் வந்துட்டு கேட்டுக்கொண்டிருந்துட்டு நீங்கள் நேர்ச்சி முடிக்க போறீங்க. அதுக்கு இதுல வரத்தானே வேணும்
0: கட்டாயமும். இன்னும் கேட்டேன்னு தெரிவிங்க.
13: இல்ல இல்ல, நேரத்தை எப்படியோ முடிக்க போறீங்கள். அப்ப நாங்க வருவோம். எப்படியும்
0: வந்துருக்கீங்க. கேள்வி கேட்க போறீங்களா? இல்ல பதில
13: நான் கேள்வி ஒண்ணு கேட்கல. நான் சொன்னதை திரும்பவே சொல்றேன்.
0: என்னத்தை சொன்ன நீங்க?
13: அது நீங்க மறந்துட்டீங்க.
0: அது மறதிதானே நிகழ்ச்சி.
13: அது
0: எழுத்து கிறுக்கி எழுதுனதுல தெரியுது. இல்ல
13: உங்களோட நண்பன்டே நான் கூறுகிறேன்.
0: நண்பன் சொல்றீங்களா? ஓகே, நன்றி
13: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா.
0: ஐயோ, அது
14: இந்த ரேடியோ அடிக்கடி நிக்குது இப்ப.
0: ரேடியோவா?
15: முடிவு கொண்டு போறீங்க.
16: இதுவரைக்கும் சொல்ல இல்ல.
15: அப்ப சரி, அப்ப கணேசன்னாவே சொல்றேன்.
16: கணேசன் சொல்றீங்களா? நன்றி வணக்கம். யாராவது இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரப்போகின்றேன். அந்த வகையில் யார் என்று பார்ப்போம் இந்த இந்த இதுக்கு சரியான விடை. ஆம், இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி. ராணி வைஃபர் மூலம் இணைந்திருக்கிறீங்க.
17: வணக்கம்.
16: வணக்கம்
17: வணக்கம் வணக்கம். என்ன சரியான விட? இப்ப இரண்டாவது சுற்றில மிகச்சரியான விட வந்து
16: மிக மிக சரியான விடை வந்து விட்டது.
17: அப்ப கணேசன்னாவை சொல்லுவோம்.
16: கணேசன் சொல்றீங்களா?
17: சரியா அல்லது
16: சரியா? நான் போடு, நான் போடு, நீங்க சரி. நான் நிகழ்ச்சியை பதில போட நீங்க வந்துட்டீங்க, நாங்க பதில போட வந்துட்டீங்க, அதை நான் பதில கட் பண்ணிடுறேன்.
17: கீழ சாப்பாட்டோட மீன கட்டிட்டு.
16: ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை.
17: நன்றி அண்ணா.
16: ஓகே நன்றி அம்மா.
17: நன்றி அண்ணா.
16: நன்றி. சரி, அவர் இணைந்திருந்தார். சரி, இப்பொழுது பார்ப்போம்.
18: கல்யாணம் எடுத்து
19: கௌரி கல்யாணம்.
18: கௌரி கல்யாணம்
19: கல்யாணமாம்
16: ஆம், இந்த குரலுக்குரியோ நிச்சயமாக கணேஷ் அவர்கள். முதலாவது சுற்றிலே திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் கூறியிருந்தார். அதுக்கப்புறம் இரண்டாவது சுற்றில் புஷ்பாமா ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பசுபதி குணநாயகி, வதனி மோகன், மீனா, கலாராணி, ராசாத்தி தியாகராஜா, புங்கையூர் ராஜா, தயாளன், வதனா, மாசலின், யோகா, திருமதி சிவசுந்தர்லிங்கம், சரோ பரமேஸ்வரன், சிவராணி, ராணி சம்பந்தர், அப்புறம் சதீஷ் அனைவருமே சரியான பதிலை கூறியிருந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமெடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம் நேர்களே.
20: உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷாரி மகால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷாரி மகாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்க வல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சரி மகாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷோரி மஹால்.
0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:27 ஆகிய ராஜ்யத்தில் 7:27 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பல்லவி தேடும் சரணம்.

பல்லவியை தேடும் சரண நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன். அந்த பாடலுக்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்ததை நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பழமை போல்தான் 0-3-4-8-3-2-1-5-4-0 அல்லது 0-9-5-1-4-8-4-7-7-1 வைஃபர் இலக்கம் இருக்கின்றது 0-0-33-650 0-7-74-27 வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது 0-0-33-689-86-55-29 சரி, இன்றைய பல்லவிதம் சரண நிகழ்ச்சியை நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: ஆம், இந்த சரணத்துக்குரிய பல்லவி என்னவென்று கண்டுபிடித்திருந்தால் இப்பொழுது வாட்ஸ்அப் மட்டும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் மாசிலின் அவர்கள் வைபர் மூலம் இணைந்திருந்தார். வணக்கம் மாசிலின்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நலம் தானே?
0: ஓ நலம், நீங்க சொல்லுங்க.
1: ஆமாம், நலமா இருக்கிறோம்.
0: சரி, என்ன பாடலாக
1: வந்து தூங்காத தம்பி தூங்காதையில் இருந்து
0: சும்மா நிக்காதீங்க சொல்லும்படி வைக்காதீங்க. சும்மா நிக்காதீங்க சொல்லும்படி வைக்க, அந்த
1: பாடலாம் கமலா கமலஹாசனம். இது ஒரு பயங்கரம். இந்த சுலட்சணம் ஒரு கட்ட பொம்பளை
0: ஒன்றுதான்,
1: இப்பவும் தான் வயசாயிட்டு தான் அந்த நேரம் கமலஹாசன் காலில் நின்று
0: ஆடுவோம். நன்றி நன்றி. எல்லா ஞாபகத்தில் இருக்குது என்ன?
1: இல்ல, அது கமலஹாசன் சொன்ன ஞாபகம்.
0: ஓகே,
1: நன்றி
0: வணக்கம். இணைந்திருந்தார் மாசிலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
2: சும்மா நிக்காதீங்க, நீங்க சொல்லும்படி வைக்காதீங்க,
0: அந்த பாடல் என்ன சொல்றீங்களா?
2: அந்த பாடல் தான்
0: யாரு? கமலஹாசனா? ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் துளசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர்
3: வணக்கம். பவனா.
0: வணக்கம் தேவி தனராஜ். நீங்க?
3: நானும் வரேன். மாத்து சொல்ல அந்த படத்தை நான் தான் முதல் நினைச்சேன்.
0: அப்படியா?
3: முதல் நன்றிக்க நன்றி சொல்ல வேணும். என்னன்னு சொன்னா, இந்த பாட சரணந்தடம் பல்லவிகள் எல்லாம் நாங்கள் பாட்டுகள் சொல்லுவோம் தானே வந்து. ஒரு நிகழ்வுல எனக்கு கமரா பரிசு கிடைச்சது பாடல் சொல்லி.
0: அப்படியா? ஏன், என்ன பாட்ட சொன்ன? நீங்க
3: நிகழ்ச்சி நடத்தினவே அப்ப இசையை போட்டிருந்த பாடல்கள் சொல்ல சொல்லி
0: ஒரு
3: மணிக்கூட கிடைச்சது.
0: அவர் என்ன சொன்னார்?
3: என்ன என்ன நான் கண்டுபிடிச்சதுக்கு இவரை கௌரவிச்சது.
0: சரி சரி.
3: அவரு அப்பா டிஆர்டிய தான் யோசிச்ச
0: வாழ்த்துக்களம்மா.
3: நன்றி அண்ணா. சும்மா நிக்காதீங்க சொல்லும்படி வைக்காதீங்க, அந்த பாட்டுன்னு சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல சந்திப்போம்.
0: ஓகே, நன்றி.
3: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம். நானும் அதே பாட்டு, சும்மா நிக்காதீங்க நான் சொல்லும்படி வைக்காங்க. அவ பயிற்சி எடுத்திருக்கா, இப்ப இதுல பயிற்சி எடுத்து அங்க வெற்றி
0: அங்க வெற்றி பெற்றிருக்கா. என்ன அங்க வெற்றி பெற்றிருக்கா? ஓகே,
4: அப்ப பயிற்சி எடுத்து போட்டிக்கு போயிருக்க. நன்றி
0: நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாமலா. வணக்கம் சியாமலா.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: நாலு லைனையும் கொடுத்து வச்சுட்டு எல்லாரும் நான்தான் முதல்ல நான்தான் முதல்ல வச்சிருக்கீங்க.
0: என்ன செய்யறது?
5: ஒன்னும் செய்யல,
0: ஒன்றும் செய்யல, பூட்டையில. அது
5: பூட்டினா அதே பாட்டு, சும்மா நிக்காதீங்க நான் சொல்லும்படி வைக்காது
0: வைக்காதீங்கன்னு சொல்றீங்க என்ன?
5: ஆமா.
0: ஓகே நன்றி.
5: உங்களுக்கு எதிரொலி நிகழ்ச்சிக்கு பொருந்து நினைக்கிறேன். நன்றி
0: நன்றி
5: நன்றி
0: நன்றி. அவர் இணைஞ்சிருந்தார் சியாமலா அவர் சொல்லி. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் ஒன்று. வணக்கம்.
6: வணக்கம் ரகு, நான் ஜோதிரி.
0: வணக்கம் ஜோகேஸ்வரி அம்மா. எப்படி நலமா?
6: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி? உங்களோட நலம் எப்படி?
0: நல்ல சுகமா இருக்கிறோம்.
6: அந்த குரல கேட்டோம் தானே, அப்ப உடம்பு சுகத்தை தான் கேட்கிறேன்.
0: ஆமா ஆமா.
6: அப்ப நீங்களும் சுகமா இருக்கணும் வந்து வேண்டிக் கொண்டு அந்த சும்மா இருக்க சும்மா அந்த பாட்டுன்னு சொல்றேன் நானும்.
0: ஓகே நன்றி அம்மா.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் அம்மா அவர்கள் இப்பொழுது பசுபதி குணநாயகி அவர்கள். வணக்கம்.
7: வணக்கம் ரகு.
0: வணக்கம்.
7: ஓம் வணக்கம்.
0: வணக்கம்.
7: சும்மா
0: அந்த பாடல் சொல்றீங்களா?
7: ஓமோ அந்த பாட்டு சொல்கின்றேன்.
0: ஓகே நன்றி அம்மா. நன்றி வணக்கம். ஒரு இணைந்திருந்தார் பசுபதி குணநாயக அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
8: அப்படியா,
0: சும்மா நிக்காதீங்கன்னு சொல்லி போட்டு போறா. அப்படி என்ன கூட நம்பிக்கை வீணா கூடாது.
8: என்ன
0: அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் மூலம் ராணி சம்பந்தன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
9: வணக்கம்.
0: வணக்கம்.
9: எதிரொலியில நான் தான் கணேசன் சொல்லுவோண்டு பாத்துட்டு போய் தங்கவே மாசுலின்னு.
0: நீங்க தடக்கப்பட்டேன்னு நான் யோசிச்சேன்.
9: அதான் நீங்க நினைச்சிருப்பீங்களா, ஐயோ சொல்ல போறா முதல் முதலா சொல்லுவோம்னு நினைச்சிட்டு போய் இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ஒன்று விட வேற இருப்பேன். ஆனா முதல் வந்து டவுட்டா இருந்தது, ஆனோ பண்ணவும் இல்ல
0: தெரியாது.
9: கொஞ்சம்
0: கஷ்டப்பட்டு பிடிக்கணும்.
9: சந்தோஷம் என்ன, இது வந்து ஒரு கலகலப்பான நிகழ்ச்சி
0: தானே.
9: நல்ல சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் குறிக்கணும். நானும் இது சும்மா நிக்காதீங்க, அதை சொல்லும்படி வைக்காதீங்க. அந்த பாடல்
0: நன்றி அம்மா.
9: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம் ரகு.
0: யோக அணைஞ்சிருக்கிறீங்க.
10: நாங்களும் அதே பாட்டு பாடல் தான்.
0: என்ன பாட்டு?
10: மாசுல என்ன
0: சொன்னாரு சொல்றீங்களா? ஓகே
10: பாட்டுல சந்திச்சு கொள்ள.
0: ஓகே நன்றி.
10: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவ சுந்தர்லிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம்
0: தயாளன்.
11: நீங்க சொன்னதேவா கேட்க விரும்பல போலடா, செக் போட்டு அடிச்சது.
0: பாட்டை கேட்டா போல அதுல கொஞ்சம் குழம்பிட்டா. சரி நீங்க சொல்லுங்க தயாளன்.
11: நானும்
0: மணிக்கல அது
11: என்ன
0: நீங்களும் அந்த பாடல சொல்றீங்க. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம் வதனி
12: மோகன்.
0: நீங்க சொல்லுங்க வதனி.
12: எப்படி சந்தோஷமா இருக்குதோ?
0: ஓ சூப்பரா இருந்து பாத்தீங்க, எவ்வளவு சந்தோஷமா போச்சு. கண்டுபிடிச்சிட்டீங்க தானே?
12: அதுதானே
0: பேர் தானே. நான் ஒவ்வொருத்தரும் வர ஒளிம்பி ஒளிம்பி இருக்க வேணும்.
12: அப்ப நீங்களும் இப்ப சும்மா நிக்காம சொல்லும்படி வச்சுட்டீங்க தானே?
0: சொல்லும்படி வச்சாச்சு.
12: என்ன அதை சொல்லி கொண்டு போய் வருவோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் புஷ்பா அம்மா. வணக்கம் புஷ்பா அம்மா.
13: வணக்கம் ராகு. அதேதான் பாட்டு,
0: சும்மா
13: நிக்காதீங்க சொல்லும்படி வைக்காதீங்க.
0: அந்த பாடல் என்ன, நானே நிறுத்திக் கொள்றேன். நன்றி.
13: அந்த பாட்டு தான் எங்கட ஜோஸ்வதி அம்மா சரியா வைக்கப்படுறா அந்த பாட்டை சொல்லது.
0: அவங்க வாயில வர இல்ல அந்த பாட்டு, அவாக்கு தெரியாது. நன்றி அம்மா. நன்றி. நானே நிறுத்திக் கொள்கின்றேன். அவர் இணைந்திருந்தார் புஷ்பா அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம். சதீஷ் அவர்கள் இப்பொழுது வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் சிங்கை. வணக்கம் சிங்கை.
14: வணக்கம். எப்படி நலமா இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கேன். நீங்க? நீண்ட நாட்கள் உரையாடி
14: நலமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும்
0: பாடல்கள் கேட்பேன். அடி இடைக்கிட்டதானே கலந்து கொள்ளுவீங்க. என்ன
14: கொஞ்சம் வேலைப்பழு.
0: ஆமா,
14: அடுத்தது நேரமும் கடுசா இருக்கு தானே, இரவு நேரம். இப்ப வந்து எனக்கு இப்ப வந்து 3:30
0: பாருங்களா. இப்ப பாடுவர் பாடலாம் கேட்கல, இரவு நல்லா விடிஞ்சிரும். என்ன விடிய காலை ஆயிரும்,
14: விடிஞ்சிரும் 5 மணி 5 மணி
0: ஆயிரும். நலந்தானே சிங்க? ஓமம் நலமா இருக்கின்றேன்.
14: நலம் நலம் நலம்.
0: சரி,
14: சும்மா நிக்காதீங்க, நிக்காங்கின்றேப்பா
0: நிக்காங்கின்றேப்பா. என்ன நிக்காகிட்டே முக்கத்த அறிய நன்றி சிங்கை, நேரம் கிடைக்கும் பொழுது கலந்து கொள்ளுங்கள். ஓகே, அவர் இணைந்திருந்தார் சிங்கை மூர்த்தி அவர்கள் இணைந்திருந்தார். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறியிருந்தார்கள், அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம்.
15: சும்மா

சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து ரொசாலி, தேவி, தனராஜ், சிவராணி, ஷியாமலா, யோகேஸ்வரி அம்மா, பசுபதி, குணநாயகி, கலா, ராணி, ராணி, சம்பந்தர், ஜோகா, தயாளன், பதனி மோகன், புஷ்பா அம்மா, சதீஷ், சிங்கை, மூர்த்தி அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இப்பொழுது கலேக நேரம் சரியாக 8:42 ஆகிய ராஜ்யத்தில் 7:42 இன்றைய சந்தோஷ நேரத்தை நிறைவு செய்யும் பாடலாக நான் தரும் ஒரு இசை இதோ.

0: ஆம், இந்த இசை எந்த பாடலில் இடம்பெறுகின்றது? இந்த இசை எந்த பாடலில் இடம்பெறுகின்றது? நீங்கள் வரவேண்டிய தொலைபேசியில் கதை தருகின்றேன். 01-4-8-3-2-1-5-4-0 அல்லது 09-5-1-4-8-4-7-7-1 வைபர் இலக்கம் 00-33-650 சைபர் 7 சைபர் 7-74-27 வாட்ஸ்அப் இலக்கம் 00-33-689-86-55-29. இப்பொழுது 4 அழைப்பிகளும் நேர்கள் வந்து நிற்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய முதலில் இணைந்த அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஆமாம், இந்த வார இறுதி நாட்கள் உங்களுக்கும் அனைத்து அறிவிப்பாளருக்கும் குடும்பத்தினருக்கும் அத்துடன் அனைத்து நேயர்களுக்கும் உங்கள் அன்னிக்கும் நலமாக அமைய வேண்டிக் கொண்டு மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையல் விட்டேன், மங்கை உந்தன் ராசா.
0: அந்த பாடல் சொல்றீங்களா? நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: என்ன
0: முழுசா போட்டிருக்க மாட்டேன். சரணம் தந்து பல்லை போட்டிருப்பன். அப்ப மியூசிக் இருக்கும், அந்த பாடல மியூசிக் இருக்கும், முழு பாட்டும் இருக்காது. முழு பாட்டும் தந்திருக்கேன், தரது சான்ஸ்
2: இல்லை.
0: தருவன் நன்றி வணக்கம். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நான் எல்லோரும் சொன்னதை உறுதியா ஆமோதிக்க
0: ஆமோதிக்க இந்த எதிரொலி நிகழ்ச்சிக்கு என்ன செய்திருந்த நீங்க பூங்கண்டு தண்ணி விட்டீங்களா? இருட்டுறதுல வெளிய போ. பயமா?
3: பயம் இல்ல, இருட்டுக்குள்ள தெரியாது.
0: சரி சரி, கொஞ்சம் கொஞ்சம்
3: வெள்ளன 5 மணிக்கு இறங்கல, 4 கிராத் 5 கிராத்துல
0: நிக்கிறாங்க.
3: அப்ப குளிரும், ஜாக்கெட் வேணும். மத்தியானம் வேலை முடிஞ்சு வரையில ஜாக்கெட் தேவையில்லை.
0: மத்தியானம் தேவையில்லை. ஆமா,
3: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்போது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் ரகு.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம்.
4: நானும் அதே பாடல் தான், மலர் கொடுத்தேன், கை குலுங்க வழியளித்தேன் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் நன்றியலும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் கூறி உங்களிடம் இருந்து அன்பாக விடப்படுகின்றேன்.
0: நன்றி.
4: நன்றி. வணக்கம் பிரபு.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் திருமதி சிவ சுந்தர்லிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: தேவி தனராஜ். நீங்க சொல்லுங்க.
4: நானும் மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டு மங்கை எந்த ராசாத்திக்கு நானே என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வெள்ளி வரை காத்திருக்கின்றோம். உங்களிடமிருந்து எங்களிடமிருந்து தற்காலிகமாக விடப்பெற்று அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்கோ.
0: நிச்சயமாக. நன்றி அம்மா.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம் ரகு.
0: வணக்கம் பசுபதி கோணன் நாயகி.
5: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டோ. மலர் கொடுத்தேன் கை குலுங்க வலையில் இட்டேன் மங்கை எந்தெந்த சத்திகி நானே இது ஒரு சீராட்டமா. அந்த பாட்டு தானே
0: தெரியாது. நான் அந்த நீங்க பாடுற பாட்டா இருந்தா சரி, நீங்க சொன்னா சரியா இருக்கும். பசுபதி குணன் ஆகிய அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் கலா ராணி.
6: நானும் ஒண்ணு பின்னாலே ஒன்று வாரம்.
0: அதுதான் இப்ப நீங்க கொஞ்சம் முன்னேறிட்டீங்க. கடைக்குட்டியான்னு சொல்லல. அது
6: உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் எங்களை உண்மையா அண்ணா இந்த வெள்ளிக்கிழமை பொழுது சந்தோஷமா போறதுக்கு முதல் கண் உங்களுக்கு நன்றி அண்ணா.
0: ஓகே நன்றி அம்மா. டிஆர்டிக்கு தான் நன்றி சொல்லணும். கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் சதீஷ்.
7: ஆமா நான் மேல கூட சொல்றேன்.
0: அந்த பாடு நீங்களும் சொல்றீங்களா? சரி பார்ப்போம் என்ன. நன்றி. அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். யாராவது இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அந்த பாடலாண்டு சரிபார்ப்பதற்கு முன் இப்பொழுது ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் வதனி. வதனி நீங்க சொல்லுங்க என்ன பாடலாயிருக்கும்.
8: அதே பாட்டுதான் நீங்க முந்தி கேட்ட நீங்க தான். இது தேலனோட பாடி விட்ட நீங்க தேலனை கேட்க தேலன் சொன்னது வதனாக்கு தான் நிறைய காப்பு போட்டது.
0: ஓ அது நான் அந்த சரணம் கொடுத்து பல்லவி கேட்டேன்.
8: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். யாராவது இணைவதாக இணைந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் சரிய பாடலை சரிபார்க்க போகின்றேன். ஓகே பார்ப்போம் இந்த பாடலாண்டு சரிபார்த்துக் கொள்வோம்.

சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து ரொசாலி, அதுக்கப்புறம் தயாளன், ஷியாமலா, யோகா, தேவி தனராஜ், பசுபதி குணநாயகி, கலாராணி, சதீஷ், வதனி, மோகன் அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய சந்தோஷ நேரத்தில் பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து இன்றைய இரவு பிரதான செய்தி இடம்பெற இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

0: இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள். கனடா வன்குவரில் இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மகளை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பெருங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்குவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-900.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தில் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 du Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
5: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858

0: மறந்து விடாதீர்கள். சுவிசிலே விடிஎஸ்
1: இலக்கம் 5
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778920585858.
0: சுவிஸிலே விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: வணக்கம். நீங்கள் கேட்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷிப்லில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 12 நாட்கள் அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து தன் உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனின் 39வது நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழக மண்டலில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தியாக தீபத்தின் நினைவை போற்றும் வகையில் இடம்பெறவுள்ள இந்த அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை அந்த இடத்திற்கு முச்சக்கர வண்டியில் வருகை தந்த போலீசார் மாணவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு சென்றுள்ளனர். மேலும் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் சிவகுரு ஆதீன முதல்வர், தவ திரு வேலன் சுவாமிகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், குரலிட்டவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் பிறந்திரளான பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தினர். நினைவேந்தல் நிகழ்வின் போது ஒலிபெருக்குகளை பயன்படுத்துவதற்கு கோப்பாய் போலீசார் தடை விதித்திருந்தனர். ஒலிபெருக்கு பயன்பாட்டிற்கு கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் உரிய அனுமதி பெறுமாறு போலீசாரால் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள் போலீஸ் நிலையத்திற்கு சென்று அனுமதி கோரிய போதிலும் போலீசார் அனுமதி வழங்க மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மயிலட்டை மக்கள் தங்களது ராணுவ பிடியில் இருக்கும் தமது காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 23வது வாரத்தை எட்டியுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் ராணுவம் கையகப்படுத்தி வைத்துள்ள தமது பூர்வீக நிலங்களை விடுவிப்பதாக அரசு தரப்பால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை நடைமுறை ரீதியான தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் சுட்டிக்காட்டினர். இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளதான செய்திகள் வரும் நிலையில் ஜனாதிபதி அன்புக்குமார் திசநாயக்க எமது பிரச்சினைக்கு நேரடியாக தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே நேரம் காணிகளை விடுவிப்போம் என்று கூறிவிட்டு மீண்டும் மீண்டும் அடுத்தவர் மீது விரலை நீட்டும் நிலை தொடரக்கூடாது. சர்வ அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ற வகையில் எமது காணி விடுவிப்பு தொடர்பில் குறிப்பாக ராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பானவர் என்ற வகையில் நேரடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 23 வாரங்களாக தொடரும் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தமது பூர்வீக நிலங்களுக்கு மீள செல்லக்கூடிய வகையில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே மயிலட்டி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான 2ம் வாசிப்பு விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் 2வது நாளாக தொடர்கிறது.
1: ஹான்ஸ் கிறிஸ்டியன் அண்டர்சன் எனப்படும் எழுத்தாளர் 1837ஆம் ஆண்டு எழுதிய பேரரசரின் புதிய ஆடைகள் என்ற கதையின் மூலம் சில விடயங்களை முன்வைக்கிறார். அது பெருமதியானது என நான் நினைக்கிறேன். உண்மையில் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பேசும்போது 2 மோசடிக்காரர்கள் மிகவும் அழகான கண்களுக்கு புலப்படாத ஆடை இல்லாதவாறு அது அமைந்திருக்கிறது. அதனை பேரரசருக்கு அனுப்பித்தனர். ஆனால் உண்மையில் அங்கு கண்களுக்கு எந்த ஆடையும் புலனாகவில்லை. அப்போது இறுதியில் என்ன நடந்தது என்றால் அந்த 2 மோசடிக்காரர்களின் ஏமாற்று நடவடிக்கைக்கு பேரரசர் ஏமாந்து உண்மையில் அந்த ஆடையை அணிந்திருப்பதாக கூறப்பட்டாலும் அங்கு எந்த ஆடையும் இருக்கவில்லை. ஆனால் அந்த அரசனுக்கு அருகில் இந்த பரிவாரங்கள், அமைச்சர்கள், குழுக்கள் மற்றும் அவருக்கு ஆதரவளித்த குழுக்களும் அதிகமாக பேச முன்வரவில்லை. பயத்தினாலும் அடிமைத்தனத்தினாலும் கருத்து தெரிவிப்பதற்கு முன்வரவில்லை. எதிர்கட்சி தலைவர் ஒரு உதாரணத்தை கூறினார். அது ஒரு பேரரசரின் ஆடை தொடர்பான கதை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, உண்மையில் அந்த குழந்தையோ அல்லது அந்த சமூகமோ அரசனின் தவறை பேசுகின்றன. அதன் மூலம் சமூகத்திற்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது. அதுவே அந்த கதையின் சாராம்சம். ஆனால் அதே போன்று சில சமூகங்களும் இருக்கின்றன. நான் இதற்கு நெருக்கமான ஒரு தத்துவஞானி எழுதிய சிறிய கதையை கூறுகிறேன். மெட்ராஸ் என்ற நகரம் ஒன்று இருந்தது. சுற்றி இருந்த நகரங்களுள் அது மிகவும் சிறந்த நகரமாக இருந்தது. ஆனால் அந்த நகரத்தின் செழிப்புக்காக ஒரு சிறு குழந்தை நிலத்தடியில் நிரந்தரமாக துன்பப்பட வேண்டும். அந்த குழந்தையின் மீது அந்த நகரத்தின் செழிப்பு தங்கியிருந்தது. முழு நாடும் அதனை அறிந்திருந்தது. ஆனால் அந்த குழந்தையை பற்றி யாரும் பேசவில்லை. அப்படியானால் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். இதனாலேயே அவர் கூறுவதைப் போலவே சிலரால் பார்த்தும் பார்க்காதது போல் இருக்க முடிகிறது. சிலரால் இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் முழு சமூகமும் அழிக்கப்பட்டு நாடு வங்குவோத்தடைந்த நிலையில் இருந்ததை பார்க்க முடியும். எதிர்கட்சி தலைவர் கூறியதைப் போன்று கடந்த காலத்தில் இந்த நாட்டை எவ்வாறு மிக மோசமான ஊழல் நிறைந்த முறையில் ஆட்சி செய்தார்கள். நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கவும் இல்லை. அவர்களுக்கு எதிராக நீங்கள் போராட்டங்களையும் நடத்தினீர்கள். பணம் இல்லை, தேர்தலும் இல்லை என்று கூறி தேர்தலை ஒத்திவைத்த அடக்குமுறை மற்றும் கொடூரமான ஆட்சியாளர்களை பற்றியும் நீங்கள் கூறினீர்கள். அந்த அழிவின் மத்தியில் கௌரவ சபாநாயகர் அவர்களே, உங்களில் யாராவது நீதித்துறை மட்டும் காப்பாற்றப்பட்டது என நினைத்தால் இந்த சேட்டுக்குழியில் நீதித்துறை மட்டும் தாமரை மலரை போல தூய்மையாக எஞ்சியிருந்தது என்று கூற முடியாது. அதனாலேயே துர்நாற்றம் வீசுவதாக தொழிற்சங்கங்கள் கேள்வி எழுப்பின. அவ்வாறாயின் நீதித்துறை நறுமணத்துடன் இருக்கிறதா என ஜனாதிபதி வினவினார். எனவே நீதித்துறையும் ராஜபக்சர்களினதும் விக்ரமசிங்கக்களினதும் அந்த மோசமான காலகட்டத்திலேயே அல்ல, அதற்கு முன்பிருந்தே மிகவும் தெளிவாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்காதது போல் இருக்க முடியும். ஒமேலியா அந்த நகரத்தின் மக்கள் மேலே இருந்து வாழ்ந்து கொண்டு அந்த உயர்மட்ட சமூகத்தினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறு குழந்தை, ஏழை குழந்தை துன்பப்படுகிறது. நாம் இதில் இருந்து என்ன செய்திருக்கிறோம்? இந்த சமூகத்தின் ஒவ்வொரு துறையிலும், கல்வியிலும், சுகாதாரத்திலும், சட்டத்தின் ஆட்சியிலும் நாம் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் போது நீதித்துறையின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயல்முறையும் இதனை விட நியாயமானதாகவும் நீதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் சுட்டிக்காட்டியுள்ளோம். அதுதான் அந்த கதையின் சாராம்சம். எனவே மக்கள் பார்க்காதது போல் இருக்க முடியும். இப்போது குறிப்பிடப்படும் அந்த தொழில்முறை அமைப்புக்கு இந்த நாட்டிலே 18வது திருத்தம் இருந்தது தெரியவில்லையா? 18வது திருத்தத்திற்கு எதிராக சில சர்வதேச அமைப்புகள், இந்த 22வது திருத்தத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்த சர்வதேச அமைப்புகள் 18வது திருத்தம் தொடர்பில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எனவே எனது உரையை தொடர வேண்டி இருப்பதால் அந்த விடயத்திற்குள் மேலும் செல்ல நான் எதிர்பார்க்கவில்லை. நாம் செய்திருப்பது இதுதான். இந்த நாட்டின் ஒவ்வொரு துறையிலும், ஒவ்வொரு பகுதியிலும் நாம் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறோம். எனது நோக்கம் என்ன? எனது அரசாங்கத்துக்கு 2 வருடங்களே ஆகின்றன. எனது நோக்கம் கௌரவ தலைவரை, வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டை 1 வருடத்துக்குள் ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்துள்ளோம். ஒவ்வொரு துறையிலும் இப்போது நாம் இருப்பது சீர்திருத்த கட்டத்தில். அதனை ஒரு மாற்றத்திற்காக நாம் முன்னெடுத்து செல்கிறோம்.
2: தொடர்ந்து வினவினார். ஏனென்று நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வயதிலை அதிகரித்து இருக்கின்றீர்கள், ஏன் அரசு சேவையில் உள்ளவர்களின் வயதிலை அதிகரிப்பதில்லை என்று. நாங்கள் இன்று உரையாற்றிக் கொண்டிருப்பது ஒரு மறுசீரமைப்பு பற்றி மாத்திரமே. எங்களுடைய நாட்டில் பொதுமக்களுக்கு வாக்களித்தது அவர்களுக்காக, எங்களுக்கு தேவையான, அவர்கள் எதிர்பார்க்கின்ற வளமான வாழ்க்கையை வழங்க பெற்றுவதற்கும், அழகான நாட்டை பெற்றுக் கொள்வதற்கும் எங்களுக்கு தேவை அனைத்து திருத்தங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம் சட்ட ரீதியாக. அதில் ஒரு விடயம் மாத்திரம்தான், இந்த நீதிமன்றத்துறை அதில் பல்வேறு பட்ட திருத்தங்களை செய்ததன் பிறகு நீதிமன்ற வயதில்லையை தீர்மானிக்க வேண்டும் என்று கருதினோம். அதன்படி அரசியல் திட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து தேவையான மறுசீரமைப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அதற்கு சமாந்தரமாக கல்வி, சுகாதாரம் மற்றும் இந்த மக்களின் நலனுக்காக தேவைப்படுகின்ற அனைத்து துறைகளிலும் தேவையான மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் வயதிலே அதிகரிக்கின்ற தேவைப்பாடுகளை நாங்கள் உணர்ந்தால் இந்த நாடு ஜனநாயகமான நாடு, நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் அந்த அனைத்து விடயங்களுக்கும் கவனத்தை செலுத்தி அந்த மாற்றங்களை செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நான் கூறிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக பார்க்கும் போது என்னுடைய உரையில் பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த மறுசீரமைப்பு ஒரு புறத்தில் பார்க்கும் போது நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற பிரச்சனை பலவற்றையும் இனம் கண்டு அந்த பிரச்சனைகளுக்கு விரைவாக பதில் தீர்வு வழங்குவது ஒரு மனித வளங்கள் இருக்கின்றது. அரசாங்கம் என்ற வகையில் அது தேவையான கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்திருக்கின்றோம். அவற்றை இனம் கண்டிருக்கின்றோம். அவற்றை மாற்றுவதற்கான தலையீடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். போதிய வளங்களில் பாரிய அளவிலான பிரச்சனைகள் இருக்கின்றன. அபிவிருத்தி திட்டங்களில் பாரிய அளவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் அவற்றை மீள ஆரம்பித்து நீதிமன்ற கட்டமைப்புக்கு தேவையான வளங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் டிஜிட்டல் முறைமை சம்பந்தமாக உரையாற்றுகின்ற ஒரு அரசாங்கம் நீதிமன்ற கட்டமைப்பை வினைத்திறனாக செயற்படுத்துவதற்கு மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பிற்கு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கான செயற்பட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த அனைத்து விடயங்களை நாங்கள் மேற்கொள்வது எங்களுடைய நீதிமன்ற கட்டமைப்பின் செயற்பாடு, அதாவது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவது தான் அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. மக்களுக்கு தேவையாக இருக்கின்றது. வழக்குகளை விரைவாக இறுதி முடித்துக் கொள்வதற்கு இந்த கட்டமைப்பில் இருக்கின்ற 11,20,000 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. எங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை விஞ்ஞாபனத்தில் மக்களுக்கு வாக்களித்திருக்கின்றோம். சட்டத்தின் ஆதிக்கத்தை நீதிமன்றத்தின் மூலம் சுயாதீனமாகவும் வினைத்திறனாகவும் நீதியை பெற்றுக் கொள்வது, அது மக்களுக்கு சட்டத்தின் மேல் இருக்கின்ற நம்பிக்கையை அதிகரிப்பது. இருந்தாலும் இந்த செயற்பாடு இன்று இலங்கையில் இது அதிகூடிய செலவுகளை ஏற்படுத்துகின்ற நம்பிக்கை இழந்த ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. செலவுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துவதும் மக்களிடையே இருக்கின்ற அந்த நம்பிக்கையினை மீண்டும் கட்டியெழுப்புவதும் தான் எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது.
0: வெடுக்குநாறு மலையில் வழிபடும் சுதந்திரத்திற்கு தடை ஏற்படுத்த முடியாது என சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றுக்கு சுட்டிக்காட்டியிருந்த நிலையில், வெடுக்குநாறு மலையில் இரு தரப்புகள் ஒரே நேரத்தில் வழிபடுவதால் சமாதான குலைவு ஏற்படும் என்ற நெடுங்கணி போலீசாரின் விண்ணப்பம் வவுனியா நீதிமன்றால் நிராகரிக்கப்பட்டதுடன், சட்டம் மீறப்பட்டால் மாத்திரமின்றி மாறாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு நீதிமன் அறிவுறுத்தியுள்ளார். நெடுமேனி வெடுக்குநாறு மலையில் நாளை வடக்கு மாகாண தலைமை தேரர் சந்தபூதி தலைமையில் பௌத்த நிகழ்வு ஒன்று ஏற்பாடாகியுள்ளது. இந்த நிலையில் அன்றைய தினம் சைவ மக்கள் புரட்டாசி சனி விசேட பூஜை வழிபாடுகளில் அங்கு ஈடுபட உள்ளனர். இந்த நிலையில் குறித்த தினத்தில் அந்த பகுதியில் இருதரப்பும் ஒரே நேரத்தில் வழிபாட்டிற்கு செல்வதால் சமாதான குழுவு ஏற்படும் என்று நெடுங்கணி போலீசார் வவுனியா நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். இதனையடுத்து ஆலயத்தின் நிர்வாகத்தினருக்கு பௌத்த தேரர் தரப்பு நேற்று நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்போது வெடுக்குநாறு மலையில் வழிபடும் சுதந்திரத்திற்கு தடை ஏற்படுத்த முடியாது என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதை சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றுக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் சட்டம் மீறப்படுகிற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் போலீசார் நீதிமன்றத்திற்கு வர வேண்டும், மாறாக மன்ற நேரத்தை வீணாக்கக்கூடாது என்று நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் போலீசாரின் விண்ணப்பத்தையும் நிராகரித்துள்ளார். இதேவேளை ஆலய நிர்வாகம் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் சிரேஷ்ட சட்டத்தரணி திருவருள் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். அத்துடன் கல்கமுவ சந்தபூதி தேரரும் அவரது சட்டத்தரணிகளும் முன்னிலையாகியிருந்தனர். பலாங்குட உடகந்த பிரதேசத்தில் விநாயகர் ஆலயத்தில் காணப்பட்ட விநாயகர் சிலை இனம் தெரியாத நபர்களால் உடைத்து எறியப்பட்ட சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றதை தொடர்பாக பொதுமக்கள் பலாங்குட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக பலாங்குட போலீசார் தெரிவித்தனர். அதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக மலையக பெருந்தோட்டம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் கவனத்திற்கு பிரதேச மக்கள் கொண்டு சென்றுள்ளனர். அதன் பின்னர் சிலை உடைப்பு தொடர்பாக உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்குமாறு பலாங்குட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பணிபுரி விடுத்தார். இந்த நிலையில் விசாரணைகள் தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பலாங்குட போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா வெடுக்குநாறு மலை விவகாரம், ஜாழ்ப்பாண நல்லூர் மந்திரிமேனை புனரமைப்பு, திருக்கீதீஸ்வர ஆலய வளாகத்தில் தொல்பொருள் திணைக்களத்தின் தலையீடு மற்றும் மட்டக்களப்பில் தொல்பொருள் திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் உள்ளிட்ட தொல்பொருள் திணைக்களம் சார்ந்து காணப்படும் பிரச்சினைகள் சுமூகமான முறையில் தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் உறுதியளித்துள்ளார். புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி மற்றும் இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராசமாணிக்கம் சாணக்கியின் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ப சத்தியலிங்கம், சண்முகம் குலதாசன், துரைதாச ரவிகரன், ஸ்ரீநாத் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் உருவாக்கப்படும் தொடர் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் பல்வேறு விடயங்கள் நேரடியாக அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வவுனியா வெடுக்கு நாரிமலை விவகாரம், யாழ்ப்பாண நல்லூர் மதுரைமனை புனரமைப்பு, திருக்கேதீஸ்வர ஆலய வளாகத்தில் தொல்பொருள் திணைக்களத்தின் தலையீடு மற்றும் மட்டக்களப்பில் தொல்பொருள் திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் உள்ளிட்ட தொல்பொருள் திணைக்களம் சார்ந்து காணப்படும் பிரச்சினைகளை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக இதன்போது அமைச்சர் இலங்கை தமிழ்ச்சிக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் உறுதியளித்தார். சவுதி அரேபியா ராஜ்யத்தின் 96வது தேசிய தினத்தை முன்னிட்டு இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதரகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு வரவேற்பு நிகழ்வில் இலங்கை தமிழ்ச்சிக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் கலந்து கொண்டார். இந்த நிகழ்விற்கான அழைப்பில் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரி மேன்மை தங்கிய ஜாசர் அப்துல் ரஹ்மான் அல் ஹஸ்மி அவர்கள் விடுத்திருந்தார். வளமையாக சாணக்கியன் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்போது அகில இலங்கை ஜம்மத்துல் உலாமா பொதுச் செயலாளர் அக்ஷேக் அர்ஹம் நூராமித் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் சந்தித்து கலந்துரையாடினார். சந்திப்பின் போது சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான அனுஜன் சிவராசாவின் விடுதலைக்கு தேவையான முழுமையான ஆதரவு வழங்குவதாக ஜமத்துல் உலாமா பொதுச் செயலாளர் சாணக்கியனிடம் உறுதியளித்தார். இந்த நிலையில் சவுதி அரேபியா ராஜ்யத்தின் தேசிய தினத்தை முன்னிட்டு சவுதி அரேபிய மக்களுக்கும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதரகத்துக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுச்சபை கூட்டத்தொடரின் உயர்மட்ட வாரத்தில் பங்கேற்பதற்காக வெளிவாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் நியூயார்க் செல்ல உள்ளதாக வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்படி அமைச்சர் விஜித ஹெரத் எதிர்வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி நியூயார்க் செல்ல உள்ளார். செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுச்சபையின் பொது விவாதத்தில் பங்கேற்க உள்ள அவர் அங்கு இலங்கையின் தேசிய அறிக்கையை முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது பல்வேறு நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் அமைச்சர் விஜித ஹெரத் கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதாக வெளிவார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி தனது அடுத்தகட்ட நாணய கொள்கை தீர்மானத்தை எதிர்வரும் 30ஆம் தேதி அறிவிக்க உள்ளது. இதன்போது வட்டி வீதங்களில் மாற்றம் ஏற்படாது என ஃபாஸ்ட் ஹேபிட்டல்ஸ் நிதி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் ஒருநாள் கொள்கை வட்டி வீதம் தற்போதுள்ள 8.75% தொடர்வதற்கு 60% வாய்ப்பு உள்ளதாகவும் வட்டி வீதத்தை 50 அடிப்படை புள்ளிகளால் அதிகரிப்பதற்கு 40% வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட 100 அடிப்படை புள்ளிகள் கொண்ட வட்டி வீத அதிகரிப்பின் தாக்கம் பொருளாதாரத்தில் தொடர்ந்தும் காணப்படுவதாக இதுவரும் செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் புதிய ஒதுக்கீட்டு தேவைகள் மூலம் வட்டி வீதங்களை அதிகரிக்காமல் வங்கித்துறையில் காணப்படும் அதிகப்படியான பணப்புழக்கத்தை உறிஞ்சிக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய வங்கியின் 5% இலக்கை விட அதிகரித்து ஆகஸ்ட் மாதத்தில் பணவீக்கம் 8% உயர்ந்துள்ளதுடன் ஜூலை மாதத்தில் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக விரிவடைந்துள்ளது. அத்துடன் உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள், எல்நினோ தாக்கத்தால் ஏற்படக்கூடிய உணவு விலை அதிகரிப்பு அபாயங்களும் மத்திய வங்கியின் தீர்மானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக அமையலாம் என்று அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று ஆரம்பமானது. இந்த கண்காட்சி இன்று முதல் இதுவரும் அக்டோபர் 4ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெறுகிறது. கண்காட்சியில் நாவல்கள், சிறுகதைகள், கவிதைகள், சினிமா, ஆய்வு மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான நூல்களை விசேட விலைக்கழிவுடன் கொள்வனவு செய்யும் வாய்ப்பு வாசகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் நூல் வெளியீட்டு நிகழ்வுகள் மற்றும் எழுத்தாளர்களுடனான சந்திப்புகளிலும் வாசகர்கள் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கண்காட்சிக்கு வருகை தரும் வாசகர்களின் வசதிக்காக இந்த முறை விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். வருடாந்தம் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் லட்சக்கணக்கான வாசகர்கள் கலந்து கொள்ளும் நிலையில் இந்த முறையும் பெருமளவானோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி சிறிவத்தின இருவரும் அக்டோபர் 6 வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: விசாரணை தொடர்பில் ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பன்னிரண்டு உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்கு லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்குமாறும் இதன்போது நீதவான் சிறைச்சாலை அத்தியட்சருக்கு உத்தரவிட்டார். லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேகநபரின் சட்டத்தரவுகள் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்கிஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். லஞ்ச விசாரணை ஆணைக்குழு இன்று முற்பகல் சந்தேகநபரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொண்ட பின்னரே கைது செய்தது. சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்த விசாரணை அதிகாரிகள் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு கோட்டையில் உள்ள டிரான்ஸ்போர்ட் சதுக்கம் எனப்படும் காணியை குறித்த நிறுவனத்திற்கு விரைவாக பெற்றுக் கொள்வதற்கு உதவிகளுக்காகவே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 ரூபாய் பணத்தை லஞ்சமாக வழங்கியதாக சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சந்தேக நபர் 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் குறித்த 70 ரூபாய் பணத்தை நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளமை குறித்தும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர்.
0: தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 வெற்றிகரமான ஆட்சியை குறிக்கும் வகையில் மக்கள் ஆட்சி 2 பலம் அனைவருக்குமான முன்னேற்றம் என்ற துணைப்பொருளின் கீழ் மாபெரும் மக்கள் பேரணி இதுவரும் ஞாயிற்றுக்கிழமை கம்புஹாவில் இடம்பெற உள்ளது. ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிந்துள்ள அறிவிப்பின்படி குறித்த பேரணியானது அன்றைய தினம் பிற்பகல் 3:30 ஆரம்பமாக உள்ளதுடன் இதற்கான நேரடி ஒலிபரப்பும் அதே நேரத்தில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றி 2 நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் பேரணி தொடரின் ஒரு கட்டமாக கம்பஹா நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கு கலந்து கொண்டு உரையாற்றவுள்ள இந்த பேரணியில் பெரும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே துணைப்பொருளின் கீழ் நாட்டின் பல பகுதிகளிலும் இதற்கு முன்னர் பேரணிகள் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியானது தொடர்ந்தும் ராஜபக்சேக்களின் ஆதரவிலோ அல்லது அவர்களின் மடியிலோ தஞ்சமடைந்து செயற்படுமாயின் அந்த கட்சிக்கு எதிர்காலத்தில் எந்தவித அரசியல் இருப்போ அல்லது முன்னேற்றமோ சாத்தியமில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்திற்கு அருகில் அண்மையில் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அமைதியான முறையிலும் சுதந்திரமாகவும் முன்னெடுப்பதற்கு போலீசார் இடமளித்திருந்தமை ஜனநாயக ரீதியில் வரவேற்கத்தக்க ஒரு செயற்பாடாகும். எனினும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதிப்படுத்தி சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி குழுவினர் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தனர். சிதைந்து போன எதிர்க்கட்சிகள் என வர்ணிக்கப்படும் ஏனைய குழுக்கள் இதில் பங்கெடுக்க தவறியமையானது அவர்களின் அதிகார வரியையும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான கூட்டத்தினருடன் அவர்கள் எந்த அளவுக்கு பிணைந்துள்ளார்கள் என்பதையுமே தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அத்துடன் நாட்டில் 2 பிரதான அரசியல் சக்திகளான ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்து கருத்துக்கள் வலுப்பெற்று வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சியானது தொடர்ந்தும் ராஜபக்சேக்களின் ஆதரவிலோ அல்லது அவர்களின் மடியிலோ தஞ்சமடைந்து செயற்படுமாயின் அந்த கட்சிக்கு எதிர்காலத்தில் எந்தவித அரசியல் இருப்போ அல்லது முன்னேற்றமோ சாத்தியமில்லை. எனவே ஐக்கிய தேசிய கட்சியானது தனது தவறான அரசியல் நகர்வுகளை கைவிட்டு சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியுடன் இணைந்து சுத்தமான அரசியல் பணத்திற்காக உடனடியாக அணிந்துள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அந்த கட்சியுடன் இணைந்து எந்த ஒரு நேர்மையான அரசியல் பயணத்தை முன்னெடுக்க முடியாது என்பது உறுதியாகும். அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் ஊழல் மற்றும் தவறுகளில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கும் வேலை திட்டங்களும் திடீரென உருவானவை அல்ல. இவை அனைத்தும் கடந்த 2015 நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விரிவான விசாரணைகளின் நேரடி விளைவுகளும் பெறுபவர்களுமாகும். அன்று அந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்களாக நின்று செயற்பட்டவர்கள் என்ற வகையில் அந்த விசாரணைகளின் தொடர்ச்சியாக இன்று குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுவதைக் கண்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய முடிகிறது. எனவே நாட்டை சூறையாடிய திருடர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் எதிராக தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த வேலை திட்டங்களுக்கு கட்சி பேதமின்றி அனைவரும் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டியது அவசியமாகும். சிறுவர் சுகாதார மேம்பாட்டிற்கான சமூக மற்றும் நடத்தை மாற்றத்திற்கான தொடர்பாளர் வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு கொழும்பில் நேற்று நடைபெற்றது.
3: நடத்தை தொடர்பான அழகான குழந்தைகள் முப்பது மில்லியன்களுக்கு மேலாக திரைகளை பார்ப்பதாக அறியப்பட்டுள்ளது.
2: 32 மில்லியன்

0: என்பதை ஒருவரை எழுத்தாளர்களை மட்டும் கூட்டும் திடமாக இல்லாமல் அதன் சூழலில் சிறந்த ஆரோக்கியமான சுகாதார பழக்கவழக்கங்களை நிறுத்தி செய்யக்கூடிய இடமாகவும் மாற வேண்டும். இதற்காக சுகாதார மேம்பாடு பணியிடமானது தேசிய வேலைத்திட்டத்தின்
1: சிறைச்சாலைக்குள் எதிர்த்தரப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி குறித்த குழுக்களைச் சேர்ந்தவர்கள் ஒருவரையொருவர் சந்திக்காத வகையில் அவர்களை அந்தந்த சிறைச்சாலைகளிலேயே தனித்தனியாக தடுத்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்துடன் சிறைச்சாலைக்குள் பாதுகாப்பை மேலும் தளப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த கெஹில் பத்திர பத்மே மற்றும் ஹரக்கட்டா ஆகியோருக்கு இடையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நேற்று கல்கிசா நீதிமன்ற வளாகத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த ஹொஸ்னலியின் தரப்பினருக்கும் படோவிட்ட அசங்குவின் தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட இருந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கல்நாதன் இன்று பாராளுமன்றத்தில் கருத்துக்களை முன்வைத்தார்.
2: தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றும் தலைவர் இதற்குள் அகப்பட வேண்டும், இதற்குள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட உண்மையிலே வரவேற்கிறேன். இந்த அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் நீதிமன்றம் சரியான ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. துரிதமாக இந்த நடவடிக்கையை இந்த அரசு செய்ததற்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஆனால்
1: சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள இலங்கையரான சிவராசா அனோஜனுக்கு அரசு மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கையின் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ள இந்த கடிதத்தில் பிரதி சபாநாயகர் லிஸ்வி சாலி உள்ளிட்டோர் அனோஜனுக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் அவரது தண்டனையை குறைக்க அல்லது அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தள்ளுபடி செய்யுமாறும் குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. அனோஜன் குறைந்து வருமானம் பெறும் தொழிலாளி எனவும் இலங்கையில் உள்ள அவரது குடும்பம் அவரது வருமானத்தையே பெரிதும் நம்பியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதத் தொகை அல்லது பொருளாதார நிலைக்கு மிகவும் அதிகமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளனர். தாம் தண்டனைக்குள்ளான சம்பவம் தொடர்பில் அனோஜன் வருத்தத்தையும் மனவேதனையும் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அதற்காக மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றனர். அதேவேளை சவுதி அரேபியாவின் சட்ட அதிகாரம் இறையாண்மை மற்றும் நீதித்துறை நிறுவனங்களுக்கு தங்கள் முழுமையான மதிப்பு அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகள் மற்றும் நல்லெண்ணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கோரிக்கை முழுமையான மனிதாபிமான அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மட்டக்களப்பு சித்தாண்டியில் கணவரின் தாயாரை சந்திக்க சென்ற மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு கணவர் தப்பியோடிய சம்பவம் நேற்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். மாவடி வேம்பு ஆர்டிஎஸ் வீதியைச் சேர்ந்த 32 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாரான தங்கராசா பிரதீபா என்பவரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மாவடி வேம்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய கூலி தொழிலாளியான மூத்தவன் வாசன் என்பவர் தங்கராசா பிரதீபா என்ற பெண்ணை திருமணம் முடித்து 10 மற்றும் 7 வயதில் மகனும் மகளும் உள்ளனர். இந்த நிலையில் கூலி தொழிலாளியான கணவன் தினமும் மதுபானம் அருந்துவிட்டு வீட்டுக்கு சென்று மனைவியை துன்புறுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தின் வியாழக்கிழமை மனைவியின் கையடக்க தொலைபேசியை கணவன் எடுத்துச் சென்று அதனை மீட்பினை செய்து பணத்தை எடுத்து அதற்கு மதுபானம் வாங்கி குடித்துவிட்டு வீடு வந்துள்ளார். இதனை அடுத்து கணவன் மனைவியிடையே நீண்ட நேரம் தகராறு இடம்பெற்று வந்துள்ள நிலையில் மனைவி வீட்டில் இருந்து வெளியேறி சித்தாண்டி கலிமகள் வீதியில் உள்ள கணவனின் தாயாரான மாமியாரிடம் கணவனை பற்றி முறையிடுவதற்கு அங்கு சென்றுள்ள நிலையில் மனைவியை பின்தொடர்ந்து சென்ற கணவன் தனது தாயார் வீட்டில் வைத்து மனைவியின் கழுத்தில் கத்தியால் குத்தியதை அடுத்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். செட்டிலர் தெருவில் நேற்று போலீசார் இருவர் நகைக்கடை உரிமையாளரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கொழும்பு மத்திய போலீஸ் அத்தியட்சகரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வூட்லர் தெரிவித்தார்.
3: மாளிகாவட்ட போலீஸ் நிலையத்தை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் சட்டப்பிரிவில் உள்ள தங்க நகை விற்பனை நிலையம் ஒன்றின் ஊழியர் ஒருவரை தாக்கி அவரை அழைத்து செல்ல முயற்சித்ததாக குற்றம் சாட்டியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நபர் மீது போலீசார் குழு ஒன்று தாக்குதல் நடத்தும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவானது. எவ்வாறாயினும் மேலும் சில போலீஸ் அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு வருகை தந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
1: 300 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் தம்பதியினர் உட்பட 3 சந்தேக நபர்கள் மேல் மாகாண வடக்கு கூட்டுப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரியந்தலை பொங்குத்தலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இந்த போதைப் பொருள் கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களிடம் இருந்த 11 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 6 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் காவல்துறை பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தொடர்பாக மேல் மாகாண வடக்கு கூட்டுப்பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பலாங்கோடு ஹகவ சந்தை பகுதியில் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்ற சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 2 சந்தேக நபர்களை மீரியகோட போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி அம்பலாங்கோடு கஹவ சந்தை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்து கைத்துப்பாக்கியினால் சுட்டு கொலை செய்ய முயன்ற சம்பவம் தொடர்பிலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மீரியகோட போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவினால் நேற்று வியாழக்கிழமை காலை படபுல போலீஸ் பிரிவில் வைத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் தேடல் மற்றும் மீட்பு வலயத்தில் தத்தளித்த 25 இந்தோனேஷிய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் பாதுகாப்பாக கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நடவடிக்கை பல்வேறு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த கடற்தொழிலாளர்கள் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. கேஎம் குருடஜியா 6 என்ற இந்தோனேஷிய மீன்பிடி இழுவை படகு கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி இலங்கைக்கு தெற்கே கடலில் கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் ஆஸ்திரேலியாவின் தேடல் மற்றும் மீட்பு வலயத்துக்குள் இடம்பெற்றதுடன் படகில் இருந்த கடல் தொழிலாளர்கள் ஆபத்தில் சிக்கியுள்ளதாக ஆரம்பத்தில் தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து எம்பி மூன்ஸ்டோன் என்ற வர்த்தக கப்பல் கடலில் தத்தளித்த 25 பேரை மீட்டு கொழும்பு கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு நிலையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளது. அவசர அழைப்புக்கு பதிலளிக்கும் வகையில் எம்ஆர்சிசி கொழும்பின் ஒருங்கிணைப்புடன் இலங்கை கடற்படை 2 படகுகளை அனுப்பி எம்பி மூன்ஸ்டோன் கப்பலால் மீட்கப்பட்ட 25 கடற்தொழிலாளர்களையும் கரைக்கு அழைத்துச் சென்றுள்ளது. இதன்போது மீட்கப்பட்டவர்களுக்கு கடற்படையினரால் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டதுடன் அவர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக இலங்கையில் உள்ள இந்தோனேஷிய தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். எல்லா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்லா நீர்வீழ்ச்சியை பார்வையிடச் சென்ற நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த 26 வயதுடைய வெளிநாட்டு யுவதி ஒருவர் நேற்று வியாழக்கிழமை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். 2 வெளிநாட்டு யுவதிகள் குறித்த நீர்வீழ்ச்சியை பார்வையிடச் சென்றிருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் தவறி கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக எல்லா சுற்றுலா போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தை தொடர்ந்து பிரதேச மக்களின் உதவியுடன் கடும் சிரமங்களுக்கு மத்தியில் உயிரிழந்த யுவதியின் சடலம் மீட்கப்பட்டு 1990 என்ற அவசர ஆம்புலன்ஸ் சேவை மூலம் பதுளை மாவட்ட போலீஸ் வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. குறித்த பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நீர்வீழ்ச்சியை பார்வையிடச் செல்லும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். காணிகளை பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் பெற்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான கேட்டன் டிகோயா நகர சபையின் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுந்தரராஜ் பிரபாகரன் என்ற குறித்த நகரசபை உறுப்பினர் நேற்றிரவு கேட்டன் காவல்துறை குற்றப்பிரிவு பிரிவினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கேட்டன் ருவன்புர பகுதியில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளை பெற்றுத் தருவதாக கூறி அந்த பகுதியில் வசிக்கும் சிலரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையான பணம் வங்கிக் கணக்கில் வைப்பிடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எனினும் பணம் பெற்றுக் கொண்ட பின்னர் குறித்த நபர்களுக்கு காணிகள் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் பணம் விளக்கம் வழங்கிய ஒருவரால் கட்டன் காவல் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குறித்த சந்தேக நபரிடம் பணம் வழங்கிய மேலும் சிலரும் காவல்துறையில் முறைப்பாடு செய்யவுள்ளதாக அறிவித்துள்ளதாக கட்டன் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபரின் வங்கி கணக்குக்கு பொறுப்பான அனைத்து விவரங்களும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கேப்டன் காவல் நிலைய கூட்டுப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு பகுதியில் காட்டு ஜானிகளின் தொடர் அச்சுறுத்தலால் மக்கள் மிகுந்த உயிர் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணியளவில் அந்த பகுதியில் உள்ள வீடொன்றினில் புகுந்த காட்டு ஜானை வீட்டின் சுவரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதுடன் அருகில் உள்ள மேலும் சில வீடுகளையும் சேதப்படுத்தியுள்ளது. குறித்த வீட்டில் தனிமையில் வசிக்கும் வயோதிப குடும்பத்தினரின் வீட்டுக்குள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் புகுந்த காட்டு ஜானை ஜன்னலை உடைத்து அரிசி பைகளையும் பயன்தரும் மரங்களையும் சேதப்படுத்திய நிலையில் இன்று மீண்டும் அந்த வீட்டின் சுவரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரை எவரும் நேரில் வந்து பார்வையிடவில்லை எனவும் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதிகாரிகள் அக்கறை காட்டுவதில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஜானைக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டாலோ அல்லது ஜானியை சுட்டு வீழ்த்தும் சம்பவம் ஏற்பட்டாலோ உடனடியாக அதிகாரிகள் வருகின்றார்கள். ஆனால் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது ஏன் அதிக அளவிலான அக்கறை காட்டப்படுவதில்லை என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்கம் இலங்கையின் வானிலையில் இன்று முதல் படிப்படியாக மாற்றம் ஏற்படக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
3: தற்போது நிலவும் அதிக மழையுடனான வானிலையால் கழு, கின், நீள்வளா கங்கைகள் தொடர்ந்து சிறு வெள்ள மட்டத்தில் காணப்படுகின்றன. கழுகங்கையின் கிளையாறான குடாகங்கை மேலகண்டு பகுதியில் சிறு வெள்ள மட்டத்தில் காணப்படுகின்றது. ரத்தினபுரி மாகுர பகுதியிலும் கழுகங்கை வெள்ள அபாய மட்டத்தில் காணப்படுகின்றது. கிங்கங்கை பத்திகம பகுதியில் சிறு வெள்ள மட்டத்தை எட்டியுள்ளது. கிங்கங்கை தவளம பகுதியும் வெள்ள அபாய மட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. பானுதுகம தல்காங்குட பகுதிகளில் நீள்வளா கங்கை சிறு வெள்ள மட்டத்தில் காணப்படுகின்றது. கிங்கங்கையின் பத்திகம பகுதியில் நீர்மட்டத்தின் அளவு இன்று காலை தரவு கமையில் 4.6 மீட்டராக பதிவாகியுள்ளது. பத்திகம நாகுட வீதி வெள்ளத்தில் மூழ்கியதால் வாகன போக்குவரத்திற்கு இன்று காலை இடையூறு ஏற்பட்டது. கிங்கங்கை பெருக்கெடுத்தமையால் பத்திகம முதல் அகலிய வரையிலான வீதியும் அகலிய முதல் முள்கடை வரையிலான வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பத்திகம பழைய வீதியில் இன்று காலை மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து தடைப்பட்டது. நீள்வளா கங்கை பெருக்கெடுத்தமையால் அக்குரஸ் சேம்பலாகுட வீதியின் பானதுகம அக்குரச கம்புரப்பிட்டிய வீதியின் ஹொந்துகுட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குக்குலை கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்காவு புலத்சிங்கன வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தம்பன அடம்பக சாந்திய வருகுட பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் மழையால் தொல்கொள்ள அணையின் 3 வான்கதவுகள் 33 அங்குலம் அளவிற்கு திறக்கப்பட்டுள்ளன. இங்கிருந்து வெளியேற்றப்படும் நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு விடுவிக்கப்படுகின்றது. தலவாக்கலையில் நேற்றிரவு முதல் தொடரும் கனமழையால் மேற்குத்மலை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தலவாக்கலை ஹட்டன் பிரதான வீதியில் சென்ட்கிளியார் பகுதியில் மண்மடு சரிந்து விழுந்ததில் குறித்த வீதியுடனான போக்குவரத்து ஒரு வழியாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கடும் மழையுடனான வானிலையை கருத்தில் கொண்டு நுவரெலியா ஹட்டன் கல்வி வளையங்களுக்குட்பட்டு 306 பாடசாலைகள் உள்ளிட்ட மத்திய மாகாணத்தில் உள்ள 312 பாடசாலைகளை மூடுவதற்கு இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடும் மழையினால் காரி மாவட்டத்தின் நியாகம தவளம நாகொடு நெலுவ பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெளியேறல் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து அமலில் இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
4: 3 கட்டங்களின் கீழ் 3 மாவட்டங்களில் உள்ள 12 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறல் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய காலி மாவட்டத்தில் நியாகம தவளம நாகுட நெலுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தில் உடபலாத்த கங்கையில கோரலை பஸ்மாகை கோரலை பொலிவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நுவர்லியா மாவட்டத்தில் நோவூட் கொத்மலை கிழக்கு கொத்மலை மேற்கு அம்பகமு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 3ம் கட்டத்தின் கீழ் வெளியேறல் தொடர்பான சிவப்பு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 8 மாவட்டங்களில் உள்ள 21 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்டத்தின் கீழ் அவதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 8 மாவட்டங்களில் உள்ள 31 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் அவதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
1: சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு தேசிய விலங்கியல் திணைக்களத்தின் கீழ் இயங்கும் 4 விலங்கியல் பூங்காங்களுக்கு 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இலவசமாக அனுமதிக்கப்பட உள்ளனர். இதன்படி இதுவரும் அக்டோபர் 1 தேதி திகிவளை தேசிய விலங்கியல் பூங்கா, பின்னவள ஜானிகள் சரணாலயம், பின்னவள விலங்கியல் பூங்கா மற்றும் ரிதியகம சபாரி பூங்கா ஆகியவற்றுக்கு செல்லும் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு இலவச நுழைவு வழங்கப்பட உள்ளது. உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு குறித்த பூங்காக்களுக்கு செல்லும் சிறுவர்களுக்காக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் புதிய அனுபவங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய விலங்கியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறுவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியான அனுபவத்தை வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் கல்வி ஆண்டுக்கான பாடசாலை பாடநூல்களை விநியோகிக்கும் பணிகள் உத்தரவுபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி வெளியீட்டு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கு அமைய அனைத்து பாடசாலைகளுக்கும் தேவையான பாடநூல்களை விநியோகிக்கும் பணிகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 தேதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு சிக்கல்களை எதிர்கொண்ட தரம் 6 புதிய ஆங்கில பாடத்தொகுதி தற்போது முழுமைப்படுத்தப்பட்டு அச்சிடப்பட்டுள்ளது. இவற்றுடன் தரம் 2 புதிய பாடத்தொகுதியின் அச்சிடுதல் மற்றும் விநியோக பணிகளும் ஆரம்பமாகியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் எதிர்வரும் ஆண்டுக்கான தரம் 6 பாடத்தொகுதிகளின் விநியோகமும் இடம்பெற உள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் உரிய காலப்பகுதிக்குள் பாடநூல்களை தங்குதடையின்றி வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி வெளியீட்டு திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. வறட்சி காரணமாக பயிர் சேதங்களை எதிர்கொண்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈட்டு தொகைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிவித்துள்ளது.
5: குறித்த விவசாயிகளுக்கு சொந்தமான 1115 ஏக்கர் அளவிலான பயிர் செய்கைகள் எவ்வாறு பாதிப்படைந்துள்ளதாக சபை கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய 1490 விவசாயிகளுக்கும் 57 மில்லியன் ரூபாய் நட்டவீடாக செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வருடத்திற்காக மேலும் 1800 மில்லியன் ரூபாய் அளவிலான நட்டவீடு தொகை செலுத்தப்பட உள்ளதுடன் பயிர் செய்கை பாதிப்புகளை துரிதமாகவும் மிகவும் திருத்தமாகவும் மதிப்பிட்டு நட்டவீடு வழங்கும் செயல்முறைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் சபை தெரிவித்துள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவிய வறட்சியினால் பயிர் செய்கைகள் பாதிப்படைந்த 6062 விவசாயிகள் நட்டவீடு கோரி விண்ணப்பித்திருந்ததாக விவசாயம் மற்றும் கமநல காப்பீடு சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விவசாயிகளுக்கு சொந்தமான 7957 ஏக்கர் அளவிலான விவசாய காணிகள் வறட்சியினால் பாதிப்படைந்துள்ளதாகவும் சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது.
1: செப்டம்பர் மாதத்தின் முதல் 3 வாரங்களில் மாத்திரம் 1,793 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரவு தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கிறது. குறித்த காலப்பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். அதன்படி இந்தியாவிலிருந்து 32,536 பேரும், ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து 7,906 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 7,393 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் சீனாவிலிருந்து 6,409 பேரும், ஜெர்மனியிலிருந்து 5,440 பேரும் இலங்கைக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடம் இதே காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 16,42,215 பதிவாகியிருந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கிறது. நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்தி செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி, கஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்க இருக்கின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்த அரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதம். கேளுங்கள் இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டி ஆர் டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டி ஆர் டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
7: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். நாட்டின் முக்கிய தலைவர்கள் தோல்வியடையும் போது பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தோற்காதது ஏனென்று மக்களவை எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்கு திருட்டை காங்கிரஸ் அம்பலப்படுத்திய அதே நேரத்தில் தான் தேர்தல்கள் ஆணையர்கள் ஆட்சேபனை கடிதம் எழுதியுள்ளதாகவும் பிரதமர் மோடி நியமித்தவர்களே தேர்தல் ஆணையர்கள் எஸ்ஐஆரில் குளறுபடிகள் உள்ளதை எதிர்த்து நிற்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட 3 நிபந்தனைகளை கரப்பான் பூச்சி மக்கள் கட்சியினர் விதித்துள்ளார்கள்.
8: பீகார் மாநிலத்தில் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம், அசாம் என பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்றது. இதில் சுமார் 13 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து, திரு விவேக் ஜோஷி இருவரும் எதிர்ப்பு தெரிவித்ததாக வெளியான தகவல் இந்த விவகாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. பாஜகவை தீவிரமாக எதிர்த்த திரு மு க ஸ்டாலின், திரு பினராயி விஜயன், செல்வி மம்தா பானர்ஜி என எதிர்க்கட்சி முதலமைச்சர்களின் தோல்வி ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, திட்டமிடப்பட்ட செயல் என கரப்பான்மூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் திரு அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார். திரு ஸ்டாலின் தொகுதியில் 100,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திரு ஞானேஷ்குமார் பதவி விலக 48 மணி நேரம் கெடு விதித்துள்ள கரப்பான்மூச்சி ஜனதா கட்சி பதவி விலகவில்லை என்றால் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல்காந்தி, தேர்தலில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் தோற்கும்போது திரு மோடியும் திரு அமித்ஷாவும் மட்டும் தோற்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். 2024 தேர்தலில் முறைகேடு மூலமாகவே பாஜக வெற்றி பெற்றதாக குற்றம் சாட்டிய அவர், முறைகேடாக வெற்றி பெற்றவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் செல்லாது என்று கூறினார். திரு ஞானேஷ்குமாரை திரு மோடி விரும்பி தேர்ந்தெடுத்ததாக கூறிய திரு ராகுல்காந்தி, அவர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மோசடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மக்களாட்சியை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் ஆணையரே முறைகேட்டில் ஈடுபட்டதாக விமர்சித்த அவர், திரு ஞானேஷ்குமார் பதவி விலகி அப்ரூவராக வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
9: The Prime Minister and Amit Shah are both going to be in.
7: என்ன நடந்தது என்பது குறித்து பிரதமர் அமித் ஷா இருவரிடமும் விசாரணை நடத்த
9: investigated for what has been done. Without any doubt, both the Prime Minister and Amit Shah.
7: இந்த சதியின் உச்சத்தில் பிரதமர் மற்றும் அமித் ஷா உள்ளார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
9: Are at the top of this conspiracy and they are going to be investigated for what they have done to this country.
7: இந்த சதியின் மூலம் நாட்டுக்கு அவர்கள் செய்த செயல் குறித்து விசாரணை நடத்த வேண்டும்.
9: This is an act against the Indian state.
7: இது இந்திய நாட்டுக்கு எதிரான செயல், இந்திய மக்களுக்கு எதிரான செயல்.
9: This is an act against India's people.
8: தமிழகத்தில் திமுக, அதிமுக என மாறி மாறி ஆட்சிக்கு வருவார்கள் என்றும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் இதே நிலைதான் என்று திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டார். ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டும் 10-20 ஆண்டுகளாக ஆட்சியில் நீடிப்பது எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதன் பின்னணியில் பாஜகவின் மோசமான செயல்பாடுகள் உள்ளதாக குற்றம் சாட்டிய திரு ராகுல்காந்தி, நமது வாக்குரிமை திருடப்பட்டால் ஜனநாயகம் திருடப்படும் என்றும், நமது வாக்குரிமை அளிக்கப்பட்டால் ஜனநாயகம் அளிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். இதனிடையே திரு ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதற்காக தற்போது மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள நோட்டீஸை திரும்ப பெற்று புதிய நோட்டீஸை வழங்க அவை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
7: தொடர்ந்து நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்காக செலவழித்த பெறங்களை தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சிகள் சமர்ப்பித்துள்ளார்கள். தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அறிவிப்பு மார்ச் 16 அறிவிக்கப்பட்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து வாக்குப்பதிவு முடியும் வரையில் அரசியல் கட்சிகள் செலவழித்த கணக்குகளை தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதன்படி தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் செலவழித்த கணக்குகள் அடங்கிய பிரமாண பத்திரத்தை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக பிரமாண பத்திரத்தின்படி தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கையிருப்பாக 365 கோடி ரூபாவும் தேர்தல் நேரத்தில் நன்கொடைகளாக 126 கோடி ரூபாவும் வசூலாகியுள்ளது. இதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனாக்கானா ஸ்டாலின் பிரச்சாரத்துக்காக 2,66,00,000 ரூபாவும் மக்கள் நீதிமன்ற தலைவர் கமலஹாசன் பிரச்சாரத்துக்காக 3,24,00,000 ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி பத்திரிகை, தொலைக்காட்சி, சமூக வலைதளங்களில் விளம்பரத்துக்காக 70 கோடி ரூபாய் என்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் 149.8 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் தங்களின் வேட்பாளர்களுக்கு தலா 25,00,000 ரூபாய் என்று 47.9 கோடி ரூபாய் செலவிட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக 197.8 கோடி ரூபாய் செலவிட்டு தேர்தலின் நிறைவில் கையிருப்பாக 319 கோடி ரூபாய் வைத்துள்ளதாக பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார்கள். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக மொத்தமாக 112.3 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் 51.56 கோடி ரூபாவை அவர்கள் செலவிட்டுள்ளார்கள். நாம் தமிழர் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் பயணச் செலவு, விளம்பர செலவு என்று மொத்தம் 1,37,00,000 ரூபாவை செலவிட்டுள்ளார்கள். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் செலவு குறித்த விவரங்கள் இன்னமும் வெளியிடப்படவில்லை. பணத்துக்காக கட்சி மாறிய தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை கட்டுப்பணத்தை இழக்க அனைவரும் ஒன்று கூடி செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
8: இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் திருமதி கனிதா சம்பத்தை ஆதரித்து மாமண்டூர், பூதூர், தேவத்தூர், சவரம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நேற்று அவர் பிரச்சாரம் செய்தார். மாமண்டூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி திரு பழனிசாமி குதிரை பேரத்திற்கு விலை போய்விட்டதால் மதுராந்தகத்தில் இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஓட்டு போட்ட மக்களை மறந்து பணத்தாசையால் எதிரணியில் போய் சேர்ந்தவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தாவேக்கா என்பது நெல்லிக்காய் மூட்டை போன்றது, அவிழ்த்துவிட்டால் சிதறிவிடும் என எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். தாவேக்கா ஆட்சியில் தமிழகம் போராட்டக்களமாக மாறிவிட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் குறுகிய காலத்தில் இத்தனை போராட்டங்களை சந்தித்த அரசு வேறு எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் 41 பேர் மரணமடைந்ததை தொடர்ந்து 72 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராத ஒருவர் எப்படி நாட்டு மக்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என அவர் கேள்வி எழுப்பினார். கரூர் வழக்கு முழுமை பெறும்போதுதான் தாவேக்கா கட்சி தமிழகத்தில் இருக்குமா இல்லையா என்பதே தெரியவரும் என்று எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். வெளிநாட்டு சுற்றுப்பயணம் எதற்காக போனார்கள், யாரெல்லாம் போனார்கள், போய் என்ன முதலீடுகளை ஈர்த்தார்கள், தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனத்திற்கு இங்கிலாந்தில் போய் ஒப்பந்தம் போட்டது ஏன் என அவர் சரமாரி கேள்வி எழுப்பினார். பின்னர் கூதூரில் பிரச்சாரம் செய்த அவர் சட்டப்பேரவையில் பிடித்த புலி போல முதலமைச்சர் அமர்ந்திருப்பதாக கூறினார். அடுத்த கட்சியின் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்வதுதான் தூய்மையான ஆட்சியா என எடப்பாடி திரு பழனிசாமி வினவினார்.
10: வெளிப்படையான ஆட்சி தூய்மையான ஆட்சி அடுத்த கட்சி எம்எல்ஏ ராஜினாமா செய்ய வச்சு தன் கட்சியில சேர்த்து தன்னுடைய கட்சியில நம்ம வேட்பாளரை எதிர்த்து நிற்கிறவரா தூய்மையான கட்சி தூய்மையான ஆட்சி நடத்துவாரு.
8: 10,00,000 கோடி ரூபாய் கடன் இருக்கும்போது புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது, 6 கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சர் அறையை மாற்றுவது தேவைதானா என்று அவர் வினவினார். வெள்ளி இரவு வீட்டுக்கு சென்றால் திங்கட்கிழமை காலை வெளியே வரும் முதலமைச்சர் எதற்கு என எடப்பாடி திரு பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இதற்கிடையே வேடந்தாங்கல், தண்டரை புதுச்சேரி, தண்டரைப்பேட்டை, கோழியாலம், திட்டாளம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த திமுக வேட்பாளர் திரு பரந்தாமன் தாவேக்க

0: பிரச்சினைகள் பிரச்சாரத்தில் தீவிரமாக பேசப்படும் நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் ஒரத்தி அருகே தவக தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசிக் கொண்டிருக்கும் போது மின்வெட்டு ஏற்பட்டது. அப்போது அவர் ஜெனரேட்டரை போடுங்கள் என்று கூறினார். இதேபோல் தாராபுரம் இடைத்தேர்தல் தொடர்பாக சென்னியப்பா நகரில் அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ஜெய் பாலாஜி, திரு பர்வேஸ், திரு ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் அமைச்சர் திரு செங்கோட்டையன் பேசும்போது மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் அங்கு சலசலப்பு நிலவியது. இதற்கிடையே தாராபுரம் தொகுதியில் அரிகாரன் வலசு மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பிரச்சாரம் செய்த திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யா முதியவர்களின் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். அப்போது விசிலுக்கு வாக்களிக்க மாட்டோம் என வாக்காளர்கள் உறுதியளித்தனர். இதற்கிடையே மதுராந்தகம் தொகுதியில் வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் திருமதி கனிதா சம்பத் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி மாறி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவது தமிழக சரித்திரத்தில் இதுவரை இடம்பெறாத செயல் என்றார். தேர்தல் அறிக்கையில் கூறிய திட்டங்களை செயல்படுத்த அரசு தாவேக அரசு என அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்த இந்திய தேசிய லீக் தலைவர் திரு பஷீர் அகமது, பொதுச் செயலாளர் திரு அப்துல் காதர் மற்றும் நிர்வாகிகள் இடைத்தேர்தலில் முஸ்லிம் மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவும் திமுகவிற்குதான் என்று தெரிவித்தனர்.
1: நடைபெற இருக்கும் இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத வெற்றியை எய்திட வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்தோம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஆட்சி திருட்டு விசிடியில் ஓடும் திருடாதே படம். இந்த ஆட்சியும் காட்சியும் முடியும், தமிழகத்திற்கு விடியும், சூரியன் உதிக்கும்.
0: இதற்கிடையே தாராபுரத்திலும் மதுராந்தகம் தொகுதியில் அச்சரப்பாக்கம் ரெட்டிப்பாளையம் பகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பெருமளவு பணம் விநியோகிக்கப்படுவதாக அதிமுக சார்பில் அக்கட்சியின் எம்பி திரு இன்பதுரை தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். பறக்கும் படைகள் மூலம் உடனடியாக தீவிர கள்ளாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும், சிசிடிவி தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடக வீடியோ ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
2: அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் இந்துத்துவம். அது யாருக்கும் எதிரானதல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். ஜெம் வீரமணி பாலியல் வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தமிழ்நாடு போலீஸ் அகாடமி கூடுதல் டிஜிபி அருண் மற்றும் கோவை மாநகர கமிஷனர் கண்ணன், உதவி கமிஷனர் யாஸ்மின் ஆகியோரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உள்துறை செயலாளர் மணிவாசன் உத்தரவிட்டுள்ளார்.
3: வீரமணி போக்சோ வழக்கு தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரிடம் 23 ஆண்டுகள் உதவியாளராக இருந்த கணேசன் அளித்த வாக்குமூலம் மற்றும் சிறையில் வீரமணியிடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அவரது வீடு, லாய்ட் சாலை, கத்தீட்ரல் சாலையில் உள்ள அலுவலகங்கள், போயஸ் கார்டன் வாடகை வீடு, பெரம்பூரில் உள்ள இடைத்தரகர் பிரகாஷ் வீடு என 5 இடங்களில் சோதனை நடந்தது. அதன் 3வது நாளாக சேலத்தில் அவருக்கு சொந்தமான வீட்டிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 4 மணி நேர சோதனையில் முக்கிய ஆவணங்கள், செல்போன்கள், மின்னணு ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஜெம் வீரமணி மீதான போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரது தோழி சாந்தி மற்றும் மகேந்திர சிம்ஹன் ஆகியோரை 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் பென்ட்ரைவ் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஹரிஹரன் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதாலேயே காவல்துறையை நாடியதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படும் க்ளோசிங் ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்ட காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார்.
4: இந்த கேஸ்ல மிகப்பெரிய ஜஸ்டிஸ் இருக்கணும் ஃபார் த சைல்டு ஓர் பீன் விக்டம் இந்த கேஸ்ல. அதே மாதிரி அவங்களுக்கான காம்பன்சேஷனும் சப்போர்ட் பண்ணோம். இனி இது மாதிரியான அபியூசஸ் நடக்காம என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாத்தையும் எடுக்கணும், தடுக்கணும்.
3: இதனிடையே ஜெம் வீரமணி விவகாரம் தொடர்பாக காவலர் பயிற்சி கல்லூரி இயக்குநர் திரு அருண், கோவை காவல் ஆணையர் திரு கண்ணன், கோயம்பேடு உதவி ஆணையர் திருமதி யாஸ்மின் ஆகிய 3 அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
2: இதனிடத்தில் எம் வீரமணி வழக்கில் குற்றமிழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்துகிறார்.
5: ஜெம் கிரானைட்ஸ் உரிமையாளர் வீரமணியின் பாலியல் குற்ற சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர வைத்துள்ளது. ஏராளமான சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் முந்தைய திமுக அரசு மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், திமுக மீது அவதூறு பரப்புவது அருவருப்பான செயல் என்று தமது எக்ஸ் வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். வீரமணி அவருக்கு

0: குழந்தையாக இருந்தவர்கள் அவரை காப்பாற்ற முயன்றவர்கள் என அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு என அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய குற்றச்செயல்களில் ஈடுபடும் எண்ணமே எவருக்கும் வராத வகையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவனாகவும் குடும்பத் தலைவனாகவும் மனசாட்சி உள்ள மனிதனாகவும் தனது விருப்பம் என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். குறுகிய அரசியல் நோக்கத்துடன் திமுக மீது அவதூறுகளை பரப்பி ஒரு கூட்டம் குளிர்காய்ந்து வருவது மிகவும் அருவருப்பான செயல் என விமர்சித்துள்ள அவர், இந்த வழக்கில் யாரையும் காப்பாற்ற எந்த உத்தரவும் திமுக ஆட்சியில் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சியில் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் மீது பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பின்னரும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் இழி செயல்கள் திமுக ஆட்சியில் நடைபெறவில்லை எனவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். குறுகிய அரசியல் நோக்கத்துடன் திமுக மீது அவதூறு பரப்பப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், சிறுமிகளுக்கு ஏற்பட்ட துயரத்தை இடைத்தேர்தலுக்கான கருவியாக பயன்படுத்துவதா என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து வண்டலூர் அருகே உள்ள கண்டியை அரசு மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.
2: தாவை காட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் சென்னையை அடுத்த கண்டிகையில் அரசு பள்ளியில் சுவர் எகிரி குதித்த 3 மர்மநபர்கள் கழிவறைக்கு வந்த 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவரின் முகத்தில் மயக்க மருந்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மயக்கமடைந்து கிடந்த நிலையில் சக மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களால் மீட்கப்பட்ட மாணவி செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கேளம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் அரசு பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதாக மாணவியின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஆசிரியர்களுக்கான கழிவறை பள்ளி முன்பாகவும் மாணவிகளுக்கான கழிவறை புதர்மண்டிய பள்ளியின் பின்புறத்தில் பாதுகாப்பற்ற முறையில் அமைந்துள்ளதும் இச்சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுராந்தகம் செல்ல உள்ள நிலையில் குற்ற சம்பவத்தை காவல்துறையினர் மூடி மறைக்கிறார்கள் என மேலக்கோட்டையூர் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
1: தொடர்ந்து காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தர வேண்டிய 16 TMC பாக்கி நீரை திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீது கர்நாடக அரசு ஒரு வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இதே நேரம் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மையம் உத்தரவிட்டிருக்கின்ற நிலையில் தீர்ப்பு எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் தெரிவிக்கிறார்.
0: டெல்லியில் திரு வினீத் குப்தா தலைமையில் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க பரிந்துரைத்தது. இதைத் தொடர்ந்து SK ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வினாடிக்கு 18000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கர்நாடக அணைகளில் தற்போது 50 TMC தண்ணீரே இருப்பு உள்ளதாக தெரிவித்த அம்மாநில அதிகாரிகள் 18000 கனஅடி தண்ணீர் திறக்க முடியாது என்று தெரிவித்தனர். இதையடுத்து வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. இந்நிலையில் சித்ரதுர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு DK சிவகுமார் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து நின்றுவிட்டதாக கூறினார். எனவே காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். அணைகளில் தண்ணீர் இருந்தால் திறப்போம் என்ற அவர், நீர்வளத்தை ஆய்வு செய்து நீர்வளத்துறை அமைச்சருடன் ஆலோசனை நடத்திய பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிப்பதாக கூறினார்.
1: தொடர்ந்து சென்னை விமான நிலைய நிர்வாகத்தை மாற்றக்கோரி முதலமைச்சர் விஜய் பிரதமருக்கு கடிதம் எழுதிய நிலையில் தேவை குறைபாடு குறித்த புகார் குறித்து இந்திய விமான நிலைய ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது.
3: சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாக பொறுப்பை விமான நிலைய ஆணையத்திடம் இருந்து வேறு ஒரு திறமையான நிறுவனத்திடம் ஒப்படைக்க கோரி திரு மோடிக்கு கடந்த August 5 திரு விஜய் எழுதிய கடிதம் கடந்த வாரம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த கடிதத்தில் சென்னை விமான நிலையம் பயணிகளின் எதிர்பார்ப்புகளுக்கு ஈடுகொடுக்க முடியாத நிலையில் சரக்கு போக்குவரத்தில் பின்தங்கியும் உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் விமான நிலைய கழிப்பறைகள், பயணிகள் இருக்கைகள், குளிர்சாதன வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளில் குறைபாடுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிரதமருக்கு எழுதப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கடிதத்தை முதலமைச்சர் அலுவலகம் உடனடியாக வெளியிடாமல் ரகசியமாக வைத்திருந்தது ஏன் என அரசியல் தலைவர்கள் கேள்வி எழுப்பினர். இதனிடையே அந்த கடிதம் குறித்து August 14 சிவில் விமான போக்குவரத்து அமைச்சக செயலாளரிடம் பிரதமர் அலுவலக இயக்குநர் திரு சந்திரமோகன் தாகூர் விளக்கம் கோரியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திரு விஜயின் கடிதம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள விமான நிலைய ஆணையம் விமான எரிபொருளுக்கான வாட் வரி மிக அதிகபட்சமாக 29% விதிக்கப்படுவது, அடிக்கடி முக்கிய பிரமுகர்கள் வருவதால் பிரதான சாலையில் நெரிசல் ஏற்படுவது, ஐபோன் ஏற்றுமதி உள்ளிட்ட சரக்குகளின் போக்குவரத்து அதிகரித்துள்ளது ஆகியவையே சேவை குறைபாடுகளுக்கு காரணம் என தெரிவித்துள்ளது. விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் கட்டமைப்புகளுக்கான நிதி விடுவிப்பதில் சிக்கல் நீடிப்பதையும் சேவை குறைபாட்டுக்கான காரணமாக விமான நிலைய ஆணையம் கூறியுள்ளது.
1: தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தேசிய அளவில் ஒரே மாதிரியான ஓய்வுகால சலுகைகளை நிர்ணயிக்க முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் குழு அமைப்பதை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் பனைவிதைகள் நடும் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டம் ஆரூரில் 1 கோடி பனைவிதைகள் நடும் பணி நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மாநில மரமான பனைமரத்தை பாதுகாக்கவும் நீர்நிலைகளின் கரைகளை பலப்படுத்தவும் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் 1 கோடி பனைவிதைகள் நடும் பணியினை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இன்றே ஊதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்கொலை கடிதம், விசப்போத்தில், சிம் கார்டுகள், மாணவி கொலையை தற்கொலையாக மாற்றிய பேராசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெலுங்கானாவில் பொறியியல் மாணவி மரணமடைந்த சம்பவத்தில் அது முதலில் தற்கொலை போல இருந்துள்ளது. காவல்துறை விசாரணையில் தான் அது கொலை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியின் ஒப்பந்த பேராசிரியர் நவீன்குமாரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பொறியியல் மாணவியை விஷம் குடிக்க வைத்து கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இருவரும் உறவில் இருந்த நிலையில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக நவீன் மாணவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை போல நாடகமாடியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 12 அந்த பெண்ணை கூட்டிச் சென்ற நவீன் அவரை ஏதோ நாடகமாடி கைப்பட தற்கொலைக்கு கடிதம் எழுத வைத்துள்ளார். பிறகு விஷம் கொடுத்து குடிக்க வற்புறுத்தி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை. வெகுநேரம் கழித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் சிகிச்சை பலனின்றி பலியானார். பிறகு தன்னுடைய காரில் தடயங்களை அழித்துவிட்டு தற்கொலைக்கு கடிதம், விசப்போத்தில் சிம் கார்டுகளை வைத்து தற்கொலை போல நாடகமாடியிருக்கிறார். ஆனால் விசாரணையில் சிசிடிவி காட்சி பதிவுகள், கைத்தொலைபேசி அழைப்புகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த காவல்துறை நவீனை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது கொலையான பெண் ஏற்கனவே புகார் கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மும்பை IIT மாணவர் தற்கொலைக்கு தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மும்பை ஆசாத் மைதானத்தில் நேற்று முதல் சாகில் வாகோடவின் பெற்றோர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். சாகிலின் தந்தை ரவீந்திரா கூறுகையில், என் மகனை சித்திரவதை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும். IIT வளாகத்தில் தான் சாதி பாகுபாட்டை தொடர்ந்து சந்தித்து வருவதாக எங்கள் மகன் சாகில் எங்களிடம் பலமுறை கூறியிருந்தான் என்று வேதனையுடன் அவர் தெரிவித்தார். மும்பை IIT மாணவர் தற்கொலைக்கு எதிராக தொடரும் போராட்டத்தால் இடைத்தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பள்ளிகளுக்கு அருகே கொழுப்பு இனிப்பு அதிகமுள்ள உணவுப் பொருட்களின் விற்பனையை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கப்படுகிறது. பள்ளிகளுக்கு 50 மீட்டர் தூரத்தில் அத்தகைய உணவுப் பொருட்கள் விற்கப்படக்கூடாது என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சுவைப்பானங்கள், சிப்ஸ், சமோசா, பீஸா, பேக்கர் உள்ளிட்ட ஆரோக்கியமற்ற உணவு வகைகளை விற்கும் கடைகள் பாதிக்கப்படலாம். இந்தியாவில் பிள்ளைகளிடையே உடற்பருமன் பிரச்சனை அதிகரித்து செல்கிறது. சிறுவயதிலே ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியாவின் உணவு பாதுகாப்பு தரநிலை ஆணையத்தின் தலைமை நிர்வாகி தெரிவித்திருக்கிறார். வர்த்தகங்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட மாட்டா என்று கூறிய அவர், கொழுப்பு இனிப்பு அதிகமில்லாத உணவு வகைகளை அவை விற்கலாம் என்றார். பரிந்துரை எப்போது சட்டமாகும் என்பது இதுவரை தெரியவில்லை. அது குறித்து 2020 முதலில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த மாதம் 6 வரை பொதுமக்களின் கருத்துக்கள் இப்போது திரட்டப்படும் என்ற அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஃபுட் நெவர் கம்ஸ் என்ற தளம், 22 உணவு வகைகள் பிடித்ததை தெரிவு செய்யுங்கள், சாப்பாட்டுடன் ஓட்டுநர் வருவதை காணுங்கள், உணவு வந்துவிட்டது ஆனால் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற அழைப்பை பெறுவீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் உணவு எதுவும் வாங்கவில்லை, வாங்கியதை செயலியில் மட்டும்தான் காணலாம். இந்த செயலி அறிமுகம் கண்டதிலிருந்து சுமார் 2.7 மில்லியன் வரையாளர்கள் செயலி பக்கம் சென்றுள்ளார்கள். ஒன்றை அனுபவிப்பதை விட அதை வாங்கி எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பை உணர்வதில் மகிழ்ச்சி அதிகம் இருக்கலாம் என்கின்றார்கள் நிபுணர்கள். இதுபோன்ற தளங்கள் டொமைன் சீட் என்ற பிரிவைச் சேர்ந்தவை. பொருள் வாங்கும் உணர்வை வாங்காமலே கொடுக்கின்றன அந்த பக்கங்கள். சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல, சில்லறை விற்பனை விநியோக சேவைகள், விடுமுறைகள் ஆகியவற்றுக்கும் இத்தகைய தளங்கள் உள்ளன. புதிய போக்கு தென்கொரியாவில் தொடங்கியது. இப்போது அது உலகம் முழுவதும் பரவி வருகிறது. பொய்மூட்டம் சூழ்ந்துள்ள டெல்லியில் 60 வயது சுவாமி பிரேம் பரிவர்த்தன் தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டு வருகிறார். அவர் பேப்பல் பப்பா, அதாவது மரங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அவர் மரங்களை நட்டு வருகிறார். 11 வயதில் தனது பிறந்த நாள் அன்று அவர் முதல் மரக்கன்றை நட்டார். சிறுவயதில் தொடங்கிய அந்த ஆர்வம் பின்னர் பெரிய இயக்கமாக மாறியது. அவர் நடத்தி வரும் அமைப்பு இதுவரை 26 மில்லியன் மரங்களை நட்டுள்ளது, பாதுகாத்துள்ளது. எத்தனை மரங்கள் நடப்பட்டுள்ளன என்பதை விட அவை தொடர்ந்து வளர்வதுதான் முக்கியம் என்று சுவாமி பிரேம் குறிப்பிடுகிறார். பல்கலைக்கழக படிப்புக்கு பிறகு கல்வித்துறையில் வேலை செய்வதற்கு பதிலாக மரங்களை வளர்க்கும் பணியை அவர் தேர்ந்தெடுத்தார். மக்களை மரநட ஊக்குவிக்க ஸ்கூட்டரில் இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். தனது குறிப்புகளின்படி அவர் 540,000 கிலோமீட்டர் பயணம் செய்ததாக அவர் கூறுகிறார். அது பூமியை 13 முறைக்கு அதிகமாக சுற்றி வரும் தொலைவுக்கு சமமாகும். தற்போது மரங்களை நடுவதோடு அவை வளரும் மண்ணை பாதுகாப்பதிலும் அவர் கவனம் செலுத்துகிறார். இன்ஸ்டாகிராமில் அவரை 1.6 மில்லியனுக்கு அதிகமானோர் பின்தொடர்கிறார்கள். தொண்டு ஊழியர்களின் உதவியுடன் அவரது பணி தொடர்ந்து வருகிறது. பூமிக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க எத்தனை மரங்கள் தேவையோ அத்தனை மரங்களை நட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலையில் அமைந்துள்ள புனித தலமான கேதார்நாத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான வெறும் 5 மாதங்களில் 50.3 மெட்ரிக் டன் குப்பை சேகரிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 2023 32.58 மெட்ரிக் டன் ஆகவும், 2024 26.10 மெட்ரிக் டன் ஆகவும், 2025 21.40 மெட்ரிக் டன் ஆகவும் இருந்த மொத்த குப்பையின் அளவை விட மிக அதிகமாக காணப்படுகிறது. திருக்கோவிலூர் அருகே விவசாய பயன்பாட்டுக்கு 15 நாட்களாக மின்சார விநியோகம் வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள வடக்கு நெமிலி கிராமத்தில் சமீபத்தில் விவசாய பயன்பாட்டுக்கான 2 டிரான்ஸ்பார்மர்களில் 1 வெடித்து பழுதாகியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மின்வாரியத்தில் தொடர்ந்து புகார் தெரிவித்தும் இதுவரை மாற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மின்சாரமின்றி தவித்த விவசாயிகள் நாற்றுக்கட்டுகளுடன் திருக்கோவிலூர் திருவெண்ணை நல்லூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 30 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருக்கோவிலூர் போலீசார் சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். வடக்கு நெமிலி கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு வழங்கப்படும் மின்சாரத்தையும் 15 நாட்களாக முன்னறிவிப்பு இல்லாமல் அடிக்கடி நிறுத்தி வழங்குவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழகம் தற்போது மின் தட்டுப்பாடு மாநிலமாக மாறிவிட்டது என விமர்சித்துள்ளார்.
4: மின்வெட்டு உண்மையிலேயே எல்லா மக்களையும் பாதிச்சிருக்கு. இது வந்து ஒரு காலத்துல மின்மிகை மாநிலமா இருந்துச்சு நம்ம தமிழகம், ஆனா இன்னைக்கு மின்வெட்டு நிறைந்த மாநிலம். இன்னொரு பக்கம் கட்டண உயர்வு. ஒரு பக்கம்
2: தாவேக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு அனைத்து தரப்பு மக்களையும் பாதித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், 5 மாதங்களாகியும் இதுவரை எந்த புது பணிகளையும் இந்த அரசு துவங்கவில்லை என்றும் சாடினார்.
1: இனி இன்று சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 120,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 14,010 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லற வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 250 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். 5200 மீட்டர் உயரத்தில் 7 நிமிடங்கள் 20 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்த வெள்ளம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நேபாளத்தை உலுக்கியது. அங்கு பேரிடர். ஒரு மாதத்துக்கு பிறகும் பேரழிவின் பாதிப்பில் இருந்து நேபாளம் மீளுவதற்காக போராடுகிறது. இதுவரை 1451 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 5700 மேற்பட்டோரை காணவில்லை. மீட்கப்பட்ட உடல்களில் சுமார் 100 மட்டுமே இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன. பிணவறைகளில் இடமில்லாததால் டிஎன்ஏ மாதிரிகள் எடுக்கப்பட்ட பிறகு பல உடல்கள் கூட்டாக புதைக்கப்பட்டிருக்கிறது. சீன எல்லைப் பகுதியில் 43 பேர் இறந்தார்கள். 519 பேரை காணவில்லை. மண்ணை தோண்டி குப்பை கூளங்களை கிளறி மீட்பு பணியாளர்கள் தேடலை தொடர்ந்தார்கள். பேரிடரால் 80,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அனைத்தையும் இழந்த ஆயிரக்கணக்கானோர் அவசரகால தங்குமிடங்களில் வசித்து வருகிறார்கள். நேபாளத்தை மீண்டும் கட்டியெழுப்ப 4.78 பில்லியன் டாலர் தேவைப்படுவதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மின்சார உற்பத்தி திறனும் 10 விழுக்காடு குறைந்துவிட்டது. பேரிடருக்கு காலநிலை மாற்றமும் ஒரு காரணம் என்பதில் சந்தேகமில்லை என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். நீண்டகால வெப்பம், பனிப்பாறைகள் சுருங்குவது, உறைந்த நிலம் உருகுவது, புவியியல் நிலையற்ற தன்மை ஆகியவை ஒன்று சேர்ந்து இந்த பேரிடருக்கு இட்டு சென்றதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். கடல் மட்டம் உயர்வதை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் நிறுவனம் ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. உலகளவில் 2024 ஆண்டு கடல் மட்டம் சுமார் 6 மில்லிமீட்டர் உயர்ந்திருக்கிறது. ஓராண்டில் அது ஆகப்பெரிய உயர்வு. கடல் மட்டம் உயர்வது மில்லியன் கணக்கான மக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. தாழ்வான தீவு நாடுகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகலாம் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவன தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவிக்கிறார். வெப்ப வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைக்கவும் கடல் மட்டம் உயர்வதால் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள நாடுகளுக்கு கூடுதல் நிதி வழங்கும்படியும் தீர்மானம் வலியுறுத்துகிறது. மனித குலத்தின் எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிவேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை உலக நாடுகள் உடனடியாக வரைமுறைப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும் என்று அந்த துறையின் முன்னணி நிறுவன தலைவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஆனந்த்ரோபிக் நிறுவன CEO டேரியோ அமோடி, ஓபன் AI நிறுவன தலைவர் சாம் அல்மென் உள்ளிட்டோர் பங்கு பெற்று பேசினார்கள். அப்போது அவர்கள் கூறுகையில், எதிர்காலம் AI தொழில்நுட்பத்தின் முழு கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடாமல் தடுக்க உலக நாடுகள் உடனே பாதுகாப்பு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். AI முறையாக நிர்வகிக்கப்படாவிட்டால் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே அது அச்சுறுத்தலாக மாறிவிடும். உயிரியல் ஆயுதங்களை தயாரிக்க இந்த தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க பொதுவான சர்வதேச பரிசோதனை முறைகளும் விதிமுறைகளும் அவசியம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். AI நிறுவன தலைவர்களின் எச்சரிக்கையை நிராகரிக்க முடியாது என்று குறிப்பிட்ட பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் எட் மிலிபாண்ட், பிரிட்டன் தலைமையேற்க உள்ள அடுத்த ஆண்டு G20 மாநாட்டின் முக்கிய வாதமாக AI தொழில்நுட்ப பாதுகாப்புக்கான சர்வதேச நெறிமுறைகள் கொண்டுவரப்படும் என்று குறிப்பிட்டார். அணுசக்தி யுகத்தின் தொடக்கத்தைப் போலவே தற்போதைய AI தொழில்நுட்பத்தையும் உலக சமூகம் கடும் நெறிமுறைகளுக்குள் கொண்டுவர வேண்டும் என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜின்-நோயல் பரோட் வலியுறுத்தினார். அதே நேரம் இத்தகைய உலகளாவிய கட்டுப்பாடுகளுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சீனாவுடனான போட்டியில் முன்னிலை வகிக்க வேண்டியுள்ளதால் புதிய கட்டுப்பாடுகள் மூலம் AI தொழில்நுட்ப வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதை தன்னால் ஏற்க முடியாது என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்த கருத்தை வெள்ள மாளிகை அறிவியல் ஆலோசகர் மைக்கேல் கிராட்சியோ சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் சீன தூதர் புகாங் குறிப்பிட்ட நாடுகள் தொழில்நுட்ப ஆதிக்கத்தை நிலைநாட்டு நோக்கில் பிற நாடுகளை பிரித்தாளும் அணுகுமுறையை தவிர்த்து அனைவருக்கும் பொதுவான திறந்த நிலை ஓபன் சோர்ஸ் தொழில்நுட்ப முறையை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் வீடியோ பதிவின் மூலம் உரையாற்றினார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொது அவையின் 81வது கூட்டத்தொடரில் ஏராளமான நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றி உரையாற்றி வருகிறார்கள். இந்த கூட்டத்தொடரில் காசா மற்றும் பாலஸ்தீன விவகாரம் குறித்து பல்வேறு நாடுகளின் அதிபர்கள் தங்களின் உரையில் குறிப்பிட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்தில் பங்கேற்க பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் மற்றும் அவரது குழுவினருக்கு அமெரிக்க அரசு விசா வழங்க மறுப்பு தெரிவித்தது. இதனால் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட வீடியோ மூலம் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் நேற்று ஐக்கிய நாடுகள் அவையில் உரையாற்றினார். ஐக்கிய அவையில் வீடியோ மூலம் ஒளிபரப்பான பலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் உரையில் பலஸ்தீன மக்கள் வரலாற்றிலே மிகவும் ஆபத்தான காலகட்டங்களில் ஒன்றை இப்போது எதிர்கொண்டு வருகிறார்கள். மேற்கு கரையில் தொடரும் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஆக்கிரமிப்பு மற்றும் காசாவில் நடைபெறும் போரால் பாலஸ்தீன மக்களின் அனைத்து அடிப்படை தேவைகளையும் இஸ்ரேல் குறிவைத்து தகர்த்துள்ளது. இன்னமும் எவ்வளவு காலம்தான் இஸ்ரேலுக்கு எதிராக சில நாடுகள் அமைதியை கடைபிடிப்பார்கள் அல்லது எங்கள் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை விநியோகம் செய்வார்கள்? காசாவிலும் மேற்கு கரையிலும் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய இழப்புகளை உலகம் கண்டுள்ளது. பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகம் இன்னமும் எதற்காக காத்திருக்கிறது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பினார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர இரண்டு நாடு தீர்வுகளை மேற்கொள்ள சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அத்துடன் நியூயார்க் ஐக்கிய நாடுகள் பொது அவையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் உரையாற்றியிருக்கிறார்.
5: முதலாவது விஷயம் என்னவென்றால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகூ தனது நாட்டில் கடும் போட்டி நிறைந்த ஒரு தேர்தலை எதிர்கொண்டுள்ளார். எனவே ஐநா சபையின் மேடையில் அவர் உலக நாடுகளிடம் உரையாற்றுவது மட்டுமல்லாமல் இஸ்ரேலில் உள்ள தனது ஆதரவாளர்களிடமும் அதே அளவுக்கு உரையாற்றுவார் என்று நான் நினைக்கிறேன். அமெரிக்காவிற்கான இந்த பயணத்தின் போது அதிபர் டொனால்டு டிரம்பை அவர் சந்திக்க வாய்ப்பு இல்லை என்பது குறித்து இஸ்ரேலிய ஊடகங்கள் பெரிதாக கூறி வருகின்றன. இது இருவருக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள விரிசலையே சுட்டிக்காட்டு அவர்கள் கூறுகின்றனர். மறுபுறம் பாலத்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸை பொறுத்தவரை ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் செல்வதற்கான விசா கூட டிரம்ப் நிர்வாகத்தால் வழங்கப்படவில்லை. இதனால் அவர் காணொலி மூலமாகவே உரையாற்றவுள்ளார். காசாவில் தொடர்ந்து நிலவும் மிக மோசமான மனிதாபிமான சூழலை அவர் எடுத்துரைப்பார் என்றும் பாலத்தீன மக்களுக்கு அதிக அளவிலான சர்வதேச பாதுகாப்பு மற்றும் சர்வதேச நடவடிக்கைகளை அவர் வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கலாம்.
6: அமெரிக்க அதிபர் எங்களை பயங்கரவாதிகள் என்று கூறுகிறார். ஆனால் உண்மையில் நாங்கள்தான் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். நான் ஈரானை சேர்ந்தவன். அங்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் குண்டு வீசப்பட்டது. அந்த குழந்தைகளை பார்த்தீர்களா? அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் வீசப்பட்ட குண்டுகளுக்கு இரையாகி உயிரிழந்தனர். அவர்கள் அப்பாவிகள். ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தவரை ஒரு தரப்பினர் அந்த நீர்வழியை தடையின்றி பயன்படுத்தி பலனடைவதையும் அதே நேரத்தில் அந்த நீர்வழியை பயன்படுத்தி எங்கள் மீது ஆக்கிரமிப்பு மற்றும் பாதுகாப்பற்ற சூழலை திணிப்பதையும் ஏற்க முடியாது. எங்களின் சொந்த நீர்வழியை நாங்கள் பயன்படுத்துவதை தடுப்பதையும் அனுமதிக்க முடியாது. எங்களுடைய சொந்த நீர்வழியை பயன்படுத்துவதற்கே தடை விதிக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த நீர்வழியை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கும் விதமாக ஏவுகணைகளையும் கொடிய ராணுவ தொழில்நுட்பங்களையும் தொடர்ந்து விநியோகித்து வருகின்றனர். இதற்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம்.
1: தொடர்ந்து இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவுக்கு சவுதி அரேபியாவின் பொது பாதுகாப்புத்துறை அபாய எச்சரிக்கைகளை மீண்டும் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா நகரம் உட்பட செங்கடல் மாகாணமான ஜான்பூ, தயிப், ஜெட்டா மற்றும் தபுக் ஆகிய பகுதிகளுக்கு அந்த நாட்டு உள்துறை அமைச்சகத்தின் பொது பாதுகாப்புத்துறை நேற்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதில் வழக்கமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு மட்டுமே விடுக்கப்படும் இந்த எச்சரிக்கைகளால் அந்த நாட்டில் பரபரப்பான சூழல் நிலையில் சில நிமிடங்களில் அந்த எச்சரிக்கைகள் திரும்ப பெறப்பட்டன. ஜமனில் ஹவுதி கிளர்ச்சி படைகளுக்கும் சவுதி அரசின் ஆதரவை பெற்ற அரசு படைகளுக்கும் இடையே கடந்த சில வாரங்களாக மோதல்கள் நடைபெற்று வருவதால் சவுதி அரேபியாவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கு விதிக்கப்பட்ட 50 மில்லியன் ரிங்கிட், அதாவது 12.26 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதத்தை செலுத்த உதவ பொதுமக்களிடம் நிதி திரட்டப்படுகிறது. தற்போது சிறையில் இருக்கும் நஜீப் வீட்டு காவலுக்கு மாற அந்த தொகையை செலுத்த வேண்டும். தமது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் அந்த தொகையை செலுத்த முடியாது என்று நஜீப் கூறியிருக்கிறார். அதையடுத்து அவரது அம்னோ கட்சி இணைய நிதி திரட்டை தொடக்கியிருக்கிறது. சென்ற வெள்ளிக்கிழமை அது துவக்கப்பட்டது. இதுவரை சுமார் 1 மில்லியன் ரிங்கிட் நிதி திரட்டப்பட்டுள்ளது. ஆனாலும் நிதி திரட்டு மக்களின் குறைகூறலுக்கு ஆளாகி இருக்கிறது. சிலர் ஒரு காசு வழங்கியதை சமூக ஊடகத்தில் பாய்ந்தார்கள். நஜீப்புக்கு ஏன் பணம் வழங்க வேண்டும்? அவரது மனைவி ரோஸ்மாவின் ஒரு கைப்பை மலேசியர்கள் வாழும் வீட்டின் வெளியே விட அதிகம் என்று ஒருவர் தெரிவித்தார். இன்னும் சிலர் தங்களுக்கு நன்கொடை வழங்குமாறு கேட்டு கிண்டல் செய்துள்ளார்கள். நன்கொடை வழங்கியோருக்கு ரோஸ்மா நன்றி தெரிவித்துக் கொண்டார். மலேசியர்களிடமிருந்து மட்டுமன்றி புருணை, சிங்கப்பூர், இத்தாலி, கனடா ஆகிய நாடுகளிலிருந்தும் நன்கொடை வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். கஜாங் சிறையில் இருக்கும் நஜீப்பின் தண்டனை காலம் 2028 ஆகஸ்ட் 23 நிறைவுக்கு வருகிறது. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கு போர் இந்திய பெருங்கடல் வரை விரிவடையலாம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் உச்சத்தலைவர் முஜ்தபா குமேனியின் ஆலோசகர் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். தற்போது பாரசீக வளைகுடா கோர்முஸ் நீரிணையிலிருந்து செங்கடல் வரை மோதல் பரவியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். போர் தொடர்ந்தால் அது இந்திய பெருங்கடலுக்கும் அதற்கு அப்பாலும் விரிவடைய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய பெருங்கடலில் ஈரானிலிருந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் டியோகோ கார்சியாவில் அமெரிக்க பிரிட்டிஷ் ராணுவ தளம் உள்ளது. ஈரானிய அதிகாரிகள் போர் மேலும் விரிவடையலாம் என்று ஏற்கனவே எச்சரித்திருந்தாலும் உச்சத்தலைவரின் ஆலோசகர் ஒருவர் இந்திய பெருங்கடலை நேரடியாக குறிப்பிடுவது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக கோர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானும் அமெரிக்காவும் இந்த வாரம் நியூயோர்க்கில் பேச்சுக்களை நடத்தியுள்ளன. தனது பொருளியலை பாதிக்கும் தடைகளை நீக்குவது, வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை நிபந்தனையின்றி விடுவிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்திருக்கிறது. எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 2 விழுக்காடு கூடி பீப்பாய்க்கு $105.40 ஆனது. அமெரிக்கா கச்சா எண்ணெய் விலை 1.9 விழுக்காடு அதிகரித்து பீப்பாய்க்கு சுமார் $93 பதிவாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை. போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பதிலும் உடன்பாடு இல்லை. நிச்சயமற்ற சூழல் எண்ணெய் விலை தொடர்ந்து ஏறி வருகிறது. அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுக்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபரின் அதிகாரத்துவ அமெரிக்க பயணத்தையொட்டி அது பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சீன அதிபருக்கு அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுக்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபரின் அதிகாரத்துவ அமெரிக்க பயணத்தையொட்டி அது பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சீன அதிபரின் வருகைக்கு நல்ல வரவேற்பை அமெரிக்கா அளித்துள்ளது.
7: President Xi, I'm delighted to welcome you to the beautiful White House. Such a great honor.
8: அமெரிக்கா வந்தடைந்த பிறகு அரசு ஊடகங்களில் வெளியான கருத்துக்களில் தனது நாடும் அமெரிக்காவும் போட்டியாளர்களாக இல்லாமல் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று சீன அதிபர் வலியுறுத்தினார். இரு நாடுகளின் நலன்களும் ஆழமாக பிணைந்துள்ளதாகவும் அவை ஒத்துழைப்புடனும் அதே சமயம் வரம்புக்குட்பட்ட போட்டியுடனும் செயல்பட வேண்டும் என்றும் அதிபர் ஷி ஜின்பிங் கூறினார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த பயணத்தின் போது வர்த்தகம், தைவான் மற்றும் ஈரான் விவகாரங்கள் குறித்து சிக்கலான விஷயங்கள் குறித்த முக்கிய விவாதங்கள் இடம்பெறக்கூடும். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிப்போம் என்றும் இந்த துறையில் இன்று எடுக்கும் முடிவுகள் எதிர்வரக்கூடிய பல 10 ஆண்டுகளில் அமைதி மற்றும் செழுமையை மேம்படுத்தும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார்.
9: அமெரிக்கா சீனா இடையிலான பேச்சுவார்த்தையில் செயற்கை நுண்ணறிவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். உதாரணமாக, செயற்கை நுண்ணறிவில் ஏதேனும் பெரிய பாதிப்பு அல்லது நெருக்கடி ஏற்பட்டால் இரு நாடுகளும் உடனடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் பனிப்போர் காலத்தில் இருந்ததை போன்ற அவசர தொலைபேசி இணைப்பை ஏற்படுத்தலாம் என்ற யோசனையை சீனா முன்வைத்துள்ளது. இந்த யோசனைக்கு அமெரிக்க அரசும் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் இந்த தொழில்துறையின் சாம்பியனாக இருக்க வேண்டும் என்றும் இந்த துறையில் அமெரிக்கா முன்னணியில் இருக்க வேண்டும் என்பதே டிரம்பின் விருப்பம். செயற்கை நுண்ணறிவுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது அமெரிக்க நிறுவனங்களின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் என்றும் அவர் கருதுகிறார். ஆனால் செயற்கை நுண்ணறிவால் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் சீனாவுடன் உடனடியாக தொடர்பு கொள்வதற்கான இத்தகைய ஏற்பாட்டை ஏன் உருவாக்கக்கூடாது என்ற கருத்தும் இருப்பதால் இந்த விவகாரம் இரு தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடும். இவை அனைத்தும் ஈரான் மீதான போர், இரு நாடுகளின் சந்தைகளில் பரஸ்பர அணுகலை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பே எழுந்துள்ளன.
1: இதே நேரத்தில் அமெரிக்க சீன வர்த்தக பேச்சு வரும் நவம்பர் 10ஆம் தேதி காலாவதியாக இருந்தது. அது அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பேசன்ட் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் சிறு வணிகங்கள் முதல் மிகப்பெரிய வணிகங்கள் வரை அனைத்து அமெரிக்க நிறுவனங்களும் சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட பெரும் சுங்கவரி காரணமாக அதிகரித்த விலை தொடர்பில் போராடி வருகின்றன.
10: சன்வின் மளிகை ஆசிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் இடமாகும். அவற்றில் பெரும்பாலானவை சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஜாஸ்மின் பாய் அதன் மேலாளராக பணிபுரிகிறார்.
11: வாடிக்கையாளர் விலையின் மிகவும் அதிகமாக இருக்கிறது என கேட்கிறார்கள். அது அவ்வாறுதான் உள்ளது என நான் கூறுகிறேன்.
10: பெரிய மற்றும் சிறிய என அனைத்து வகையான நிறுவனங்களும் சமாளிக்க வேண்டிய ஒரு சிக்கலுடன் அவரது கடை போராடி வருகிறது.
11: அவர்கள் விலையை உயர்த்தினர், வரிகளை உயர்த்தினர், நானும் விலை உயர்த்த வேண்டும், எனக்கு வேறு வழி இல்லை.
10: பரஸ்பரம் பதிலடியாக உயர்த்தப்பட்ட வரி விதிப்புகள் ஒரு கொடுங்கனவாக மாறின.
11: எங்களிடம் மிகவும் பிரபலமான சீன ஆயிஸ்டர் சோயா சாஸ் உள்ளது. முன்பு $2.99 விற்கப்பட்ட அவற்றின் விலை தற்போது ஒவ்வொரு பாட்டிலுக்கும் $6 உள்ளன. கிட்டத்தட்ட 60% உயர்வு, மிக அதிகம்தான்.
10: வரி விதிப்புகள் தான் காரணமா?
11: ஆம், வரி விதிப்புகள் தான் காரணம்.
10: ஷீ ஜின்பிங் அமெரிக்கா வந்துள்ள நிலையில் அமெரிக்க கருவூலத்துறை செயலர் பெசன்ட் ஃபாக் நியூஸிடம் கூறுகையில், அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக தற்காலிக ஒப்பந்தம் நவம்பரில் முடிவடைய இருந்த நிலையில் அது ஜனவரி வரை நீட்டிக்கப்படும் என்று தெரிவித்தார். இது சிறு வணிகங்களுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் ஒரு சேர நிம்மதியை அளிக்கும். ஆனால் அமெரிக்கா சீனா வர்த்தக உறவு தொடர்ந்து இவ்வாறு பாதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கும் வரை அனைத்து இறக்குமதியாளர்களும் எதிர்பாராத கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் அபாயத்தை தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்.
1: தொடர்ந்து இத்தாலியின் நேபல்ஸ் நகரில் உள்ள வீட்டில் அதிர்ச்சிகரமான வகையில் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 3.2 மில்லியன் யூரோ மதிப்பிலான பணம், வீட்டின் சுவர்கள், தரைகள், அறைகலன்களுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. அது தவிர 11 சொகுசு ரொலெக்ஸ் கைகடிகாரங்கள், ஆயுதங்கள், போதைப் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பாகங்கள் முதலியவையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இத்தாலியின் மாஃபியா எனப்படும் குண்டர் கும்பல்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் இவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அதிகம் அஞ்சப்படும் எஞ்சலினா கும்பலை முடக்க வீட்டில் சோதனை செய்யப்பட்டது. 34 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல மாதங்களாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தலைமையில் மறைமுக நடவடிக்கை நடத்தப்பட்டு வந்தது. கும்பல் உறுப்பினர்கள் சிலருடைய கைத்தொலைபேசிகளில் ஒட்டு கேட்கும் கருவிகளை அதிகாரிகள் பொருத்தியிருந்தார்கள். அதன் வழி மறைத்து வைக்கப்பட்டிருந்த பணத்தை பற்றி தெரிய வந்தது. நேபிள்ஸின் கைவானோ நகராட்சியை எஞ்சலினோ கும்பல் ஆட்டி படைத்து வந்தது. கும்பலின் பிடியிலிருந்து கைவானாவை விடுவிக்க சென்ற ஆண்டு நகராட்சி நீதித்துறை நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குண்டர் கும்பல்கள் புரிந்த குற்றங்களால் பாதிக்கப்பட்டோருக்கு நன்கொடையாக வழங்கப்பட இருக்கிறது. அமெரிக்க அதிகாரிகள் சிரியாவிடமிருந்து களவாடப்பட்ட 36 தொல்பொருட்களை திருப்பிக் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றின் மொத்த மதிப்பு $5 மில்லியன் மேல். நியூயோர்க்கின் மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட் அருங்காட்சியகம் கலைப்பொருட்களை சேகரிப்போரிடமிருந்து அந்த பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறது. பொருட்களில் ஒன்று பமிரா நகரிலிருந்து எடுக்கப்பட்ட பாறை. அந்த நகர் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. IS பயங்கரவாத அமைப்பு அந்த தலத்தை அழிப்பதற்கு முன் பாறை எடுக்கப்பட்டிருக்கிறது. 450 கிலோகிராம் சுண்ணாம்பு பாறையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்கா களவாடப்பட்ட பல கலைப்பொருட்களை நாடுகளுக்கு திரும்ப கொடுத்து வருகிறது. சீனா, கிரீஸ், இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு பொருட்கள் சென்று சேர்ந்துள்ளன. பிரேசிலில் காரை தூக்கும் அளவு கடும் புயல் ஏற்பட்டிருக்கிறது. கார் ஒன்று புயல் காற்றால் தூக்கப்படும் காட்சி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவத்தின் காணொளி இணையத்தில் பரவுகிறது. சம்பவம் திங்கட்கிழமை நடந்தது. வெள்ள நிற கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. பலத்த காற்று வீச தொடங்கிய போது வெள்ளைக்கார் தூக்கப்பட்டது. சில நொடிகளில் அந்த கார் பக்கத்தில் இருந்த மற்றொரு காரின் மீது விழுந்தது. காணொளியை கண்ட இணையவாசிகள் பலர் கவலை தெரிவித்தார்கள். பிரேசிலில் புயலால் ஏற்படும் சேதத்தை எண்ணி வேதனை அடைவதாக அவர்கள் பதிவிட்டார்கள். பிரேசிலின் வானிலை பிரேசிலின் தென் பகுதிகளை கடும் புயல் ஆட்டி படைக்கிறது. குறைந்தது 4 பேரை காணவில்லை. 700,000 அதிகமானோர் மின்சாரத்தை இழந்து தவிப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மணிக்கு 115 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. 15 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது. பெரிய நகரங்கள் உச்ச விழிப்பு நிலையில் இருக்கின்றன. எல்நினோ காரணமாக நிலைமை மேலும் மோசமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடரில் லீட்ஸில் நேற்று நடைபெற்ற 2வது போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. இந்திய வீரர் வீராங்கனைகளான மசேட்டிரா புவம்மா, விஷால் தென்னரசு, ராம்ராஜ் வைத்தியா, தெகினால் மனு ஆகியோர் சிறப்பான வியட்நாம் அணியை விட சிறப்பான பங்களிப்பை அளித்ததை தொடர்ந்து பதக்கம் கிடைத்திருக்கிறது. வயது 11, தொடக்கப்பள்ளி மாணவர். ஆனால் தம்மை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வயதான போட்டியாளர்களையும் வீழ்த்தி ஆசிய விளையாட்டுகளில் அவர் அசத்தி வருகிறார். அவர்தான் ஜுக்கி குரிகாரா, ஜப்பானைச் சேர்ந்த இஸ்போர்ட்ஸ் வீரர். இந்த முறை ஆசிய விளையாட்டுகளில் பங்கேற்கும் ஆக இளைய வீரர், ஆசிய விளையாட்டு வரலாற்றில் ஜப்பான் சார்பில் களமிறங்கிய ஆக இளைய வீரரும் அவர்தான். புயோ புயோ சாம்பியன்ஸ் என்ற புதிர் விளையாட்டில் குரிகாரா போட்டியெடுக்கிறார். திரையில் தோன்றும் வெவ்வேறு நிற குமிழ்களை ஒரே வரிசையில் சேர்த்து வெடிக்க செய்து அகற்ற வேண்டும். நகோயாவில் நேற்று நடந்த போட்டியில் குரிகாரா எதிர்கொண்ட 4 வரையும் தோற்கடித்து ஏ பிரிவில் முதலிடம் பிடித்தார். தமது கடைசி போட்டியில் ஹாங்காங்கின் 28 வயது யூவிங் லிம்மை வீழ்த்தினார். குரிகாராவின் ஆட்டத்தை இணையத்தில் பார்த்த ஜப்பானிய ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளார்கள். அவரை தடுக்க முடியாது, வெற்றி மேல் வெற்றிதான் என்று ஜப்பானியர்கள் தெரிவிக்கிறார்கள். போட்டிகளுக்கு தயாராக விலாங்கு மீன் சாப்பிடுவதாக கூறும் குரிகாரா சனிக்கிழமை தங்கப்பதக்கத்துக்காக, அதாவது நாளை, களமிறங்குகிறார். தங்கம் வென்றால் இன்னொரு வரலாற்று சாதனை காத்திருக்கிறது. ஜப்பானில் கபடி விளையாட்டுக்கு புதிய ரசிகர்களையும் வீரர்களையும் அந்த விளையாட்டு உருவாக்கியுள்ளது. தெற்காசிய கிராமங்களில் தோன்றியதாக கருதப்படும் கபடியில் இந்தியா ஆதிக்கம் செலுத்துகிறது. இப்போது ஜப்பானிலும் இந்த விளையாட்டு மெதுவாக பிரபலம் அடைகிறது. அதற்கு முக்கிய காரணம் பேர்னிங் கபாடி என்ற மங்கா கொமிக். ஜப்பானிய கபடி வீரர்களில் 80 விழுக்காட்டுக்கு அதிகமானோர் அதன் மூலம் விளையாட்டுக்கு அறிமுகமானதாக அணித்தலைவர் கூறுகிறார். கபடியில் 7 பேர் கொண்ட 2 அணிகள் மோதுகின்றன. எதிரணியின் பகுதிக்குள் செல்லும் வீரர் அங்குள்ள ஒருவரை தொட்டுவிட்டு பாதுகாப்பாக தமது பகுதிக்கு திரும்ப வேண்டும். அப்போது ஒரே மூச்சில் இருப்பதை நிரூபிக்க கபடி கபடி என்று தொடர்ந்து சொல்ல வேண்டும். ஜப்பானியவர்கள் முழுநேர தொழில்முறை வீரர்கள் அல்ல, ஆசிரியர்கள், உணவுத்துறை ஊழியர்கள் என்று பல்வேறு வேலைகளை செய்து கொண்டே கபடி விளையாடுகிறார்கள். ஜப்பானில் கபடி அமைப்பு 1981 தொடங்கப்பட்டது. 2010 ஆசிய விளையாட்டுகளில் ஆண்கள் அணி வெண்கல பதக்கம் வென்றுள்ளது. இந்த முறை சொந்த மண்ணில் பதக்கம் வென்றால் அது மேலும் பல வீரர்களையும் ஆதரவாளர்களையும் கபடியின் பக்கம் ஈர்க்கும் என்று வீரர்கள் நம்புகிறார்கள். ஒருநாள் இந்தியா, ஈரான் போன்ற கபடி வல்லரசுகளையும் தங்களால் வீழ்த்த முடியும் என்று ஜப்பான் நம்புகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் ஆடவர் மகளிர் அணிகள் நேற்று தங்கள் ஆட்டத்தை சமநிலை செய்தன. ஆடவர் அணி 2-2 என்று அஜர்பைஜானுடனும், மகளிர் அணி அதே கணக்கில் கஜகஸ்தானுடனும் சமநிலை செய்தது. போட்டியில் 2 அணிகளுமே சமநிலை செய்தது இது 1வது முறையாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375 ரூபாய் 18%, இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 10%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329 ரூபாய் 96%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 94%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 398 ரூபாய் 5%, இந்திய பெறுமதியில் 115 ரூபாய் 70%, ஒரு அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435 ரூபாய் 97%, இந்திய பெறுமதியில் 126 ரூபாய் 74%, ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 233 ரூபாய் 23%, இந்திய பெறுமதியில் 67 ரூபாய் 80%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்ன? இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிராங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: வணக்கம் அன்பான உறவுகளே, இப்பொழுது நேரம் சரியாக 10:43. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் தாய் வீடு டிஆர்டி தமிழொலி. இப்பொழுது முதல் 12 வரை இடம்பெறுகின்றது பாடுவோர் பாடலாம். பாடுவதற்காக நீங்கள் எல்லோரும் தயாராக இருப்பீர்கள். பாடுவதற்காக அழைப்பு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 03 93 51 41 47 71. பைபர் இலக்கமும் இருக்கின்றது. கட்டணம் என்றால் நீங்கள் பைபர் இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளலாம். 03 63 650 7 74 27. வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்தால் நான் எடுக்க மாட்டேன். காரணம், 3 தொலைபேசி இலக்கம் தந்திருக்கின்றேன். 4 தொலைபேசி இலக்கத்தை தந்தால் நீங்கள் காவல் நிற்க வேண்டி வரும். அது உங்களுக்கும் சிரமம், எனக்கும் சிரமம். எனவே பாடுவதற்காக நீங்கள் அழைப்பு கிடைக்கலாம். பாடல்களை மிக தெளிவான முறையிலே பதிவு செய்து எமக்கு அனுப்பி வைத்தால் நீங்கள் வருகின்ற பொழுது அந்த பாடல் தருவதற்கும் காத்திருக்கின்றோம் என்ற செய்தியையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இப்பொழுது வைபர் ஊடாக யார் வந்திருக்கிறது? வணக்கம்
4: வணக்கம்
3: வணக்கம் கணேசண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
4: சந்தோஷம்,
3: நாங்களும் நலம் நலம் நலம். சொல்லுங்கள், இன்று என்ன பாடல் தரப்போறீங்க கணேசண்ணா?
4: என்ன பாடல் தரலாம்?
3: நீங்கள் தான் நிக்கச்சக்கமாக வச்சுக்கோங்களேன். என்னதெல்லாம் உண்டு உங்கள்கிட்ட? எல்லாம் கிடக்கு, சகல விதமான நரக்கறையும் இருக்கு. அள்ளி போட வேண்டிய இந்த பாடல்கள் எல்லாம் அழிந்து விடாம நீங்க வச்சிருக்கீங்களா? அது உண்மையிலே மகிழ்ச்சி
4: அண்ணா.
3: ஒரு பொக்கிஷம் இல்லையா?
4: இந்த பாடல்கள் தேடியும் படிக்கலாது, அப்படியும் எடுத்து
3: உண்மையில. இந்த சிமிழ் வந்த பிற்பாடு நீங்கள் தனியாகவும் பாடி விடலாம். அங்கே பாடி பெண் குரலும் பாடி தனிய விடுவார்கள். அதில் எடுத்து பாடுகின்ற பொழுது இன்னும் இலகுவாக இருக்கும். நல்ல சரியான ரெக்கார்டிங் என்று கேட்டால் சூப்பரா இருக்கும். சவுண்ட் எல்லாம்
4: நல்லா இருக்கும். சவுண்ட் நல்லா இருக்கும்.
3: நல்ல கருவக்க வேணும். மற்றதும் பாடுகின்ற துணையாக பாடுகின்றவர்கள் நல்லதா பார்த்து
4: கொண்டு போகணும். அவரும் அவர மாதிரி தொஞ்சு போச்சா நானும் தொஞ்சு
3: போயிடும். நிச்சயம் பாட்டு கேட்போமா கணேசண்ணா?
4: பாடலை கேட்போம்.
3: நன்றி கணேசண்ணா. சுகமாயிருங்கோ, சுகமாயிருங்கோ. இதோ எங்கள் அன்புக்குரிய நேர் கணேசண்ணா தருகின்ற பாடல்.
5: வணக்கம்.

0: நன்றி.
1: அந்த பாடலை கணேசண்ணா இன்னொரு சகோதரியோடு இணைந்து தந்திருந்தார், அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பாடல் வருகின்ற பொழுது இன்னொரு பாடலுடைய அந்த எண்ணமும் வந்தது, மனதுக்கு நிற்கிது, வருதில்லை. அப்போ உள்ள பாடல்கள், அதிகமான பாடல்கள் வந்து ஒரு ஸ்டைலாக இருக்கும். அருமையான ஒரு பாடல், அன்றைய உயிரோட்டமான பாடல்களில் அதுவும் ஒன்று. எனவே அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கணேசண்ணா தொடர்ந்து வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் இந்திரன், நான் மகேந்திரன் கேக்குறேன்.
1: மகேந்திரன், நலமா இருக்கிறீங்களா மகேந்திரன்?
2: ஓம் நலமா இருக்கின்றேன், நீங்கள் நலமா இருக்க இறைவனை வேண்டுகிறோம். பாடல் ஒன்று அனுப்பி இருக்கிறேன். தாயகத்து தாயகத்தின் சுதந்திரத்தை, அந்த பாடல்
1: சுதந்திரத்தையா?
2: தாயகத்தின் சுதந்திரத்தை, சுதந்திரமே எங்கள் கொள்கை.
1: சுதந்திரத்தை அல்ல, தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை. தன்மானம் ஒன்றுதான் அந்த பாட்டு. பாப்பம் இந்த அளவில் அந்த பூதன், இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜனுடைய ஒரு கம்பீர குரல் பாடல். கேட்போம் பாடலை. நன்றி சௌரம். இதோ மகேந்திரம் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல்.

0: அந்த பாடலை மகேந்திரம் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 10:55. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் அடுத்து யார் இணைந்திருக்கிறது என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: உதயன். உதயன் சுகமா இருக்கிறீங்களா?
1: ஓ,
0: நாங்கள் சுகமாக இருக்கிறோம். உதயன் சொல்லையா,
1: என்ன பாடல்? இறைவன் ரெண்டு பொம்மைகள் செய்தான் என்று சொல்லி அந்த
0: எந்தவர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்
1: வந்திருக்கோண்ணே?
0: ஓமாமோம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் கேட்டுக்கொண்டிருந்த நான் இங்கே மற்ற தளத்துக்கு வந்திருக்கும்போது இந்த எண்ணெய் மேலே போன முறை அப்படித்தான் எடுத்தவர். ஆ, அறிஞ்சு வச்சிருக்கிற எலன் கேட்டுக்கொண்டிருந்தேன். அது சிலவில் இந்த அனுப்புற இளப்புறத்தான் அருமையான ஒரு பாடல். இந்த பாடல்
1: இல்லை, இந்த பாடல் என்னன்னா, இந்த இன்றைக்கு எஸ்பிபி ஐயாவின் 6வது நினைவு தினம்.
0: ஐயா
1: அவருக்காக பாடியிருந்தேன். அதே பாடல் தான் இன்று அவருக்காக ஒலிபரப்பு அனுப்பி உள்ளிருந்தேன்.
0: நல்ல விஷயம் ஐயா. எஸ்பி பாலசுப்ரமணியம் எத்தனை ஆயிரம் பாடல்களை பாடி ஒரு சிறந்த மனிதர், பாடகரை விட மனிதர். அவருடைய பண்பும் அவருடைய பணிவும் எப்பவுமே ஒரு கிறுக்கு பிடித்த. டிஎம் சவுந்தரராஜனுக்கு என்ன சரியான கிறுக்கு, ஆனால் இவருக்கு அந்த இதுகளே இல்லை. ஒரு மிகப்பெரிய மனிதன் இல்லையா? அதுக்குத்தான் அந்த மனிதாபிமானம். முதல்ல பாடகர் பாடகில் அது வர்றது முதல்ல மனுஷராக இருக்கும். அந்த வகையில் இவர் ஒரு இந்த சின்ன பிள்ளைகளை வாழ்த்தும் பொழுது பார்த்தீங்களா, என்ன விடவே சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். அந்த உயர்ந்த குணம். சரி, பாட்டுக்கம்மா. நன்றி உதயன், நன்றி. இது எங்கள் அன்புக்குரிய உதயன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். இதோ வருகிறது அவருடைய பாடல்.

0: நன்றி.
1: அந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியத்தினுடைய நினைவோடு உதயன் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். நேரம் 11:02.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கணஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு

0: தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: நேரம் 11:04. இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் பாடுவோர் பாடலாம். அடுத்து தபு அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வைபரூடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: ஓ வணக்கம் ஐயா.
1: வணக்கம். நாங்கள் சுகமா இருக்கோம். கதைங்க உஷாரா கதைங்க.
2: ஓ ஜெயமல்ல இருந்து கேசாயிருக்கேன்.
1: நலமா இருக்கிறீங்களோ?
2: ஓ நன்றியோ. பாட்டு அனுப்பியிருக்கேன். ரம்யா சுவை ரம்யா ரெண்டு
1: என்ன பாட்டு ஐயா அனுப்பியிருக்கிறீங்க?
2: காத்தோடு பூரச.
1: என்ன ஐயா?
2: காத்தோடு பூரச.
1: காத்தோடு பூரச.
2: பாடியவருக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு.
1: உஷார் இல்லாம கிடக்கு. என்ன பிரச்சனை? ஒரு கலைஞன் முதல்ல உஷார் இருக்கணும்.
2: தொண்டை கர.
1: அப்ப என்ன பாடுவீர்கள்?
2: ஒரு மாதிரி ஒப்பற்றி விட்டுருக்கேன். கண்டு பார்ப்போம்.
1: ஒரு அஞ்சாறு குரல் இருக்க ஒரு அஞ்சாறு பாட்டு அடிச்சு வைக்குங்க. என்ன
2: போமோ?
1: சரி
2: போய் வந்தோட
1: விருது ஐயா உங்களுடைய பாடு. நன்றி சவரம். நன்றி. இதோ அவருடைய பாடல் வருகிறது. அனுப்பி இருக்கின்றார் எமக்கு. உங்களுக்கு தருகின்றேன்.

0: அவரது பாடலை ரம்யா கிரீஸ்வரன் என்ற நாதன் என்ற பெயரிலே அனுப்பியிருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பாடல். நேரம் இப்பொழுது 11:10. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம், பாலேந்திரா.
0: பாலேந்திரா அவர்கள் வந்திருக்கிறீர்கள், வரவேற்கின்றோம். நலமா இருக்கிறீங்களோ?
1: நாங்கள் நலம், நீங்கள்?
0: எப்பவுமே நலம், சந்தோஷம், மகிழ்ச்சி. சொல்லுங்கள். என்ன
1: இல்ல, பாட்டு வந்திருக்கோம், இப்பதான் அனுப்பினோம். இருக்காது
0: என்ன
1: அடிச்சு
0: வச்சிருந்தா சுவன்
1: தானே போட்டு
0: எப்படியோ நினைவுக்கு நாங்கள் போடுவோம் ஐயா.
1: நினைவுக்கு போடுவீங்க,
0: நினைவஞ்சலி என்று இருக்குதானே?
1: நினைவஞ்சலி இருக்குது, அது கட்டாயம் நடக்கும்.
0: அன்று வந்ததும் இதே நிலா.
1: இந்த பாட்டு இந்திரன்னா தனிப்பாடல். நோமலா அவர்லாம் கரப்பு கண்ணாடியோட கரப்புடு போல வடிக்கிறார், தடியில் ஒரு பொல்லு பிடிச்சு கொண்டு.
0: காதல் ரோமியோ கண்ட நிலா.
1: சூப்பர். அது என்னன்னா, இது நான் அந்த நெடுக பாடுற பாடையோட தான் சோடியா படிச்சிருக்கேன் இந்த பாடலாம்.
0: சிறப்பு சிறப்பு. பாட்டு வந்தா சரி,
1: கேட்டுட்டு சொல்லுங்களேன் எப்படியா, சிறப்பா சிறப்பு இல்லையாண்டு.
0: நன்றி சவரம், வருகிறது. நன்றி. இதோ பாலேந்திரா அவர்கள் தருகின்ற பாடல். அவர் இன்னொரு சகோதரியோடு இணைந்து பாடியிருக்கிறார்.

0: ஒலித்த அந்த பாடலை பாலேந்திரா அவர்கள் தந்திருந்தார், அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பாடலில் ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த பாடலுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வெஸ்டர்ன் டான்ஸ் ஒன்று ஆடியிருப்பார். அந்த ஒரு கையில் ஒரு ஸ்டிக் கொண்டு வச்சு கொண்டு அது ஆடுவது கஷ்டம், அந்த ஸ்டைல். அது ஒரு நடனத்தை கற்று பிறகு அந்த திரைப்படத்தில் அவர் நடித்திருந்தார், அந்த மாதிரி இருந்திருக்கும். இதில் இந்த பாட்டில் இன்னொரு சிறப்பும் இருக்கும். மேலே மிருங்கும் காதல் ரோமியோ கண்ட நிலா கன்னி ஜூலியட் நின்று, அந்த அப்படி கீழே பெரும் மேலே மெருந்தும். சூப்பர் பாட்டு, நல்ல ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலான பாட்டு. அந்த பாடலை பாலேந்திரா அவர்கள் தந்திருந்தார், அவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்திருப்பவர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பிரான்ஸ்.
0: அலோசியஸ் ஐயா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி நலமா இருக்கு?
0: ஓம் நலமா இருக்கு. நம்ம என்ன பாட்டு தர போறீங்க அலோசியஸ்
1: இன்னைக்கு? வந்து எஸ்பி ஐயா இந்த நினைவு நாளை, அவருடைய நினைவு நாளை, கண்ணீர் அஞ்சலிகளை குடும்ப சார்பாக கூறிக்கொண்டு பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் குறிந்து. நான் வந்து பாடல் அனுப்பி ரெண்டும் தேஞ்சுந்தி தேவானவன் அந்த பாடல, யானகி அம்மாவும் எஸ்பிஐயாவும் பாடின பாடல், ரெண்டு பேரையும் நினைவு கூர்ந்து கொண்டு அந்த பாடல
0: சேர்ந்து பாடியிருக்கிறீர்கள்.
1: பாடகி இணையத்தில் சகோதரி கம்சத்துடி ஆண்ட சகோதரி பாடி
0: இருக்கின்ற
1: பாடகி, நல்ல பாட்டு, அற்புதமான பாடகி. அவ்வளவு பாட்டு அந்த மாதிரி சொல்லத்தவை இல்லை, சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டுள்ளதோடு வாய்ப்புக்கு நன்றியை கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அவளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு அன்போடு விலகிறது.
0: நன்றி சவரம். இதோ வருகிறது அலோசியஸ் அவர்களுடைய பாடல்.

0: அந்த பாடலை அலோசியஸ் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, வைபரூடாக எங்களுடைய அன்றன் அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் அன்றன்.
1: வணக்கம் இந்திரன். அப்படி சும்மா இருக்கிறீங்களா?
0: நலமா. என்ன தடிமன் போடாக்கு?
1: ஓமாண்டா.
0: என்ன தடிமன்டா? பெண்ணு பாரு, வந்துருக்கு வந்துருக்கு வந்துருக்கு. வராமல் இங்க ஒரு வந்தவருந்தான். என்ன இப்ப கலைத்துறையில, கலைத்துறையில என்ன செய்யறீங்க? தனி இதுல பாட்டு பாடுறதா இல்ல மாடியல்ல? தமிழர் விழாவும் உங்களுக்கு அழைப்பு வந்தது. உங்களுக்கு கண்ட நிகழ்ச்சி மூன்று நாள் நடந்த
1: என்ன
0: சந்தர்ப்பம் பெறும் பொழுது கலையெல்லாம் விட்டுறாதேங்க. கலை என்பது உங்களுக்குரியதல்ல, அது உங்கள்கிட்ட தந்தது கொண்ட மக்கள்கிட்ட சேர்க்க சொல்லி என்ன இல்லையோ. முதல் நாள் மழையாக்கும், அடுத்த நாள் பரவாயில்ல. என்ன
1: சனிக்கிழமை?
0: நன்றி சௌரம்.

0: நன்றி.
1: அருமை அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய அண்டன் அவர்கள் தந்திருந்தார். நல்ல இதம்பதமாக இருந்தது. நேரம் இப்பொழுது சரியாக அன்புக்குரியவர்களே 11:29. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி.
2: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
1: நேரம் 11:30. தவறுதலாக ஒரு பட்டு நமத்து பட்டு போச்சு, சரி பரவாயில்ல. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: கேட்கல ஐயா, வடிவா தெளிவா
3: அன்பான
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ?
3: நலமா இருக்கிறோம் என்கிறேன். பாடினவர்களுக்கும் பாடா இருந்தவர்களுக்கும் பாராட்டுகள் பாட்டுகளை தெரிவித்துக் கொண்டோ ஒரு பாடல் வந்து சொல்லுங்கள்.
1: தாங்க
3: ஆரிரோ ஆரிரோ ஆரிரோ கல்ல

பாடட்டுமே, பாடட்டுமே. பாடி களைத்ததும் ஆடி களைத்ததும் பூமகள் கண்மலர் மூடட்டுமே, பல்லவன் பல்லவி பாடட்டுமே. ராக பாவங்கள் பாடலில் விளங்க, தாள பேதங்கள் ஆடலில் விளங்க, ராக பாவங்கள் பாடலில் விளங்க.

என்ன பர்பயங்க தத்தோம் தடிகிட தத்தோம் தடிகிட தத்தோம் தடிகிட தடிகிட தடிகிட பல்லவன் பல்லவி பாடட்டுமே பார்த்திபன் காதலியாடட்டுமே பாடி களைத்ததும் ஆடி களைத்ததும் பூமகள் கண்மலர் மூடட்டுமே ஓ அரிரோ அரிரோ அரிரோ அரிரோ அரிரோ மின்னல் ஓவியம் இடையினில் தீட்ட அன்னம் என்பதை நடையினில் காட்ட மின்னல் ஓவியம் இடையினில் தீட்ட

0: ஆரிரோ ஹூ ஆரிரோ ஹூ ஆரிரோ ஆரிரோ ஹூ ஆரிரோ ஹூ ஆரிரோ. பல்லவன் பல்லவி பாடட்டுமே, பார்த்திபன் காதலி ஆடட்டுமே, பாடி களைத்ததும் ஆடி களைத்ததும் பூமகள் கண்மலர் மூடட்டுமே, பல்லவன் பல்லவி பாடட்டுமே. நன்றி, வணக்கம் இந்திரன்.
1: நன்றி, ஆர்வத்தோடு கலந்து கொண்டீர்கள். நன்றி சௌரம், நன்றி. நேரம் இப்பொழுது சரியாக 11:33. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும். அடுத்து இங்கே பாடல் அனுப்பியிருக்கிறார் ரகுன் அவர்கள். அவரை காணவில்லை என்றாலும் அவருடைய பாடல் தருகின்றேன். இதோ

0: நேரம் 11:38. அந்த பாடலை ரகு அண்ணா அனுப்பியிருந்தார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் வரவில்லை, பரவாயில்லை, அவர் வரவில்லாட்டிலும் நேரம் இருந்தால் பாடல் அனுப்பியவர்களுடைய பாடல்களை நான் தந்து கொண்டிருப்பேன். அந்த வகையிலே காத்திருங்கள்.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: பைபர் ஊடக லிங்கமையா இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் தம்பி. அப்படி சுகமா இருக்கிறீங்க?
0: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லது ஐயா. என்ன பாட்டு இன்றைக்கு தர போறீங்க?
2: நான் ஒரு தான வந்த சந்தனமே பாலசுப்ரமணியத்தின் பாட்டு.
0: நல்லது. சந்தனமும் குங்குமம் கேப்பம் என்னையா. சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. உண்மையிலே மகிழ்ச்சி. இந்த நேரத்திலும் அவர்கள் இணைந்து இந்த சந்தோஷத்தோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.

அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய லிங்கமையா தந்திருந்தார். உண்மையிலே அவருடைய ஒரு மகிழ்ச்சி, அதை நாங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ளணும். அருமையாக அவன் அந்த தாளத்தை அந்த என்ன பாட்டை அதை எடுத்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.

நேரம் 11:51. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலி பாடுவோர் பாடலாம் நிகழ்வோடு அன்புக்குரியவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் இடம்பெறுகின்ற சிறப்பு நிகழ்வு பாடுவோர் பாடலாம். உலகப்பிறப்பெங்கும் ஒலிக்கும் டிஆர்டி தமிழொலியில் உங்கள் பாடல்களும் ஒலிக்கின்ற நேரம் இது. இது உங்கள் வானொலி.

நேரம் சரியாக 11:52. இது உங்கள் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நேரம் 11:56.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
3: 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த

0: நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள. தமேந்திரம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
1: நேரம் 12 மணி. இத்தோடு நிறைவு காண்கின்றது இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை உறவுகளுடைய அன்பு கரங்களை இறுக பற்றி கொண்டு இன்று 26ஆம் திகதி ஆரம்பித்து விட்டது. இன்று என்ன நாள்? நல்லூர் வீதியிலே தேச விடுதலைக்காக 12 நாளாக பசி கிடந்த திலீபன் அவர்களுடைய நினைவு நாள். இன்று காலை 10 மணி அங்கு உள்ள நேரத்தின்படி அவருடைய உயிர் வானத்தில் மாவீரர்களோடு கலக்கின்ற அந்த நினைவுகளை சுமந்த அந்த நாளாக இருக்கிறது. அந்த நினைவுகளை நாம் மீட்டு பார்க்கிறோம்.

பள்ளி பருவத்திலே துள்ளி குதித்தபடி புலியோடு புலியாக நின்று புயலாக மாறி தேசத்தின் விடுதலைக்காய் நல்லூர் முருகனின் வீதியிலே பசி கிடந்தவன் திலீபன்.

ஓயாத போராட்டம். போராடுவோம் நாங்கள், போராடுவோம், வாதாடுவோம், நீதி கேட்டு உலகின் முன்னே போராடுவோம். எத்தனையோ ஆண்டுகளாய் வலி சுமக்கின்றோம், எத்தனையோ செல்வங்களை நாங்கள் இழக்கின்றோம். சுதந்திரமாய் நாங்கள் வாழ போராடுவோம், நீதி கேட்டு நியாயம் கேட்டு போராடுவோம். 1958 நடந்ததெல்லாம் அறியவில்லையோ, 1983 நடந்த வலி தெரியவில்லையோ, செம்மணியில் புதைகுழிகள் விளங்கவில்லையோ, முள்ளிவாய்க்கால் பெருவலிகள் தெரியவில்லையோ, நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம், சாட்சியங்களோடு நாங்கள் வாதாடுவோம். முப்படையும் கட்டி ஆண்ட வீரமல்லவா, மாவீரர்களின் தியாகங்களை எடுத்துச் சொல்லவா, தர்மத்தின் வழியில் நின்று போராடினோம், எங்கள் தலைவன் சொன்ன வேதம் கேட்டு உயிரையே விதைத்தோம், எங்கள் மண்ணின் விடுதலைதான் எங்கள் லட்சியம், தமிழீழம் எங்கள் தேசம் என்று போற்றி பாடுவோம். போராடுவோம் நாங்கள், வாதாடுவோம், நீதி கேட்டு நியாயம் கேட்டு போராடுவோம்.

0: மலைக்கு உயிரூட்டி உத்தவனே மாற்றிவனே எங்கள் தெளிவனே.
1: காலங்கள் கடந்து செல்கின்றன. வரலாறுகளை நாங்கள் மீட்டு பார்க்கிறோம். என் வரிகளுக்கு தேரிச சில்லப்பா ஐயா அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்.

0: ஆண்டுகள் பல சென்று கொண்டு விடுதலை தேர் மெல்ல மெல்ல கரை வந்த பொழுதுதான் அந்த பெருவலிகள் இடம்பெற்றது.
1: கார்த்திகை மாதம் பூத்திடும் போதில் கார்த்திகை பூக்களும்

நேரம் 12:23. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. இன்றைய நாள் திலீபன் அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த நாளை, அந்த நினைவுகளை நெஞ்சிலே சுமந்தபடி ஒரு சில பாடல்கள் தந்திருந்தோம். தொடர்ந்து கேளுங்கள் அன்பானவர்களே. இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே கலந்து கொண்டவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

காலைமணி 7 மீடியாக்கா புலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் தொடர்ந்து சந்திக்க இணங்கியிருக்கின்றனர். அதிபர் ஷி 3 நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பினார். சந்திப்பு இரு நாட்டுக்கும் ஆக்ககரமாக அமைந்ததாக அதிபர் ட்ரம்ப் சொன்னார். சீன அதிபர் ஷி மதிப்பும் நியாயம் இருதரப்புக்கும் பயன் என்ற அடிப்படையில் உறவு அமைய வேண்டும் என்றார். இரு தலைவர்களும் அடுத்து நவம்பர் மாதம் சீனாவில் APEC கூட்டத்தில் சந்திப்பர். ஈரான் ஒரு வாரத்தில் ஹோமஸ் நீரிணையை திறக்கும் திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கு நடுவே பேசிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி இனி முடிவு அமெரிக்காவின் கையில் இருப்பதாக சொன்னார். ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா கைவிட வேண்டும், எண்ணெய் தடையை அகற்ற வேண்டும், லெபனானில் சண்டை நிறுத்தத்தை பின்பற்ற வேண்டும் என்பது ஈரானின் கோரிக்கை. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாந்தி பிரேரா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 11:21 30 வயது சாந்தி 2 ஆண்டுக்கு முன்பு சீனாவில் நடந்த போட்டியிலும் 100 மீட்டரில் வெள்ளி வென்றார். கடந்த முறை 200 மீட்டரில் தங்கம் வென்ற சாந்தி இன்று மீண்டும் போட்டியில் இறங்குகிறார். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எந்த பெண்ணும் இதுவரை 2 ஆசிய போட்டிகளில் தொடர்ந்து தங்கம் வென்றதில்லை. சாந்தி தங்கம் வென்றால் அது புதிய வரலாறாக அமையும். 200 மீட்டர் இறுதிப் போட்டி நாளை மாலை சுமார் 6:30 இடம்பெறும். சிங்கப்பூர் அதிமுகப்படைந்த சமுதாயம் என்ற நிலையை அடைந்திருக்கிறது. குடிமக்களில் 5 பேரில் 1 65 வயதுக்கு மேல், 80 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை 152,000. மக்கள் தொகை திறனாளர் பிரிவின் ஆண்டறிக்கை விவரம் தந்தது. மொத்த மக்கள் தொகை சுமார் 6.2 மில்லியன். குடியிருப்பாளர் அல்லாதோர் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கட்டுமானத்துறையில் வேலை பார்ப்போர் எண்ணிக்கையில் உயர்வு. சிங்கப்பூரில் கல்யாணமும் பிறப்பும் குறைந்திருக்கிறது. சிங்கப்பூர் கடந்த ஆண்டு சுமார் 25,000 பேருக்கு குடியுரிமை தந்தது. சுமார் 35,000 பேருக்கு நிரந்தர வாசம் கொடுத்தது. சிங்கப்பூர் பெற்றோர் பிள்ளைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். அதே நேரத்தில் கல்வி சாதனையும் அவர்களுக்கு முக்கியம். கொள்கை ஆய்வுக் கழகம் நடத்திய ஆய்வில் 1500 தொடக்கப்பள்ளி மாணவர்களின் பெற்றோர் பங்கேற்றனர். மாணவரின் வெற்றிக்கு துணைப்பாடம் முக்கியம் என்று பெற்றோர் கருதுகின்றனர். 10 ஆண்டுக்கு முன்பு ஆய்வு நடத்திய போது 1 மாதத்துக்கு சராசரி துணைப்பாட செலவு 318 வெள்ளி. இவ்வாண்டு அது மாதம் 670 வெள்ளி. பிள்ளையின் படிப்புக்காக அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக் கொள்வதும் அதிகரித்திருக்கிறது. 10 ஆண்டுக்கு முன்பு 10/4, இவ்வாண்டு 10/6 பெற்றோர் சண்டை போடுவதாக ஆய்வில் கூறினர். மலேசிய முன்னைய பிரதமர் நஜிப் ரசாக் தமது 15 ஆண்டு சிறை தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கோரியிருக்கிறார். 1MDB வழக்கில் கடந்த ஆண்டு 25 குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து நஜிப் மேல்முறையீடு செய்திருக்கிறார். மேல்முறையீடு முடியும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்க அவர் கோருகிறார். அது அடுத்த மாதம் 14ஆம் தேதி விசாரிக்கப்படும். நஜிப்புக்கு கடந்த வாரம் நிபந்தனையுடன் அரச மன்னிப்பு வழங்கப்பட்டது. அது வேறொரு வழக்கு. அதில் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்தினால் அவர் வீட்டுக்காவலில் இருக்கலாம். அதில்லாமல் 1MDB வழக்கில் 15 ஆண்டு சிறை தண்டனை காத்திருக்கிறது. இலங்கை நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு வயதை 2 ஆண்டு உயர்த்தும் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அதிபர் அனுரகுமார திசாநாயக்க நீதித்துறையை சீர்திருத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2 சட்ட மசோதாக்களை தாக்கல் செய்தார். 100,000 கணக்கான வழக்குகளில் தாமதத்தை தவிர்ப்பது நோக்கம் என்றார் அவர். புதிய மாற்றத்தால் 411 நீதிபதிகளின் ஓய்வு வயது உயர்த்தப்படுகிறது. கூடுதலாக நீதிமன்றங்களை அமைக்கவும் புதிய நீதிபதிகளை நியமிக்கவும் இலங்கை அரசாங்கம் விரும்புகிறது. மேலும் 10,000 காவல்துறை அதிகாரிகளை வேலைக்கு எடுக்கவும் அது திட்டமிடுகிறது. சிங்கப்பூர் எக்ஸ்போவில் ஊழியர் ஒருவர் மின்சாரம் தாக்கி மாண்ட சம்பவத்தில் மேற்பார்வையாளருக்கு 5 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 46 வயது ராமலிங்க

சிவலிங்கம் குமரேசன் அபாயம் குறித்து ஊழியர்களுக்கு பயிற்சி தர தவறினார் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2023 சம்பவம் நடந்தது. எக்ஸ்போவின் கூரையில் சூரிய சக்தி தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தன. சேதமடைந்த மின்கம்பியை வெறும் கையால் எடுத்த ஊழியர் மின்சாரம் தாக்கி மாண்டார். அவர் இடெக் பில்டிங் சர்வீசஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்தார். இங்கிலீஷ் பிரிமியர் லீக்கின் மான்செஸ்டர் சிட்டி அணி கிட்டத்தட்ட அனைத்து நிதி விதிமீறல் குற்றச்சாட்டுகளிலும் குற்றம் புரிந்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. மொத்தம் 115 குற்றச்சாட்டுகள், 114 நிரூபிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் சொல்கின்றன. தண்டனை இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அபராதம் விதிக்கப்படலாம், புள்ளிகள் குறைக்கப்படலாம், பிரிமியர் லீக்கிலிருந்து வெளியேற்றவும் வாய்ப்பு உண்டு. 2009 முதல் 2018 வரை நடந்த விதிமீறல்கள் குற்றச்சாட்டுகளை மான்செஸ்டர் சிட்டி மறுக்கிறது. பிரிமியர் லீக் விசாரணை இன்னமும் தொடர்வதாக அது சொல்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சன் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். சன் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: இந்த வார இறுதிய குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
3: உங்க எல்லாரையும் காலை 7 மணிக்கு நான் சந்திக்க வந்துட்டேன். ஹலீமா அஸ்மான். அடுத்த 5 மணி நேரத்திற்கு உங்களுக்காகவே சுவாரஸ்யமான தகவல்கள், நல்ல நல்ல பாடல்கள், அங்கங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. 10 மணிக்கு மேல ஒரு மாணவியும் நம்மோட நிகழ்ச்சியில இணைய போறாங்க. ஒலி இளைய படைப்பாளர் பயிலரங்கில இருந்து வந்த ஒரு மாணவிதான் நம்மோட நிகழ்ச்சி இணைய போறாங்க. என்னோட சேர்ந்து நிகழ்ச்சியை படைக்க போறாங்க. இவை அனைத்தும் உங்களுக்காகவே இந்த 5 மணி நேரம் இடம்பெற போகுது. முக்கிய தகவல்களை முதல்ல உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 26 சனிக்கிழமை, இவ்வருடத்தின் 269வது நாள். ஆண்டு நிறைவு பெற 96 நாள்கள் எஞ்சிருக்கின்றன. பிராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 9 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை 14
4: ஒலி 9:08 24 மணி நேர ஒலிபரப்பை
5: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
4: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
5: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 9 அழைக்க வேண்டிய எண் 6691 1 9
4: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி

படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜெயந்தி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால மெல்ல திறந்தத கதவு படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடலை கேட்டோம். நேரம் சரியா 7:19 ஆகுதுங்க. மரங்களை விட பழமையான ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம யோசிப்போல என்னவா இருக்கோ, மரங்களே ரொம்ப பழமையானதுதான். மரங்களை விட அதற்கு முன்னால சில உயிரினங்கள் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, இருந்திருக்கு. மரங்களை விட சுறாக்கள் இன்னும் பழமையானவை. நம்ப முடியல, ஆனா அதுதான் உண்மை. பூமியில இந்த சுறாக்கள் சுமார் 400 மில்லியன் வருடத்திற்கும் மேலாக இருக்கின்றன. இந்த முதல் பெரிய மரங்கள் வந்தது அதற்கு பிறகுதான். அதாவது ஆங்கிலத்துல ஷாக்ஸ் எக்ஸிஸ்டட் பிஃபோர் ட்ரீஸ் சொல்றாங்கப்பா. பாத்தீங்களா, நாம சுறாக்களை பார்த்து பயப்படுறோம், ஆனா சுறாக்கள் மரத்தை பார்த்து என்ன சொல்லணும்னா, ஏய் நான் உன்னை விட சீனியர், திரும்ப கொஞ்சம் மரியாதை கொடு அப்படின்னு பேச முடிஞ்சா சொல்லணும்னு நினைக்கிறேன்.

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு, தெல்லு முள்ளு தெல்லு முள்ளு, தெல்லு முள்ளு தெல்லு முள்ளு, தக்குந்தர்கள் தக்குந்தர்கள்.

நல்லது செய்திட பொய் சொல்லலாம் என வள்ளுவர் சொன்னாரு. நாட்டுக்கு கோவிலை கட்டிட ஒருவர் திருடவும் செய்தாரு. சத்தியத்தை சொல்லிவிட்டு

ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

சிங்கப்பூர்ல சுத்தி பாக்குறதுக்கு இடமே இல்ல, எங்கதான் போகிறது தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இத கேளுங்க. இந்த வார இறுதியில நீங்க எங்க போகலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜூரோங் லேக் கார்டன்ஸ் பக்கமா நீங்க போகலாங்க. இப்ப அங்க லைட்ஸ் பை த லேக் 2026 என்ற மிட் ஆட்டம் பெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சி செப்டம்பர் 19 தேதியில இருந்து 27 தேதி வரை நடைபெறுமா. தினமும் மாலை 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்க இந்த ஒரு நிகழ்ச்சிய ஒரு பெஸ்டிவல் திருவிழாவை நீங்க எதிர்பார்க்கலாம். பெரிய பெரிய லென்டன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அங்க விளக்குகள் கொண்ட ஒளி கொண்ட நிறைய நிகழ்ச்சிகள் படைப்புகள்லாம் இருக்குது. இசை நிகழ்ச்சிகள் குடும்ப நடவடிக்கைகள்லாம் இருக்குது. புரியுது, 6 வகுப்பு மாணவர்கள் அவங்க தொடக்கப்பள்ளி ஆண்டிறுதி தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தேர்வுகளை அடுத்த வாரமும் எழுதணும்னு புரியுது. ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க கொஞ்சம் இளைப்படுறதுக்கு இந்த பக்கமா நீங்க போகலாம், தப்பு இல்ல. லேக் சைட் கார்டன், சைனீஸ் கார்டன், ஜப்பனீஸ் கார்டன், இந்த 3 பகுதிகளிலும் வெவ்வேறு அம்சங்களை நீங்க பார்க்கலாம், பங்கெடுக்கலாம்.

மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

எங்க போகலாம் வார இறுதியில அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, விவோ சிட்டியின் ரூஃப் டாக் ஸ்கை பார்க்கு நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாங்க. இந்த ஹலோ கிட்டி, குரோமி, சினமோ ரோல், இப்படிப்பட்ட சென்ரியோ கதாபாத்திரங்கள் அங்க பெரிய பெரிய விளக்கு ஒளியின் படைப்புகளாக இருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையோட இது முடிவடையுது. அனுமதி இலவசம், நீங்க புகைப்படங்கள் எடுக்கலாம், விடுகதைகளை நீங்க செஞ்சு பார்க்கலாம், அதற்கு நீங்க முயற்சி செய்யலாம். லெண்டன் ரீடல்ஸ்னு சொல்றாங்க. மாலைய உங்களுக்கு திருவிழா மாதிரி நிறைய விளையாட்டுகள் நடவடிக்கைகள்லாம் இருக்குதுங்க. சன்ரியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சா, கண்டிப்பா இந்த வார இறுதியில நீங்க அவங்களை விவோ சிட்டி கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவாங்க. பாராட்டுவாங்கப்பா.

சிங்கார வேலன் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானதே நேரம் சரியா 7:51 ஆயிடுச்சுங்க. சனிக்கிழமை காலை பொழுதுல இந்த ஒரு நிகழ்ச்சியில, ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சிருக்கீங்க ஹலீமா அஸ்மான். நல்லபடியாக உங்க காலை பொழுது போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். பிள்ளைகள், அதாவது 6வது வகுப்புல இருக்கிற பிள்ளைகள்லாம் விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க காலையில எழுந்து. ஆம், கடைசி நிமிஷத்துல அவங்களாம் எவ்வளவு ரீகேப்லாம் செய்ய முடியுமோ, பயிற்சி எல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளையும் நீங்க சாப்பிட மறக்க கூடாது, ஓய்வு எடுக்க மறக்க கூடாது. உங்களுடைய உடல் நலமும் ரொம்ப முக்கியம். சரி, சனிக்கிழமை காலை அப்படின்னு சொல்லும் போது இந்த வார இறுதி வந்துட்டாலே சரிப்பா, கொஞ்சம் எல்லை பாரலாம், கொஞ்சம் நிதானமா நம்ம நாளை ஆரம்பிக்கலான்னு அந்த ஒரு பரபரப்பு, வார நாட்கள்ல இருக்கிற பரபரப்பு நம்ம வார இறுதியில இல்லாம இருக்கும். நல்ல விஷயம் தான். அலாரம்லாம் சீக்கிரமாகவே காலங்காத்தாலே அடிக்காது. எனக்கு அடிச்சது, ஏன்னா வேலைக்கு வரணும். ஆனா உங்களுக்கு வேலை இல்லைன்னா கொஞ்சம் தாமதமா எழுதிருக்கலாம். இந்த நேரத்துல தான் எழுதிருக்கணும்னு ஒரு நிபந்தனை இருக்காது இல்லையா? மெதுவா எல்லாமே நம்ம செய்யலாம். அந்த வரிசையில வார இறுதியில இந்த காலை சிற்றுண்டி சாப்பிடுறதும் அது ஒரு வித்தியாசமான உணர்வுங்க. அந்த வரிசையில எந்த ஒரு உணவு வகைய நீங்க வார இறுதியில தான் சாப்பிடுவீங்க? ஏன்னா இதை சாப்பிடுறதுக்கு நமக்கு பொறுமையும் நிதானமும் பரபரப்பு இல்லாம இருக்கணும் ஹலீமா. அப்பதான் அந்த சாப்பாடை நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியும், இளைப்பாறிக்கிட்டே சாப்பிட முடியும்னு சொல்லும் ஒரு உணவு வகை. இதை நீங்க இந்த வார இறுதியில தான் சாப்பிடுவீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு உணவு வகை? கீழே காலை சிற்றுண்டிய போய் சாப்பிடுறதுக்கு நீ உணவு காடிக்கு போகலாம். அது ஒரு நல்ல குடும்ப பிடைப்பின் நடவடிக்கையா கூட இருக்கலாம். குடும்பத்தோட சேர்ந்து வார இறுதியில காலை சிற்றுண்டிய சாப்பிடுறது அப்படின்னு சொல்ல போது எந்த ஒரு உணவு வகையை நீங்க சாப்பிடுவீங்கன்னு பகிர்ந்து கொள்ளுங்க. எந்த ஒரு காம்பினேஷன்ல அது இருக்கும், காயா டோஸ்ட் பக்கமா நீங்க போவீங்களா, இல்ல பராட்டா பக்கமா போவீங்களா, தோசையா இட்லியா இல்ல நேர நாசி லம்மாவா? பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.